இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். வானர வீரனான பாலிக்கு அவன் தந்தை தங்கச் சங்கிலி பரிசளித்தான். இந்த தங்கச் சங்கிலியை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போருக்கு யார் வந்தாலும் எதிரியின் பாதி பலம் வந்துவிடும். இந்த நிலையில் வாலியின் தம்பி சுக்ரீவனுக்காக ராமர் போரிட நேர்ந்தது. அவர் வாலியுடன் நேருக்கு நேர் மோதாமல் மறைந்து நின்று கொன்றார். இது ஒரு செவிவழி செய்தி. இந்த தங்கச்சங்கிலி ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. திருப்பரங்குன்றம், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைத்தலங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் மலையை சுற்றி வழிபடுவர். முழுமையான புண்ணியம் கிடைக்க குடை பிடித்தோ செருப்பு அணிந்தோ வாகனத்திலோ செல்லக்கூடாது. குடையுடன் நடந்தால் கால் பங்கு புண்ணியமும் செருப்பு அணிந்தால் அரை பங்கு புண்ணியமும் நீங்கிவிடுமாம். வெயிலை தவிர்க்க காலை அல்லது மாலையில் சுற்றி வரலாம். இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோஜனா சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகு காலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு முதலாளியிடம் தொழிலாளி இறுதி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு பைபிளில் நீ மரண பரியந்தம், அதாவது இறக்கும் வரை உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வசனம் இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் நகரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருடன் அவரது செல்ல நாயும் உடன் இருந்தது. அது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த நாயும் உடன் சென்றுவிடும். ஒரு நாள் அந்த விவசாயி இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்த இடத்தில் கல்லறை கட்டப்பட்டது. அந்த நாய் கல்லறை அருகே போய் படுத்துக் கொண்டது. அதை விட்டு நகரவே இல்லை. யாராவது எதையாவது கொடுத்தால் சாப்பிடும், மற்றபடி பசிக்காக கூட அங்கிருந்து நகரவில்லை. இப்படியே 12 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்ல நாயும் அந்த கல்லறை மீது இறந்து கிடந்தது. தனது முதலாளி மீது அது கொண்டிருந்த அன்பை பாருங்கள். ஒரு நாய்க்கு இருக்கும் விசுவாசம் மனிதனிடம் இருக்க வேண்டாமா? அவன் தனக்கு உணவளித்த முதலாளியிடம் எந்த அளவுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம்.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ணப்பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். என் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடிவு செய்துள்ளேன். அடுத்த மாதம் உங்களை சந்திப்பேன். உங்களால் எனக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் விரும்பினால் என்று அர்த்தம். ஆம், இறைவனின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது. உதவி கேட்பவரும் உதவி செய்பவரும் அதுவரையில் உயிருடன் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இன்று செல்வச் செழிப்புடன் இருக்கும் உதவியாளர் நாளையே செல்வத்தை இழக்கலாம். ஆக எது நடந்தாலும் இறைவனின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே இறைவனின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவனையே வேண்டுங்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் மரணம் அடைந்தால் கூட அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் மரணித்தவரின் குடும்பத்திற்கும் கலந்து கொள்பவர்களின் குடும்பத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சண்டை வரும்பொழுது நீ செத்தால் கூட உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என கோபத்தில் சொல்வார்கள். சொன்னபடியே வரவும் மாட்டார்கள். இதனால் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகைதான் வளரும். அப்படி கோபத்தில் சொன்னவர்கள் கூட தன்னால் வெறுக்கப்பட்டவர் மரணமடைந்தால் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வேண்டும். அப்பொழுது இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பழைய பகை மறந்து போகும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பாதியில் திரும்பக்கூடாது. உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்க வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு மடங்கு நன்மையும், ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருந்து வருபவருக்கு இரண்டு மடங்கு நன்மையும் கணக்கில் எழுதப்படும் என நபிகள் சொல்கிறார்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்பு நேசநெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில்தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை, அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய், தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரை போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும்

இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும், மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது, அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிழமை பெரிதொன்றும் கொள்ளார் வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்பமாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு நெருக்கம் வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கோரினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டிக்கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சன்னதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும் போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாளில்லை, போதா குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல, அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன், ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

வணக்கம் கூறி பொதுகை தென்றலோடு காற்றலையில் இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். இதமான பாடல்களை சுகமாக சுமந்து வரும் பொதுகை தென்றல் இது.

இதுவரை நேரமும் பொதிகை தென்றல் சுமந்து வந்து கனிவான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி என் அன்பு உறவுகளை. நன்றி, வணக்கம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை திருநீந்தவூர் ரேவதி. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் எளிமையான மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் வாயு கோளாறு நீங்கும். மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் வாயு கோளாறு நீங்கும். படம் கண்மணி ராஜா, பாடல் ஓடம் கடல் ஓடம் அது சொல்லும் பொருள் என்ன.

எளிய முறை மருத்துவ குறிப்பை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த குறிப்புக்கு போலாமா? புதினாவை நீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும். புதினாவை நீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும். படம் உங்கள் விருப்பம். பாடல், என்ன மகராணி அழகு அழகு

0: ராணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மொன்றியல் தமிழ் வானொலி. சில எளிய பொருட்களை வீட்டில் நம்மளுக்கு கைகளில் கிடைக்கும் பொருட்களை வைத்து சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். இப்போ எறும்புகள் அல்லது ஏதாவது பூச்சி கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் அந்த இடத்துல எல்லார் வீட்லேயுமே வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்துல தேய்ச்சா அந்த வலி வீக்கம் சரியாயிடும். எறும்புகள் அல்லது ஏதாவது பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்க்கவும். படம் பாலூட்டி வளர்த்த கிளி. பாடல் நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் எளிய முறை மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இந்த வயிற்றுப்போக்கு குணமாகறதுக்காக சிறிது கசகசாவுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிடுவோம். இதுபோல் வெறும் வயிற்றில் காலை மட்டும் சாப்பிட்டு வந்தால் 3 நாளில் வயிற்றுப்போக்கு குணமாகும். சிறிது கசகசாவுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிட்டு இதுபோல் வெறும் வயிற்றில் காலையில் மட்டும் 3 நாட்கள் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணமாகும். படம் சக்கரம். பாடல், நீயே ஒரு நேரம் சொல்லு.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. 5-6 துளசி இலைகள், 1 சிறு துண்டு சூக்கு, 2 லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும். துளசி இலை 5-6, 1 சிறு துண்டு சூக்கு, 2 லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும். படம் சுபதினம், பாடல் வே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். 24 மணி நேரமும் உங்களுக்கு பொழுதுபோக்கான வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு, வலியுள்ள பகுதியில், அதாவது கை கால் வலி, முட்டி வலி அந்த மாதிரி பகுதியில் கடுகை அரைச்சி போட்டால் வலி குறைந்து விடும். வலியுள்ள பகுதியில் கடுகை அரைத்து 10 போட்டால் வலி குறைந்து விடும். இல்லாவிட்டால் கடுகு எண்ணெயை தேய்த்தாலும் அந்த வலி குறை. படம் கல்யாணம் மாம் கல்யாணம், பாடல்

பச்சை தோட்டம் பாவை உண்மேனி பாடி பறக்கும் நான் ஒரு தேனி பச்சை தோட்டம் பாவை உண்மேனி பாடி பறக்கும் நான் ஒரு தேனி

0: எம்டிஆர் எஃப்எம் நேர்லே. அடுத்த குறிப்பு, காலையில் வெறும் வயிற்றில் 30 மில்லி அளவு கீழாநெல்லி சாறு குடித்து வந்தால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். காலையில் வெறும் வயிற்றில் 30 மில்லி அளவு கீழாநெல்லி சாறு குடித்து வந்தால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இல்லாட்டா கீழாநெல்லியை நன்றாக அரைத்து மோருடன் கலந்து குடித்தாலும் இந்த போல கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். படம் மாணவன் பாடல், கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த வேலை என்னவோ.
1: நல்ல நேரம்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. ஒரு கப் சாதம் அடித்த கஞ்சியில கால் கரண்டி மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உபசம் அஜீரணம் குணமாகும். ஒரு கப் சாதம் வடித்த கஞ்சியில் கால்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு: கற்கண்டை வெண்ணையுடன் சேர்த்து 40 நாட்கள் சாப்பிட மெலிந்த உடல் பருக்கும். கற்கண்டை வெண்ணையுடன் சேர்த்து 40 நாட்கள் சாப்பிட மெலிந்த உடல் பருக்கும். படம் பாதபூஜை. பாடல்: சுகம் சுகம் இது நான் சுவைத்து அறிவது.

ஜி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர்எஃப்எம். இப்போது மெலிசா இருக்கிறவங்க குண்டாகிறதுக்கு சொன்னேன், அடுத்தது குண்டாக இருக்கிறவங்க மெலிசாகிறதுக்கு ஒரு டிப்ஸு. கொழுத்த குண்டு உடல் மெலிய கொள்ளு பயிரை ரசமாகவோ சுண்டலாகவோ துவையலாகவோ சாப்பிட உடல் இளைக்கும். கொழுத்த குண்டு உடல் மெலிய கொள்ளு பயிரை ரசமாகவோ சுண்டலாகவோ துவையலாகவோ சாப்பிட உடல் இளைக்கும். படம் வீட்டுக்கு வீடு, பாடல் அங்கு.

0: புதுவிதம் அழகினில் ஒரு விதம் அங்கை முகம் நவரச நிலவு அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் அங்கை முகம் நவரச நிலவு
1: நங்கை

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த டிப்ஸு வாழைத்தண்டு சாறு, பூசணி சாறு, அருகம்புல் சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஊளை சதை போடுவதை தடுக்கலாம். வாழைத்தண்டு சாறு, வெள்ளை பூசணி சாறு, அருகம்புல் சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து சாப்பிட்டு வர சதை போடுவதை தடுக்கலாம். படம் அவளுக்கென்று ஒரு மனம், பாடல் மங்கையரே மகராணி மாங்க

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, சிந்தனைக்கு எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கொரோனா சிந்தனைனே சொல்லலாம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிய வகை மருத்துவ குறிப்பை பார்த்தோம். அடுத்து ஒரு குறிப்பு, பூண்டை தோல் விரித்து நசுக்கி தக்காளி உப்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் நெஞ்சு சளி சீக்கிரம் குணமாகும். பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி உப்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் நெஞ்சு சளி சீக்கிரம் குணமாகும். படம் புவனா ஒரு கேள்விக்குறி. பாடல், பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த முத்துச்சிதறல் பகுதிக்கு வாய்ப்பளித்த மீராம்மாவுக்கு நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டவூர் ரேவதி, நன்றி வணக்கம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மயங்குகிறாள் ஒரு மாதிரி என்ற படத்திலிருந்து ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நழுவே அழகிய கலைமான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிழல் நிஜமாகிறது என்ற படத்திலிருந்து இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் சுந்தரே வானம் என்ற படத்திலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அக்கறை பச்சை என்ற படத்திலிருந்து அரசனை பார்த்தா கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் அஞ்சலி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வு என் பக்கம் என்ற படத்தில் இருந்து வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், மாதுரி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திலிருந்து நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SV பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்வண்டு என்ற படத்திலிருந்து வாடியம்மா மல்லிகை பூ நீ வாடிவிடாத வாசனை பூ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி சுந்தரராஜன், பி சுசீலா, எல்லா ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது வெள்ளம் என்ற படத்திலிருந்து துளி துளி துளி துளி மலை துளி அது தொட தொட சிரித்தது மலர் கொடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து ஒரு மல்லிகை மொட்டு மழை துளி பட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SV பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் பக்குவமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதல் பாடலாக தாயில்லாமல் நான் இல்லை என்ற வரி கொண்ட அடிமை பெண் திரைப்படுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மா நகரத்திலிருந்து டிரான்சி அனுப்பி வைத்த பாடல். தென்றலோ தீயோ என்ற வரியை தாங்கி ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணத்தின் கண்டி மாநகரத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. விஜயராணி கேட்ட பாடலாக அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற அன்னக்கிளி திரைப்படத்து பாடல்.

இனிமையான இந்த பாடல் வரிசையிலேதான் கனடா உறவுகளின் பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் தருகின்றார் அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஊருக்கு மேற்கால அந்த புறம் என்ற பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மொன்ரியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் கனடா மண்ணிலிருந்து கேட்கின்றார். அடி 1 இன்ச் 2 இன்ச் என்று ஆரம்பிக்கும் யூத் திரைப்படுத்து பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திடம் ஒன்றியல் தமிழ் வானொலியை நாடி வந்த வேளையிலே நீங்கள் தந்த பாடல்கள் உங்களை தேடி வருகின்றது. அந்த வகையில் கனடா வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கேட்போமா? பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படுத்த பாடலை இவர் தந்திருக்கின்றார். சோலை குயிலே காலை கதிரே என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

இதைத் தொடர்ந்து மீண்டும் பன்பவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் மூங்கில் இலை காடுகளே. பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா, ஒலிக்க கேட்போம்.

மேலும் ஒரு பாடல் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மா மன்னன் என்ற திரைப்படுத்து பாடல் நெஞ்சமே நெஞ்சமே என்று வரி எடுத்து முழுமையாக தருகின்றது அந்த பாடல்.

0: யாரு
1: தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. சென்டர் க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு.
0: சரி, நீ டென்ஷன் ஆகாத, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்.

உறவுகளோடு உறவுகளாக வந்து எங்களோடு இணைந்து வளமையாக தினமும் பாடலை கேட்கும் அன்பு உறவுகள் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வந்து கேட்கின்றார்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தரும் பாடலை கேட்போம். அவர் தந்த பாடல் மத யானை கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து கோண கொண்ட காரி என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அற்புதமான இன்னுமோர் பாடல், நாயகன் அவன் ஒரு புறம் என்று கூறி ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து, நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம், கேதிஸ் அவர்கள் தருகின்றார்கள். கேட்போமே அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், பாஸ்கரன் மாலா, நீங்கள் தந்த பாடல். ஓ நெஞ்சமே இது உண்மை நாதமுய் என்ற பாடலைத்தான் எனக்காக காத்திரு திரைப்படத்திலிருந்து தருகின்றீர்கள். ஜோடியாக குரல் எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அருள் மோகன் அவர்கள் தினமும் வந்து இணைந்து கொள்வார். என்றும் பொய் சொல்லக்கூடாது என் காதலி என்ற ரன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகரிலிருந்து ஒரு பாடல், வெங்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. காலங்காத்தாலே என்ற பாடல்தான். இந்த பாடலை நரேஷன் தந்திருக்கின்றீர்கள்.

கேள்வி, மண்ணென்றால் என்னவடும் பெற வேண்டும் தானே? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற பாடலை மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து என்னவள் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளைமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் அறியக்கா வைசேன ஆசானவர்கள் கனடாவிலிருந்து தருவார்கள். இன்றும் தருகின்றார் ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படுத்து பாடல். ஒலிக்கின்றது தலையை கொனியும் தாமரையே என்று வரியெடுத்து.

நேயர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்லும் இந்த வேளையிலே இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: தனியே அவர் பொறு குணம் உண்டு, தனியே அவர் பொறு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

என்று கேட்கும் முதல் பாடல் ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்ற பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் கேட்டு மகள வேண்டும் என்று நேரத்தின் முதல் பாடலை வாழ்த்துக்கள் கூறி கேட்டிருப்பவர் வேறு யாருமல்ல, நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். பிரபுகளே, மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்கும் பொழுது தான் மட்டும் கேட்காமல் தன்னுடன் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார் இவர்களோடு ஜனனியையும் இணைத்துக் கொள்வார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் ராஜ பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து அந்தி மலை பொழிகிறது என்று வரி எடுத்து பாடுகின்றது. வைரமுத்து அவர்களின் வரிகளிலே இசைஞானியின் இசையோடு ஒலிக்கும் அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர்கள் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்பணியம் அவர்களோடு இணைந்து இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் சிதம்பரத்தில் ரமணி ராஜேஷ். இவரோடு இணைந்து மீனாட்சி, ரமணி சூர்யா, மேல் வளையமா தேவி, பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிக்கும் தித்திப்பான பாடல்கள் வரிசையிலே மோட்டார் சுந்தரம் பிள்ளை பாடலும் ஒலிக்க வருகின்றது. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசுகின்ற பல்லவி தொடரும் அந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தரும் வேளையிலே அவர்களோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது சுபைத், முகமது அனஸ், முகமது இர்பான், முகமது யூசுப் இவர்களோடு கதீஜா ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடலையும் கேட்போம். இளமை கொழுவிருக்கும் என்ற முதல் வரியை கொண்டு ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் மஜ்னு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. ஹரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையிலே பிரபல பின்னணி பாடகர்கள் ஹரிஹரன், டிம்மி, அனுபாமா இவர்கள் பாடுகின்றார்கள். வைரமுத்து அவர்களுடைய வரிகளிலே அந்த பாடல் குல்முகர் மலரி என்று ஆரம்பித்து பாடும் வேளையிலே அந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணி திருநாடு யாழ்ப்பாணம் அருள், திருகோணமலை ரகு, மலேசியாவிலிருந்து சுரேஷ் நண்பர்களாக கேட்டு மகிழ்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் நிறம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல்கள் இரண்டு பாடல்களும் ஒரே திரைப்படத்தில் ஒலித்த பாடல்கள். அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து 1977 ஆண்டு இசையரசி பி சுசீலா அம்மா அவர்கள் பாடிய அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்கின்றார்கள். அவர் மட்டுமல்லாது அவரது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் அதே திரைப்பட மன்னன் ஒரு கோவில் திரைப்படத்தில் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடிய அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ ஒரு வரியோடு ஒலிக்கின்றது. இந்த பாடலை கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலக தமிழ் மக்களோடு கேட்டு வாழ வேண்டும் என்று கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் இனிமையான கீதங்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே

தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடலையும் கேட்போம். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா என்று கேட்கும் பல்லவி அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் விருப்ப பாடல்கள். நேயர் நேரத்திலே

காற்றலையிலே கலந்து எங்கள் காதோரத்தில் இசைக்க வரும் அடுத்த பாடல் நீல வண்ண கண்ணனே உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன். அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல். மல்லிகா என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா தந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலித்து வரும் பாடல்கள் வரிசையிலே வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி இனிமையான பாடல் ஒன்றை கேட்கின்றார் சோமஸ்கந்தன் அவர்கள். உபய வேதாந்தபுரத்தில் இருந்து அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா கேட்கின்றார்கள். இணைந்து எங்கெங்கும் அவள் முகம் என்ற பாடலை, நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்தில் இருந்து

உங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வண்ணம் இங்கே மண்ணில் வந்தது என்ற நட்சத்திரம் திரைப்படத்து பாடலை.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே என்று வரி எடுத்து பாடுகிறது. பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்களுக்காக.

இப்படியே நிறத்தை அலங்கரித்து வந்த பாடல்களுள் இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கண்ணிரண்டும் பார்த்தாலே என்ற கருப்பு திரைப்படுத்து பாடல். இந்த பாடலுக்கு செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நீண்ட கால உறவு வளைகுடா அம்மன், குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் நலமாக இருக்கும் இனிமையான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க என்று முதலில் என் அண்ணன் என்ற திரைப்படத்து பாடல் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்ற வரியெடுத்து பாடுகின்றது சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்களுக்கான பாடலாகும்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். எல்லோரும் நலம்பாள நான் பாடுவேன் என்ற எங்க மாமா திரைப்படுத்து பாடலை.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணியும் ஒரு பாடலை தருகின்றார். அன்னமிட்டகை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா என்ற வரி எடுத்து

அடுத்து வரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்களாக. முதலில் மொன்றியல் மாநகரம் தனுஷன் தந்த பாடல் இத்து நுண்டு முத்தத்திலே என்ற வரியை தூள் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். நீயா திரைப்படுத்த பாடல் தான் அவர் தந்திருக்கின்றார். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் என்று முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளின் பாடலாக வான்கூவர் மாநிலம் இளவரசியின் பாடலை கேட்போம். கன்னி பெண்மை பூவே பூவே என்ற வரியை அருந்ததி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலையும் வான்கூவர் மாநிலம் காஞ்சனா தந்த பாடலாக கேட்போம். காவிதா காவிதா என்று சமுத்திரம் திரைப்படத்து பாடலை தந்தவளை ஒலிக்க கேட்போமே.

அடுத்து வரும் பாடலும் வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்த பாடல். பாட்டாளி திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். சின்ன சின்ன வீட்டு வேலை என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக தொடர்ந்து வரும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முதலில் கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கல்யாண தேன்னிலா என்று அற்புதமான பாடல் ஒன்றை மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இனி சேர்க்கும் இதமான பாடல்களை சர்வதேச நேயர்களின் விடுமுறை விருப்பத்திலே கேட்டு மகிழ ஆவலாக இருக்கின்றது என்று அன்புடன் ரமணி அவர்களும், சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற வாரிசு திரைப்படுத்த பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது என்ற வரி கொண்ட பாடலை வசீகரா திரைப்படத்திலிருந்து தந்து ஒலிக்கமைக்கின்றார்கள்.

இங்கிலாந்து உறவின் பாடலை கேட்போம். யாரிவளோ யாரிவளோ என்ற விகடன் திரைப்படத்து பாடலைத்தான் அவர் தந்திருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, அன்புடன் தினமும் வந்து பாடலை தரும் அருள் மோகன் அவர்கள்.

ஐரோப்பிய மண்ணிலிருந்து சுவிட்சர்லாந்து நாடு நேவேசனின் பாடல் ஜெனீவாவில் இருந்து கேட்க இருக்கின்றார். கொக்கு மீனு திங்குமா என்று வரிகொண்ட கோயில் என்ற திரைப்படுத்து பாடலை தருகின்றார்.

சுற்றி மண்ணென்றால் என்னவளும் வருவாள், என்னவள் தரும் பாடலாக மாலையில் யாரோ மனதோடு பேச சத்திரியன் திரைப்படுத்து பாடல் அல்லவா? ஒலிக்க கேட்போமே அவரோடு நாங்களும்.

இத்தனை பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் கலைஞன் என்ற திரைப்படத்த பாடல் எந்தன் நெஞ்சில் நீங்காத தென்றல் என்ற வரியை காவை சீன ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து தருகின்றார்கள்.

நாளில் இதுவரை நேரமும் நாங்கள் தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒலிபரப்புவதை கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே இதேபோன்ற நிகழ்வில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் மங்கையர் திலகம் என்ற திரைப்படத்து பாடல்தான் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. நீல வண்ண கண்ணா வாடா என்ற முதல் வரியை கொண்டு இந்த பாடலை இன்று எல்லோருடனும் கேட்டு மகிழ வேண்டும். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து ஒலிக்க வைக்கின்றார்கள். இதோ அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. சரவண பொய்கையில் நீராடி என்ற பல்லவி, இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே கேட்டு மகளை இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று மகள்வோடு கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தவர் சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்களும், ரமணி சூர்யா மீனாட்சி இவர்களும், மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், மலர்களிலே ஆராதனை என்ற வரியை பல்லவியாக கொண்டு கரும்பு வில் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்பவர். வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களை வணித்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

ஆடும் மயிலே ஆட்டமங்கே, பாடும் குயிலே பாட்டு அங்கே, பேசும் குயிலே பேச்சு அங்கே, பெண்ணே உனது சிரிப்பு அங்கே. பல்லவி இப்படித்தான் பாட இருக்கின்றது துளசி மாடம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இன்று இந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே மகள்வாக கேட்போம் என்று இணைந்து கொண்டிருக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு.

சிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலோடு ஆரம்பிக்கின்றது சூரியகாந்தி திரைப்படத்தில் இருந்து பாடும் இந்த பாடலை. இன்றைய தினம் வாழ்த்துக்களோடு கேட்டிருக்கின்றார்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம் என்று எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே ஈழமணி திருநாட்டிலிருந்து அன்புடனே நீண்டகால உறவு அருள் அவர்கள் சீலன் மதுரா சாரு குகன் நண்பர்களோடு இணைந்து கேட்க விரும்பும் ஒரு பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க காதல் எனும் வேதம் வாழ்க காதலே நிம்மதி என்று கேட்கின்றார்கள். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசை தேவா அவர்கள் 1996 ஆண்டு கொடுத்து வெளிவந்த திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அன்புடனே ரவிச்சந்திரன் ஒரு பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தந்திருக்கின்றார். காதல் ராணி இல்லையே என்ற பாடல் செண்பகம் திரைப்படத்திலிருந்து.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் விடுமுறை விருப்ப பாடல்களை தித்திக்கும் தீனாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

1988 ஆண்டு திரைக்கு வந்த எங்க ஊரு காவல்காரன் திரைப்படுத்து பாடல்கள் இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து பாட இருக்கின்றது. முதலில் பாடும் பாடல் இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சின் என்ற பாடல்தான் பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடனே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசிய கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் நண்பர்களும் கேட்கின்றார்கள்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் எங்க ஊர் காவல்காரன் திரைப்படம் என்று கூறியிருந்தேன். எங்க படத்திலே பின்னணி பாடகர் பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களோடு இசையரசு பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல் ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் என்றுதான் பாடுகின்றது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் இது முறையில்.
1: ஆசையில பாத்தி கட்டி நாத்து

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்து இணைந்து கொண்டார் முகமது ராஃபிக் அவர்கள். நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கை அற்புதமான வரி கொண்ட இந்த பாடல் சின்ன தம்பி திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை தன்னோடு இணைத்து முகமது ரிஸ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களையும் இணைத்து கேட்கும் முகமது ராஃபிக் அவர்களே உங்கள் பாடல் காற்றலையில்.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

முத்தான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே தொடர்கின்ற பாடல் சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் நாயகன் அவன் ஒரு புறம் என்ற வரியெடுத்து பாடுகின்றது. நாங்கள் முனைவோம் கேட்டு மகளாம்.

தொடரும் பாடல் பிடிச்சிருக்கு என்ற வரியை முதல் வரியாக கொண்டு நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள். செவி மடுப்போமே.

ஒரு இனிமையான பாடல், தீராதது தீராதது என்று வரி எடுத்து சேனா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வளைகுடா மண். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோச் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்தில் இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் கதம்பம் நிகழ்ச்சி முன்னிறு தமிழ் வானொலியின் கனடா கழகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. கதம்பத்தில் கலந்து சிறப்பிக்க அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது உங்களுக்கு. அந்த கேள்விக்கு பதில், நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நகைச்சுவை மன்றம் வைத்திருந்து அதை நிறுத்திவிட்டோம். யாருக்கும் இப்பொழுது நகைச்சுவை வருவது இல்லை போல் தெரிகின்றது. அதனால் பல்முக பல் சுவை நிகழ்வாக என்று நாங்கள் முதலில் சில விடயங்களை கலந்து பேச இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து போட்டிக்கும் செல்ல இருக்கின்றோம். கண்டுபிடி யார் செல்வதோ என்ற போட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால் காற்றலைக்கு முதல் வரும் நேயர் கதம்பத்தை அலங்கரிக்க வருபவருக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அவர் விரும்பிய பாடலை கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை நான் காற்றலையில் ஒலிக்க விடுகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த காற்றலையில் வரும் அந்த பாடல் எங்கள் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாடப்படும் பாடல். இது கலையகத்து பாடல். இந்த பாடலை நிறுத்தி நீங்கள் வரலாம். உங்களை நான் அழைப்பேன். ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலில் வரும் அன்பு உறவுக்கு பாடல் காற்றலையில் வழங்கப்படும். முதலில் வந்து கேட்கும் பாடல்

இந்த இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள வரும் முதல் நேருக்கு முதலில் பாடல் வழங்கப்படும். 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பலதையும் நாங்கள் கதம்பத்திலே பேசுவோம். வந்த பின்பு நான் கூறுகின்றேன் என்னவென்று.

0: அன்பு உறவு ஒருவர் முதலில் இணைகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கீங்களா பவுனம்மாள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது இப்பொழுது பார்வைக்கு? இருளாக இருக்கு, வெளிச்சமா இருக்கின்றதா?
1: இப்ப வந்து இருளா தான் இருக்குது. இன்னும் இப்பதான் வந்து நிலா வந்து வருது.
0: இப்பொழுது பின்னிலவு தானே? பின்னிலவு என்றால் அப்படித்தான். அந்த நில ஒளி வரும் பொழுது அந்த கடலை உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய கடல் அலையை பார்க்க முடியுமா?
1: முடியும்.
0: சரி, அந்த அலையை பார்க்கும் பொழுது அந்த அலையிலே அந்த நிலவின் ஒளி விழும் பொழுது எப்படி இருக்கின்றது
1: ஐயா? அந்த நிலாவினுடைய ஒளி அந்த அலை அடிக்கும் போது அந்த ஒளி அதில் படும்போது அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும்.
0: அதைத்தான் கூறுவது வெள்ளி அலை மேலே என்று இல்லையா? வெள்ளி அலை என்று அதைத்தான் கூறுவது.
1: அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சமா வெளிச்சமா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த அலை மேல அந்த நிலா ஒளி படுது.
0: பாதி பாதியாக அந்த தண்ணீர் தெரிகிறது. அந்த தண்ணீர்ல அந்த ஒளி படும்போது மிகவும் துல்லியமாக எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எதிரொலிப்பது போல் இருக்கும். இரவு நேரத்தில் அலை வீசும் பொழுது இருக்கிற சத்தத்துக்கும் நில ஒளி படும் போது வர அலை ஒளியின் சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டா?
1: வித்தியாசம் இருக்குங்க ஐயா.
0: எப்படியான
1: வித்தியாசம்? அது வந்து இப்ப இந்த நிலா ஒளி படும் போது பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த அலைய அந்த அலையினுடைய அந்த அந்த வந்து ஒரு மாதிரி நளினமா வரும்.
0: மனதுக்கு எப்படி இருக்குமா? அது பயமா இருக்குமா அல்லது அது இங்கிதமாக இருக்குமா?
1: பயமா தெரியாது. நீ அதை பார்த்து ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். அது ஏதோ ஒரு புது பொண்ணு அப்படியே நடந்து வர மாதிரி தெரியும். புதுசா ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு எப்படி நடந்து வருமோ.
0: இப்ப கல்யாணம் போது குத்துப்பாட்டு பாடி பாடிக்கின்றதே வரும் நம்ம கடைக்கு. கணவனுக்கு தாலி கட்ட போறேன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப புது பொண்ணுகளை எல்லாம் புதிய முறையை கையாளுகிறார்கள். அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், கணவன் புடவை உடுத்தி இருக்கிறார், மனைவி வேஷ்டி உடுத்து வந்து கணவனுக்கு தாலி கட்டுறார். அப்ப கணை கணவி மனைவன் என்று பேர் தான் இனி வேறும் இல்லையா? இரவு நேரத்திலே அந்த கலை அது ஒரே விதமான அலைதான் வீசுகின்றன வைப்போம். இரவு நேரத்திலே அந்த அலையை கேட்கும் பொழுது ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம்
1: பய உணர்வு எங்களுக்கு வராதுங்க ஐயா. அது வந்து இந்த மழை நாள் வருது பாத்தீங்களா, புயல்
0: அந்த நேரத்துல பயம்.
1: அந்த காலகட்டத்துல அந்த அடிக்கிற அந்த அலை வந்து எங்களுக்கு இங்க வீட்டுல அடிக்கிற மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கும்.
0: சரி, எப்பொழுது நல்லது நல்லது காத்தலைக்கு வந்திருக்கின்றீர்கள் கதம்பத்தில் அலங்கரிப்பதற்கு. உங்களுக்கு கவிதைகள் தெரியுமா பவுனம்மாள்?
1: கவிதைகள் தெரியும் ஐயா. இப்போ நான் வந்து எழுதி வச்சிருப்பேன், அதுலதான் படிச்சு சொல்லுவேன்.
0: இருக்கின்றதா உங்களோட கையிலே? அது தேடி எடுக்க
1: நாளைக்கு வேணும்.
0: நாளைக்கு கொண்டு சரி, அது அது ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த. சரி, என்று என்ன பாடல் நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு படம்.
0: ஆமாம்.
1: அதுல வந்து ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஆமாம். இந்த பாடல் இன்று வேணுமா நாளை வேணுமா?
1: இப்ப கொடுங்க. நாளைக்கு கதம்பத்துக்கு, நாளைக்கு மத்தியானம்.
0: இல்ல இல்ல, இன்று தருகின்றேன். நாளை என்றால் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து பூவும் பொட்டா அப்படின்னு ஒருத்தர் எப்படி, அதுல வந்து மாதேஸ்வர ஓசையிலே தேவி வந்து பாடுகின்றார்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல் அந்த பாடல். இப்ப இருக்கு உங்களுக்கு
1: தேவை இந்த பாட்டு. இந்த பாட்டு கூட இப்ப குடுத்துட்டீங்க ஐயா.
0: இப்ப
1: மாதேஸ்வர ஓசையில் என்ற பாடலை இப்பொழுது கொடுங்க.
0: ஒரு வானவில் போல நாளைக்கு தர வேண்டுமா?
1: நாளைக்கு. ஆமாங்கய்யா.
0: மாதேஸ்வர ஓசையில உங்களுக்கு தேவையான அந்த பாடல். அது என்ன திரைப்படம்?
1: பூவும் பொட்டும்.
0: ஓ, நல்ல திரைப்படம். நாதஸ்வர ஓசையில் என்ற பாடல் இல்லையா? சரி, அந்த பாடலை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கலாம். பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் வாருங்கள் கதம்பத்துக்காக. சரியா? நாங்கள்
1: கதம்பம்.
0: சரி, இணைந்து சிறப்பித்த நன்றி. முதலில் வந்த அன்பு உறவு எங்கள் பவுனம்மாள், உங்களுக்காக உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது நாதஸ்வர ஓசையிலே என்ற பாடல் இன்றைய கதம்பத்திலே முதல் பாடலாக உங்களுக்காக வருகின்றது. நன்றி. பாடலை கேளுங்கள் சென்று.

0: நான் கூறியதை ஒன்றுமே உங்களுக்கு கேட்டிருக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை இங்கே அறிவித்து மஞ்சள் கடதாசி நான் பெற்றுவிட்டேன். முதலிலே சந்தன்ராஜ் அவர்கள் மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் தொலைபேசி மூலம். எனக்கு நான் ஆளியை உயர்த்தாமல் உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைய கதம்பத்தை மகிழ்விக்க வந்த பவுனம்மாள் அவர்கள் பாடிய பாடல் அற்புதமான, தந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். மீள தாளம் தேவன் தேவியை இணைத்து வரும் மங்களமான வாத்தியத்தோடு ஆரம்பித்த கதம்பம் இப்பொழுது யார் சொல்வதோ நிகழ்வுக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம். யார் சொல்வதோ நிகழ்விலே பதங்களை தருவேன், சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும், அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து நிறவி நீங்கள் வந்து தர வேண்டும். அந்த வகையிலே ஒரு பதம் வருகின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எழுதி கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அதிலே முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ள, வளம் களம் என்பதற்கு வர ள, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, மீண்டும் நான்காவது எழுத்தும் ள, ஐந்தாவது எழுத்தும் என்ன பதமாக இருக்கு, இலகுவான ஒரு பதம். முதல் எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து ள, மூன்றாவது எழுத்து மறைந்து நான்காவது எழுத்து ள, ஐந்தாவது எழுத்து என்ன பதமாக இருக்கும் என்று ஓடி வந்து சொல்ல வேண்டும். எங்கே வாருங்கள் காற்றலைக்கு தாருங்கள் உங்கள் பதிலை என்று கேட்டுக்கொண்டு கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றோம். யாராவது வந்து சொல்லத்தானே வேண்டும். கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம் என்ப உறவுகளே. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் காட்டலையில் போட்டிக்கு வந்தது. அந்த போட்டியிலே யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்து முதலாவது அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்தை தந்திருக்கின்றார்கள். ல மூன்றாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். நான்காவது எழுத்து ல, ஐந்தாவது எழுத்து ம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே மூன்று எழுத்துக்களை தந்து இரண்டு எழுத்துக்களை மறைத்திருக்கின்றார்கள். அந்த இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றேன். முதலில் வந்து சொல்பவருக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எங்கே ஓடிவாருங்கள்?

0: வணக்கம் பவனம்மாள். பொருந்தவில்லை, மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி,
0: ஓடி வந்ததுக்கு நன்றி. உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்வதற்காக ஓடி வந்திருக்கேன், மீண்டும் பாருங்கள்.

இது அவ்வளவு கடினமான பதம் அல்ல, இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பவுனம்மாள், முயற்சி செய்து வந்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். உறவுகளை ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். 647-8746-1545 என்ற பதத்தோட வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொள்ளலாம். கட்டணம் இல்லாத தொலைபேசி அது இலக்கம். நீங்கள் அதிலே அன்பாக அழைத்து உங்கள் பதிலை தந்து செல்லலாம்.

ஐயா அதே மாதிரி கல கல கலமா கல கலம் கலம் இந்த களஞ்சியத்தன் கலம் சொல்லுவாங்கல்ல கலம் நெல்லு அது மாதிரி சொல்லுவாங்க கல கலம் சரிங்க ஐயா சரிங்க நான் கொஞ்சம் முயற்சி பண்ண ஐயா அது மாதிரி இருக்குமான்னு முயற்சி பண்ணேன் சரிங்க ஐயா நன்றிங்க சரி நன்றிங்க நன்றி.

தமிழ்ச்சபை கண்டுபிடித்து விட்டார்களா என்று ஓடி வருகின்றார் என்று ஓடி வந்து நான் தான் ஆலியை பதித்து வைத்திருக்கின்றேன் போல் தெரிந்தது. ஓடி வந்து கூறுங்கள் பாடலை, பதிலை கூற வேண்டும். பவனம்மாள் இரண்டு தடவைகள் முயற்சி பண்ணி, மூன்றாவது தடவை முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ.

யார் சொல்வதோ இதற்கு பதில் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே ஓடி வந்து நீங்கள் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே ஒரு பதத்தை கொடுத்திருந்தேன், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதத்திலே நீங்கள் இரண்டு எழுத்துக்களை மறைத்துவிட்டு மூன்று எழுத்துக்களை தந்திருக்கின்றேன். இதை வைத்து நீங்கள் சேர்த்து பார்த்து அந்த பதம் எதுவென்று கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு முன்வர் தமிழ் வானொலி கதம்பத்தை நிகழ்த்துகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள். தேவா அழைத்து கூறினார் ஒளி வரவில்லை என்று. ஆனால் அவர் வந்து பங்கு பெற்றாமல் சென்று விட்டார். பதம் கொண்டு வரவில்லை, பாடலும் கூறவில்லை. தேவா நீங்கள் வர வேண்டும்.

காற்றலை சீராக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வானிலை அறிக்கை வந்து வானிலை வந்து வெப்பம் இப்பொழுது -3 -3 அதாவது பூஜ்ஜியத்துக்களே 3 என்ற நிலையிலே இருக்கின்றோம். காலையிலே 10-11 இருந்தது இப்பொழுது 3 வந்திருக்கின்றது. வெப்பம் சற்று கூடி இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக கூடி குறைந்து கொண்டு போகும். சரியான நிலைக்கு வாரதுக்கு 4வது மாதம் 2வது கிழமைக்கு பின்பு ஒரு நிலையான வெப்பநிலையை நாங்கள் காணலாம் என்று எண்ணுகின்றோம் என்பவர்களே. இது முன்னியல் தமிழ் வானொலியின் அறிக்கை. முன்னியல் தமிழ் வானொலியின் நேரம் இப்பொழுது 12:02 உங்களுக்கு 9:32 ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரம்தான். இங்கே வளைகுடா நாட்டில் 7:02 மாலை நேரமாக காட்டுகின்றது. ஒருவருக்கும் இந்த பதம் தென்படவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா வானொலியை? 9:32 ஆகிவிட்டது. வீட்டிலே தான் இருப்பீர்கள். வீட்டிலே இருப்பவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் இதற்கு பதில் கூறலாம். வெளியிலே இருந்தாலும் கூட பதில் கூற முடியும். ஒரு சின்ன பதம், முதலாவது எழுத்தை காணவில்லை, 2வது எழுத்து லானா, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்து லானா, 5வது எழுத்து உம்மன்னா, அம்மாவுக்கு வர உம்மன்னா, 5 எழுத்து குலைக்கொண்ட ஒரு சின்ன பதம். எங்கே அந்த பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ ஒன்று எதிர்பார்க்கின்றேன்.

என்னோட விலை மிகவும் கடினமான பதமாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் வானொலியோடு இல்லையா, வேறு வேறு பணியிலே இருக்கின்றீர்களா, ஓடி வந்து கூற வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்பவர்களை. கதம்பம் ஆரம்பித்து இப்பொழுது அரை மணி நேரத்தை தாண்டி விட்டது. உங்களுக்கு இன்னும் ஒருவர் மட்டும்தான் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார், ஒருவர் மட்டும்தான் கண்டுபிடித்து வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஏனையோருக்கு இந்த பதம் பிடிக்கவில்லையா, கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஓடி வாருங்கள், நன்றாக வந்து கூறுவீர்களே, வந்து கூறுங்கள், கூறிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றேன்.

0: தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்
1: என்ன
0: பதம் கேட்கவில்லை? என்ன பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: நான்
0: பேசுவது கேட்கவில்லையா உங்களுக்கு? தேவா என்ன தேவா, நீங்கள் வந்து இருக்கும் நீங்கள் பேசுகிறீர்கள், என்ன நான் பேசுவது கேட்கவில்லையா? கேட்கவில்லையா?
1: இப்ப கேக்குதியா?
0: அது முதல்ல கேட்கிறது ஆச்சரியா, செயல்படுத்தி உடனே கேட்டு விட்டது. இப்ப நீங்க கூறுங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? உங்களோட வலைத்தளம் இன்று நாங்கள் வானதியை நிறுத்த வேண்டும் போல் இருக்கின்றது. உங்களோட வலைத்தளங்கள் ஒருவருக்கும் சரியாக இயங்குதில்லை போல் இருக்கின்றது. தெளிவா வந்து ஒரு முடியம் கூறுவதற்கு உங்களுக்கும் உங்களுடைய ஒளிவளம் சரியாக இல்லை. முன்னூத்தி வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை பாடலை கேட்டுக்கொண்டு பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள், ஓடிவார்கள். தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்து உங்களோட வலைத்தளம்
1: ஐயா?
0: சொல்லுங்க, கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: இப்ப கேக்குதா?
0: விட்டு விட்டு தான் கேட்கறது. கூறுங்க,
1: ரெண்டு பேர் விட்டு விட்டு எல்லாரும் பேசுறது
0: என்ன
1: கேக்குது? வேற யாரும் நீங்க பேசுறது கேட்க,
0: நான் பேசுவது உங்களை கேட்கவில்லையா? உங்களோட வலைத்தளத்திலே தான் பிழை, உங்கள் வானொலி உங்கள் ஒலிபரப்பிலே உங்களுடைய தொலைபேசியிலே தான் பிழை இருக்கிறது போல் தேவா. ஏன்னா பவுனம்மாள் வந்து அழகாக பேசி விட்டு போகிறாரு, காலவே நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஒரு சிலருக்கு தான் இணையதளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஓடி வாங்க, கொண்டு வாங்க, கண்டுபிடித்து கொண்டு வாங்க.

0: அங்கே பவனம்மாள் வருகிறார். வணக்கம் பவனம்மா, கண்டுபிடித்து விட்டீர்களா? பவனம்மா
1: ஐயா, கண்டுபிடிக்க முடியலையா? ஏதாவது கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
0: அதுதானே கூட, முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து லா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. சரி, இது வந்து ஒரு இசையோடு சம்பந்தப்பட்டது. சரியா குழு, இசையோடு
1: சம்பந்தம்
0: கண்டுபிடித்து, இசையோடு சம்பந்தம்.
1: யோசிக்கிறேன்,
0: நீங்கள் கேட்ட பாடலிலேயே அது இருந்தது. நன்றி. இது மணியத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில். சொல்லுங்க, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமே எங்கே.

சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா ஓடி வந்து சொல்லுங்கள் பாடலை கேட்டு. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா எங்கே அந்த படம். இது வந்து ஒரு இசையிலே இருக்கின்றது, இசையோடு சம்பந்தப்பட்ட விடயம். எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டு இசையோடு சம்பந்தப்பட்டது என்று கூறினேன்.

0: கவனமா கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள் கவனமா கூறுங்கள்.
1: ஐயா தாழ மேலமா?
0: அப்படியா, நாங்கள் கூறுவோம். கண்டுபிடித்து விட்டீர்கள்.
1: மேல தாளம்
0: அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள்
1: ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல பாட்டுல வருதுன்னாதான் யோசனை பண்ணியா, அதை சேர்ந்து வரும் மேலத்திலே தேவன் வந்து
0: பாட்டுலயே இருந்தது பாத்தீங்களா, மேல தாளம். சரியா, அற்புதமான வாழ்த்துக்கள். சிறப்பான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு சிரமம் எடுத்து நீங்கள் மட்டும் இதுல வந்து அத கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி என்று கூறுகிறேன். முயற்சி பண்ணி முயற்சி அடையாத நிகழ்ச்சியாக சிறப்பு. மேல தாளம், தாளம் மேளம் என்றும் கூறுவார்கள். ஆனா மேல தாளம் என்றுதான் கூறுவார்கள். கூறுவது சரியா இருக்கு. மேலதாளம், மேலதாளத்தோடு வந்தார்கள். சேர்ந்து வேற மேளத்திலே, உங்களுடைய பாடல்லே அது இருந்ததுதானே. நல்லது.
1: ஆமாங்கய்யா, நீங்க சொல்லுனாயே நான் கண்டுபிடிச்சேன். அந்த பாட்டை எடுத்து பார்த்தேன், அதுல மேளம் அப்படின்னு வந்துச்சே, மேளம் தாளம் அப்படிலாம் வந்து வருது அப்படின்னு
0: சொல்லிட்டு. கட்டிக்காரு கண்டுபிடித்து கொண்டு வந்து, இது எங்களுடைய தமிழ் சொற்கள்லயே ஒரு சொற்கள். சரி,
1: நன்றி.
0: உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பதத்துக்கு போக இருக்கின்றேன், கேட்டுவிட்டு வாருங்கள். முதலாவது பதம் மேள தாளம் என்ற ஐந்து எழுத்தை கொண்ட பதத்தை பவுனம்மாள் முயற்சி செய்து கண்டுபிடித்து ஒரு புள்ளியையும் பெற்று செல்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு, உங்கள் சார்பிலும் என் சார்பிலும். சரி உறவுகளை, இரண்டாவது பதத்தை கொண்டு வரப்போகின்றேன். இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வரப்ப குரல். முதலாவது பானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது, நான்காவது எழுத்து இர் என்ன, மோர் என்பதற்கு வர இர். அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து இம்மன்னா. ஆறாவது எழுத்து இம்மன்னா. ஏழாவது எழுத்து பூனா, புகை என்பதற்கு வர பூனா. முதலாவது எழுத்து பானா, இரண்டு மூன்று எழுத்து மறைந்து விட்டு, நான்காவது எழுத்து இர்ரென்னா, மோர் வேர் சேர் என்பதற்கு வர இர்ரென்னா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் வருகின்றது இம்மன்னா பூனா. ஏழு எழுத்துக்களாலான ஒரு சொல். இது மங்களமான வேளைகளில் உபயோகிக்கப்படும் ஒரு விடயம், ஒரு பொருள். இதை உபயோகித்து கொள்வார்கள் மங்களமான காரியங்கள் நடைபெறும் போது. ஆனால் அமங்கலத்திலே இதை பாவிப்பார்கள். ஆனால் இந்த பொருளை பாவதிப்பதில்லை, உள்ளே இருக்கின்றதை தனியாக பாவிப்பார்கள். மங்கள காரியங்களுக்கு இந்த இதன் உள்ளே விட்டு பாருங்க. வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். ஐயா வணக்கம். வணக்கம், நலமா இருக்கின்றீங்களா? நலம், நலம், வளம், சிறப்போடு இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பதத்தை கேட்டிருப்பீர்கள்.
2: நான் சொல்ல வந்துவிட்டேன்.
0: கொண்டு வாருங்கள் ஐயா.
2: பன்னீர் செம்பு,
0: வாழ்த்துக்கள். பன்னீர் செம்பு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்றிருக்கார் நாகப்பன் அவர்கள். இப்பொழுது உங்களுக்கு பவுனம்மாளோட போட்டி வந்து விட்டது. உங்களுக்கு பவுனம்மாள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாதத்தை கொண்டு வந்து சந்தார். மேல தாளம் என்று கேட்டிருக்கீங்க.
2: அதே அதே நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தீங்க. அது என்னன்னா, முதல்ல நீங்க க்ளூ கொடுக்கும்போது கேட்க முடியல என்னால.
0: ஆஹா,
2: அப்புறம் ஒரு பாட்டே முழு பாட்டே ஓடிடுச்சு. அது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஒரு முறை சொல்லியிருந்தீங்கன்னா டக்குனு கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: அப்படியா, உடனடியா கண்டுபிடிக்க.
2: அந்த பதத்தை திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துவாங்கன்னு நினைச்சுட்டே கேட்டுட்டே இருந்தேன், நீங்க ஞாபகப்படுத்தல.
0: அந்த பதம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வந்து அது இலகுவான பதம் கேட்டுப்பா. மேல தாளம் இதுதான் நீங்க. பாடலை பின்பு பாடல் கூற மாட்டீர்கள்.
2: நல்லது.
0: சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம். வணக்கம் சந்தன் ராஜ். பன்னீர்செல்வம் என்ற சரியான பதிலை சசன்ராஜ் கூறியிருக்கார். ஆனால் அதை நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு.
3: நன்றி நன்றி ஐயா.
0: பாருங்கள் மீண்டும்
3: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோர்ஜ் வந்திருக்காரு. வணக்கம் ஜோர்ஜ்.
4: பன்னீர்செல்வம் ஐயா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதம் பன்னீர்செல்வம். அதை வந்து நாகப்பனும் சந்தன்ராஜும் கூறிவிட்டார்களே. ஆனால் நீங்கள் கண்டுபிடித்தவைக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி ஐயா.
0: கண்டுபிடித்தவைக்கு வாழ்த்துக்கள். சரி அடுத்த வார்த்தை கொண்டு வர இருக்கின்றேன். அந்த பதம் கூறிவிட்டீர்கள். இது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள், ஒரு சொல்லு. இது ஒரு உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. இந்த உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா, கத்தி என்பதற்கு வர இத்தன்னா. மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து யானா, அதாவது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து கூனா. எட்டு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்கள் தந்திருக்கின்றேன், அதை மீண்டும் படிக்கின்றேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து யானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. கூனா எட்டாவது எழுத்து. இது ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு இடத்தின் இடத்தை குறிப்பது. ஓடி பாருங்கள். இங்கே வந்து விட்டார் முகமது ராபிக். வணக்கம் ராபிக் அவர்களே. பன்னீர்செல்வம் சரியான பதம். ஆனால் மூவர் வந்து அதை கூறிவிட்டார்கள் உங்களுக்கு முன்பு. இருப்பினும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராபிக். என்ன பாடலை நாளைக்கு என்ன பாடல் தரப்ப உண்டீர்கள்?
3: நாளைக்கா? நாளைக்கு வந்து முத்து படத்துல ஒருவன் ஒருவன் முதலாளி ஒருவன் கண்ட முதலாளி அந்த படையா?
0: அப்ப ஒருவன் தானே முதலாளி. ரெண்டு பேர் வந்தா முதலாளி இல்லையோ?
3: ரஜினி படம்.
0: இருவர் வந்தா எப்படி இருக்கும்?
3: இருவர் வந்தா நல்லா இருக்கும்.
0: பங்காளியா இருக்கும் இல்லையா?
3: ஆமா
0: முதலாளியா இருக்க முடியும். வாழ்த்துக்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கிறதுக்கு முந்தி இந்த பதத்தை கண்டுபிடித்து ஓடி பாருங்கள். எட்டு எழுத்துக்களால் ஆன பதம் என்று கூறியிருந்தேன். முதலாவது எழுத்து இல்லை. இரண்டாவது எழுத்து இத்தன்னா. மூன்றாவது எழுத்து இல்லை. நான்காவது எழுத்து யானா. ஐந்தாவது எழுத்து இல்லை. ஆறாவது எழுத்து யானா. ஏழாவது எழுத்து இல்லை. எட்டாவது எழுத்து கூனா. கொண்டு வாருங்கள். நாலு எழுத்துக்கள் இல்லை, அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு ஓடி வரவனும். யார் சொல்வது என்று வாருங்கள். கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. உண்மை உண்மை சொல்லமா?

0: இந்த பதம் வந்து இந்த உலக நாடுகளுக்குள்ளே ஒரு இடம் சேர்ந்திருக்கும் பகுதி, அதை கூறுவார்கள். கொண்டு வாருங்கள்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை.
0: கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்களா?
2: மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வந்தீர்கள், சிறப்பாக கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு உலகத்திலே உள்ள, நன்றி நன்றி, உலகத்திலே உள்ள ஒரு பகுதி என்று ஒரு இடத்தை குறிப்பது, குறிப்பிட்ட நாடுகள் சேர்ந்த மத்திய கிழக்கு என்பது சரியான பதில். சரியான பதிலை கொண்டு வந்து எங்களுக்கு கூறியிருந்தார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. வேறு யார் கொண்டு வர போறீங்க? கொண்டு வர

0: ஞானசேகரன் இருக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். அதை மூவர் வந்து கூறிவிட்டார்கள் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து கூறியதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் நாளைய தினம் கேட்க போகின்றீர்கள்?
1: நன்றி.
0: ஜோர்ஜ் கொண்டு வாருங்க. ஜோர்ஜ்
2: மத்திய கிழக்கு ஐயா.
0: மத்திய கிழக்கா? அதைத்தான் நாகப்பணம் வந்து கூறினா. சரி பார்ப்போம், அடுத்தவரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. மத்திய கிழக்கு தான் நண்பர்கள் முந்திட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். அடுத்தவர் வருகிறேன். தேவா கொண்டு வாருங்கள். தேவா, தேவா என்ன பதம்? தேவா உங்களுடைய அழைப்பு என கிடைக்கவில்லை. வணக்கம் தேவா. தேவா வணக்கம். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை அனைவரும் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதலில் கொண்டு வந்த நாகப்பன் அவருக்கு அந்த புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. முகமது ராபிக் வருகிறார். வணக்கம் முகமது ராபிக்.
4: மத்திய கிழக்கு. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டுகிறோம். உங்களுக்கு முதல் மூவர் நால்வர் கொண்டு வந்து விட்டார்கள். இது மிகவும் சிறப்பான பதிலை கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை கொண்டு வந்து விட்டார். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் இப்பொழுது வருகின்றது. அந்த பதத்தை கேட்டு பார்ப்போமா என்னவென்று? சரி, மத்திய கிழக்கு கொண்டு வந்து விட்டு அந்த பதமும் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து வா, நெடில் வா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டு மூன்று மறைந்து விட்டு நாலாவது எழுத்து பா, பருப்பு என்பதற்கு வர பல் என்பதற்கு வர ப, குரல். இதிலே வந்து அடுத்த எழுத்து ரூ, உருவம் என்பதற்கு வர ரூ. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம். முதலாவது எழுத்து வா, இரண்டு மூன்றும் மறைந்து, நான்காவது எழுத்து ப, ஐந்தாவது எழுத்து ரூ, ஆறாவது எழுத்து மறைந்து, ஏழாவது எழுத்து இம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வாழ்க்கையில் உள்ள மனித மிருக விலங்குகள் எல்லாத்துக்கும் ஏற்படுவது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். வளர்ந்து வருபவர்களுக்கே காணப்படுவது. நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். வாலிப பருவம் என்று கூறுகிறீர்களா? சரி பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வரார்கள் என்றும் பார்ப்போம். கண்டுபிடித்து வந்து இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் யோசித்து பாருங்கள், வேறு ஏதாவது பொருந்துகிறான்னு. மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே, பார்ப்போம். எங்கே அடுத்தவர்களையும் எதிர்பார்க்கின்ற கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வர வேண்டும்.
5: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில் சொல்லு சொல்லு சொல்லு சொல்ல.
0: பவனம்மா வருகின்ற. வணக்கம் பவனம்மா.
6: ஐயா வாலிப பருவம்
0: எங்கே பார்ப்போம். நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுகிறீர்கள், அடுத்தவர்களும் என்ன கூறுகிறார்கள் பார்த்து முடிவு சொல்லுகிறேன். நன்றி நன்றி இணைந்தமைக்கு. எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
1: வளர் பருவம்.
0: வளர் பருவம் என்று கூறுகிறீர்கள், எங்கே பார்ப்போம்.

0: பருவத்தில் இருக்கின்றீர்களா? சரி, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். மற்றவர்கள் கொண்டு வருவதை கேட்டு பார்ப்போம். அடுத்த பதில், முகமது ராபிக் அவர்கள் வர வேண்டும், அவருடைய பதவியும் கேட்க வேண்டும். இப்பொழுது நாகப்பன் வந்து கூறினார், தேவா வந்து கூறவில்லை, சந்தன்ராஜ் கூறியிருந்தார், ஞானதேவரும் கூறியிருந்தார், ஜோஜும் கூறியிருந்தார், ஜோஜ் பாடல் கூறவில்லை. எங்கே மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே இதுவரை கிடைத்த பதிலின்படி சொன்னவர்களுள் வாலிப பருவம் சரியான பதில். அதை முதலிலே வந்து எங்களுடைய யார் கூறினார்? நாகப்பன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாலிப பருவம் சரியான பதம். சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருப்போம். முகமது ராபிக் வருகிறார். வணக்கம் முகமது ராபிக். சரியான பதில் வாலிப பருவம். ஆனால் உங்களுக்கு முதல் மற்றவர்களும் வந்து கூறிவிட்டார்கள். நாகப்பன் முதலில் கூறியிருந்தார், அதை தொடர்ந்து மூன்று நாள். நன்றி நன்றி நன்றி முகமது ராபிக் அவர்களே, நன்றி. ஞானதேவன், நீங்கள் சொன்னது வளர் பருவம், ஆனால் நான் வால் என்றுதானே கூறின, நெடில் என்று. அடுத்து ஏழு எழுத்துக்கள் அல்லவா? சரி, கடிகார் ஏழு எழுத்துக்களை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றோம். அடுத்த பதில், அந்த எழுத்து சிலர் ஏழு எழுத்துக்களிலே பாவிப்பார்கள், சிலர் வந்து எட்டு எழுத்திலே பாவிப்பார்கள். ஏழு எழுத்துக்களிலும் பாவிப்பார்கள், எட்டு எழுத்திலையும் பாவிப்பார்கள். இரண்டு சொல்லை ஒன்றாக்கும் விதவதால் ஒரு எழுத்து குறையலாம். தேவா வணக்கம். தேவா வணக்கம். தேவா, உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையே, நீங்கள் தொலைபேசி உங்களுடைய தொலைபேசியை திருத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிகவும் முக்கியமான ஒரு பதம் அது. மூனா என்று எழுத்து, முதல் எழுத்து வருகின்றது மூனா. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது. மூனா என்று எழுத்து வந்தது, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்தது, நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது, ஐந்தாவது எழுத்து மறைந்தது, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஆறாவது எழுத்து இச்சன்னா, ஏழாவது எழுத்து சானா, இறுதி எழுத்தை காணவில்லை. மிகவும் முக்கியமான ஒரு பதவியில் இருப்பவரை கூறுவது, அப்படி குழு தருகின்றேன். பதவியில் உள்ள ஒருவரை அழைப்பது. இதை நீங்கள் ஏழு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம், எட்டு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம். ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவரை அழைப்பது இப்படி. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ சொல்லுங்க சொல்லுங்க. நாகப்பன் வந்து விடுவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
1: தலைமை அமைச்சர் சொல்லக்கூடிய முதலமைச்சர்.
0: முதல் அமைச்சர் என்று கூறுகிறீர்களா? சரி, அடுத்தவர்கள் வேறு கொண்டு வருகிறார்களா?
1: நன்றி.
0: அடுத்த பதவி யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். மீண்டும் பதிலை கொண்டு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஒரு பதவியை குறிப்பது, மிகவும் முக்கியமான பதவியை வகிப்பவரை இப்படி அழைப்பார்கள். ஏழு எழுத்துக்காலம் கூறலாம், எட்டு எழுத்துக்களாகவும் கூறலாம். ஓடி வாருங்கள். முதல் எழுத்து மூணா, இறுதி எழுத்து இருவன்னா, இடையிலே ஆனா வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். மோகன் வந்துவிட்டார், ராமன் வந்துவிட்டார். வணக்கம் ராமன்.
2: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
2: முதலமைச்சர்.
0: முதலமைச்சர்
2: முதலமைச்சர்
0: நீங்களும் முதலமைச்சர் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். முதலும் ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் என்ன பதத்தை கொண்டு வருகின்றீர்கள்? மாலிங்கம் வணக்கம்.
2: வணக்கம் மாலிங்கம்.
0: மாலிங்கம்

0: மகாலிங்கம். ஆஹா, வாருங்கள். என்ன பதம் கண்டுபிடித்தீர்களா? ஒளி வரவில்லையா ஐயா? நான் நினைக்கின்றேன் கரண்ட் உங்களுக்கு தொடர்பலைக்கு சக்தி இல்லை போல் இருக்கின்றது, அல்லது தொடர்பலை சரியாக இல்லை போல் இருக்கின்றது. மகாலிங்கம், மகாலிங்கம்,
1: முதலமைச்சர்,
0: முதலமைச்சர் என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம், கட்டிக்காரன் பார்ப்போம், மற்றவர்களும் கூறுவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். நான் என்ன பாடல் ஐயா நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
1: என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிற
0: அந்த பாடல், என்னை யார் என்று நீ என்ன லக்ஷ்மியோட பேசினீர்களா?
1: இல்லையா, அவங்க நான் ட்ரை பண்றேன்.
0: காரியமில்லை, காரியமில்லை. நன்றி, நன்றி, நன்றி மகாலிங்கம். அடுத்த உறவை,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் பதவிகளை என்று கேடும். தேவா, நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஐயா, உங்களுடைய அழைப்பு எனக்கு இணைக்க முடியும். நான் இணைக்கின்றேன், உங்களுடைய வலைதளம் இணையதில்லை என்னுடன். நான் இணைத்து பார்க்கின்றேன் உங்களை, உங்களுடைய குரல் ஒன்றும் வருகிறதில்லை எனக்கு. ஏனென்று தெரியவில்லை, அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் வருவதில்லை. முகமது ராபிக்கு அவர்கள் வந்துவிட்டார். முகமது ராபி கூறுங்கள். கூறுங்கள்.
2: முதலமைச்சர் கரெக்டான பதில், முதலமைச்சர்,
0: முதலமைச்சர் என்பது நீங்களும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலமைச்சர் என்பது அங்கே தேவா கொண்டு வர, தேவா கொண்டு வாருங்கள். தேவா, தேவா, தேவா, முதலமைச்சர் கேட்டுக்காரர். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு நாளைய தினம் தேவா? என்ன பாடல் தேவா? வந்தார், அவருடைய இணைப்பு சரியாகவில்லை, ஆனா பதில் வந்தார். முதலமைச்சர், முதலமைச்சர் என்பது சரியான பதில். சரியான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர், முதலிலே கொண்டு வந்த முதலமைச்சர் என்ற பதத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரிடம் புள்ளி சேர்கின்றது. கூறிய அனைவருக்கும் கண்டுபிடித்து கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்து ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது இல்லை சரி, முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்ததையும் காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இச்சன்னா, கொச்சை மச்சை பிச்சை என்பதற்கு வர இச்சன்னா, ஆறாவது எழுத்து காணவில்லை, ஏழாவது எழுத்து ரி, அரி கரி விதி என்பதற்கு வர ரி. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு சங்கீதத்தோடு சேர்ந்தது, இசையோடு சேர்ந்த விடயம். கொண்டு வாருங்கள், ஏழு எழுத்தை கொண்டது. எங்கே பார்ப்போம், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ என்ற நிகழ்வு. எங்கே பவுனம்மாள் ஓய்ந்து விட்டீர்கள், ஓடி வாருங்கள் பவுனம்மாள். நீங்களும்
3: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
0: வந்துவிட்டார் நாகப்பன். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் நாகப்பன்?
4: தமிழ் கச்சேரி.
0: தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்களா? நீங்க சரியான பதில் என்று நினைக்கின்றீர்களா?
4: சரியான பதில்
0: என்று நினைக்கின்றீர்கள் அல்லது கூறுவீர்கள்? சரியான பதில் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களும் கொண்டு வருவார்கள். அவர்கள் என்ன கச்சேரி
4: வாசிப்பாங்களோ
0: தெரியல. வாழ்க, நன்றி,
4: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம், அந்த பதத்துக்கு பதத்தை கண்டுபிடித்தவர்கள் ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் கண்டுபிடித்து கொண்டு வருகிறீர்கள்? அடுத்து சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா. ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா. தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பித்தமைக்கு நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்தது ஃபாரூக் கொண்டு ஃபாரூக் தூக்கத்தால இருந்து பணிக்கு சென்று பணியில இருந்து பேசுகின்ற
6: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் மகனே, என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
6: தவறு கச்சேரி.
0: நீங்களும் அங்கே தவறு கச்சேரி வாசிக்கின்றீர்களா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும்?
6: குங்குமப்பட்டு கவுண்டர் படத்தில் இருந்து பாட்டும் சேரும் போது வாசம்.
0: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வந்தது. நல்லது, அந்த பாடங்களுக்கு வர நீங்கள் தமிழ் கச்சேரி தந்திருக்கேன். நாங்கள் வாசிக்கின்றோம் தமிழ் கச்சேரியை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? எல்லாரிடம் இருந்து கேட்கின்றீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை. யார் சொல்வதோ என்று சொல்லி சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா.

0: நாகூர் எங்களுடைய ராபிக் நாசர் வந்து நாகூர்ல இருந்து வருகின்ற ராபிக் கூறுங்களையா?
1: தமிழ் கச்சேரி
0: என்னையா?
1: தமிழ் கச்சேரி.
0: தமிழ் கச்சேரி நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு முன்பு இருவர் கூறியிருக்கின்றார்கள், கேட்டு பார்ப்போம். நன்றி.

0: இனிமையான பதம், அருமையான பதம். அன்பு உறவுகள் வந்து கூறி சென்றீர்கள், தவில் கச்சேரி என்பது சரியான பதிலை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார், வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த பதத்தை தருகின்றேன். அந்த பதம் பத்து பதங்களை கொண்ட ஒரு பதம், பத்து சொற்கள் எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனால் இங்கே குழம்பி நிற்கின்றது, எழுத்துக்கள் மாறி வந்திருக்கின்றன, அதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் பத்து எழுத்துக்கள் கொண்ட பதம், அது மாறி நிற்கின்றது. முதலாவதுல நிற்கிற முதலாவது எழுத்தாக பை என்ன வருகிறது, பை, பையன் என்பதற்காக பை வருகின்றது. இரண்டாவது எழுத்தாக ஐ வருகின்றது, ஐயன்னா, ஐயாவுக்கு வர ஐயர் என்பதற்காக ஐயன்னா. அடுத்த எழுத்து வருகிறது இல்லன்னா, கள் என்பதற்கு வர இல்லன்னா மூன்றாவதா தந்திருக்கின்றார்கள். நான்காவது எழுத்து சானா, சந்தோஷம் சங்கீதத்துக்கு வர்றது சானா. ஆறாவது எழுத்து நாவண்ணா, நாவண்ணா நாங்கள், நாளை என்பதற்கு வர நான் நாவண்ணா. ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து இக்கண்ணா. ஏழாவது எழுத்து யானா. எட்டாவது எழுத்து கீனா, கிளி என்பதற்கு வர கீனா. யானா என்பது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. இது அடுத்த எழுத்து ஏழாவது எழுத்து கீனா, குறி, கி, கிளி என்பதற்கு வர கீனா. அடுத்தது டூனா, ஆடு மாடு, அதுக்கு வர எட்டாவது எழுத்து டூனா. ஒன்பதாவது எழுத்து ஒன்பதாவது எழுத்து கானா. சரி, எத்தந்து விட்டேனா, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எங்க ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஃபாரூக். ஐக்கிய நாடுகள் சபை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், பார்ப்போம் மற்றவர்களுக்கு எப்படி வருகிறது என்று பார்ப்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், எங்கே பொருத்தி கொண்டு வாருங்கள். நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
2: என்ன
0: சொன்னார் அவர்?
2: ஐக்கிய நாடுகள் சபை.
0: ஓ, நீங்களும் அதைத்தான் கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் வேறு ஏதாவது வேறுபாடு.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஐக்கிய நாடுகள் சபை என்று இருவர் வந்து கூறுகிறார், மற்றவர்கள் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். அவர்களுக்கு வேறு பெறலாம் தானே. இது முன்னிலை தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே கொண்டு வாருங்கள்.

0: உண்மை சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா சொல்லு.
1: முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: ஐக்கிய நாடு சபை,
1: ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் சபை வந்து நீங்களும் கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். முன்னேற்ற வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். யார் சொல்லி புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், எல்லோரும் கூறுகின்றார்கள், யார் புள்ளிக்கு உரியவர் என்பதுதான் கேள்வி. இங்கே வந்து கூறியவர்கள் கூறியிருந்தார்கள், ஐக்கிய நாடுகள் சபை என்பது சரியான பதமாக இருக்கின்றது. அந்த பதத்தை முதலில் வந்து கூறியிருந்தார் ஃபாரூக் அவர்கள், சவுதி அரேபியாவிலிருந்து. அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை மிகவும் பரீட்சியப்பட்ட ஒரு இடம் போல் தெரிகின்றது. அவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் ஃபாரூக், நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். மற்ற கொண்டு வந்து தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வை. வை என்ன? வைகரை என்பதற்கு வர வை என்ன? நான்காவது எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து லானா, அதாவது வந்து அவர்கள் இவர்கள் என்றதில் இவர்கள் லானா, இந்த லானா வருகின்றது. லானா. அடுத்த எழுத்து இக்கன்னா, கடைசி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துலால் ஆனது. ஓ, நான் எல்லாவற்றையும் வெட்டிவிட்டேன், எப்படி தந்தேன் என்று தெரியவில்லை. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். முதலாவது எழுத்து, வணக்கம் நாகப்பன், கூறுங்கள்.
3: பாவை விளக்கு.
1: நீங்கள் பாவை விளக்கு என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் என்று. எல்லோரும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் கேட்டுக் கொள்ளும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
4: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

0: வணக்கம் வணக்கம்.
1: பாவை விளக்கு,
0: பாவை விளக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் வந்து கூறுவீர்கள், இதுக்கு முன்பும் கூறுவீர்கள், பார்ப்போம் எது சரி என்று பார்ப்போம். நன்றி நன்றி பாருக் அவர்களே, முகமது ராபிக் அவர்களே, ராபிக் அவர்களே. எங்கே இருவர் மூவர் வந்து கூறியிருக்கின்றார்கள், இருவர் கூறியிருக்கின்றார்கள், மற்றவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முனிவ தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ்ச்சேவை, கனடா கலையகம். நீங்கள் யார் சொல்வதோ என்ற இடத்திலே கண்டுபிடித்துக் கொண்டு வந்து இடைவெளியை நிரப்பி கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே எந்த பதத்தை மாலிங்கம் இணையவில்லை, மற்றவர்கள் பெறவில்லை, கொண்டு வாருங்கள், நீங்களும் கொண்டு வாருங்கள், எது சரியான பதில் என்று பார்ப்போம். இது முன்னிலை தமிழ் வானொலி, கண்டுபிடிங்கள், சொல்லுங்க சொல்லுங்க.

0: உண்மை உண்மை சொல்லமா.
1: தன்னை பவுனம்மாள் நின்று விட்டார்கள். நாகப்பன் வந்து கூறியிருந்தார். அடுத்து சந்தன்ராஜை காணவில்லை. ராபிக் வந்து கூறியிருந்தார், ஞானசேகரன், ஜோர்ஜ், ராமன், மகாலிங்கம், நீங்கள் நின்று விட்டீர்கள். பாரூக், எங்கே உங்களுடைய பதிலை கொண்டு வாருங்கள். இருவர் மட்டும்தான் கூறியிருக்கின்றார்கள் போல் இருக்கு. மற்றவர்கள் யோசனை பண்ணுகிறீர்களா? சரி, இது பாவை விளக்கு சரியான பதம். அதை நாகப்பன் அவர்கள் குறிப்புள்ளியே பெற்றுக்கொண்டார். வாழ்த்தை பெறுகின்றார் ராபிக் அவர்கள். அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றேன். அடுத்த பதம் நான்கு எழுத்தை கொண்ட பதம். இது எல்லோரும் உபயோகிப்பார்கள் என்று இல்லை. நோயாளிகளும் முதியோர்களும் பாவிப்பார்கள். நோயாளிகளும் முதியவர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள், நான்கு எழுத்துக்களால் ஆன பொருள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அது என்ன பதம்? எங்கே நான்கு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், அதை கொண்டு வர வேண்டும். சரி, இடையெழுத்திலே ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து காணவில்லை என்றும் கூற முடியாது. இதுக்கு அப்படி கூற முடியாது. நீங்கள் தான் கண்டுபிடித்து வரணும். முதியவர்களும் நோயாளிகளும் எங்க நாகப்பன் உருவாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. மருந்து
1: மருந்து என்று கூறியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கு மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வரார்கள் என்று பார்ப்போம். யார் சொல்லுகிறார் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பெற வேண்டும்.
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள் நான்கு எழுத்துக்களால் கொண்டது. நாகப்பன் வந்து ஒரு பதில் கூறிவிட்டு செல்கின்றார். இங்கே மற்றவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் சரியாக சொல்வார்கள் என்று பார்ப்போம்.

0: ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ், ஜோர்ஜ் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், உங்களுக்கும் விலைத்தளம் தெரியலையா? வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ், கூறுங்கள். ஜோர்ஜ் என்ன பதில்? ஜோர்ஜ், உங்களுடைய பதில் எனக்கு கிடைக்கவில்லை ஐயா. இணைப்பில் இருக்கின்றீர்கள், கூறுங்கள். என்ன நடந்தது எல்லோருக்கும் வலைத்தளம்? என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? ஜோர்ஜ், உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ராபிக், நீங்கள் கூறுங்கள்.
1: மருந்து ஐயா, மருந்து.
0: மருந்து என்று நீங்களும் கூறுகிறீர்களா? நல்லது, இங்கே நல்லது நல்லது. எங்கே அடுத்தவர்களுடைய பதிலையும் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. மோகன், அங்கே ராமன் வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
2: வணக்கம் ஐயா. நான் மாத்திரை ஐயா.
0: என்ன?
2: மாத்திரை.
0: மாத்திரை என்று கூறுவீங்க. அவர்கள் மருந்து என்றார்கள், மாத்திரை என்று பார்ப்போம். என்ன பதில் வேண்டும்? என்ன பாடல் நாளைக்கு? நாளைக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஜோர்ஜ் வாருங்கள். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜுக்கு வந்து தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டது. வணக்கம் ஜோர்ஜ், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், 12, 13, 14 செகண்ட்கள் ஆகிவிட்டது நீங்கள் வந்து. ஜோர்ஜ், நல்ல பதிலை கொண்டு வருவீர்கள் என்று நினைத்தால் நீங்கள் உங்களை காணவில்லை. கைத்தடி என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்களுடைய பார்ப்போம். வாழ்த்துக்கள் இணைந்ததுக்கு. நன்றி நன்றி. அடுத்த பதத்தை யார்? அடுத்த பதம் இன்னும் சரியான பதம் வர வேண்டும் எங்களுக்கு. யார் சொல்றது? எங்கே சரியான பதில் கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகிறீர்கள்? மூவர் பதில் தந்து செல், நால்வர் பதில் தந்து செல்கிறீர்கள்.

பாரூக் வந்து விட்டார். பாரூக் உங்கள் நீங்கள் கைத்தறி என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம், வேறு யார் என்ன பொருள் கொண்டு வர என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள்.

0: ராமன் வந்துவிட்டார். ராமன் வணக்கம்.
1: ஐயா படுக்கை, ஐயா
0: படுக்கை, படுக்கை. நீங்கள் படுக்கை என்று கூறுவீர்கள், முதல் மாத்திரை என்று கூறுவீர்கள் இல்லையா?
1: சரியான
0: பதில் வர மாட்டேன் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு படுகிறதை சொல்லுங்கள். எங்களுக்கு தேவை பதங்கள் தானே, ஒரு பதம் எத்தனை கொண்டு வரும்? கட்டில், கட்டில் படுக்கை என்றெல்லாம் கூறுவீர்கள். அது தனியா கட்டிலும் படுக்கையும், கட்டிலும் படுக்கையும் நோயாளிக்கும் முதியோருக்கும் தான் தேவையா? நாற்காலி, நாற்காலி இருப்பார்களா? எங்கே பார்ப்போம் எத்தனை பதில் வருகின்றது, கூறுங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், பதங்களை கொண்டு வாருங்கள். கேட்டு பார்ப்போம் பதங்களை நாங்கள். மருந்து ஒரு பதில் வந்தது, மருந்து மாத்திரை வந்தது, மீண்டும் கட்டில் வந்தது, கைத்தடி வந்தது, படுக்கை வந்தது, இன்னும் எத்தனை வருகின்றதென்று பார்ப்போம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதில் எது சரி என்று எங்களுக்கு புரியவில்லை. நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிப்பது, அந்த வாரத்துக்கு தான் நிற்கின்றீர்கள். இன்னும் எத்தனை பதம் பெறுகின்றதென்று பார்ப்போம். ராமன் சொன்னால் இதுக்கு எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் என்று இங்கே கொண்டு வாருங்கள்.

0: இருவர் வந்து புரிந்தவளே ஞானசேகரன் பெறுகிறார். கொண்டு வாருங்க ஞானசேகரன், நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இருக்கையா? சார் இருக்கை. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஏழு பதம் வந்து விட்டது, இல்ல ஐந்து ஆறு பதங்கள், ஆறு பதங்களை கொண்டு வந்து வந்திருக்கின்றார்கள். மற்ற பதங்கள் வேறு யார் கொண்டு வர போகின்றார்கள்? கொண்டு வாருங்கள். அடுத்து வருகைகள் இல்லை போல் தெரிகின்றது. ஆறு பதில்கள் வந்துவிட்டது நான் கூறிய விடயத்துக்கு. முதியோர்களும் நோயாளிகளும் உபயோகிப்பார்கள். மருந்து என்று ஒரு பதில் வந்தது. மருந்து நோயாளிகள் பாவிப்பார்கள், முதியோர்கள் சிலர் பாவிப்பார்கள், சிலர் பாவி சரி முதியோர்கள் பாவிப்பார். பௌனம்மா கொண்டு கொண்டு வருவார். பௌனம்மா வாருங்கள். பௌனம்மா என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? மூக்கு கண்ணாடி என்றால் எத்தனை எழுத்துக்களம்மா? அது
1: இல்ல கண்ணாடி தானே, கண்ணாடி
0: கண்ணாடி என்று கூறுவீங்களா? சரி கண்ணாடி என்று வருகின்றது. பார்ப்போம் பார்ப்போம் இது சரி. நீங்கள் பல பொருட்கள் ஏழு பதில் வந்திருக்கின்றது. ஏழும் வித்தியாசமான பதில்களாக இருக்கின்றது. வித்தியாசமான சொற்களை நாங்கள் இன்று கேட்டிருக்கின்றோம். எது சரியான பதில் என்று அறிவிக்கப்படும் இப்பொழுது. ஏழு பதில்களை பெற்றுக்கொண்டோம். மருந்து என்று ஒரு பொருள் வந்தது. மாத்திரை என்று அது இன்னொரு சொல் வந்தது. கட்டில், கைத்தடி, படுக்கை, இருக்கை, கண்ணாடி. இதிலே இருவர் வந்து கைத்தடி என்று கூறியிருந்தார்கள். எங்களிடம் இருப்பதும் கைத்தடிதான். நோயாளிகள் நோயிட்ட நேரம் கைத்தடி பாவிப்பார்கள், முதியோர்களும் பாவிப்பார்கள். அதனால் கைத்தடி என்ற சரியான பதத்தை ஜோர்ஜ் ஃபாரூக் இருவரும் கொண்டு வந்தார்கள். ஜோர்ஜ் புள்ளி பெறுகின்றார், ஃபாரூக் வாழ்த்து பெறுகின்றார். வாழ்த்துக்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது கைத்தடி சரியான பதிலாக கிடைத்திருக்கின்றது. கண்டுபிடித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? அடுத்த பதத்தை தரப்போகின்றோம். அதிலே முதலாவது எழுத்து சாவண்ணா. நான்கு எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து சாவண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து ஹிம்மண்ணா. அதனால் இரண்டு எழுத்துக்களை மறைத்து இரண்டு எழுத்துக்களை தந்திருக்கின்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். அந்த சொல் வந்து எல்லா இடமும் இதை காண முடியாது. ஆலயத்திலும் அரண்மனைகளிலும் இது உபயோகிக்கப்பட்டது. ஒரு பொருள் அரண்மனைகளில், அந்த காலத்திலே அரண்மனைகளில் அரசன் இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்திலே இருக்கும் இந்த பொருள். இப்பொழுது ஆலயத்துள்ளே இருக்கின்றது. ஆலயத்திலும் பூஜை அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது இது இந்த பொருளை காணலாம். எங்கே கொண்டு வாருங்கள். சாவண்ணா, நடுவெழுத்து ரெண்டு இல்லை, இறுதி எழுத்து உம்மண்ணா. கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சாளரம்.
0: எதையா?
2: சாளரம்.
0: சாளரம். சாவண்ணா லானா ராணாம சாளரம் கூறுவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். சாரளம். அடுத்தது பாரக் வந்திருக்க. பாரக் கொண்டு வாருங்கள்.
2: சாமரம். சாமரம்.
0: நீங்கள் சாமரம் என்று போகிறீர்கள். எங்கே பார்ப்போம். அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? அடுத்த பொருளை யார் கொண்டு வருகின்றீர்கள்? பௌனம்மா கொண்டு வர. பௌனம்மா கூறுங்கள்.
1: சத்தம்.
0: சத்தம். சத்தம் என்று கூறுவீர்கள். சப்தம். சரி நல்லது நல்லது. சப்தம். ஆனா நான் வந்தது அம்மா
1: சட்ட.
0: நான் தந்தது சா நெடில்.
1: உங்களுடைய
0: அடுத்த பதில யார் கொண்டு வருகிறது? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். ஞானசேகரன் இங்கே தலைப்பட்டு விட்டது. ஓடுகாரங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன்
3: சாமரம்.
0: நீங்களும் சாமரம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதில யார் கொண்டு வர என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இடைவெளி நிரப்புதல் எல்லாம் இடம் மாறி வருதலை குழம்பி நிறுத்தலை நீராக்குகிறீர்கள். நினைத்துக் கொண்டுபார்கள். பலவிதமான போட்டியிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது சொல்லுங்கோ யார் சொல்வது என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள். முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் முகமது ராபிக். நீங்களும் சாமரம் என்று கூறுகிறீர்களா? இருவர் கூறியிருக்கின்றார்கள், அதை விட வேறு பதிலும் வந்திருக்கிறது. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் வேறு பதில்களை. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஆலயங்களிலும் அரசு அரண்மனையிலும் அன்று காணப்பட்டது. கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றனர்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: ஒரு சிலர் போட்டியிலிருந்து ஆறுதலாக இருக்கின்றார்கள், அவருடைய தொலைபேசி சரியிலோ தெரியவில்லை, வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது கிடைத்த பதில் வந்து சாரளம் சாமரம் சத்தம் என்று மூன்று விதமான பதில் வந்திருக்கின்றது. அதில் மூவர் வந்து ஒரு விதமான பதிலை கூறி ஒரே பதிலை கூறுகிறார். அதில் முதலாவதாக வந்தது சாமரம் என்பது சரியான பதில். நாகப்பன் மாறி எழுத்து மாறி கூறிவிட்டார். ஜோர்ஜ் அவர்கள் ஃபாரூக் அவர்கள் கூறியிருந்தார் சாமரம், ஜோர்ஜ் வந்து கூறியிருந்தார் சாமரம். யார் முதலில் கூறியது? ஜோர்ஜ். சாமரம் என்று கூறியவருக்கு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு, ஃபாரூக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருவர் சரியாச்சு, ஞானசேகரனும் சரியாக சொல்லியிருந்தார், வாழ்த்துக்கள். சாமரம் என்று சாமரம் என்பதை நினைத்துக் கொண்டுதான் எங்களுடைய நாகப்பன் மாறி கூறிவிட்டார் சாரளம் என்று. சாமரம் அங்கே அரசர்களுக்கு பக்கத்தில் இருவர் நின்று வீசிக் கொண்டிருப்பார்கள், சாமரம் வீசுவது சாமரம். அதே போன்று ஆலயத்திலே தெய்வம் வரும்பொழுது பூஜையிலே வரும்பொழுது அங்கே சாமரம் வீசுவார்கள், சாமரத்தால் பூசை செய்வார்கள், அதை சாமரம் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து பல சொற்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே சத்தம் என்று கொண்டு வந்தார் பவுனம்மாள், அது சத்தம் என்பது ஒத்து வரவில்லை, பொருந்தவில்லை, சாவண்ணாவிலே தான் ஆரம்பித்தது. அடுத்த பதத்துக்கு செல்வோமா? அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வந்து இடைவெளி நிரப்பி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து இளமை பருவத்தை குறிவது, பாலர் பருவ குழந்தை பருவத்தை கூறும் ஒரு பதம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா அக்கா என்பதற்கு வர இக்கண்ணா, நான்காவது எழுத்து கூனா குரங்கு என்பதற்கு வர கூனா, ஐந்தாவது எழுத்து நான் என்ன கூறினேன் உங்களுக்கு, முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா என்று கூறினேன், நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இட்டன்னா, ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. கண்டுபிடிப்பது கடமை என்று கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது ஒரு சிறுபராயத்தை குழந்தை பருவத்தை கூறுவது மிருகங்களுக்கு உள்ளே, அதுவும் வீட்டு மிருகங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, வீட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம், என்னிடம் இருக்கின்றது வர வேண்டும், கொண்டு வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும்.

0: இந்த எழுத்தை கண்டுபிடித்து சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்பவர்கள், இது மிருகங்களிலே உள்ள ஒரு மிருகத்தின் குழந்தை தன்மை, குழந்தை பருவத்தை குறிப்பது. பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக். நீங்கள் நாய்க்குட்டி என்று கொண்டு வாருவீர்களா? சரி, இங்கே பார்ப்போம். மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் என்று பார்ப்போம். என்னிடம் இருக்க வேண்டும். அடுத்தது நாகப்பன் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. கன்றுக்குட்டி.
0: கன்றுக்குட்டி என்று நீங்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்தவர்களையும் பார்ப்போம். கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி எத்தனை எழுத்துக்கள்? கன்றுக்குட்டி ஏழு எழுத்துக்களே வந்துவிட்டது. காரியமில்லை, இருந்தாலும் சரி பண்ணி பார்ப்போம். அடுத்த உறவு யார் என்று கேட்போம். அடுத்த உறவு வருகின்றார். முகமது ராபிக் கொண்டு வர. கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: ஐயா பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி.
0: வாழ்த்துக்களை. நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, எத்தனை குட்டிகள் வருகிறது. நல்லது நல்லது. இனி செல்லக்குட்டியா வேண்டு வாரு. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக் அவர்கள். கண்டு வாருங்கள். இங்கே அடுத்தவர்கள் கொண்டு வர
2: வேண்டும்.
0: மீண்டும் வாருங்கள். எங்கே அடுத்தவர்களும் கொண்டு வர வேண்டும். இலகுவானவர்கள். ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு வாருங்கள். என்ன குட்டி?
3: வணக்கம் ஐயா. நாய்க்குட்டி ஐயா.
0: நீங்களும் நாய்க்குட்டி வைத்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் நாய்க்குட்டி. வாழ்த்துக்கள்
3: ஐயா. நாளைய பாடல் எழுதி கொள்ளுங்களே.
0: குறுமல் எழுதி கொள்ள வேண்டிய
3: சொல்ல மறந்த கதை.
0: ஏனையா சொல்ல மறந்த கதை? என்ன
3: படத்துல பணம்?
0: என்ன
3: பணம் மட்டுமா? பணம் மட்டுமா
0: வாழ்க்கை? அப்படியா? பணம் மட்டுமா
3: வாழ்க்கை?
0: நல்லது ஐயா நல்லது. நாய்க்குட்டியை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. சாப்பாடு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தாச்சா? அன்பு உறவுகள் வர வேண்டும். கொண்டு வந்து நகைச்சுவையாக வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். இது யார் அடுத்து யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? நான்கு பதில் வந்திருக்கின்றது. இதில் எங்கே சரியான பதில் என்று கண்டுபிடிக்க கடுமையாக இருக்கின்றது. என்னிடம் இருப்ப வர வேண்டும். எல்லாம் குட்டி குட்டியா வந்திருக்கிறது, என்னவோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்து ஞானசேகரன் வர இருக்கின்றார், தேவா வர இருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வரலாமே. நல்லது நல்ல பதில். இது கண்டுபிடிக்கக்கூடியது. ஞானசேகரன் பெறவுன ராமன் கொண்டு வாருங்க. மகாலிங்கம் கொண்டு வாருங்கள். பாரூக் கொண்டு வந்து விட்டார் என்று நின்றேன். கொண்டு வாருங்கள். ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். யார் கொண்டு வருவது சரியா இருக்கு என்று பார்க்க வேணும். நான்கு பதில்கள் வந்திருக்கின்றது என்பது உறவுகளை. அடுத்த பதிலை தருவதற்கு நான் பதிலை சாரி, இந்த நான்கு பதிலும் வந்து நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி என மீண்டும் வந்திருக்கின்றது. இரண்டு மத்திய கிழக்கு நாடுகளும் நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த என்ன குட்டி என்றது போராட்டத்தில் இருக்கின்றது. வேறு என்ன குட்டி இருக்கின்றது கொண்டு வருவதற்கு? மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் இன்னும் நகைச்சுவையாக சரியான பதிலும் வரும். சரியான பதில் கிடைக்க வேண்டும். கொண்டு வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள்.

0: தந்து சென்ற பதங்களிலே சரியான பதம் பூனைக்குட்டி. சரியா, பூனைக்குட்டி தான் இங்கே இருக்கின்ற சொல். பூனைக்குட்டி சரியான பதிலாக இருக்கின்றது. நாய்க்குட்டி அங்கே பொருந்துகின்றது, ஆனால் நான் வைத்திருப்பது பூனைக்குட்டி. அதனால் எப்போதும் செல்ல பிராணிகளாக இருக்கின்றது பூனைக்குட்டி. கன்றுக்குட்டி என்பது நாகப்பன் வந்து கூறியிருந்தீர்கள், அது பொருத்தப்படவில்லை. பூனைக்குட்டியை யார் முதலில் கூறியது? ராபிக் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராபிக் கூறியவர் தான் சரியான பதிலாக தந்திருக்கின்றார். பூனைக்குட்டி, அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கூறியவர்கள். சரி, அடுத்த பதம் வர இருக்கின்றது. அதுவும் ஒரு நகைச்சுவையான பதம் தான். நகைச்சுவை அல்ல, அதுக்கு பதில்கள் நகைச்சுவையாக வரும் என்று எண்ணுகின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களாலான பதம். முதல் எழுத்து ஊனா, உண்மை என்பதற்கு வர ஊனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மாறிவிட்டது, மறைந்துவிட்டது. மீண்டும் ஒரு ஊனா நான்காவது எழுத்து. ஐந்து எழுத்து மாறிவிட்டது. ஆறாவது எழுத்து பிக்கன்னா. ஏழாவது எழுத்து மாறிவிட்டது. ஊனா இரண்டு மூன்று மாறி, மீண்டும் ஒரு ஊனா. நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து மறைந்து, ஆறாவது எழுத்து இக்கன்னா, ஏழாவது எழுத்து மறைந்து விட்டார் அப்படிங்க அப்பா. அப்ப எத்தனை எழுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது? ஒரு எழுத்து, ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து தான் கிடைத்திருக்கின்றது. நான்கு எழுத்து கிடைத்து, மூன்று எழுத்து கிடைத்திருக்கு. இங்க கொண்டு வாருங்கள். இது ஒரு சேர்ந்து வருகின்றது, இரண்டு பொருள் சேர்ந்து வருகின்றது. வீடுகளிலே காணக்கூடியது, எங்கள் வீடுகளிலே காணக்கூடியது. அடுத்து இந்த சித்த ஆயுர்வேத வைத்தியர்களும் இதை உபயோகிப்பார்கள், இந்த பொருளை. கொண்டு வாருங்கள். முதல் எழுத்து ஊனா, இரண்டு மூன்று எழுத்து மாறி, நான்காவது எழுத்து ஊனா, ஐந்தாவது எழுத்து மாறி, ஆறாவது எழுத்து இக்கண்ணா வந்து கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. உரல் உலக்கை,
0: நீங்கள் உரல் உலக்கை என்ன கொண்டு வருகிறீர்கள்? வாழ்த்துக்கள். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடித்து வந்திருக்கிறார் அவர் ஒரு பதத்தை, அது சரியான பதமா என்று தெரியவில்லை, மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள். தங்கே கொண்டு வர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும்.

0: பவனம்மாள் சரியாக கொண்டு வருவார்கள் என்று எண்ணுகிறேன். பவனம்மாள் கொண்டு வாருங்கள். உரல் உலக்கை என்று கூறுகின்ற உரல் உலக்கையா? சரி, கேட்போம். அவரும் வந்து கூறி செல்கின்றார், நீங்களும் கூறுகின்றீர்கள். வேறு யார் என்ன கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். நல்லது, வாழ்த்துக்கள் பவனம்மாள். ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். உரல் உலக்கையா? சரி, எல்லாரும் உரலும் உலக்கையும் தான். இங்கே பார்ப்போம் யாருடைய சரியா வருது என்று கேட்டு பார்ப்போம். அடுத்தும் கொண்டு வருவார்கள் தானே, மற்றவர்களும் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்ல.

எங்கே கொண்டு வந்துவிட்டீர்களா? மூவர் வந்து ஒரே பதிலை தந்து சென்றார்கள். அதிலே முதலில் தந்தவர் நாகப்பன், இரண்டாவது பவுனம்மாள், மூன்றாவது ஃபாரூக் அவர்கள். உரல் உலக்கை என்பது சரியான பதில். நாகப்பன், உங்களுக்கு புள்ளி போகின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது அடுத்து ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் வந்து இடம் மாறி வருகின்றது. எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்ற எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்றது. சரி, அது வந்து முதல் எழுத்து, முதலாவது எழுத்து இயன்னா, செய், மெய், பொய் என்பதற்கு வர இயன்னா, இடம் மாறி வருகின்றது. இரண்டாவது எழுத்து இவ்வண்ணா, இவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வர இவ்வண்ணா, கொவ்வை என்பதற்கு வருகின்ற இவ்வண்ணா. மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து லானா, பயம் என்பதற்கு வர லானா. நான்காவது எழுத்து வாவண்ணா, வா, நெடில். ஐந்தாவது எழுத்து சேனா, செல்வம் என்பதற்கு வர சேனா. ஆறாவது எழுத்து கீனா, ஆறாவது எழுத்து கீனா. ஏழாவது எழுத்து மையண்ணா. இடம் மாறி இருக்கின்றது, நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள், சேர்த்துக் கொண்டு வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் வருபவருக்கு புள்ளி கிடைக்கும்.

0: வந்துவிட்டார் நாகப்பன், கொண்டு வாருங்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: வணக்கம் ஐயா. செவ்வாய்க்கிழமை
0: நல்ல நாள் என்று, நல்ல நாள் அங்கே செவ்வாய்க்கிழமை என்று கொண்டு வந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஓடி பாருங்கள், அடுத்தவர் வந்துவிட்டார். பாரூக், வணக்கம் பாரூக்.
2: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். நீங்களும் செவ்வாய்க்கிழமையா? நல்லது, செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை, வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் கொண்டு வர போகின்றார்? வாழ்த்துக்கள் பாரூக். அங்கே அடுத்தவர் இன்னொருவர் அழைப்பில் வந்தார், சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் பாருங்கள், வந்து கூறுங்கள். ஒரு சிலருடைய அழைப்பு துப்புரவா துண்டித்து விட்டது. ஒரு
3: சில சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா,
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. பவுனம்மா வந்து விட்டீர்கள். பவுனம்மா பாருங்கள்,
4: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை நீங்களும் கூறுகின்றீர்கள். பார்ப்போம் அடுத்தவர்கள் என்ன கிழமை கொண்டு வருகிறார், என்ன வேறு ஏதாவது பதம் கொண்டு வருகிறார். பார்ப்போம். வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து முகமது அலி ராவிக் வந்திருக்கேன். ராவிக் கூறுங்கள். ராவிக் வணக்கம். ராவிக்
5: செவ்வாய்க்கிழமை
0: செவ்வாய்க்கிழமை என்று நாலு பேர் கூறியிருக்கின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியான பதில். ஆனால் அதை முதல் கூறியவர் நாகப்பன் அவர்கள், அவருக்கு புள்ளி சென்று விட்டது. சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவர் உடனே வந்து கூறிவிட்டார் செவ்வாய்க்கிழமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் இடைவெளி நிரப்பல் பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து கூவண்ணா. கூ என்றது நெடில், கூ கூ கூவுதல். அடுத்த எழுத்து நான் மன்னிக்க வேண்டும், இந்த இடம் மாறி வருகின்ற, இல்லை இடம் மாறவில்லை, இடைபடி வருகின்றது. முதலாவது எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து இர்ரென்னா. இர்ரென்னா மோர் என்பதுக்கு பார இர். மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இந்தன்னா. இந்தன்னா நொந்து ஐந்து என்பதற்கான இந்த. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இல்லன்னா. கொண்டு பாருங்கள், அங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து எல்லோருடையும் இருக்கின்றது, எல்லோருக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த பதத்தை அநேகமாக பெண்களுக்காகத்தான் உபயோகிப்பார்கள். கவிஞர்கள் பெண்களுக்கு உபயோகிப்பார்கள் இந்த எழுத்து, இந்த பதத்தை. கொண்டு வாருங்கள், ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அங்கே சொல்லுங்கள்.

0: வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் என்று கூறுகிறீர்களா? அடேங்கப்பா, நல்ல கற்பனை உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஜோஜ் கொண்டிருந்தா, ஜோஜ் நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடி வர வேண்டும். ஜோஜ் வந்தீர்கள், சென்று விட்டீர்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கணும். பதங்களை கண்டுபிடித்து யார் சொல்வது, யார் சொல்வது என்ற விடயத்திலே இருக்கின்றோம். கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்டுகொண்ட சொல்லை. ஒருவர் தான் வந்திருக்கின்றார், அடுத்தவர் வந்துவிட்டு சென்று விட்டார். எங்கே நாகப்பன் வந்து கார் கூந்தல் என்று கூறியிருந்தார். சரியோ தெரியவில்லை. மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்கவில்லையா? பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: மோர் பந்தல்,
0: மோர் பந்தலா? பார்ப்போம். மோர் பந்தல் பார்ப்போம். சரி,
2: நன்றி
0: நன்றி அம்மா. ஃபாரூக் வருகின்றார். ஃபாரூக், என்னையா
3: கார் கூந்தல்?
0: நீங்களும் கார் கூந்தலா? ஓகே. அடுத்தது ஜோஜ் வந்து விட்டு போகிறார். வந்து வந்து போற ஜோஜ் கூறுங்கள்.
4: வணக்கம் ஐயா. மோர் பந்தல்,
0: மோர் பந்தல் கட்டிக்காரன், மோர் பந்தல் கூறியிருக்கீங்க. எங்கே பார்ப்போம், எத்தனை எழுத்து அது? மோர் பந்தல் நான் பானா கூறியிருந்தேன். அங்க நீங்களோட போட்டுக்கொண்டு வாரு. கவிஞர்கள் தான் ஐயா, எல்லாரும் கவிஞர்கள் தான். சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன் நான் தரவில்லை தானே தரவு, அதனால் நீங்கள் மோர் பந்தல் என்று கூறினீர்கள். கட்டிக்காரன் அது பொருத்தமாக வர வேண்டியது ஒன்றுதான். ஆனால் அது அது எட்டு அது ஏழு எழுத்துல வந்துவிடும். மோர் பந்தல் என்று வரும் பொழுது சரி, இணைந்த உறவுகளுக்குள்ளே சரியான பதிலை கொண்டு வந்தவர் முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் முகமது ராபிக்.
5: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் சிறப்பு சிறப்பு சிறப்பு. கார் கூந்தல் சிறப்பான பதில். அனைவரும் வந்து பதிலை தந்திருக்கின்றீர்கள் பலர். ஆனால் சரியான பதில் கார் கூந்தல் என்பது சரியானது. கருப்பு நிறமான கூந்தல், கார் கூந்தல் பெண்களுக்கு நாங்கள் உபயோகிப்பது. ஆனால் கூந்தல் எல்லோருக்கும் இருக்கின்றது. கார் கூந்தல் என்று வர்ணிப்போம் பெண்களை பார்த்துத்தான். அதை நாகப்பன் அவர்கள் வந்து முதலில் கூறி சென்றார். பின்பு வந்து கூறினவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிவிலையை பார்த்துக்கணும். மோர் பந்தல் என்று கூறினீர்கள். இதுல பானா நான் தரவில்லையே, நான் நீங்களா போட்டிருக்கீங்க. மோர் பந்தலும் அது சரியானால் இது நான் கூறியது மக்களிடத்திலே காணப்படுகின்றது என்று. மோர்பந்தல் எல்லாரிடமும் காணப்படாது. கார் கூந்தல் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் கூந்தல் இருக்கின்றது, கருப்பு நிறமான கூந்தல். ஆனால் இது வர்ணிக்கப்படுவது பெண்களுக்குத்தான் கூடுதலாக என்றும் கூறியிருந்தேன். அதை யோசிக்க வேண்டும், அதை சிந்தித்து பதில் தர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் உண்ணும் உணவுகளில் உண்டு, அதிலே ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து சானா, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ஜீனா, நரி கரி புரி உரி அதுக்கு வர ரீனா, இறுதி எழுத்தை காணவில்லை. முதல் எழுத்து என்ன கூறினேன்? சானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்தை காணவில்லை.

0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் முதல் வந்து கூறியபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் கூறியபடியால் பொருளுக்கு அல்ல, பதத்துக்கு அல்ல, வாழ்த்துக்கள். மற்றவர்களும் வந்து கூற வேண்டும்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வருவீர்களா? நான் நினைக்கின்றேன் மற்றவர்கள் இலவாக கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பதமும். நாகப்பன் வந்து சம்பா அரிசி என்று விட்டு போகின்றார். எங்க அது சரியா பிள்ளையா தெரியவில்லை. எங்க நீங்கள் போட்டு பார்த்து கொண்டு ஓடி வாருங்கள். பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் தர வேண்டும் சரியான பதில். கொண்டு வாருங்கள். என்ன சாமானது? என்ன பொருள்? நீங்களும் சம்பாரிச்சு அங்கே பெற்றுக் கொள்ள முடியுமா அந்த சம்பாரிச்சு? சரி, சம்பாரிச்சியை கொண்டு வந்து போறாரு. அவர் மாதம் கொண்டு வந்தார். அங்கே சவுதி அரேபியாலும் சம்பாரிச்சு வாங்கலாமா? ரவி வாருங்கள். என்ன பதில்? சம்பாரிச்சு என்றது கொண்டு வந்திருக்கீர்கள். பார்ப்போம் மற்றவர்களின் பதிலையும் கேட்டு பார்ப்போம். மற்றவர்களும் பெற வேண்டும். எங்க எல்லோரும் மூன்று பேர் நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஃபாரூக், ஜோர்ஜ், ராபிக், நாகப்பன், பவுனம்மாள் தான் கூட பிள்ளை. ராமனும் இடையிலே வந்து நின்று விட்டார். பாடலும் தரவில்லை. ஞானசேகரன் பாடல் தரவனும் சந்தன்ராஜ் ஒரு தடவை வந்துட்டு சென்றார், மீண்டும் வரவில்லை. ஒரு இணையதளமும் என்ன பார்ப்போம். வர வேண்டும் பெற வேண்டும் ஒவ்வொரு தரும். எங்கே கொண்டு பாருங்கள். சரி, சம்பா அரிசி என்பது சரியான பதில். நாகப்பனுக்கு புள்ளி சேர்ந்து விட்டது. ஃபாரூக் உங்களுக்கு வாழ்த்து, ராபிக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்தது. இப்பொழுது நான் ஒரு பழமொழி என்று கூறப்போகின்றேன். அதிலே இடைவெளி விட்டு கூறினால் நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டும். சரியா? எங்க பார்ப்போம், யார் முதலில் வந்து சொல்வது பார்ப்போம். முதலில் வந்து சொல்ல வேண்டும் யார் கூறப்போகின்றார் என்று பார்ப்போம். அதுக்கு சரி, கடவுளை இடைவெளி நம்பினார். இடைவெளி எங்க நிரப்புங்கள் பார்ப்போம். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இதை முற்றுப்புறப்பு செய்யுங்கள். யார் சொல்ல முடியும்? ஓடி வாருங்கள். முதலில் வருவதற்கு புள்ளியல் கிடைக்கும். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இந்த இடைவெளியை நிரப்பிக்கொண்டு வாருங்கள்.

0: ராமன் வரவிருந்தார். வாரவர் ராமன், ராமன் உங்கள் பதில். ராமன் மனவே, ராமன் உங்கள் பதில். அழைப்பில் இருக்கின்றீர்கள் மனவை. ராமன் உங்களுடைய அழைப்பு, நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். இருவரும் சென்று விட்டார்கள். பவுனம்மாள் வணக்கம்.
1: கெடுவதில்லை
0: என்னம்மா?
1: கடவுளை நம்பினார் நீங்க சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுக்கு இடைவெளி கெடுவதில்லை தானே?
0: கடவுளை நம்பினார், இடைவெளி என்ன வருகின்றது?
1: கெடுவதில்லை.
0: பார்ப்போம் மற்றவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் வணக்கம்
1: நாகபன்.
0: ஓ ஐயோ மறந்து விட, கைவிடப்பட மாட்டா, கைவிடப்படாரா? எங்கே பார்ப்போம், எங்கே குறுமலையா? அழைப்பும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சோறி விட்டது. எங்கே கொண்டு ஓடுவாருங்கள் மீண்டும்? ஓ ஓடுவாருங்கள். வணக்கம் வணக்கம்.
1: கடவுளை நம்பினோர் கைவிடப்படுறார்.
0: எங்க நீங்களும் அப்படி கூறுவீர்கள்? பார்ப்போம், மற்றவர்களை பார்ப்போம், கேட்போம். வாழ்த்துக்கள். அங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை

0: சரியான பகல் நாயை கண்ட கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்கள் முதலில் கூறியிருந்தார், ஃபாரூக் அவர்கள் இரண்டாவதாக வந்து கூறி வாழ்த்துக்களை பெற்றார். பவுனம்மாள் கூறியது கெடுவதில்லை என்றுதான் கூறியிருந்தீர்கள் அப்படிங்கிறார். எங்கே ஞானதேவன் கொண்டு வாருங்கள்,
1: கடவுளை நம்பினார் கெடுவதில்லை,
0: கடவுளை நம்பினார் கைவிடப்படார், நம்பினார் கெடுவதில்லை, கடவுளை நம்பினார் கெடுவதில்லை அல்ல, கைவிடப்பட மாட்டார்கள். கடவுளை யார் நம்புகிறோமோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்து குறிச்சிருந்தார்
1: பாடல் பாடல் பாடல் நாளை பாடல்.
0: ஓ நல்லது மானே, எதாருங்கள் மானே,
1: குளமா குளமா படத்தில் இருந்து உலகில் இரண்டு கிளிகள் அந்த பாடல
0: நல்ல பாடல் அந்த பாடல். நாளை எதுனா உங்களை கிடைக்கும். உலகில் இரண்டு கிளிகள். வாழ்த்துக்கள் மானே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ராபிக்கு வந்தார். ராபிக் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். அது நாகப்பன் முதல் வந்து குறிப்பிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் சொன்ன உங்களை யாருக்கும் சொல்லியிருந்தார். சரி, அடுத்த முதுமொழி. நாயை இடைவெளி கல்லை காணோம். அடுத்தது அடுத்த காணோம். நாயை இடைவெளி கல்லை காணோம், கல்லை இடைவெளி நாயை இடைவெளி நாயை இடைவெளி குறுங்கள் பார்ப்போம். நாயை இடைவெளி நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
2: நாயை கண்டால் கையை காணும்.
0: அடுத்தது
2: கண்டால்
0: சரி முடிக்கவில்லை.
2: கல்லை கண்டால் நாயை காணும்.
0: நாயை காணும். நாயை கண்டால்
2: கல்லை காணும்.
0: கல்லை
2: கண்டால் நாயை
0: வாழ்த்துக்கள். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு வந்துட்டு செல்கின்றார். ஞான தூரம் கொண்டு வாருங்கள். நாயை கண்டால் கல்லை காணும்,
1: கண்டால் கல்லை காணும்,
0: கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு பாரூக் வந்திருக்கா? பாரூக் கூறுங்கள். பாரூக் நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள். இங்கு ராமன் வந்திருக்கின்றார். வாருங்கண்ணா. வணக்கம். ஏமனோ வரி
3: வணக்கம்.
0: சுபா வாருங்கள். சுபா என்ன என்ன பழமொழியை கொண்டு வந்தீர்கள் அம்மா?
3: நாயை கண்டால் கல்லை காணும்,
0: அப்புறம் கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்து ராமன் கொண்டு வாருங்கள். கூறுங்கள்.
4: நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும்.
0: சரியாக சொல்லுங்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். முகமது ராவிக்கு வருகின்றார். கேட்டு பார்ப்போம். வணக்கம்
5: ராவியா.
0: நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். சரியாக கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல கொண்டு வந்த உடனடியாக நாகப்பன் அவர்கள் சரியாக கொண்டு வந்து விட்டார். நாளைய பாடல் நீங்கள் வந்து விட்டீர்கள். நன்றி நன்றி. சுபா நீங்கள் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். ராமன் நீங்களும் பாடல் தர வேண்டும். சரி, அடுத்து ஒரு பழமொழிக்கு செல்லுகின்றேன். அடுத்து சரி அடுத்து ஒரு பதம் பதம் கொடுப்போமா? இந்த பதம் ஒருவரை குறிக்கின்றது, அவர் செய்யும் தொழிலை வைத்து குறிக்கின்றது. ஆறு எழுத்துக்களால் ஆனது. இப்ப காவல் புரிபவர்களை காவல்காரன் என்று கூறுகின்றோம். சரியா? அதே போன்று தையல் செய்பவரை தையற்காரன் என்று கூறுகின்றோம். இவரை எப்படி கூறுவோம்? இவர் வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டவர். இவருடைய தொழில் தரையிலே இல்ல, தண்ணீரிலே இருக்கும். இவரை எப்படி அழைப்பார்கள்? நான்கு ஆறு எழுத்துக்களால் ஆனவர். இவரை எப்படி அழைப்போம் அனுப்புங்க. ஓடி பெற வேண்டும். வந்து இணைந்து கொண்டு பாடலையும் தந்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே. உறுதி நேரத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடலையும் தந்து செல்லுங்கள்.

0: சுபா வந்து விட்டார். சுபா சொல்லுங்க மாலே. மீனவன் என்று கூறுவது உங்களோட பதிலை ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்கள் கொண்டு கூறுவார்கள், யார் சரியான பதில் கொண்டு வார்கள். ஆறு எழுத்தம்மா. என்ன பாடல் நாளைய தினம்? சரி, நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்களா? நீங்கள் சொன்னது மீனவன் என்று கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சொன்னது மீனவன் நாலு எழுத்து தானே அம்மா வருகின்றது. நான் சொன்னது ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் முயற்சித்து பாருங்கள். நாகப்பன் அவர்கள் கொண்டு பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: நீங்கள் ஓடக்காரன் என்று கூறுகிறீர்களா? எங்கே இப்ப மீனவன் வந்தது? நீங்கள் ஓடக்காரன் கொண்டு வந்திருக்க, மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். ஓடி பாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. பவுன் காரன்.
0: என்ன காரன்?
2: படகுக்காரர்.
0: ஓ, படகுக்காரர். படகுக்காரன் என்றால் வந்து ஏழு எழுத்து வருகின்றதுக்கு என்ன வச்சிருந்தால் பார்ப்போம். மற்றவர்கள் சொல்வதை பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு வேண்டும்?
2: பாருங்கள்.
0: ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு பாருங்கள்.
3: குடிகாரன். குடிகாரன்.
0: குடிகாரனா? தண்ணீர். ஓ, அப்படி தண்ணீர் போறீங்க. கொண்டு வரீங்களா? அது ஐந்து எழுத்து தானே மகனே. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாரு கொண்டு வர. பாரு கொண்டு வாருங்கள்.
3: அப்பா படகோட்டி. அப்பா படகோட்டி.
0: படகோட்டி. படகோட்டி என்று கூறுவார்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த ராவி கொண்டு வருங்கள். ராவி கொண்டு வாருங்கள்.
4: ஐயா ஊர்காவலன். ஐயா ஊர்காவலன்.
0: ஊர்காவலனா? தண்ணீர் அவர் இருப்பாரு. சரி, ஊர்காவலன். நல்லது நல்லது. அடுத்த பாடல அடுத்த பாடலை கொண்டு வரட்டும். ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? கொண்டு வாருங்கள். உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது. தண்ணீரே தண்ணீரே தான் அவருடைய வாழ்க்கை போகின்றது. அதனால்தான் ஜோஜ் வந்து குடிகாரன் என்று கூறிவிட்டு போறார். அது ஐந்து எழுத்து. எங்கே கொண்டு வாருங்கள். இன்னும் வர இருக்கின்றார்கள். மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன் என்ற பதவிகள் வந்திருக்கின்றது. கொண்டு வர வேண்டும். ஞானதேகரன் கொண்டு வருக. வணக்கம் ஞானதேகரன். ஞானதேகரன். வணக்கம். வணக்கம் ஞானதேகரன். உங்களோட இணைப்பு சரியாக இடைஞ்சலாக இருக்கின்றது ஐயா. எங்கே ஞானசேகரன்? உங்களோட இணைப்பு சரியா? வரவில்லை எங்களிடம். நான் இணைத்து விட்டேன், நீங்கள் வரவில்லை இன்னும். ஞானசேகரன் எங்கே இருக்கின்றீர்கள்? என்ன அழைப்பிலே வருகின்றேன்? அழைத்தாலும் உங்களோட இணைப்பு எனக்கு வருகின்றது இல்லையே. உங்களோட இணைப்பு எனக்கு கிடைக்குது இல்லையா ஐயா? எந்த வகையிலும் இணைப்பு கிடைக்குது இல்லையா? உங்களோட இணைப்பு எங்கே சரியா தந்து கொண்டீர்கள்? வந்த பதவிகள் மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன். இதில் சரியான பதிலை தந்தவர் நாகப்பன். முதலில் தந்தார் ஓடக்காரன். ஓடக்காரன் சரியான பதில். படகுக்காரன் படகோட்டியும் வந்து ஐந்து எழுத்து. படகுக்காரனுக்கு ஆறு எழுத்து அல்ல, ஏழு எழுத்து. படகுக்காரன் அது. ஓடக்காரன் சரியான பதிலாக இருக்கின்றது. அதனால் நாகப்பனுக்கு புள்ளிகள், மற்றவர்கள் வாழ்த்துக்கள் சென்றடைகின்றது. சரி, ஓடக்காரன் வந்துவிட்டான். அடுத்த பதம் வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
5: கப்பல் ஓட்டி.
0: கப்பல் ஓட்டி இல்லையம்மா. ஓடக்காரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை கொண்டு வரப்போது யார் கொண்டு வரப்போகின்றார்? இப்பொழுது நான் கூறாமல் எப்படி கொண்டு வர முடியும்? நான் பதத்தை தருகின்றேன், கூறுங்கள். அடுத்த பதம் வந்து இடம் உங்களுக்கு இடைவெளியை நிரப்பி கூற வேண்டும். முதலாம் எழுத்து வேணா. குரல் வெறுமை வெண்மை என்பதற்கு வர இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தை லி. அழி களி என்பதற்கு வர லி. லி குறில். அடுத்த எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து லா, லா என்ற எழுத்து, ஐந்தாவது எழுத்து. நீங்களே கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து வீணா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து லி, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து லா நெடில். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. நாகப்பன் தான் வருகின்றார். நாகப்பன் வாருங்கள்,
5: கூறுங்கள்.
0: வெள்ளி நிலா என்று கூறுகிறீர்களா?
5: வெள்ளி விழா, விழா
0: வெள்ளி,
5: வெள்ளி விழா, வெள்ளி நிலா.
0: எதை கூறுகிறீர்கள்? ரெண்டு கூறுகிறீர்கள். எது சரியானதை கூறுங்கள்.
5: வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா தான் சரி. விழா சரி வராது, நகரத்துக்கு போயிடுமல்லவா. வெள்ளி நிலா அப்படி
5: கூறுகிறீர்களா?
0: சரி, வெள்ளி நிலா என்று கூறுகிறீர்கள். வாரம் கொண்டு வாருங்கள்.
5: வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா, வெள்ளி நிலா. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது சுபா கொண்டு வந்திருக்க. ஓ, சுபா தடுக்கப்பட்டு விட்டது. வணக்கம் சுபா. வெள்ளி நிலாவா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் அதை கூறுங்க. நீங்கள் நாளைய தினம் என்ன பாடலாமா உங்களுக்கு வேண்டும்? இன்னும் பத்து நிமிடத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரி, கொண்டு பாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் வேண்டும், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்? என்ன ஐயா உங்களோட இணைப்பு? ஞானசேகரன் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? ராமன் பாருங்கள். ராமன்,
5: ஐயா வெள்ளி நிலா, ஐயா
0: வெள்ளி நிலா. நீங்களும் கூறுகிறோம். என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்? உண்மையான விடயம்
5: என்ன?
0: நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே கிடைக்கும். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்த வெள்ளி நிலா கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். இந்திய பதத்திலே வெள்ளி நிலா என்பது சரியான பதில். அந்த பதிலை முதலில் தந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள், சந்தன்ராஜ் வந்தார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். வெள்ளி, வெள்ளி நிலா, வெள்ளி நிலா
4: சரியான.
0: நன்றி. பாடல் முடியுமா? மீண்டும் வருவீர்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி. முகமது ராபிக், ராபிக்
4: வெள்ளி நிலா, வெள்ளி நிலா,
0: வெள்ளி நிலா, வெள்ளி வெள்ளி நிலா. சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். தந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் தந்தவர் நாகப்பன் அவர்கள், அவர்களுக்கு அந்த புள்ளி செல்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். முடிய இருக்கின்றது, விரைவாக செல்ல போகின்றோம். இது ஒரு சரி, ஐந்து எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து மானா, இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை, நான்காவது இப்பன்ன, அப்பா என்பதற்கு வர இப், ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. முடிஞ்சுதான், இரண்டு சொல்லுதான் தந்திருக்காங்க. ஐயோ, மானா இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இப்பன்ன, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. எங்கே கூறுங்கள் பார்ப்போம். தேடி கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். போட்டி கடுமையாக இருக்கின்றது. இது பொருள் கொண்டு போக உதவும். பொருட்கள், பத்திரங்கள் எல்லாம், பணங்கள் எல்லாம் வைத்து பத்திரமாக கொண்டு போவது. அநேகமாக கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்களின் கையிலே இது இருக்கும். வந்து விட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள். மத்தாப்பு என்று கூறுவீர்கள். கெட்டிக்காரன் மத்தாப்பு என்று
5: கூறுவீர்கள்.
0: மத்தாப்பு நான் எங்கே தாவன் தந்தனா இல்லத்தானே? சரியா, சானா தான் இல்லையா? மத்தாப்பு, மத்தாப்பு என்று கூறுகிறார். அடுத்தவர் வந்து ராமன். ராமன் வாருங்கள்.
5: மண்டபம்.
0: மண்டபமா?
5: மாமா
0: சரி, மண்டபம் கொண்டு வந்திருக்கீங்க, எங்கே பார்ப்போம். நான் கூறுகின்றேன், இது கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வரும்போது அவர்கள் கைகளிலேயும் இருக்கும் என்று கூறுகின்றேன். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இது மாநில தமிழ் வானொலி, மற்றவர்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களான பதம் என்று கூறுகின்றேன். முகமது ராபிக் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராபிக். ராபிக்
4: மாப்பிள்ளை,
0: மாப்பிள்ளை என்று கூறுகிறீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை வருகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார்? பதம் கொண்டு ஓடி வாருங்கள். மீண்டும் நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். மஞ்சள் பையா, நீங்க மஞ்சள் பையன் கூறுவீங்களா?
5: மஞ்சள் பையன்
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வருகிறார், யார் வருகின்றார்? பவுனம்மாள் வந்திருக்கிறார், கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
6: மஞ்சப்பை,
0: மஞ்சப்பை என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் கூறுகின்றார்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானதேரம் கொண்டு வாருங்கள்.
7: மஞ்சள் பை,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு மஞ்சப்பை. அடுத்தவர்கள் கொண்டு வாருங்கள், எல்லோரும் கொண்டு வர வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை 1, 2, 3, 4, 5, 6 பதில் வந்தது. மீண்டும் ஞானசேகரம்
7: வந்திருக்கின்றார்.
0: எங்கே அடுத்தவர் இணைகின்றார்? வணக்கம், வணக்கம், வணக்கம். ஓ, உங்களோட இணைப்பு வருவதில்லை மகளே. வணக்கம், ஜெயமனோரியா வந்திருக்கின்றீர்கள், இங்கே கேட்கவில்லை. உங்களுடைய அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, தடைப்பட்டிருக்கின்றது. வணக்கம், வணக்கம, வணக்கம். உங்களுடைய இணைப்புகள் சரியாக இல்லை, உங்களுடைய இணைப்புகள். என்னோட தொடர்பு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மஞ்சப்பை என்பது சரியான பதில். மஞ்சப்பை என்று சரியான பதிலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவர் முதல்ல ஒரு ஒன்று தந்துவிட்டு கொண்டு வந்து கூறிவிட்டார். மத்தாப்பு என்று கூறினவர் அது பொருத்தமில்லை, மஞ்சப்பையை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் கூறியிருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகப்பன். வாழ்த்துக்கள். பவுனம்மாளும் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார், மஞ்சப்பை, மஞ்சப்பை என்று. வாழ்த்துக்கள். மஞ்சப்பை, மஞ்சப்பை தான் சரியானது. அது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்கள் கையிலே இருக்கும் என்ற உடன் நாகப்பன் கண்டுபிடித்து விட்டார். சரி, அடுத்தது ஒரு பழத்தை பற்றி கூறப்போகின்ற. பழங்களுக்குள்ளே ஒரு பழம், அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கின்ற பொருளை கூறப்போகின்றது. சரியா? முதலாவது வந்து பானா, படம் என்பதற்கு வர பானா. இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை. நான்காவது சூனா, சுகம் என்பதற்கு வர சூனா. சரியா? கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இரண்டு எழுத்தை தான் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு பழத்தின் உள்ளே இருப்பது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுகாருங்கள். பானா, இரண்டு மூன்று எழுத்து இல்லை. நான்கு சூனா, இறுதி எழுத்து இல்லை. ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இடைவெளியை நிரப்பிக் கொண்டு வருகின்றீர்கள். இன்னும் உங்களுக்கு 8 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவதற்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
5: என்னையா? பலாச்சுளை
0: நீங்கள் கூறுவீர்கள். பலாச்சுளை என்று கூறினீர்களா? சரி, கேட்டுவிட்டு அடுத்த என்ன கொண்டு வருகிறேன் பார்ப்போம்.
5: நன்றி.
0: மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். பாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் பாரூக்.
5: பலாச்சுளை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று நீங்களுக்கும் கூறுகின்றேன். பலாச்சுளை என்று கூறுகிறீர்கள் ஜோய் பாரூக். இங்கே அடுத்தவர் என்ன கொண்டு வர போகின்றார்? ராமன் வருகின்றார். வணக்கம் ராமன்.
5: வணக்கம்.
0: பலாச்சுளையை பற்றி கேட்க சுவையாகத்தான் இருக்கின்றது, பார்ப்போம் யார் சொல்வது சரி என்று. நன்றி. அடுத்து ராபிக்
4: பெறுகின்றார்.
0: பொருளைத்தான் கேட்டேன், பலாச்சுளை என்று கூறுவீர்கள். நீங்கள் எல்லோரும் பார்ப்போம் இது சரி என்று. கட்டிக்காரன், அடுத்த பதில் ஒரு வாருங்கள். அனைவரும் வந்துவிட்டீர்களா? மூன்று நான்கு பேர் வந்துவிட்டீர்கள். பலாச்சுளை என்பது சரியான பதில். நாகப்பன் முதல்லே கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். அதுக்கு பின்பு வந்தோர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவாக வருவதில் தான் இங்கே புள்ளிகள் கிடையாது. எல்லோரும் சரியாக கூறுவீர்கள், விரைவாக வர வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர சமச்சபை. அடுத்த பதத்துக்கு போகின்றேன், விரைவாக போக வேண்டும். நாங்கள் இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன முடிவுக்கு வருவதற்கு. சரி, இது வந்து ஒரு பூ இனத்தை சேர்ந்தது, 6 எழுத்தை கொண்டது, 6 எழுத்தை கொண்டது, பூ இனத்தை கொண்டது, ஒரு பூவை குறிக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து பூ, அடுத்து எல்லாத்தையும் காணவில்லையா? முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா என்று கூறியிருந்தேன். சந்தன்ராஜ் வருகின்ற. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ். அது வந்து விட்டது. இப்பொழுது அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல்ல, முதலாவது
6: வந்து
0: பாடல் கொடுங்களேன், கொடுங்க.
6: ஒரு ராகம் பாடலோடு அந்த பாடல். ஒரு ராகம் பாடலோடு.
0: ஒரு ராகம் பாடலோடு. நல்லது ஐயா, நல்லது.
6: நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, இந்த பதத்தை தருவதற்கு இங்கே முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது இரண்டாவது எழுத்து வான. சரி, இந்த பதத்தை விடுங்கள், அடுத்த பதத்தை தருகின்றேன். அதுவும் ஒரு பூவோடு சேர்ந்த ஒரு பொருள் இணைந்திருக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து சாவண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து பூ, பூவண்ணா, ஆறாவது எழுத்து ராணா, ஐந்தாவது எழுத்து ராணா, அடுத்த எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து கையண்ணா. இடையிலே ஒரு எழுத்து இருக்கின்றது, அது கண்ணா. இலகுவாக கூறலாம் உங்களுக்கு என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். இரண்டு பொருள் அங்கே சேர்ந்திருக்கின்றது. முக்கியமாக இது பெண்களுக்கு உரியது. கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
0: ரோசாப்பூர் ரவிக்கே,
1: நீங்கள் அப்படி வருகிறீர்களா? ரோசாப்பூர் ரவிக்கே பிடிக்கிறீர்கள் நீங்கள். ரோசாப்பூர் ரவிக்கே உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அடுத்தவர்கள் என்ன கொண்டு வர?
0: பெண்கள் சம்பந்தப்பட்ட
1: டக்குன்னு ஒரு சொல்றீர்கள். பெண்கள் கட்டிக்காரர்,
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே மற்றவர்களும் கொண்டு வரலாம் தானே? கொண்டு வாருங்கள். யாரையும் காணவில்லை. சொல்லு சொல்லு சொல்ல சொல்ல சொல்லு.

0: மாறும் கொண்டு வாருங்கள். நீங்கள மதத்தான் கூறுகிறீர்களா? ரோசாப்பூர் அபிக்கை சரியான பதில். நாங்கள் இரண்டாவதாக வந்து வாழ்த்து பெறுகிறீர்கள். முதலாவதாக கொண்டு நாகப்பன் புள்ளியை பெறுகின்றார். போட்டியிலே இறுதி பதமாக ஒன்று வருகின்றது, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த அந்த பதம் முதலாவது எழுத்து சு என்று வருகிறது. குரல் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ராபி கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரோசாப்பு ரவிக்கை நாகப்பனும் வந்து கூறி பாருக்கும் வந்து கூறிவிட்டார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வந்து முதலாவது எழுத்து சு. சுப்பையா சு, சுப்பிரமணியத்துக்கு வர சு. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மீண்டும் ஒரு சு, சுப்பையா வருகின்றார் சுப்பிரமணியம். நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா. ஆறாவது எழுத்தை காணவில்லை. மூன்று எழுத்து தருகின்றேன், மூன்று எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து சூனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து மீண்டும் சூனா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இப்பன்னா அப்பாவுக்கு வர இப்பன்னா, இறுதி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே விரைவாக கொண்டு வர வேண்டும். போட்டி நிறைவுக்கு வரும் போல இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
1: சுறுசுறுப்பு.
0: சுறுசுறுப்பா? எங்கே பாருக்கு என்ன சொல்றீர்கள்?
1: அப்பா சுறுசுறுப்பு.
0: அப்பா இதை கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்து கூட கூடாதா? நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு சுறுசுறுப்பு. விறுவிறுப்பா இருக்கின்றது, சுறுசுறுப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை தொடு நிகழ்ச்சி எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, போட்டி நிறைவுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியில் வந்த போட்டியாளர் கேட்ட பாடல்கள் பெற வேண்டி இருக்கின்றது. அவர்கள் வந்து கூறினால் அவர்கள் எல்லோருக்கும் நான் விடைகளை கூறலாம். இங்கே நாகப்பன் வந்து கூற வேண்டும், தேவா வந்து கூற வேண்டும். செல்வகுமார் இப்பதான் பெரு. வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் சுறுசுறுப்பாவே இவ்வளவு லேட்டாக வந்து கூறுகிறீர்கள். கெட்டிக்காரன் நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்? போட்டி முடிவடைந்து விட என்ன பாடல் வேண்டும் நாளைக்கு?
1: முடிவடைஞ்சிருச்சு.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்
1: நாளைக்கு? சீருலாவும் இன்பநாதம் வடிவுக்கு வளைகாப்பு படத்துலப்பா.
0: சீருலாவும் இன்பநாதம் சீருலாவும் இன்பநாதம். என்ன சொன்னீர்கள்? இவ்வளவு தூங்கினீர்களா? வாழ்த்துக்கள். இப்ப சுபா நீங்க வந்து பாடல் கூற வேண்டும். அடுத்து நன்றி நன்றி செல்வகுமார். சுபா வந்து பாடல் கூற வேண்டும். முகமது ராபிக் என்ன கூற போகின்றீர்கள்? ராபிக் வணக்கம். ராபிக் ராபிக் வணக்கம். சுபா நீங்கள் வந்து பாடல் கூற வேண்டும் மகளே. அடுத்து நாகப்பன் நீங்கள் கூற வேண்டும் பாடல். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. அதான் சுறுசுறுப்பு.
0: அதனால தான் சுறுசுறுப்பா வருகிறோம்.
2: நன்றி
0: ஐயா. ராபிக் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
2: சுறுசுறுப்பு.
0: இல்லை சுறுசுறுப்பா வந்து அதை சுறுசுறுப்பா வந்து கூறியிருக்கலாம் தானே. புள்ளி கிடைச்சிருக்கும் இல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை வந்து கூற வேண்டும். சுபா நீங்களும் வந்து பாடலை கூறினா தான் எங்களுடைய போட்டி முடிய நிறைவுக்கு வரும், நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். ஓடி வாருங்கள். வணக்கம் நாகப்பன். ஓடி பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் என்பது. அதனால்தான் நான் முன்பே கூறுவதுண்டு உங்களுக்கு. இறுதியிலே வந்து நான் நேரத்தை மட்டுப்படுத்திக் கொண்டு வருவேன். அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டிய நேரம். ஒரு பாடல் இரு பாடலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இன்றைய தினம் போட்டியிலிருந்து அநேகர் கலந்து கொண்டார்கள். ஆனால் எல்லோரும் சிறப்பாக பாடல்களை கூறியிருந்தார்கள். வணக்கம் நாகப்பன். ஓடுகாரங்கள் என்ன பாடல் நாளைய தினம்?
1: படம் முதல் வசந்தம்.
0: ஓ, முதல் வசந்தத்துக்கு இருக்கிறீங்களா? என்ன பாடல்?
1: ஆறுமது ஆழமில்லை.
0: ஓ,
1: ஆறு பேரும் கடலும் ஆழமில்லை.
0: அடி அப்படியா? ஆறுமது ஆழமில்லை. நல்ல பாடல கேட்டிருக்கீங்க.
3: இளையராஜா, இளையராஜா பாடிய பாடல்.
0: இளையராஜா பாடிய பாடல் ஆறு காலம்
3: பெண் குரல் இருக்கு, ஆனா இளையராஜா பாடல்.
0: உங்களுக்கு ஆண்கள் தான் வேணும், நல்லது. அடுத்து சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கூற வருகின்றேன், விடை கூற. அதாவது போட்டியின் முடிவு உங்களுக்கே தெரியும், யாருக்கு கூட புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது என்று. இங்கே ஃபாரூக் வந்து ஜோர்ஜ், ராபிக், பவுனம்மாள் ஒவ்வொரு புள்ளிகள் எடுத்திருக்கின்றீர்கள். ஒன்று புள்ளி தான் உங்களுக்கு கிடைத்திருக்கு, ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் வந்து கூறினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஃபாரூக் அவர்கள் இரண்டு புள்ளிகள் பெற்றிருந்தார், வாழ்த்துக்கள் ஃபாரூக். ஆனால் நீங்களும் எல்லாவற்றுக்கும் வந்து கூறினீர்கள், விரைவாக வராத நான் நினைக்கிறேன். இணையதள பிரச்சனையாலே உங்களுக்கு சிலது விளங்காமல் இருந்திருக்கலாம், அழைப்பு இங்கே தடைபட்டு வருகின்றது, அப்படி இருக்கலாம். நாகப்பனுக்கு அவர்களுடைய அவருடைய வலைத்தளம் சிறப்பாக உடனே வந்து விடுகிறார், ஆனால் விரைவாக கண்டுபிடிக்கின்றார். நீங்களும் கண்டுபிடிக்கிறீர்கள், சற்று தாமதமாகத்தான் உங்களுடைய பதில் எங்களுக்கு கிடைக்கின்றது. உடனே கண்டுபிடிக்கிற அந்த விவேகத்தன்மை வேண்டும், மீண்டும் பயிற்சி எடுத்துக்கொள்ள. இதெல்லாம் தெரிந்த சொற்கள் தான் உங்களுக்கு, ஏதாவது மறைமுகமான சொற்கள் நான் தரவில்லை. ஆதலால் அதிகூடிய புள்ளிகளை இன்று பெற்றிருக்கின்றார். 18 பதங்களை கண்டுபிடித்து தந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். 18 பதங்களை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடம் ஃபாரூக் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு மூன்றாவது இடம் தான் கிடைத்திருக்கின்றது, மற்ற மூவருக்கு. ஆனால் எல்லோரும் சரியான பதிலை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு சிலவே வித்தியாசமான பதில், ஆனால் எல்லாவற்றிற்கும் 90 வீதமான பதில்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். ஆனால் கால தாமதம், நாகப்பன் திடீர் டக்குன்னு வந்து நான் சொல்லி முடிப்பதற்குள்ளே அவர் வருகின்றார் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு. அந்த விவேகம் அது தேவை உங்களுக்கு. ஒரு பொருள் வந்தால் ஒரு இடைவெளி இல்லைன்னா அந்த பொருள் என்ன வந்து உங்களுக்கு, நாங்கள் பழக்கப்பட்ட பொருள், அன்றாடம் நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ், அதிலே தான் வருகின்றது இந்த பதில்கள். நல்லது. முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு முதலாவது இடம் பெற்றவர்க்கு என்ன பாடல் வேண்டும் ஒலிபரப்பு என்று வந்து கூறுங்கள். அடுத்து ஃபாரூக் நீங்களும் கூற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு, நான் ஆறுதல் பரிசாக ஒரு பாடல் தருவேன். எங்கே நாகப்பனுடைய என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஃபாரூக் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஓடி வாருங்கள். இரண்டாவது ஃபாரூக் ஏதோ ஒன்று கூட எடுத்து விட்டார். அவர் கேட்கவில்லையா? நான் கூறுவது கேட்கின்றது தானே. ஓடி வாருங்கள். நாகப்பனுக்கு என்ன பாடல் வேண்டும்? முதலாவது பேர் 18 பதங்களை அதிகமாக தந்து விவேகமாக வந்து நீங்கள் தொழிற்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். முதலாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள். 18 பதங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதிவேகமான புள்ளிகளை பெற்றதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு விவேகம்
3: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.
0: வாழ்த்துக்கள். அவர்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தவர்கள், ஆனால் அவர்களும் பதிலை கொண்டு வருகின்றார்கள், பிந்தி வருகின்றார்கள். அதான் அந்த கடைசி சொல்லி சுறுசுறுப்பு, அது கூட நீங்க பிந்தித்தானே வந்து சுறுசுறுப்பு. வாழ்த்துக்கள், நன்றாக கண்டுபிடிச்சிருக்க. இந்த விவேகம் உங்களுக்கு தேவை, அதாவது சொற்களஞ்சியம் எங்களுக்குள்ளே இருக்கு. நாங்கள் தினமும் பேசுகிற சொற்கள் தான், உடனே அதை ஞாபகத்துக்கு கொண்டு ஓடி வர வேண்டும். சரி,
3: அதே கூடுதலான நாள் வந்து உங்களுடைய தமிழ் ஓவியம் கேட்டு
0: பழகிட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது.
3: வருஷ கணக்காக கேட்டு முன்னாலதான்.
0: ஆனாலும் உங்களுடைய திறமை சற்று வித்தியாசம் தான், உடனே கொண்டு வருகின்றீர்கள். அது கட்டித்தான் வந்து சொற்று டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். ஒரு எழுத்து மறைந்தாலும் கூட அந்த சொல்லை டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். கட்டிக்கார், என்ன பாடல் ஐயா என்று உங்களுக்கு வேண்டும்?
3: இன்றைய தின பாடல் ஐயா, கோடைமலை.
0: அதுல
3: படம் கோடைமலை. துப்பாக்கி கையில் எடுத்து
0: துப்பாக்கியை கையில் எடுக்கிறீர்கள். சரி, துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக கிடைக்கும். சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வருகிறார், அவரையும் அழைத்து விடுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. எங்கே ஃபாரூக் நின்று விட்டீர்களா? வாருங்கள், என்ன பாடல் வேண்டும்? வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்? வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பெற்றிருக்கீர்கள் அப்பா, பெருங்காரியம். இவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா விளையாடு, ஆனா எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கூறுங்கள். சரி, என்ன பாடலை கேட்போம்?
1: ஜகமே தந்திரம் படத்துல இருந்து ரசிதா. ரசிதா
0: என்ன திரைப்படத்துல?
1: ஜகமே தந்திரம்.
0: ஜகமே தந்திரத்துல என்ன பாடல ஐயா? வச்சுக்க வச்சுக்கவா.
1: ரசிதா, ரசிதா, ரசிதா, ரசிதா,
0: ரசிதா, ரசிதாவா? ராகிதா ராகிதா அப்படி ஒரு ராகிதா ராகிதா ஜெகமே நல்லது நல்லது அன்பு உறவுகளே. முதலாவது வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள், முதலாவது பெற்றவருக்கு வாழ்த்துக்கள். கூட இருந்து இந்த நேரத்தை செலவழித்து நிறைவேற்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று இன்றைய தினம் இந்த காற்றலையை முதலில் வந்து அலங்கரித்து போட்டியிலும் பங்கு பெற்றவர் எங்களுடைய நாகம்மாள் அவர்கள். அன்பு மன்னிக்க வேண்டும், பவுனம்மாள் அவர்கள் நாகப்பட்டினத்தில் அவர் பல சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இப்ப முதலாவது பாடல் நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் துப்பாக்கி துப்பாக்கி என்ற பாடல் காற்றலில் வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. அடுத்த பாடல் தொடர்ந்து வரும். இவர் துப்பாக்கியை கேட்டுவிட்டார். துப்பாக்கி எல்லாம் இப்ப எடுக்க முடியாது, எல்லாம் சட்டப்படி உள்ளுக்கே வச்சிருக்க வேண்டும். இருந்தாலும் பார்ப்போம். துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி கையில் எடுத்து உடனே அப்போ துப்பாக்கி கையில் எடுத்துட்டாங்க பாய்வங்கள். துப்பாக்கி கையில் எடுத்து என்ன பாடல் துப்பாக்கி துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாதது மலை. துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக முதலாவது நேராக்கட்ட நாகப்பன் அவர்களுக்கு தருகின்றது பாடல்.

இனிமையான அந்த பாடல் துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டம் அதுக்குள்ளே போட்டுக் கொண்டு சுட்டுப்பட்டு போய்விட்டார் இளையராஜா ஐயா அவர்கள் இசைஞானி தன்னுடைய இசையும் குரலில். இனிமையான அந்த பாடல் முதல் பரிசு பெற்ற நேயராக இன்று வந்திருக்கின்றார். 18 அதிகப்படியான பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுத்து காற்றை சிறப்பித்த நாகப்பன், உங்களுடைய விவேகத்துக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் நாங்கள் பாராட்டு இந்த பாடலை தந்திருந்தோம். இரண்டாவது பாடல் தூரதேசமாக இருந்தாலும் பணியில் இருந்து கொண்டு அவரும் வந்து இணைந்து எல்லா பதிலையும் தந்தார். ஆனால் அவருடைய பதில் 2 தான் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கள் அன்பு நீ நெஞ்சம் ஃபாரூக் அவர்களுக்கு 2வது இடம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கான பாடலும் காற்றலையில் அவர் கேட்ட ஜெகமே தந்திரம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்டிருக்கின்றார். புதிதாக வந்த திரைப்படம்

பங்கள கடைக்குள்ள யானை புகுந்தது போன்று உடனே நின்றுவிட்டவுடன் மழை நின்றது போல் இருந்தது. குத்து பாடல் புதிய பாடல்கள் இப்படிய ராகத்தில்தான் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இரண்டாவது பாடலாக இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல். சரி, நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். எங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் வந்து இணைந்து சிறப்பித்தபடியால் அவர்களுக்கான ஒரு ஆறுதல் பெறுது. நானும் அவர்களோடு இணைந்து கேட்கின்றேன். இந்த பாடலை கேட்போம் என்று எண்ணுகின்றேன். இது ஒரு நகைச்சுவையான பாடலாகத்தான் வருகின்றது. இரு நேரத்தில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோமா? அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடலை நீ உறவுகள் வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலையை அலங்கரித்து சென்றபடியால் ஒரு பாடல் அவர்களுக்காகவும் வழங்குகின்றேன். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

விடுதலை திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக சென்றது அன்பு உறவுகளே. இனிமையான பாடல், சில வரிகள் எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருந்தது அந்த பாடல்ல. இனிமையான நிகழ்வு என்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை 21st 3rd month 16th காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனடா கலையகத்தில் வந்த கதம்பத்தில் இணைந்து சிறப்பித்து மகிழ்வித்திருக்கின்றீர்கள். உறவுகள் கேட்ட பாடல்கள் நாளைய தினம் கதம்பத்திலே வரும். உங்களுக்கு இன்று அற்புதமாக வந்த பதங்கள் 25 பதங்களை கிட்ட வந்திருந்தது. அதில் 18 பதங்கள் நாகப்பன் அவர்கள் கண்டுபிடித்தார். ஆனால் அனைவரும் கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் வந்து கூறுகிறீர்கள், உங்களுடைய வலைத்தளம் என்னுடைய எங்களிடம் வந்து சேர தாமதமாக 2-3 உறவுகள் வந்து நான் எடுக்க அணைக்க அழைக்க அழைக்க அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, என்னவென்று தெரியவில்லை. வலைத்தளத்தில் உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய பகிர்வுகள் காணாதோ என்னவோ தெரியாது. சில தொலைபேசிகளுக்கு வர என்னுடைய எங்களுடைய தளத்திலிருந்து உங்களுடைய இடத்துக்கு வர தாமதமாகின்றது சில நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது தான். இருப்பினும் அப்படி இருந்தாலும் நாகப்பனம் 1, 2, 3, 4, 5 பதங்களை அவர் விட்டும் விட்டிருக்கின்றார் தான். ஆனால் அவர் கூறியவுடன் மற்றவர்களும் வந்து கூறுகிறீர்கள், எல்லா பதங்களும் எல்லோரும் கூறுகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு வருவதற்கு தாமதப்படுகின்றது போல் தெரிகின்றது. மற்றது கண்டுபிடிக்கவும் சற்று தாமதமாகின்றீர்கள். அது

0: சாமரம் என்பது சாமரம் வீசுதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த உடனே அது வரவணந்த எழுத்தை மாற்றி தந்தவுடன் அல்லது எழுத்தை இல்லாமல் தந்தவுடன் கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு. மற்ற பழமொழிகள் இரண்டு பழமொழிகளை என்று விட்டு பார்த்தேன், எப்படி உங்களுடைய விரைவாக வருகிறீர்களா என்று கேட்பதற்கு வருகின்றீர்கள், அதையும் ஒரு தடவை ஒரு நிகழ்வாக கொண்டு வரலாம். இன்றைய நிகழ்வு சிறப்பாக கலகலப்பாக சோபித்தது என்றுதான் நான் கூற வேண்டும். வந்து சிறப்பித்த என் நேய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும். நாளை புதையல் நிகழ்வு. நான் வருகின்றேனா மீரா வருகின்றாவோ தெரியவில்லை, ஆனால் புதையல் வரும் என்று கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி, வீடுகளிலிருந்து இங்கே பதவிகளை எழுதி கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி காற்றிலிருந்து கூட வெற்றி செல்ல வேண்டுகின்றேன். தொடர்கின்றது அடுத்த நிகழ்வு, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு, காற்றிலிருந்து கூட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லன் இன்றைய இரவும் எங்கள் பகலும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் அன்பு உறவுகளே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: மகளான ஜோதிய திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை நேரம். கதை நேரத்தில் குட்டி குட்டி கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதை நேரத்தில் வரும் அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கேட்போம் அடுத்த கதையை.

0: இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஒரு புது கதைய சொல்ல போறேன். அதோட பேரு வயசான சூனியக்காரி. ஒரு கிராமத்துக்கு வெளிய இடும்பிங்கிற ஒரு சூனியக்காரி அவளோட பொண்ணு சிர்சா
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மனமான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது மகளிர் மட்டும். ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலை

உங்களோடு மீரா மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:28, கனடிய நேரம் சரியாக 2:57, அது இப்பொழுது பின் இரவு, அதாவது பின் இரவு நேரம். உங்களுக்கு மதியம் 12:28 மகளிர் மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடலோடு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்குரிய நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து கணவன்மார், உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளை என்று சொல்ல கூடாது, சரி, உங்களுடைய மனைவிமாரை அனுப்பி வையுங்கள் காட்டளைக்கு. சகோதரர்கள், பெண்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. சென்ற வாரம் அதை எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. எங்கே ஒரு கண்ணன் பாடல்

0: மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் முதலில் இணைந்திருக்கும் என் அன்பு உறவை நான் சந்திக்க போகிறேன். வணக்கம் சாந்தி அம்மா. வாங்க
1: தர்மபுரி,
0: எப்படி இருக்கிறீங்க? மகளிர் மட்டும் இல்ல, நீங்க தான் முதல்ல இப்ப வந்திருக்கீங்க. பெண்கள் எல்லாரும் துணிவானவர்கள் என்று தெரியும் எனக்கு. ஆனா இப்ப தங்களுக்கு இந்த நேரம் இப்ப உங்களுக்கு சரியாக 12:34 எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேணுமே என்று சொல்லி ஆண்கள் சில பேர் சமைச்சிட்டு போங்க, சாப்பாடை மட்டும் செய்து வச்சிட்டு போங்கன்னு சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த நேரத்தில் என்ன செய்யறதோ ஆனா இந்த நேரம் தான் எடுத்து வர வேண்டி வரக்கூடியதாக இருக்கிறது.
1: உங்களுக்கு உங்களுக்கு தூக்கம் கெடுமே இப்போ?
0: ஆனா சற்று முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் எங்களோட மெர்சி ராணி அவர் நிகழ்ச்சியோடு நான் தூங்கிவிட்டேன். முதல் நிகழ்ச்சி கேட்டு அவர்கள் நிகழ்ச்சி வர ஆரம்பிக்கும் போது தூங்கிவிட்டேன். அவர் தூக்கம் வந்து விட்டது. பின்பு அப்பாதான்
1: நல்லா இருந்தது நிகழ்ச்சி
0: பாத்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது இல்ல அவங்களோட நிகழ்ச்சி? கேக்க என்ன நல்லா இருந்தது? சத்தத்தைய காணையில கூட சாந்தி அம்மா
1: என்ன சவுண்டு?
0: என்ன சவுண்டு? உங்களோட பக்கம் தான் கேக்குது.
1: சொல்லுங்கம்மா. கால் வந்தது.
0: சரி சரி,
1: நான் மறுபடியும் அழைக்கிறேன். இருங்கம்மா.
0: சரி சரி. எங்கே அன்பு உறவுகளையும் நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதாவது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் புரியுமல்ல உங்களுக்கு. பெண்கள் மட்டும் இதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு தெரிந்த அதாவது தையல் கலை, தையலை பற்றி உங்களுக்கு என்ன எப்படி தையல் கலை ஏதாவது தெரிந்தால் அதை எப்படி தைப்பது என்பது அது இதில் சொல்லி செய்து காட்டினா தான் தெரியும். இருந்தாலும் உடை அலங்காரம், உடை அலங்காரம், மற்றது அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, மற்றது வாழ்க்கையின் வாழ்க்கை குறிப்புகள், சில பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி வாழணும்ன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை நீங்க சொல்லணும். பார்க்கலாம் யார் யார் வந்து எப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஆரம்பிச்சாதான் நான் பேசக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் நிறைய பேச இருக்கிறது வாழ்க்கையில், அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேச இருக்கிறது. நன்மை தீமைகள், இன்ப துன்பங்கள், வாழ்க்கையின் முறை. சில பெண்கள் பேச இடம் இல்லாமல் பேச முடியாமலேயே நீங்கள் அதுக்காக காட்டிலையில் வந்து மற்றவர்கள் கேட்க முடியாத வண்ணம் பேசக்கூடாது. நான் முன்பு இருக்கா ஒரு அதாவது இப்போ ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முதல் ஒரு வானொலி கேட்டிருந்தேன். பெண்களுக்கு மட்டும் வந்து ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டிருந்தது. அங்க பார்த்தா பெண்கள் வந்தவர்கள் எல்லாரும் ஆண்களையே குறை சொல்லி கொண்டிருக்கும் அந்த தன்மையை பார்த்தேன். அது கேட்கும் போது மிக அதாவது அதை நடத்தி கொண்டு இருப்பவரும் பெண் தான். அவரும் சேர்ந்து அந்த குறையை சொல்லி கொண்டிருந்தார். அதை ஏனென்றால் இப்ப நாங்கள் சொல்லலாம், இப்ப நீங்க குறை சொல்லும் போது நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அறிவிப்பாளர்கள் அதை தடுத்து ஆண்களிட பக்கம் நாங்கள் பேச வேண்டும் என்றால் நீங்களும் சேர்ந்து அதை அப்படி சொல்வதா இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிக வெறுப்பு வந்து இன்னும் பலவரப்பட்ட சண்டை வரும், ஆண்களை வெறுக்கக்கூடிய தன்மை வரும், பேச்சு தன்மை, மற்றது சில விடயங்களை சொல்லும் போது மிக பவ்யமாக சொல்ல வேண்டும் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நீங்கள் அழைக்கலாம். இந்த பாட்டுல நல்ல நல்ல விடயங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் செய்யறது பாக்கலாம்.
2: வெளியே வந்தது உடை நீ மாத்தடி மாத்து, வேலை பார்ப்பது என்னை தீங்கிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
0: பெண்கள் வேலைக்கு போனாலே சில சிரமங்கள் ஏற்படும், அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். அதாவது பெண்கள் பாவம் வேலை கஷ்டத்தின் நிமித்தம் வேலைக்கு போவார்கள், அங்கு அதை கொண்டு நடத்தினர். அவர்கள் எல்லாம் முதலாளிகளா இருப்பார்கள், பெரியவர்களா இருப்பார்கள். அவர்களாலே அந்த பெண்களுக்கு பல இம்சைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி என்ன செய்வது என்று தங்களையும் இழந்து போற பெண்கள் இருக்கிறார்கள். என்றால் வீட்டுல கஷ்டம், என்ன செய்யறது? அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்யலாம் என்று. இதற்கெல்லாம் முடிவு இப்ப இப்ப கிடைச்சு கொண்டு வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் காணாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அப்படியான இடத்துல பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இந்த காலத்துல பார்த்தா சில வேளைகள்ல பெண்கள் காவல்துறையை நாடி ஓடுவார்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு. இப்படியான கஷ்டத்தை அங்கே பார்த்தால் காவல்துறையும் பெண்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். இப்ப எல்லாம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நடந்து கொண்டும் இருக்கிறது, குறைஞ்சு கொண்டும் இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். எப்படி பாதுகாப்போடு இருக்க வேண்டும், இப்போ தனிமையாக நீங்கள் வெளியே செல்லும் போது எப்படி பாதுகாப்பாக போக வேண்டும், அதை கூட நாங்கள் பேசிக்கொள்ளலாம். என்ன என்னையை மட்டும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு வாங்கோ நிகழ்ச்சி எடுத்து வாங்கோண்டு எந்த பெண்ணுமே வரையிலையே, என்ன செய்ய போறீங்க நீங்க? சரி, இந்த பாட்டை கேட்போம் முதல்ல.

0: மட்டும் நிகழ்ச்சி சரியாக உங்களுடைய 2 மணிக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் 1 மணித்தியாலம் தான் நடத்தி வருவதென்று முடிவு செய்து கொண்டு வந்தேன். அது நீங்கள் வந்தான வராட்டி என்ன 2 மணியோட நிறைவுக்கு வந்துவிடும். அதன் பின்பு உங்களுடைய நேர் விருப்பம், அதாவது தித்திக்கும் விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வரும். இன்று கதம்ப நிகழ்ச்சி வராது. கதம்பம், அதாவது கதம்பம் பதிவு செய்த பாடல்கள் வராது. ஏனென்றால் இப்பொழுது மகளிர் மட்டும் எடுத்து வருவதனால் தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. இன்னும் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் தான் இருக்கிறது உங்களுக்குரிய நேரம். மகளிர் நீங்கள் இணைந்து கொள்ளவும் ஒரு பழைய பாடல் ஒன்றை பார்க்கலாம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு தயாராக எடுத்து வரவில்லை. சில கதைகள், மகளிருக்குரிய விடயங்கள், அழகு குறிப்புகள் கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். சாந்தியம்மா மட்டும்தான் இது துணிவோடு வருகிறார். மற்ற அன்பு உறவுகள் எங்கே? எல்லாரும் பெண்கள் வந்த பெண்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. எங்க சாந்தியம்மா எங்க? வணக்கம். கால் கழிச்சிட்டீங்களா?
1: வணக்கம் மேடம்மா.
0: சரி, இப்ப சாந்தியம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா
1: சொல்லுங்க.
0: இந்த தொலைபேசி, இந்த கை தொலைபேசி இருக்கிறது இல்லையா, செல்போன்,
1: ஆமா,
0: இது வந்து பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு அத்தியாவசியமாக தேவையா இல்லையா? இதனால பெண்களுக்கு கூடிய அளவு நன்மை பயக்கிறதா அல்லது தீமை பயக்கிறதா?
1: ரெண்டுமே இருக்கு.
0: ரெண்டுமே இருக்கு. எது கூடுதலாக நடக்கிறது, நன்மையா தீமையா?
1: அது ஆளை பொறுத்து.
0: அப்படி சொல்லக்கூடாது, ஆளை பொறுத்து எல்லாரும் அப்படி இல்ல. எது கூடுதலாக இப்ப நடைமுறையில இருக்கு? நீங்க என்னத்தை எவ்வளவு என்ன எல்லாம் கேள்விப்படுறீங்க? இதால நன்மையத்தான் கூட கேள்விப்படுறீங்களா அல்லது ஒரு
1: நான்
0: கேட்பது வந்து ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு அத்தியாவசியமா ஆண்களின் கைகளில் தேவை உண்மையாக. பெண்களுக்கு இது இப்ப வீட்டுல வெளியே செல்ற பெண்களுக்கு முக்கியமா தேவை, அத்தியாவசியமாக. இது வேலைக்கு செல்பவர்கள், போறவர்களுக்கு, வீட்டுல இருப்பவர்களுக்கும் சில நேரத்துல தேவை. ஆனா வீட்டுல வேற தொலைபேசி, வீட்டு தொலைபேசி இருக்கும் அளவுல இந்த கை தொலைபேசி தேவையா என்பதுதான் இந்த கேள்வி.
1: இல்ல, தேவையில்ல. வேறு தொலைபேசி இருந்தா இது தேவையில்ல.
0: அதாவது வீட்டு தொலைபேசி,
1: இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அந்த யூடியூப்ல சமையல் பார்த்து செய்யலாம், அது ரொம்ப உபயோகமா இருக்கு.
0: வேற என்ன செய்யலாம்? இதனால தீமைகள் தான் பல என்று நான் எண்ணுகிறேன் பெண்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த கை தொலைபேசியால? எப்படி அண்டா இந்த கை
1: தொலைபேசி பண்றாங்க?
0: கல்யாணம் ஆகினவர்களும் அதை செய்வதனால வீட்டுல பிரச்சனை உண்மையிலேயே. கணவன் வரும்போது கூட, கணவனை நான் சில குடும்பத்தை பாத்திருக்கிறேன், கணவன் வந்த அப்புறமும் கணவன் அப்படியே ஆண்டு பாத்து கொண்டிருப்பாரு காப்பி வருமான. ஆனா மும்முரமாக பெண்கள் அந்த போன்ல ஏறுப்பார்கள். எவ்வளவு தூரம் கணவனுக்கு என்ன சாப்பாடோ என்னவோ கொடுத்துட்டு உடனே போன் தான், போனும் கையுமா தான் இருப்பாரு. அதெல்லாம் அதுல இருந்துதான் அந்த பிரிவினைகள் வருவதென்று வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: அது கொஞ்சம், அது ஒரு 20% வச்சுக்கலாம், நிறைய சொல்ல முடியாது. ஒரு 20% வச்சுக்கலாம் அந்த மாதிரின்னு.
0: மற்றது இது இந்த தொலைபேசி,
1: மற்றது வந்து கருத்து கருத்து ஒவ்வொரு இருக்கும், அதனால பிரிவு வரலாம். இது ஒண்ணே வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா.
0: இப்ப கூடிய ஆண்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள்? பெண்கள் தொலைபேசியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ப்பு கூட தொலைபேசியே கையில கொடுத்துட்டு சோறு தீர்த்திருக்கிறார்கள். தொலைபேசியை கையில கொடுத்துட்டு அவர்கள் தங்கட இன்னொரு தொலைபேசியில அவர்கள் ஏதோ சட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று பிள்ளைய பார்க்க கொடுத்துட்டு இப்படி பல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றார்கள். ஆனா கூடுதலாக என்ன நன்மை பயக்கிறது இல்லை அண்டு அல்ல, ஆனா கூடுதலாக பெண்களை
1: தீமை அதிகமா இருக்கு.
0: இன்றைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க? இன்றைக்கு பெண்களை காணையில நானும் நீங்களும் மட்டும்தான் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் இப்ப
1: சமைச்சிட்டீங்களா
0: நீங்க இன்றைக்கு?
1: நான் சமையல் ரூம்லயே தான் பேசிட்டு இருக்கேன்.
0: அது சூப்பர், இது நல்லா உண்மையிலேயே செய்து செய்து நீங்க பேசுறீங்க, அது பாத்தீங்களா
1: என் சமையல் ரூம்ல அலங்கரிப்பதே உங்க ரேடியோ தான்.
0: அது சூப்பர்,
1: இது என்னோட ஏரியா.
0: அட்டடா ஆஹா,
1: எல்லாம் டீ கடை மாதிரி வச்சுக்கிறோமா காலையிலேயே அப்படின்னு
0: தொலைபேசி வேணும் வேணும் என்று நான் எந்த நேரம் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தொலைபேசி வேணும், உங்களுக்கு ஒரு எதுக்கண்டா எங்களுடைய வானொலியை அதுல கேட்கட்டுமண்டு உடனே எடுத்து விட்டுட்டேன் எப்பவும் என்பதுக்காக நாங்க சொல்லுகிறோம். இப்ப வானொலி கேட்கிறவர்கள் உண்மையா, நீங்க இதை சொல்லுங்க எனக்கு, வானொலி கேட்கிறவர்கள் ஒரு தங்களை ஒரு நல்ல வழியிலேயே கொண்டு செல்லுகிறார்கள் என்றது என்னுடைய கருத்து. என்னண்டா இந்த வானொலி நிகழ்ச்சியில எந்த வானொலி, இந்த வானொலி என்ற எந்த வானொலியா இருந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கைய மைண்ட சில நேரத்துல பாருங்க, எதுவும் கேட்காம இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு கேக்குறதுக்கு ஒன்றும் இல்ல. இப்ப ஒரே டிவிய பாத்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நோய் வரும்.
1: அன்னைக்கே பாடி வச்சாங்களே, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு.
0: அதிலானும்
1: பழைய பாட்டு
0: சேராவிட்டால் அலுப்பிருக்காது, அலுப்பிருக்கா. இப்ப சில நேரத்துல ஆணும் பொண்ணும் சேர்ந்தா அடிபாடுதான் வருது. சில நேரம் ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு இருந்தா கணவன் மனைவி
1: பாட்டு கேட்டுட்டு வேலை செஞ்சா நம்ம வேலை செய்யறோம் தெரியாது, நம்ம
0: இன்னைக்கு
1: நானும் அப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டுட்டு தான் இருப்பேன்.
0: கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, சூப்பர் சூப்பர் நல்லா.
1: ஆமா,
0: என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னைக்கா உள்ளத்தின் கதவுகள்
0: கண்களடா,
1: உள்ளத்தின் கதவுகள் அந்த பாட்டு, உள்ளத்தின் கதவுகள்,
0: உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா.
1: ஆ கண்களடா, கரெக்ட்.
0: உள்ளத்தின் எப்படி உங்களுடைய வெங்கட்ராமன் இருக்க
1: இன்றைக்கு
0: ஆண்கள் பேசக்கூடாது, நான் வந்தாலும் எடுக்க
1: மாட்டேன்
0: இல்ல, நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு வந்து நீங்க பாடகையே ரெட்டை குரல்ல நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேன், ஆனா நீங்க அது உங்களுடைய திறமைய காட்டினபடியா விட்டுட்டேன் நான். அது இன்னும் ஒரு விடயம், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களுடைய இமெயில்ல, இமெயில்ல சரியா?
1: ஆமா,
0: அதாவது அந்த பழைய நியூஸ் எதற்கு நேற்றியான செய்தி
1: எனக்கு வரலன்னு நீங்க இங்க போயிட்டீங்களா, என்னாச்சோ ஏதாச்சோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அந்த கவனமாவே இருந்தது. என் கணவர்கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை.
0: இல்லை, அதாவது இப்பொழுது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை உடனே நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். எனக்கு டக்குன்னு இந்த நேரம் சரியாக 3:21 இங்கே எங்களுக்கு. எனக்கு குவாட்டர் அடிக்க தேவையில்லை, சில நேரத்துல நான் குவாட்டர் அடிச்ச மாதிரி தான் வீட்டுக்குள்ள. அம்மா அப்பாவே சொல்ற, என்னம்மா ஏதாவது நீ ஒளிச்சு கழிச்சு எங்கேயாவது களவா யார கொண்டு வாங்கி வச்சு அடிக்கிறியோ என்று கேக்குற, ஏனம்மா இப்படி நடக்கிறாய் என்ன. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு சில நேரத்துல. அது வந்து அப்பாக்கும் நேற்று வந்துருச்சு, அப்பாக்கும் அந்த தூக்க இன்மை வந்ததுனால அவருக்கு காலையில எல்லாம் பேச முடியாம இருந்தது. அவரு அது கஷ்டமாக இருந்தது, ஏனென்றால் அப்பாட வயசுக்கு அது கஷ்டம். இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா சில நேரத்துல இருக்கிறது எனக்கு.
1: உங்களுக்கு இன்னும் அந்த தட்டுவப்படையில ஒத்துக்கிறது இல்லைங்களா உடம்புக்கு?
0: என்ன எது சொல்றீங்க, இப்படி நித்திரம் முடிக்கிறதா இல்லையா?
1: கன்னடா தட்டு வெப்ப நிலை ஒண்ணும் ஒத்து போறது இல்லையா?
0: ஒத்து போவோமே, நீங்க
1: உடம்பு சரியில்லாம போயிடுது.
0: அது எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருகிறது. அது என்ன எனக்கு எனக்கு முதல் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு வரும்போது நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எங்களுடைய கை மருந்தா தான் இருந்தது. ஆனா அது அதே மருந்தை நான் இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணி அங்கிருந்து வரும்போது, இங்கிருந்து அங்கு வரும்போது எனக்கு 2 kidneys ஃபெயிலியரா போகுது என்று சொல்லித்தான் பயந்து ஓடி வந்தேன். அங்கிருந்து அங்கு வைத்தியங்களை எல்லாம் செய்தாவது பார்த்தால் எங்களுடைய சமையல் அறையில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் தான் செய்து குடிக்க சொல்லி இருந்தார்கள். அங்கும் அதையே செய்து குடித்து கொண்டு வரும்போது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருந்தது எனக்கு. இங்க வந்து திருப்பி எடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கு. நம்ம அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதைத்தான் சொல்லுகிறேன் இங்க இருக்கும் டாக்டரிடம், இப்படி இப்படித்தான் நான் செய்தேன் என்று. அங்க போயிருந்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், இப்படி செக்அப்புக்கு போயிருந்தேன், ஃபுல் ரிப்போர்ட்டும் கொண்டு கொடுத்திருந்தேன். ஆனா கை மருந்து வந்து நாங்கள் எங்களுடைய சமையலறை இருக்கும் இந்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் பாவித்திருந்தோம். அப்ப இப்ப சரியா இருக்கிறது. ஏன்னா முன்பு எனக்கு அந்த கிட்னி ஃபெயிலியராக போய்கொண்டிருக்கும் போது ஜூரின் வர்றது நின்றுடும் எங்களுக்கு உண்மையிலேயே. அதுதான் அந்த முதல் குறிப்பாக இருக்கும். ஸ்வெட் பண்ணும், ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், கால்கள் வீங்கும், கால் ரெண்டும். மற்றது ஜூரின் வர்றது குறைஞ்சி, நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வருவது குறைஞ்சிரும். அதுதான் எவ்வளவு
1: அன்னைக்கு ஒரு நிமிஷம் அன்னைக்கு உங்ககிட்ட எங்க அண்ணன் பேசுவாரு இல்லையா, மணி அண்ணன் முதல் டைம் முதல் முறை பேச வச்சேன் பெரிய அண்ணன்.
0: ஆமா, உங்களுடைய அண்டைக்கு ரெண்டாம் தரம் பேசியது மற்ற இன்னொரு அண்ணா இல்ல.
1: ஆமா, முதல் தரம் பேசுவா இருப்பாருங்க அவருக்கு மாத்தி வச்சு இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு.
0: அது
1: கிட்னி,
0: அது அப்படி மாற்றாமலேயே நீங்கள் கை மருந்து
1: பண்ண முடியல. நாங்களும் கேரளா போயி எல்லாம் பார்த்தோம் மீரம்மா, ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இவருக்கு ரெண்டு இதும் செயல் இழந்து போயிடுச்சு,
0: இன்னொரு விடயம் என்னன்னா லோவுக்கு 30க்கு கீழே குறைஞ்சிருதுன்னா உங்களுக்கு கஷ்டம். அது உடனே டயாலிசிஸ் இங்க எனக்கு டயாலிசிஸுக்கு தான் கூப்பிட்டாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க எனக்கு. கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் தந்து எனக்கு டயாலிசிஸ் செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிச்சு கொண்டாங்க. இப்ப இப்ப 17 திரும்ப எனக்கு இப்ப இந்த இந்த மாதம் 17 எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓவர் த போன் தான் என்ன, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாத அவன் போன்லயே வீடியோ கால் போட்டுட்டு டாக்டர் என்னைய பாப்பா. அவன் 1 hour டிரைவருக்கு அங்கால தான் இருக்கிறான், அதாவது ஒரு மணித்தியாலம் ஓட்டத்துக்கு அங்கால கேபிட்டல்ல. அப்ப அங்க நாங்க போய்தான் காட்டுறது இப்ப என்னைய பாக்குறதுக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த இது இல்லாததால அவ பாப்பா எனக்கு பாத்துட்டு. அதாவது முதலாவது வந்து எங்கட பிரஷர் டேப்லெட்டை மாத்திருந்தான் எனக்கு, ஹை பிளட் பிரஷர் வந்து ஹை பிரஷர் டேப்லெட் நான் இப்ப வந்து 15 வருஷத்துக்கு மேல எடுக்கிறேன். அதுதான் முதல் காரணம் கிட்னி ஃபெயிலியர் ஆக போறதுக்கு. முதல் சில டேப்லெட் வந்து சில மாத்திரைகள் வந்து எங்களுக்கு உபாதம், மற்ற ஆன்டிபயோட்டிக் வந்து நாங்கள் அடிக்கடி எடுக்க கூடாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்த 6 மாதத்துக்கு போலதான் மற்ற இன்னொரு தடவை நாங்கள் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த கோல்டு மற்றது நிமோனியா மாதிரி அதாவது சளி பிடிப்பு கூட வந்து மூச்செடுக்க முடியாமல் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது நடு நான் எனக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி தராங்க அந்த வைரஸ இல்லாம ஆக்குறதுக்கு. அப்ப அது அடுத்தடுத்து எடுத்ததுனாலையும் எனக்கு அந்த கிட்னி இல்லாம. இப்ப வந்து இன்னொரு டாக்டர் நாங்க பாத்திருக்கிறோம், அவர் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க இருக்கிறதும் ஒரு 10 மணித்தியால ஓட்டத்துக்கு அங்கால, நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறோம். என்னண்டா சாப்பாடு வர்மக்கலை உங்கட இந்தியாவில தான் அது ஆரம்பம், வர்மக்கலைப்படிதான் அவருடைய அந்த மருத்துவம் இருக்கிறது. அது வந்து இப்ப அம்மா எல்லாம் இன்சுலின் வந்து 15 units 3 times எடுத்துக்கொண்டு வந்தார், 3 நேரமும் எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்பா இப்ப
1: எல்லாத்தையும்
0: சொல்றேன், அவர் வந்து வர்மக்கலையின்படி அவர் விட்டுட்டார். எனக்கும் நான் இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டையும் நான் போயிருந்தேன். இந்த சளித்தன்மை இங்க அங்கிருந்து நல்லா வந்திருந்தேன், எனக்கு இங்க வந்த உடனே திரும்ப எனக்கு சளி பிடிப்பு மூச்செடுக்க முடியாம அந்த சளி எப்படியா நிமோனியா மாதிரி உள்ள லங்ஸ் முழுக்க சளி வந்துருச்சு. அப்ப அதனால இங்க போன உடனே எனக்கு அடிபாய் எல்லாருக்கும் எல்லாம் மாத்திரைகள் பொருந்தாது உடம்புக்கு. அது ஒட்டுமொத்தமா எனக்கு எல்லா எந்த மாத்திரையும் பொருந்தது இல்ல, எல்லாம் அலர்ஜிக்காகவே இருக்கிறது எனக்கு. அப்ப அவர்கள் மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து கொடுத்து அது என்னடா செய்யலாம் தான் அந்த வர்மக்கலை. எனக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட போனது திரும்ப என்ற திரும்ப எனக்கு இப்ப கிட்னி வருத்தத்தை விட்டுட்டு வேற வருத்தங்களை வருது, மூச்செடுக்க இல்லாம சளித்தன்மை நிக்காம அப்படி வந்து. அப்ப அங்க போனோம்னா அவர் ஒரே ஒன்றே ஒன்றுதான் அவர் செய்த சொன்னார், இந்த இஞ்சியம் தேனம், இஞ்சியம் தேனம் கூட தலையிடிக்கு கூட இஞ்சியம் தேனம் தான். நாங்க வீட்டில் ரெண்டு மூன்று பாட்டில் இஞ்சி தயார் பண்ணிய அந்த தேன், நேச்சுரல் தேன், மற்றது ஓர்கானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட சொல்றாரு அவர். கண்டதும் சாப்பிட வேண்டாம் இல்ல, இந்த சாப்பாட்டு வகையில எது ஓர்கானிக் ஐட்டமா இருக்குதோ அதை சாப்பிடுங்க என்று சொல்றார். பழங்களை கூட எல்லா பழங்களையும் நிப்பாட்டி கொண்டார் அவர். சில சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், அதாவது விதையுள்ள பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுதலாம் அவர். மற்றது இந்த காய்கறியில விதை உள்ள காய்கறிகளை சாப்பிட சொல்ற கூடுதலாக அப்படி அதுகளை சாப்பிடுறதால இப்ப அப்பாவும் அதே கொண்டோல்ல. மற்றது இந்த சோறு, இந்த ரைஸ், மற்றது இந்த இட்லி தோசை, இந்த மா பொருட்கள் கூடிய இதுகள் எல்லாம் சாப்பிடவே வேணாம் விட்டு சொல்லி அப்பா விட்டுட்டார். ஆனா என்னால முடியல, நான் அது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுதான் இருக்கிறேன், அது ஒண்ணு செய்ய முடியாது. ப்ரெஷர் டேப் இப்ப எல்லாம் நான் ப்ரெஷர் டேப்லெட் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். அல்லாட்டி காலையிலையும் பின்னே அந்த மாலையிலையும் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்காட்டி சில நேரத்துல, ஆனா நான் இப்ப சில நேரம் ஆனா அப்பா சரியா முறப்படி அதை கையாளுகிறார். மற்றது நாங்கள் இந்த சுகர் பாவிக்கிறது இல்ல, ஓர்கானிக் சோல்தான் பாவிக்கிறது, அதாவது கடல் உப்பு அதுதான் பாவிக்கிறோம். அதுவும் அவரோட கைன் சொல்லி இருக்கிறேன், ரெட்மில் அப்ப அதுகள் தான். மற்றது பட்டரா இருந்தாலும் ஓர்கானிக் தான், சும்மா கண்டபடி எல்லாத்தையும் நாங்க மற்ற அவர் கூடுதலாக கொழுப்பு சத்தை சாப்பிட சொல்லுகிறார். நீங்க கொழுப்பு சாப்பிட உங்களுக்கு பயமா இருக்குல்ல, அவர் கொழுப்பு சத்தை பட்டர் வேணுமெண்டா அந்த ஓர்கானிக் பட்டரை வெட்டி சாப்பிட சொல்றார் எங்களை.
1: அப்ப உங்களுக்கு சிக்கன் இந்த சிக்கன் நல்ல நாட்டுக்கோழி இங்க எல்லாம் வந்து ஹைபிரிட் வந்து கெடுதலுங்கிறாங்க.
0: இங்கத்தே சிக்கன் வந்து அது நாட்டுக்கோழி இல்ல, மற்றது அவர் சொல்லி எங்க டாக்டர் சொல்லிக்கிறாருடா, கோழியில எந்த சத்தும் இல்ல, நீங்க சாப்பிட்டு பிரயோசனம் இல்லையன்னு சொல்ற. ரெண்டு கால் உள்ள கோழி இல்ல, ஓ ரெண்டு கால் இருக்கிற எண்ணெயும் ஒரு புரோட்டீனும் இல்லையன்னு சொல்லிக்காது, கோழிய சொல்லி இருக்கிறார். அதாவது மட்டன் சாப்பிட்டு சொல்றாரு. முதலாவது பெஸ்ட் வந்து இந்த செம்மறியாடுன்னு சொல்றீங்கல்ல நீங்க, அதுதான் அந்த அது ஃபட்டோட இருக்கிற வடிவா, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் முதலுக்கு உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க.
1: செம்மறியாடு
0: தான் பெஸ்ட் முதல், அதுக்கு கொழுப்பு இருக்கிற வடிவா அதை சாப்பிட சொல்ற. பேந்து வெள்ளாடு அடுத்த செகண்ட் ஐட்டம் வெள்ளாடு. அதுக்கு பிறகு நீங்க அந்த பீஃப் அதுகள் சாப்பிடுறவங்க இருப்பாங்க இல்ல சில பேர், அங்க இங்கெல்லாம் கூடுதலா பீஃப் சாப்பிடுவாங்க எல்லாரும் இங்க. அப்ப அவங்களுக்கு அதுவும் சாப்பிடலாம் சொல்கிறார்கள். ஆனா அந்த பன்றி இறைச்சி என்று சொல்றது வந்து அதுவும் நல்லது என்று சொல்றார், ஆனா கவனமா சாப்பிடுங்க கூடுதலாக சமைக்கும் போது நல்ல. நீங்க இந்த காட்டு பண்டி அப்படி சாப்பிடுவீங்க தானே சில பேர் அதெல்லாம், ஆனா இந்த நாட்டில எல்லாம் இதுகள் கூடுதலாக சாப்பிடுற நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் குறைவு. அப்பா எல்லாம் இப்ப அப்படி இந்த ஆக அந்த வெள்ளாடு மட்டும்தான் அப்பா சாப்பிடுற. அப்பா அதை மட்டும்தான் கண்டினியூ பண்ண, அது வந்து சும்மா கடையில எல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். அதுல வந்து என்ன செய்கிறார்கள் உண்மையா தாரார்கள் அண்டு தெரியாது. நேர ஃபார்ம்ல போய் இங்க நாங்க எங்களுக்கு தேவையானது அதை காட்டுவோம், இதுதான் வேண்டும் என்று காட்டினா அவர்கள் அதையே எடுத்து செய்து தாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேக்ல போட்டு உங்களுக்கு எத்தனை பேகா அது செப்பரேட் பண்ணி சரியா நல்ல கிளீனா செய்து கொடுப்பாங்க. அவங்க சமைக்கிறது மட்டும்தான் அவ்வளவுதான், எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க பேக். இப்ப நீங்க ஒரு ஒரு ஒரு வெள்ளாட
1: வாங்கினீங்க
0: நீங்க போய் இப்படி பாக்கலாம், அது நிறைய நிக்கு, நீங்க எது வேணும் என்று சொல்லலாம் அதுல. அதுலயும் அந்த பெண்ணாடு எடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு
1: நாள்
0: கடா மட்டும்தான், மற்ற எதுவுமே காட்ட மாட்டோம். ஆனா இதெல்லாம் பாப்போம் காட்டுவன், ஆனா நான் சாப்பிடுறதில்ல. இல்ல அது என்ன எனக்கு பிடிக்குது இல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த மட்டன்ன்றது கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி. ஃபிஷ் சாப்பிடுவேன், ஆனா அவர் சொல்ற அவர்
1: அவர்
0: இல்ல இல்ல அது வந்து நீங்க செய்யற விதத்துல இருக்கு, ஆனா அதுவும் இங்க கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷா இல்ல. இவர் சொல்றாரு இல்லையா, இங்க நீங்க சீ ஃபுட் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு எங்க டாக்டர். ஆனா சீ ஃபுட் இங்க வந்து அவர் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப வான்கூவர், இங்க இருக்கிற வான்கூவருக்கு நீங்க போனா, வான்கூவர் என்ற சிட்டிக்கு போனா, நான் அங்க இருந்தேன் நான் எத்தனையோ வருடங்கள்,
1: அங்க
0: வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். கடல் பக்கம், அது கடல் பக்கம், உடனே பிடிச்சது உடனே போர்ட்ல வச்சு எல்லாம் விற்பாங்க. அங்க இங்க நண்டெல்லாம் ஃப்ரெஷ், நீங்க போய் நின்று பிடிக்கலாம் நண்டு. அந்த இதுகளுடைய நிறைய மக்கள் அந்த நேரம் கடலுக்குல மட்டும் கொஞ்சம் நடுவுக்கு மட்டும் அப்படியே நடந்து போய் நின்று பிடிக்கிற இடம் செய்திருப்பார்கள். நீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு நீங்க அந்த தூண்டி வச்சிருக்கிறதுக்கு கூட, அல்லாட்டி நண்டு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க இங்க கவர்மெண்ட்ல ஒரு இது எடுக்க வேணும் உங்களுக்கு காசு கட்டி. அது இல்லாமல் நீங்கள் போக முடியாது, அதுக்குள்ள போய் பிடிக்க முடியாது. நீங்க பிடிச்சு கொண்டு வரும் போதும் அந்த நண்டை எடுத்து, இப்ப நீங்க நல்ல பெரிய நண்டா இருக்கு, ஐயா இப்படி எல்லா நண்டையும் பிடிச்ச நண்டையும் கொண்டுடலாம்னு கொண்டுட முடியாது. ஆறு அங்குலத்துல ஒரு நண்டு, அதுல அளவு வைக்கிறதுக்கு இப்படி அளந்து அளந்து பாக்குறது இருக்கும். 6 inches மேல, 6 அங்குலத்துக்கு மேல அந்த நண்டுட சைஸ் இருக்கும் நீங்க அதுல கேட்க. அது அதை விட 1 அங்குலம் குறைஞ்சிருந்தாலும் உடனே நீங்க கடல்ல போட்டுடணும், உடனே எடுக்கப்படாது. அதை நீங்க இல்ல மறைச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு ஃபைன், எத்தனையோ 1000-2000 மண்டி இங்க டொலர்லே ஃபைன். உங்களுடைய அந்த நண்டு பிடிக்கிற அந்த பெர்மிட்டையும், ஃபிஷ் பிடிக்கிற அந்த பெர்மிட்டு கேன்சல் ஆயிரும், எடுத்துருவாங்க. அப்படி இங்க அந்த வான்கூவர்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபிஷ்ஷா வாங்கலாம். இங்க எல்லாம் இங்கேயும் இருந்து வருது. இப்ப எங்க கடையில போயினா அது ஃப்ரெஷ்ஷா, இப்ப இங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வருதுன்றாங்க, அங்கேருந்து வர்றேன்னு. ஆனா அந்த மீன்களுக்கு எல்லாம் அது பழுதாகாம ஒரு மருந்து போட்டு கொண்டு வராங்க, அதுதான் எங்களுக்கு உடம்புல சில நோய்களை கொண்டு வர்றது. நல்லா இருக்கும் பார்க்க, அது பழுதாகாமல். இப்ப நீங்க பாருங்க, இறந்த
1: பாடிக்கு
0: இறந்த அது அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது எங்கட உடம்பு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது சாப்பாட்டுல. இந்த நாங்கள் போற டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உடல் பருமன் வராது, முதலாவது ஒரு மற்றது நோய் வராது. நீங்க சுறுசுறுப்பு, இங்க வந்து எவ்வளவோ பேர் அதை கடைபிடிக்கிறார்கள், எவ்வளவோ பேருக்கு கேன்சர் உள்ளவர்களுக்கு கூட அந்த டாக்டர்கிட்ட போய் இல்லாமல் ஆகி இருக்குது. அதுதான் என்ன அவருடைய வழிமுறைய நாங்க பின்பற்ற கூடியதா இருக்கணும். ரொம்ப கஷ்டம், நீங்க அப்படி நாங்க சொல்லலாம், வெள்ளன்னு சொல்லலாம், மட்டன் நல்ல அதாவது நான்வெஜ் இது கூட சாப்பிட்டு கொண்டு நல்லா இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்ங்க. முந்தைய முட்டை எக் சாப்பிட, அதுவும் ஆர்கானிக் தான், சும்மா கடையில வாங்கிடலாது, கடையில வாங்குறது சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் ஃபார்ம் தேடி போகணும். ஆனா கடையிலயும் இருக்கு ஆர்கானிக் எக், இங்க வாங்கலாம். அது வந்து இப்ப இது ஒரு $4 இருந்தா அது வந்து $8 இருக்கும் அப்படி விலை கூட. அப்ப அப்படி வாங்கி
1: இங்கேயும் கிடைக்குதுமா, இங்கேயும் ஆர்கானிக் இதுன்னு கிடைக்குது, ஆனா ரொம்ப விலை கூடுதலா இருக்கு.
0: மற்ற இஞ்சி வாங்கும் போது ஆர்கானிக் தான் வாங்கணும். சின்ன சின்ன குட்டியா இருக்கிற இஞ்சி தான் நல்ல இஞ்சி, பெருசா அப்படி இருக்கிறது அது வந்து நல்லது இல்லையன்னு சொல்றாரு அவர். அது மற்றது
1: இங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுதானியம் நிறைய சேர்த்துக்கோங்கன்றாங்க.
0: அதுகள் எல்லாம் கூட அவர் சாப்பிட சொல்லி சொல்ல இல்ல. நான் தான் இப்ப எல்லாத்தையும் என்னால முடியல, அதனால நான் பாசி பயறு அதுகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்றேன், உட்கொள்றேன் நான். மற்றது இந்த
1: வரகு திணை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குதிரவாளி?
0: ஆமா, அதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் அங்க செய்யறது போல செய்து எடுக்க முடியாது, அதான் உண்டு. அங்க நீங்க அந்த மாவாக்கி அரைச்சி எடுக்கிறதுக்கு இடம் எங்களை இருக்கும். நீங்க இங்க
1: கிரைண்டர் அப்படியே செய்யறது,
0: அப்படியே
1: அப்படியே செய்யறது, சின்னதா தானே இருக்கு, கடுகளவு தானே இருக்கு.
0: எப்படி செய்வீங்க அத?
1: அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துல வந்துடும். ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு அப்படியே டைரக்டாவே நீங்க அடுப்புல வேக வச்சு எடுத்துடலாம்.
0: வச்சு என்ன கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்பீங்களா? அது
1: கஞ்சியும் காய்ச்சலாம், பொங்கல் செய்யலாம், அதுல எல்லாமே செய்யறாங்க. வெஜிடபிள் புலாவ் எல்லாமே செய்ய, இப்ப தோசை முறுக்கு இங்க எல்லாம் முறுக்கு எல்லாம் கூட விக்கிறாங்க, சிறுதானிய முறுக்கு அப்படின்லாம் கூட விக்கிறாங்க.
0: அது நல்ல,
1: அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டது, அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் நம்ம இந்த பாலிஷ் பண்ண அரிசி அதெல்லாம் சாப்பிடறதுனாலதான் நமக்கு சுகர் அதிகமாகுது இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு.
0: உண்மை
1: நம்ம சிறுதானியத்தை எடுக்கலாம் அப்படின்றாங்க.
0: நீங்க சுகர் உங்களோட வாய் காய்ந்து கொண்டு தொண்டையடி வாயெல்லாம் காயமா இருந்தால்
1: வறண்டால்
0: அது சுகர் உதறிட்டுதான் அர்த்தம் உண்மையிலேயே. அது நீங்க இந்த ரைஸ சாப்பிட்டுட்டு வந்தா, இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை ரைஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்டு தெரியும் உங்களுக்கு ஒரு மாற்றம். அப்ப அதெல்லாம் நிப்பாண்டா சுகர் ஏறதுக்கு இடம் இல்ல. இப்ப நாங்க வந்து சுகரே பாவிக்கிறது இல்ல, டீக்கெல்லாம் தேன் தான். அதான் அப்ப சொல்றாரு, ஒரு லிட்டர், ஒரு லிட்டர் தேன் ஒரு மூன்று நாலு நாள் தான் எங்களுக்கு இருக்கும்.
1: உங்களுக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும் தேன்
0: இங்க கிடைக்கிறது.
1: இங்க கொஞ்சம் கலப்படம் இருக்கும் போல இருக்கு.
0: அங்கதான் நல்ல தேனா சொல்றோம், அங்கதான் நல்ல தேனா இருக்கு மட்டும் நாங்க நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் நல்ல தேன் சொல்றாங்க. ஒவ்வொரு பூவுக்கு ஒரு ஒரு பூல இருந்து எடுத்து சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கு.
1: மரத்திலயே கட்டிச்சுமா ரெண்டு முறை, அது தென்னை மரத்திலயே காத்துக்கு விழுந்துருச்சு. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு.
0: அடடா, அது உண்மையா நல்ல
1: நல்ல ஒரு அடிக்கு கட்டுச்சு. இப்பதான் போன மாசம் கூட விழுந்துருச்சு, அடிச்ச காத்துக்கு மழை காத்துக்கு விழுந்துருச்சு.
0: விழுந்தாலே அந்த இடமே நீங்க
1: அதுல இல்ல, எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. நைட்டு விழுந்து நான் காலையிலதான் பார்த்தேன்.
0: அதுதான் அது எடுக்கிற ரொம்ப கஷ்டம். அதுக்கு டெக்னிக் இருக்காது. நீங்க கிட்ட
1: போறாங்க
0: ஒரு தேனி பழந்தாலே எங்களுக்கு எங்களுக்கு பயம், சுண்டு நாங்க ஓடி தெரியறோம். அப்ப அதனால இத கிட்ட போற.
1: ஆனா ரெண்டு வேளைக்கு முன்னாடி தென்னை மரத்தை சுத்தம் பண்ண ஆள் வந்தாங்க. சின்னதா தேன் பூச்சி இருந்தது, அதை களைச்சி விட்டாங்க. அந்த அந்த பையனை ஒண்ணுமே பண்ணல.
0: அது சொல்ல முடியாது, நாளைக்கு அவருக்கு பழக்கமா இருக்கும் அவருக்கு. அந்த தேனியில ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க சூசுவன் நீங்க அதை மிரட்டும் போது பயப்படும் போது அதை கொஞ்சம் இம்சப்படுத்தினா தான் அது குத்தும். அதான் சொல்ல முடியாது. சும்மா சும்மா ஆடா மாசே அவன் என்ன பேசாம நிக்கமன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பயத்திலேயே நாங்க பேசுறோம். நாங்க எல்லாத்தையும் அப்படித்தானே பயப்படுறோம். ஏதாவது சின்ன சின்ன பூச்சியா இருந்தாலும் அது எங்களை என்ன செய்திருமோன்னு நாங்க பயப்படுறோம். அதை அடிக்கிறோம், குத்துறோம், அதை சாகடிக்கிறோம். அப்ப அதனால அதுக்கு வேதனை இல்ல. இப்ப பாம்பு கூட நாங்க மிதிச்சா தானே அம்மா எங்களுக்கு திருந்துது உடனே இல்லையா? நீங்க சொன்ன பாட்டை மறந்துட்டேன்னா என்ன சொன்னீங்க? இன்னைக்கு மகளிர் காலையில நாளைக்கு சமைக்கிற நேரம் என்ன 45 minutes இருக்கு, 45 நிமிடங்கள் இருக்கு. யார் யார் வர்றாங்கன்னு பாக்கலாம். உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் சாந்தி அம்மா. நல்லபடி எங்களை பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே கூடுதலாக பெண் உங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். பெருமன் அதாவது சரியாக நீங்க உடல் அமைப்பு பெருமனா வருகிறது என்றால் நீங்க அந்த சுகரை நீ பாட்டுங்க ஃபுல்லா சுகரை. தேனோட நீங்க டீ குடிக்கலாம், நல்லா இருக்குது. தேனுக்குள்ள நீங்க டீக்குள்ள தேன்
1: நாட்டு சக்கரை கூட பண்ணலாம்.
0: நாட்டு சக்கரை, பனம் சக்கரை அதெல்லாம் ஒரிஜினல் வாங்குங்க. கலப்பணம் இருக்கும் சார் உங்களோட இடத்துல வாங்கலாம். அங்க எல்லாம் தேடி பார்த்து வாங்கலாம். இங்க அது கிடைக்கிறது கஷ்டம். பழம் கற்கண்டு இருக்கும் அங்க, கல் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் நான் பாவிக்கிறேன். நான் அங்கே இருந்து வரும்போது சில மூலிகை வகைகள் கொண்டு வந்திருந்தேன். அந்த அதிமதுரம் இதுகளெல்லாம் அங்கேருந்து வரைக்கும் கொண்டு வந்தேன். சுடுதண்ணியில போட்டுட்டு அது அந்த தண்ணீர் குடிப்போம் நாங்கள் அடிக்கடி. அது அந்த சுடுதண்ணீர் தான் கூடுதலாக பாவிப்போம். இஞ்சியும் தேனும் முக்கியம். இப்பயும் நான் முறையும் இங்க வரும்போது இஞ்சியும் தேனும் அதை வாயில அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம், எடுத்து வாயில சாப்பி சுடு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கிறது தான் நாங்க. அதுதான்
1: எதிர்ப்பு சக்திங்களா?
0: எதிர்ப்பு சக்தி, அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை, நீங்க அதே டக்கு டக்குன்னு அது பார்த்தா உண்மைதான். அது உண்மையிலேயே அது சரியாகிறது. தள்ள தலையடி ஏறாமல் இருக்கு. நீங்க அதை எடுத்துக்கொண்டு வந்தா நீங்க உற்சாகமா அதெல்லாம் இல்லாம போகிறதுன்னு தான் சொல்லலாம். ஒரு டேப்லெட்டும் எடுக்காம இவ்வளவு தூரம் பேசுறேன் பாருங்க. சில நேரம் சளி சளி இருக்குது, ஆனா இப்ப எந்த இப்ப சளி இருந்து கொண்டே இருக்கே என்று நினைக்கும் போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா என்னன்னு இந்த மனம் சொல்லுது. எங்களுக்கு தெரியாது மனித மனம் போகும். ஆனா அந்த டாக்டர்
1: சொல்றான்
0: நீங்க மற்றது இன்னும் ஒன்று சாப்பிட்ட ஒண்ணு சத்தி அதாவது வாந்தி வருது உங்களுக்கு சாப்பிட்டது ஒவ்வாத போதும் ஏதாவது ஒரு ஒவ்வாத சாப்பாடு போனா தானே வாந்தி வரும். அத நீங்க நாங்க என்ன செய்யறோம் இப்ப வெஸ்டர்ன் முறைப்படி நாங்க டேப்லெட் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம்னா அவர் ஒரு டேப்லெட் தராது வாந்திய நிப்பாட்டுறதுக்கு. அப்ப அது உள்ளுக்கே அடங்கிடு, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அவர் சொல்ற அப்படி இல்ல, வாந்திய எடுத்துருங்க ஒவ்வாதது ஒன்று அந்த வழியில தள்ள நிக்குது அதனால
1: எடுத்து
0: எடுத்துருங்க. அதத்தான் அவர் சொல்றேன், எடுக்காம நீங்க உங்களுக்குள்ள டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட்டை போட்டு வாந்தி வருது அதை நிப்பாட்டிடலாம். நான் உடனே வாந்தி வருதுன்னு சொன்னோடனே நான் அந்த ஆரம்பிக்குதுன்றோடனே நானே எடுத்துருவேன். நான் உண்மையிலேயே உடனே எடுத்துருவேன். இப்ப ரெண்டு நாளைக்கு
1: வயிறு போனா கூட லூஸ் மோஷன் போனா கூட நான் வந்து ஒரு அஞ்சு தரம் போகட்டும் விட்டுருவேன்.
0: போகமே
1: உண்மையா
0: இல்ல போகணும். சாதாரணமா நீங்க பால் குடிச்சா சில நேரம் சில நேரத்துல காலை நேரத்துல நீங்க சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்க உங்களுக்கு போகும். மற்றது சில ஒவ்வாத சாப்பாடுகள் நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாஷ்ரூமுக்கு அடிக்கடி போகும் ரெண்டு மூணு தரம். அப்ப அது நாங்க என்னடா போகுதுன்னு பயப்படக்கூடாது, கிளியரா நீங்க போய் போகணும். நீங்க நடு போகுது என்று சொன்னா தான் உங்களுக்கு கஷ்டப்படணும். அது என்னன்னு பாக்கணும். அது என்னடா சில நேரம் உங்களுக்குள்ள குடல் அமைப்புக்குள்ள உங்களுக்கு கேன்சர் இருந்தா கொலன் கேன்சர் அப்படி இருந்தா அப்படி உங்களுக்கு அடிக்கடி வயிற்றோட்டம் வருவது இயற்கை. அது வயிற்றோட்டம் போகும்போது கருப்பு கலர்ல போச்சு சரியா உங்களுக்கு அந்த தண்ணியா போகாது பிளட் போகுதுன்ற அர்த்தம். அதுல எனக்கு அனுபவம் இருக்குன்னா என்னுடைய தாயாருக்கு இருந்தது அது அந்த சிம்டம் எல்லாம் இருந்து அதுல அவர்கள் பேருந்து ஆப்ரேட் பண்ணி அந்த கொலன் அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி அவங்க செய்த அப்புறவு அது இல்லாம போயிருச்சு. அப்படி என்ன இருக்குது கவனமா அந்த அதுகளை பார்த்து கொள்ளணும். மனிதன் தன்னையே தான் காப்பாற்று. இப்ப பாருங்க யாருமே வைத்தியசாலைக்கு போக இல்லையே, அது எப்படி இருக்கிறீங்க அதுதான் கேக்குறேன். இப்ப வைத்தியர்கள் காணவே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க,
1: ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு
0: எல்லாரும் மருந்து எடுக்கிறாங்க, இப்படி கை மருந்து தான் எல்லாரும் செய்யறாங்க. இப்படி வாழ முடியாம போனது இப்ப அல்லாட்டி நீங்க எடுத்துக்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ல போறோம் தலைகடி என்றாலும் போறோம். இங்க வந்து எமர்ஜென்சிக்கு நாங்க தலைகடி இயக்க முடியாது தலை வலி என்று சொல்லி இப்படி ஒரு நாள் போனா ஈவினிங் 6 போனோம் போய் அதுல இருந்த தலை வலி தாங்க முடியல. நான் அப்படியே ஒரு சேர்ல இருந்து மற்ற சேருக்கு மடிஞ்சு இருந்து கொண்டு தலையை பிடிச்சு கொண்டு
1: இருக்கிறேன்.
0: ஆனா டைலனால் எல்லாம் போட்டுதான் போன நிக்கவே இல்லை. டாக்டரோட பார்த்தா தான் நிக்கும் அது என்னன்னு தெரியாண்டு இருக்கிறேன். 6 ஈவினிங் 6 போனா மார்னிங் 6 ஆச்சு. நான் அதுலயே குப்புறம் அப்படியே நித்திரியா போனேன். என்ன உண்மையிலேயே நல்லா கண்ணை மூடிக்கொண்டு அப்படி அதுக்குள்ள இருக்க நிறைய மக்களும் இருந்தாங்களா அப்பாவும் அப்படியே பார்த்து புக்கை வாட்சி கொண்டு இருந்தாரா நானும் நல்ல நித்து எழுதி பார்த்தா 6 தலைவலி நின்றுடுச்சு. அது அது மட்டும் எங்களை உங்களுக்கு எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை மட்டும் இல்லை. டாக்டர்ஸ் வந்து நைட்ல கொஞ்சம் லீவ் எடுப்பாங்க. எங்களை இது வந்து கொஞ்சம் சிட்டி ஒரு சின்ன சிட்டி என்றபடியா பார்த்தேன். எனக்கு எல்லாம் நின்றுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் வீட்டை போறேன்னு நின்றுச்சேன். என்ன இனி பார்த்து என்ன செய்யறது இவ்வளவு தூரம் 6 to 6 இருந்துட்டேன் அங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே சில இதுகளும் அப்படி நடக்கிறது. அப்ப அத நாங்க வீட்டிலேயே அப்படியே இருந்திருந்தா இல்லாம போயிருக்கோம் இல்ல அங்க போய் இருந்துட்டு. சரி நல்லதம்மா உங்களுடைய பாடல் நான் என்னுடைய ஒரு பாடலுக்கு பின்பாக எடுத்து வருகிறேன். சாந்தி அம்மா பெண்களை காண
1: என்னோட கருத்து ஒண்ணு
0: சொல்லுங்க.
1: இல்ல இந்த வானொலியில நீங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க. உங்களால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் நீங்க சொல்லலாம். உங்களுக்காக ப்ரே பண்றதுக்கு நாங்க இருக்கோம் எல்லாரும். அத நான் சொல்றேன், நீங்க எதுவும் ஒளிவரும் மாதிரி இல்லாம சொல்லலாம்.
0: என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அப்பா ஆண்டு வாழ்த்து
1: நீங்க சொல்லலாம்.
0: அப்பா ஒரு வாழ்த்தொண்டு சொல்லி இருந்தாரோ எனக்கு தந்திருந்தாரோ என்னவோ தெரியல. சொல்லி இருந்தார் காட்டிலேயில எனக்கு பிறந்த நாளுக்கு. அதுல சொல்லி இருந்தார் வலிகள் என்ன வாழ்க்கையில் வலிகளையே முக்கியமாக அனுபவிச்சது நான் தான் என்று சொல்லியிருந்தேன். அதுல அதை கூட மறந்து வாழ்க்கையில் வழிகளே வாழ்க்கையாக இருக்கும் அவருக்கு உங்களுடைய துணையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சிரிப்பும் என் அன்பு உறவுகளுடைய வருகையும் தான் அந்த வழிகளை எனக்கு மாற்றியது என்று சொல்லலாம். உங்களோட நான் மலியம் ரவி அவர்களுடைய மனைவியை சேர்த்து கொள்ள போகிறேன். பாப்போம் அவரை. அமுதாவை சேர்த்து கொள்ளலாம் நாங்கள். ஒரு ஹாய் சொல்லி
1: விடைபெறட்டுமா? இருக்கட்டுமா,
0: ஒரு இருங்க, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். பெண்கள் பெண்கள் பேசலாம், அவருக்கும் துணிவா இருக்கும் இல்ல. அட வந்து பேசுறாங்க, இப்ப எல்லாம் சமைச்சு வச்சிட்டு தான் போ சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருப்பார். சமைச்சிட்டு தான் வாரா கேக்கலாம் நாங்க. வாங்க அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா.
2: நல்லா இருக்குங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். உங்க உங்களோட பக்கத்துல நிக்கிறா சாந்தி அம்மா, அவர் வணக்கம் சொல்லிருங்க அவக்கு. அவருக்கு சந்தோஷமா போயிரும் இல்லையா?
1: தெரியுது, புகைப்படம் தெரியுது.
0: அவருடைய அவருடைய மனைவி பாத்தீங்களா?
1: புகைப்படம் தெரியல இருக்கேங்க. அவங்களா?
0: அவங்கதான், அவங்கதான். அவங்க பேர் அமுதா.
1: சரி சரி.
0: வணக்கம் அமுதா, எப்படி இருக்கீங்க?
2: ஆமா நல்லா இருக்கும்மா. சரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு.
2: சொன்னாங்க
0: என்னண்டு
2: தேவலாமா?
0: என்னம்மா
2: உடம்பு சரிப்புல இருந்தாங்க?
0: உடம்புதான் இந்த நேரம் சரியில்லாமல் வருது. இப்ப வருது வந்து உங்களுக்கு இந்த இதுல இருந்து நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இல்லாம போகுது. அப்படி எல்லாம் மாறி வந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப இப்ப இங்க சரியா 3:49 இங்கே இங்கே காலை நேரம். உங்களுக்கு
2: 1:19
0: இங்க இரவு நேரம். இங்க நீங்க சமைச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னா இல்ல, சமைச்சு வச்சுட்டு தான் போகணும் அண்டு இல்ல.
1: என்ன
0: சாப்பாடு செய்தீங்க அமுதா நீங்க?
2: இன்னைக்கு வத்த குழம்பு வச்சு கேரட் பொரியல்.
0: சூப்பர் சூப்பர். நீங்க சமைக்கிறது எல்லா சமையலும் அவருக்கு பிடிக்கும் இல்ல உங்களோட கணவருக்கு?
2: வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்.
0: வத்த குழம்பு தான் பிடிக்கும். நீங்க வத்த குழம்புன்னு எதை சொல்றீங்க, எப்படி செய்யறது சொல்லுங்க?
2: புளிக்குழம்பு. புளிக்குழம்பு.
0: புளிக்குழம்புல என்ன எந்த இதுவும் போடலாம், காய்கறி அப்படித்தானே?
2: முருங்கைக்காய் போடுவோம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம்.
0: பாருங்க அமுதா வந்து முருங்கைக்காய் தான் முதல் சொன்னா. சொல்லுங்க. தக்காளி, கத்திரிக்காய் போடலாம் இல்ல வத்த குழம்பு
2: போடலாம்.
0: கத்திரிக்காய்
2: போடலாம்.
0: வேற என்ன போடலாம்? எல்லா காய்கறியும் போடலாம் வத்த குழம்பு இல்ல.
2: ஆமா ஆமா. சுண்டைக்கிழமை அவரைக்காய் இதெல்லாம் போடக்கூடாது. புளி குழம்புனா அது
0: விதையும் போடலாமா தட்டிட்டு?
2: ஒன்றும்
0: இல்ல இல்ல நல்லா செய்ய
2: மருத்துவம்.
1: எங்க வீட்லயே செடி இருக்கு.
0: இருக்கு. அது எந்த நேரமும் காய்க்குமா சாந்தி அம்மா? அது வெயில் நாட்கள்ல மட்டும் காய்க்கும்.
1: பனியில கொஞ்சம் குறையும், மத்தபடி கிடைக்காத பொருள் இல்ல. வத்தல் போட்டு வச்சுக்கலாம்.
0: வத்தல நீங்க எப்படி போட்டு வைக்கிறீங்க? தனி அதை எடுத்து வெயில்ல காய வச்சு வைக்கிறீங்களா இல்ல உப்பு ஏதாவது?
1: மோர்ல மோர்ல ஊற வச்சு, மோர உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறம் காய வைக்கணும்.
0: சரி சரி. அமுதா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா.
0: பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப இன்றைக்கு மகளிர் மட்டும் அவங்களுக்கு தான்
2: இன்றைக்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
1: உங்களுக்கு பொருத்தமா பாடுறாங்க.
0: எனக்கு பொருத்தமா இருக்கட்டும், அது என்ன அவர் வந்தா காதல் பாட்டாவே கேக்குறார் மல்லியன் ரவி உங்களுடைய கணவர், நீங்க உங்களுடைய மல்லியன் ரவி வந்த காதல் பாட்டாவே கேக்குறாரு, நீங்க மட்டும் நல்ல நல்ல பாட்டு கேக்குறீங்களே, நீங்க நீங்க நல்லா இருக்கணும்.
2: அவங்களும் பழைய பாட்டு கேட்பாங்க,
0: விட்டு கொடுக்க மாட்டா பாருங்க பாருங்க, நான் என் மா விட்டு கொடுக்க சொல்றேன், இல்ல இல்ல அவங்களும் நல்ல நல்ல பாட்டா தான்.

0: மட்டும் உடனே, ஆண்களுக்கு எல்லாம் அது அடுத்த நாள் ரெண்டாம் நாள். இப்ப எல்லாருக்கும் கோபம் வரும் பாருங்க. அன்றைக்கு யாரும் சொன்னாங்க அமுதா, எங்க பாக்கலாம் நீங்க தனிய பெண்களை மட்டும் வச்சு நீங்க மானோட நடத்துங்க பாக்கலாம், யார் வர்றாங்கன்னு. இப்படி ஒருத்தர் சொல்லி, யார் மகாலிங்கம் தான் என்னோட சொல்லி இருந்தார், நீங்க எங்க பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க, எவ்வளவு நாளைக்கு வர்றாங்கன்னு பாப்போம். ஒருக்கா வருவாங்க, இப்ப இந்த வரமாட்டாங்க
1: வேலைப்பழன்னு
0: தாங்க மாட்டேன். ஆண்கள் தானா இப்படி விடாப்பிடியா வாறது, பெண்கள் வரமாட்டாங்களா, ஒரு ரெண்டு நாள் வருவாங்களா நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, யாரும் இல்லாமன்னு கேக்குற. அப்ப யோசிச்சு பாருங்க,
1: கேக்குறாங்க
0: என்ன செய்யணும், மத்தியாளங்கள் பெண்களுக்கு கொடுத்து ஆண்களுக்காக ரெண்டு மத்தியாளம் மட்டும் கொடுக்கணும் இல்லையா அமுதா, அப்படித்தான செய்யணும்.
1: ஆமாங்க,
0: உங்களையும் வரவிடாம தழுக போறாங்க நீங்க. ரெண்டு மணித்தியாலம் நாங்க எடுத்து வந்து அத அதுக்கப்புறம் அப்பாட்ட கையில கொடுக்கலாம். அப்ப விடுமுறை விருப்பம் எடுத்து வர சரியா இருக்கும். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் நம்மதான். நீங்க இப்ப சமையல்ல இருக்கிறீங்க, சமையங்கோ அதை பார்த்துக்கொண்டு போயிருந்த ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது. கவனமா வத்த குழம்பு போடைக்க சொல்லி போடுங்க அவருக்கு. என்ன சொல்லுங்க, உப்பு நல்லா நிறைய போடுவீங்களா நீங்க? உப்பு நல்லா போடுவீங்களா கறிக்கு? நீங்க குறைச்சு போட்டா பேசுவாரா உப்ப குறைச்சா? உப்ப குறைச்சு போட்டா பேசுவாரா அவர்
1: உங்களேசுவாரா?
0: குறைஞ்சு போச்சாண்டு
1: உப்பு கொஞ்சமா குறைச்சாங்க.
0: பாருங்க சூப்பர்,
1: நிறைய தான் போட்டு சாப்பிடுவோம்.
0: ஆனா நீங்க சீ சோல்ட், அதாவது கடல் உப்பு தான் பாவிக்கிறீங்கல்ல, அதான் பாவிக்கணும். கல் உப்பு அதுதான் நீங்க பாவிக்கணும், அதான் நல்ல உடம்புக்கு. அது வேணும் சரி. நீங்க அவர் கூப்பிடுறாரு பாத்தீங்களா, நல்லது நல்லது நல்லது அமுதா, நல்லது சாந்தி அம்மா, நல்லது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க முடிந்தா நில்லுங்க, அல்லாட்டி விடைபெற்றுக் கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய மெர்சி ராணி அவரை சந்திச்சு கொள்ளலாம், நீங்களும் சந்திக்கலாம். புதிய நிகழ்ச்சி வந்தாங்க இல்ல, அவங்களோட பேசலாம். சாந்தி அம்மா நில்லுங்க, அமுதா நீங்க வேலை இருந்தா நீங்க விடைபெற்றுக் கொள்ளலாம் சரியா? வணக்கம் வணக்கம் மெர்சி ராணி.
2: வணக்கம் மெர்சி ராணிமா.
0: சாந்தி அம்மா பக்கத்துல நான் நல்லா இருக்கிறேன். நீங்க
2: உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருந்தது, உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருந்தது
0: பாத்தீங்களா மெர்சி ராணி? மெர்சி ராணி
2: அம்மா சொல்லுங்க, சொல்லுமா
0: கேக்குதா அம்மா உங்களுக்கு? நான் பேசுறேன்.
2: சந்தோஷம்
0: உங்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சு கேட்டு கொண்டிருக்க நல்லா இருக்குது. நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க அமுதா. அமுதா நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க எங்களுடைய மெர்சி ராணிக்கு. மெர்சி ராணி இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்கல்ல சரியா, கேட்டிருந்தீங்களா அமுதா?
1: ஹலோ,
0: நீங்க இன்னைக்கு மெர்சி ராணி அவங்க கிட்ட நிகழ்ச்சி கேட்டீங்களா? புதிய நிகழ்ச்சி கேக்கலையா?
1: என்னம்மா
0: புதிய நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்களா? புதிய அறிவிப்பாளர் மெர்சி ராணி கலைவாணனுடைய நிகழ்ச்சி.
1: வணக்கம், நன்றிமா.
0: சரி நீங்க நன்றி நன்றி, நீங்க விட பெற்றுக் கொள்ள நன்றி நன்றி. அம்மா ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வணக்கம். வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம். எப்படி என்ன சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, எப்படி அம்மா இருக்கிறீங்க?
2: இரவு
0: நேரத்துல காணல உங்களை

0: இரவு நேரத்துல நான் பாத்துட்டு இருந்தேன், யாரோ நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி இடையில ஜாயின் பண்ணலாம் பாத்தேன், நல்லா உறக்கம் வந்தது, போய் உறங்கிட்டேன்.
1: நல்ல
0: பத்து பாவம், அவர் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு தூக்கம் சரி வர இல்லன்னு.
1: நிச்சயமா அப்பாக்கும் தூக்கம் குறைஞ்சு போச்சு, நிகழ்ச்சிகள் தொகுத்து எடுத்து வர்றதுல அப்பாக்கு தூக்கம் குறைஞ்சதுல அப்பாக்கும் தலை சுத்துது அப்படி எல்லாம் வந்துச்சு.
0: அவர் இப்ப ரெகுலராவே அந்த இது குடுக்கறாரு, நேரடி நேயர்வரிப்பு.
1: நிச்சயமா அது சரியான, அவருக்கு அதிகாலை அப்ப அதுக்கு, அது மட்டும் இல்ல அவர் தூங்குறது வந்து ரெண்டு ரெண்டரை மூன்று மணி ஆகுதம்மா. இந்த நிகழ்ச்சிகள் அந்த இந்த கதம்ப நிகழ்ச்சிக்கு பாட்டு 20 பேருடைய பாட்டு வந்து அவ்வளவு பதிவு செய்து எடுக்க, அதைத்தான் என்ன செய்யலாம்னு இப்ப எனக்கு தெரியல. கதம்பத்துல 20 பேருடைய பாடல் வருது, அவ்வளவும் பதிவு செய்து எடுக்கலாம். அதை விட நேர நேரம் பதிவு இருக்குது, அதை விட நேரலை நிகழ்ச்சி அவர் எடுத்து வர்றார். அப்ப மற்றது தன்னுடைய
0: கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம்.
1: அதுதான் இது முன்பு நான் செய்த மாதிரி அம்மா, பாட்டெல்லாம் எழுதிட்டு உடனே உங்களுக்கு கொடுக்கலாம், விழிச்சிருந்தா கை உயர்த்துங்க, கை உயர்த்துற ஆக்களுக்கு மட்டும் பாட்டை கொடுத்துட்டு அப்படியே விடைபெற்றிருந்தேன். இது எப்படி அம்மாங்களுக்கு கொடுத்துடலாம் அத உடனே. அப்படித்தான் நான் இனி செய்ய போறேன். நீங்க இங்க மெர்சி ராணி வந்திருந்தா அவருக்கு அவருடைய நெட்ஒர்க் அவருடைய நெட்ஒர்க் சரியில்லாம போய்விட்டது.
0: சரியில்லை அவங்களோட கலை நிகழ்ச்சி.
1: அதுதான் அது அது நீங்களே அதை வாழ்த்திருங்க, ஏன்னா ஒரு கலைஞனுக்கு தேவை வாழ்த்துக்கள், அப்பதான் மீண்டும் நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு அவர்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் நினைச்சு கொள்றேன் அம்மா. பாட்டை முதல் சொல்லுங்க அம்மா, முதல்ல பாட்டு சொல்லுங்க.
0: ஒரு பாட்டு காதல் விளையாடி.
1: சரி மெர்சி ராணி வந்திருக்கலாமா அம்மா, அவ நீங்க பேசுங்க அவையோட.
0: வணக்கம். வணக்கம் மெர்சி ராணி
2: அம்மா. வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நல்லா இருந்தது உங்களோட, உங்கள் இருவரின் தொகுப்பு நல்லா இருந்தது.
2: ரொம்ப நன்றிங்கம்மா.
1: மச்சான்
0: கதினாரும்
1: மச்சான்
0: போட்டிருந்தேன்,
2: ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்.
0: அந்த பணிவு தான் எல்லாத்தையும் கொண்டு வரும், அந்த பதினாறையும் கொண்டு வரும்.
1: பாட்டியோட
0: செல்போன் பா அப்படின்னா எங்க பையன், எங்கப்பா பாடுது இது, எங்கப்பா பாடுதுன்னா, அது உங்க பாட்டியோட செல்போன்ல பாடுதுடா. அவன் சேர்ந்து பாட
1: ஆரம்பிச்சிட்டான். பாட்டு சொல்லிருங்கம்மா, சென்னையில நெட்ஒர்க் போயிட்டாலும் எங்க.
2: எனக்கு மகளிர் மட்டும் படத்துல
0: இருந்து நெட்ஒர்க் தெரியலையோ.
1: என்னம்மா
2: நெட்ஒர்க் தெரியல? கிடைக்கல
1: டவர். அதுதான் அதுதான்
2: மகளிர் மகளிர் மகளிர் மட்டும் படம். அத வந்து தரவ மாடு மூணு கால மாடு ஒண்ணு, இந்த அந்த பாட்டை கொடுங்கம்மா.
1: சூப்பர் பாட்டு அது.
0: ரொம்ப
2: நகைச்சுவையா இருக்கு. ரேவதி, ஊர்வசி, இன்னொருத்தங்க அவங்க பேர் தெரியல.
1: ஊர்வசி
2: ஆமாம்மா.
1: அவங்க பாலு மகேந்திராவுடைய மனைவி என்று நினைக்கிறேன். அப்படியா?
0: மோனிகாவா?
1: அவங்க
0: மோனிகா கிடையாது, மோனிகா
1: கிடையாது,
0: வேற ஒருத்தர். நானே மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும். மூணு பேர் ஊர்வசியில.
1: என்னம்மா?
0: ஊர்வசி.
1: ஊர்வசி இருக்கிறா.
0: ஊர்வசி, ரோகிணி,
2: ரேவதி,
0: அவங்க அந்த மாதிரி ரோடுல வருவாங்க.
1: ஆமா, ரோஹிணி வந்து யாருடைய மனைவி?
0: இவர் நேல்கள், நேல்கள் இவரு அவருக்கு அத்தர்ந்த மாசம் மாசம்
1: இல்ல இல்ல இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல ரவி ரவி அந்த வில்லன் பேரு
1: இல்ல அவருடைய பேரு
0: தான்
1: இல்ல இல்ல ரகுவரன் இல்ல ரகுவரன் ரகுவரனுடைய மனைவி அம்மா
0: ரகுவரன்
1: ஐயோ ரகுவரனுடைய மனைவி அம்மா அது ரோஹிணி ரோஹிணி வந்து
0: மாஸ்டர் கிடையாது ரகுவரனோட மனைவி ரோஹிணி அவங்களுக்கு ஒரு பையன்
1: மகளிர்ல வந்து இப்ப சண்டை நடக்க போகுது என்னுடைய கனவுல இன்னொரு பேசி பேசிட்டீங்க நீங்க
0: நிச்சயம் அப்புறம் அவரு அவர் மாதிரி நல்ல வில்லன் கேரக்டருக்கு யாருமே இல்ல மேடம்
1: குறைஞ்ச வயதுலயே அவர்
0: மது பழக்கத்துல
1: மது மட்டுமல்ல அவர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டார்
0: அதனால
1: அது
0: நல்ல நல்ல ஒரு நடிகர்
1: நடிப்பும் நல்ல நடிப்பு அவருடைய பேச்சு எல்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு
0: சம்சாரம் அது மின்சாரம்லயும் விசுவோட பையனா விசு சாரோட
1: பையன்
0: கணக்கு கேட்டாரு நான் ஒண்டி தானே இருக்கேன் ஏன் வந்து ரெண்டு பேர் இருந்தா தானே இவ்வளவு காசு கொடுக்கணும் இப்ப நான் வண்டி தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல நிகழ்வா இருக்கும் அந்த படம்
1: அம்மா இந்த காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே என்ன படம்
0: நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு போட்டு பாத்துட்டு இப்பயே படுத்துறீங்களா
1: இல்ல இல்ல இல்ல நான் எடுத்து வர்றேன் காதல் விளையாட கட்டிலிடு
0: மறந்து போயிடுறீங்க மேடம் முன்னாடி எல்லாம் பிங்கர் டிப்ல எல்லாம் ஞாபகம் இருக்கும்
1: அது வர வர நாங்க சின்ன பிள்ளையா போடுறோம்
0: வானொலிக்கு வந்துட்டு மறுபடியும் நான் பழைய நிலைக்கு வர முயற்சி செய்கிறேன் மறுபடியும் அதே மாதிரி வரப்போறேன்
1: நிச்சயம் நிச்சயம் அப்படித்தான் வரணும் உண்மையா அது வந்து கண்மணி ராஜா படம் அம்மாடையும் நல்ல ஒரு பாட்டு மற்றது எங்க அமுதா அம்மாவும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அமுதா அம்மா நல்ல பாட்டெல்லாம் கேக்குறேன் எங்களுக்கு மல்லியம் ரவி வந்தா தான் காதல் பாட்டு கேக்குறேன் அத நான் கேட்டோன்னு அவர் விட்டு போட்டோம்
0: அவரு நல்லா இருந்தா தானே அவரால் காதல் பாட்டு கேட்க முடியும்
1: மனைவி சொல்றான் அவ அமுதா சொல்றான் இல்ல அவர் நல்ல பாட்டெல்லாம் கேட்பாரு பழைய பாட்டு என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க கேளுங்க விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம சூப்பர் இதுதான் தேவை
0: எங்க நம்ம மோகன அம்மாவை காணும் மோகன அம்மாவை காணும்
1: மோகன
0: சகோதரரோட மல்லியம் மல்லிங்கம்
1: மனைவிதான் அமுதா மகாலிங்கம் அவருடைய மனைவி வருவதில்ல இவர் இப்ப கேட்டா சொல்லுவார் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லுவார் அவர்
0: வரட்டும்
1: அவன் வர விடுறதில்ல சமைக்கணும் அந்த டைமுக்கு தனக்கு சமையல் வேணும்னுட்டு அவன் வர
0: விடுறான் அதுக்குதான் நான் சொல்றேன் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே ஆண்கள் தான் அரட்டை அடிக்க எவ்வளவு நேரம் வந்தாலும் உங்களுக்கு கூட இருந்து இருப்பாங்க
1: அப்படி சொல்லுவாங்க பெண்களை விடாம இருக்கிறது ஆண்கள் தங்களுக்கு இந்த நேரம் சமையல் வேணும் நீ போவேணாண்டா பாவம் வரமாட்டாங்க அப்ப அதனால அவங்க சமையல் எல்லாம் முடிச்சம்மா ஒரு 2 மணிக்கு தொடங்கினா நாங்க அப்படித்தானம்மா போன கிழமை போன வாரம் 2 மணிக்கு தொடங்க நான் வந்து தூங்குறேன்னா எழும்ப முடியாம போச்சு எழும்பி இருந்துட்டுச்சா நான் அப்ப அதனால எடுத்து வர முடியல என்னண்டாம ஸ்கூலுக்கு போறது போல இருக்கம்மா இப்ப அந்த இரவு நேரத்துல நிகழ்ச்சி எடுத்து வர்ற ஸ்கூலுக்கு போன புள்ள கள்ள மடிக்கும் அப்படி இருக்கு இப்ப அதனால வராம விட்டு கொண்டு இருக்கிறோம் மெர்சியம்மா மெர்சியம்மா மெர்சியம்மா மினிட் போட்டீங்க வாங்க
0: அம்மா அண்ணா போயிட்டு கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணிட்டு வராங்களா
1: இல்ல அவங்க மெர்சியம்மா நீங்க சமைச்சீங்களா மெர்சியம்மா நீங்க
2: அலட்டிக்காம
1: நீங்க கூடிய அளவு நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு உடல் நல்ல குறைவாம்மா அவங்களுக்கு. மெர்சிக்கு நேற்று கேட்டீங்களா? நேற்று மெர்சிக்கு
2: சாப்பிட்டு வர சொல்லிருக்காங்க.
1: அவரை கடிச்சு சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு சுகர்
2: அவரை கடிச்சு சாப்பிட்டா தேல் வராதுமா, உப்பு தான் நிற்கும்.
1: அம்மா இதெல்லாம்
0: வரை உள்ளளவும்
1: நிலை. அது இல்ல இப்ப அநேகமா அப்படித்தானே, கண்ணே மணியே தேனே அப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க இல்ல?
0: மானே தேனே கட்டிப்பிடி
1: கட்டிப்பிடி ரெண்டு கூப்பிடுவாங்க. சரி, இப்ப செல்வகுமாருடைய மனைவியை இணைச்சுக்கலாம் இன்றைக்கு. அவங்களையும் அவங்களும் வாராங்க எல்லாரையும். இப்பதாங்க
2: நல்லது
1: மெர்சி அம்மா, நல்லது. நாங்க அம்மா செல்வகுமாருடைய மனைவியும் இணைச்சுக்கலாம், உங்களோட சேர்த்தே இணைச்சுக்கிறேன். அப்ப அவங்க பேசுறதுக்கு சௌகரியமா இருக்கும்.
0: இப்ப இணைங்க.
1: இப்ப ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரையக்க. அதுதான் அவங்க, அதே என்ன பெண்கள் மகளிர் மட்டுமண்டு எங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. கண்ணன் பாருங்க, கண்ணன் கேட்டுக்கொண்டு வந்துட்டு ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்கார். ரோகிணி வந்து ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. சரி, இப்பொழுது வணக்கம் வணக்கம் வணக்கம் மோகனா மோகனா மோகனா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மோகனா? நல்லா கேக்குது, எப்படி இருக்கிறீங்க மோகனா?
0: மறைந்திருந்து
1: மர்மம் என்ன?
0: சுகமா இருக்கேன்.
1: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
0: எப்படி இருக்கீங்க மோகனா? மோகனா எப்படி இருக்கீங்க?
1: ரேவதி அம்மா
0: அம்மா நல்லா இருக்கீங்க?
1: உங்களோட வயசு கேட்டா செல்வகுமார் வயசை பிடிக்கலாமா? வயச கேளுங்க முதல்ல. இது எப்படி பாத்தீங்களா? ஆஹா, நாளில இருந்து அனுப்பாவன விட்டு வரம்மா, நீ போவ மாலின் மட்டும்
0: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
1: அம்மா சொல்லி
0: என்ன
1: மோகனா?
0: என்னம்மா
1: மீரா அம்மாக்கு சொல்லிட்டீங்க எனக்கு பிடிக்கல. எனக்கு நீங்க வந்து நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்க உங்களோட சின்ன பிள்ளையா இளவரசு எல்லாம் வந்து பேசிக்க, நீங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் நான் பேசாம இருந்தேன். அவர் பேசிட்டேன், அவர் அக்கா அக்கான்னு பேசினார். பேசாம அம்மா வந்து அதுக்கு என்ன செய்தாண்டா? நான் என்ன உங்களுக்கு பெரியவங்க, எனக்கு பேர பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா உடனே அம்மா செய்தது பிள்ளை. சொல்லக்கூடாது. சரி, அப்ப மோகனா இப்ப அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க
0: மோகனா என்ன டிஃபன் பண்ணாங்க?
1: அத கேளுங்க. லஞ்ச்
0: அம்மால தோசை தக்காளி சட்னி. இப்ப வந்து சௌச கூட்டு, இது வெண்டைக்காய் பொரியல், அவ்வளவுதான் மதியம்.
1: அந்த சௌ சௌன்றது அது ஒரு பச்சைக்காய் இல்லையாமா, சௌ சௌ ஒரு அந்த அந்த எப்படி இருக்குமென்னா ஜம்பு காய் மாதிரி
0: நீர்காய் தான். போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், கண்ணகி மேல் கண்ணகி போட்டு போட்டோ எடுத்து
1: அனுப்புறாங்க.
0: பருப்போட போட்டு வைக்காதுமா, பச்சை பருப்பும் போடலாம் இல்ல தோரம் பருப்பும் போடலாம். பருப்பு நம்ம வைக்கிற முறை வந்து வெங்காயம் தக்காளி சீரகம் நறுக்கி போட்டுறதுங்க, அதுலயே
1: நறுக்கி போட்டு எண்ணெயில வதக்கணும். அப்படியா,
0: இல்ல இல்ல சாசி பருப்பு இல்லாட்டி தோரம் பருப்பு சேர்த்துக்கிறது, சேர்த்து ஒரு பொண்ணு ஊத்தி விசில் விட்டுறது, ஒரு மூணு விசில் போக விட்டலாம். பின்னாடி வடச்சட்டுல எண்ணெய் வச்சு தாளிச்சு கொட்டும் போது வந்து கடுகு பருப்பு சீரகம் வரமிளகா நல்லா ஒரு மூணு நாலு மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு.
1: அம்மா ஆண்கள குரல் கேட்க கூடாது இல்லையாம்மா, இது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் எங்களுக்கு ஆண்கள குரல் கேட்க கூடாது சொல்லிட்டேன்.
0: காரத்துக்கு மறந்து வருந்தாரு, காரம் மறந்துட்டாங்க, காரத்துக்கு மறந்துதாங்க போடலாம். ஏங்கம்மா ஏங்கம்மா
1: சொல்லுங்க, பச்சை மிளகாய் போடலாம் இல்ல
0: இல்ல இல்ல வரமிளகா நாலு அஞ்சு போடலாம்
1: போடலாம் காரத்துக்கு. சரி
0: பச்சை மிளகா யூஸ் பண்ணுவோம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம்.
1: சின்னதா நறுக்கி எடுக்கணும்,
0: சின்னதா நறுக்கி தாளிக்கணுங்கம்மா எண்ணெயில. கடுகு சீரகம்
1: தாளிச்சு
0: வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு இது தொட்டி இது பண்ணலாம், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்,
0: கருப்பு கணஞ்சல் மாதிரியே இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும், கூட்டு மாதிரி
1: இருக்கும். அதுக்குள்ள
0: இது நல்லா வெந்திருக்கும்மா, குக்கர்ல வேக விட்டோம்ல
1: அது கரைஞ்சிருமா, அப்படியே பீஸ் பீஸ்
0: குக்கர்ல முதல்ல வேக
1: பீஸ் பீஸா இருக்குமா?
0: ஆமா இருக்கும், ரொம்ப கரையாது
1: கரையாது
0: இருக்கும் இருக்கும்.
1: சூப்பர்.
0: நம்ம வெள்ள பூசணி மாதிரி இருக்கும், கொஞ்சம்
1: வெள்ள பூசணி மாதிரி இருக்கும். அது பூசணிக்காக பருப்பு போட்டு காட்டுவாங்கல்ல வெள்ள பூசணி,
0: அதுதான் இருக்கும்,
1: அத மாதிரி தான் இருக்கும். சூப்பர். உங்களோட பாட்டை சொல்லுங்க மோகனா, உங்களோட பாட்டை
0: என்ன
1: பாட்டு?
0: காற்றே கீதம் காணாத அப்படின்னு ஒரு பாட்டு.
1: சூப்பர், நல்லா பாடுறா இல்லையம்மா? இங்க எனக்கு பாடுங்க பாடுங்க,
0: பாடுங்க
1: உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம் மோகனா.
0: யமுனையாற்றிலே இந்த காற்றிலே கண்ணனோடுபானாடு பாவை பூத்துட பாவை பாத்திர பாவை ராதையோ நாடு இரவும் போனது பகலும் போனது மண்ணின் நிலையே கூட இளைய கண்ணின் சீராத கண் இங்கும் தேரும் சாவிராதையோ. கொஞ்சம் மறந்துருச்சுங்களா சாயிங்களா?
1: அம்மா அந்த வகிட்ட எடுங்க
0: அம்மா, தெரியல நல்லா பாடுறாங்க.
1: ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ, பாவம் மோகனா. யமுனையாற்றிலே இந்த காற்றிலே செல்வா இங்கே வந்து பாட, உங்களோட பேரை போட்டு பாடன அப்ப சூப்பரா இருக்கு. அப்பதானே அம்மா? அம்மா நீங்க எங்க சொல்றீங்க?
0: பாடுவோம் பாடலாம், பாடுவோம் பாடலாம். நீங்க வந்து பாடுங்க,
1: வந்து பாடுங்க. நீங்க செல்வகுமாரும் நீங்க செல்வகுமார கட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாடுங்க, நீங்க பயப்படாம நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு.
0: என்ன
1: சொல்றீங்க?
0: அவருக்கு
1: முதல் நீங்க வந்து பாடிருங்க, சரியா? சமைச்சிட்டீங்களா மோகனா? இப்ப நீங்க கையில வேலையா இருக்கீங்களா சமைச்சு கொண்டு? அப்ப நீங்க நீங்க சமையுங்க, நாங்க அம்மாட்ட கூட்டு அப்படின்னு நாங்க கேக்கலாம். நீங்க சமையுங்க. நன்றி, கேட்டுக்கொண்டிருங்க ரேடியோ. அம்மா எங்க கூட கூட்ட சொல்லுங்க அம்மா, சவு சவு கூட்டு.
0: நான் நினைச்சேன் அவங்க வேலை கரெக்டா அதேதான் சொன்னாங்க. மேடம் எப்படின்னாக்கா ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பைசம்பருப்பு மேடம், கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுண்டு.
1: பருப்பு தோல் நீக்கியது இல்ல, அந்த மஞ்சள் கலரா இருக்கு.
0: பருப்பு அது வந்து பயறு,
1: பயறு பைத்தம்பருப்பு
0: போட்டுட்டு அரிந்த சவுச்சுவையும் போட்டு சவுச்சுவை தோலை சீவிக்கணும்.
1: சீவிட்டு
0: பொடிபடியா கட் பண்ணிட்டு ரொம்ப பெருசும் வேணா ரொம்ப குட்டியும் வேணா மீடியமா கட் பண்ணிட்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அந்த குக்கர்ல தேவையான அளவு தண்ணி
1: ஊத்திட்டு
0: கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இத கொஞ்சம்னா எங்க வீட்டுல ஒண்ணு போறோம், நாங்க ஜாஸ்தி காரம் சேர்த்துக்கறது இல்ல, இனிமையா அதாவது ரொம்ப காரம் கிடையாது. ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இந்த குக்கர்லயே போட்டுணும், தண்ணி ஊத்தி அந்த இதையும் விழுதியும் கலந்துட்டு கடுகு ஒரு வானொலி வச்சு வானா வச்சு எண்ணெய ஊத்தி கடுகு.
1: அம்மா
0: அம்மா
1: அது வானதியா? வானதி இல்ல, வானொலியா? வானதியா?
0: வானொலினா ரேடி ஆயிடுது, வானொலினா ரேடி ஆயிடுது, ரேடியோ எல்லாம் வைக்க முடியாது.
1: இப்ப நீங்க என்னமா ஏனமா வைக்க முடியாதுன்னு ரேடியோல ஏனமா வைக்க
0: முடியாது, பொறிக்கலாம் முடியாது, அது வெடிச்சிட்டு போயிடும். கடுகு வெடிக்கிறதுக்கு பத்தி ரேடியோ வெடிச்சிடும்.
1: ஏனமா இப்ப நீங்க அதானே, இப்ப நீங்க அதானே
0: வைக்கிறீங்க அது தங்க
1: இல்ல. இப்ப நீங்க இப்ப வானொலியில தானே அம்மா இந்த கூட்டு வைக்கிறீங்க நீங்க?
0: வானாவை வச்சுட்டு தவா வானாவை வச்சுட்டு எண்ணெய ஊத்தி கடுகு தாளித்து மிளகம்பருப்பு போட்டு கருவேப்பிலையை பிட்டு அதுல போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு அதே குக்கர்லயே கொட்டிடணும். கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்ப போட்டுடணும். போட்டு இதுல வச்சிடணும். வச்சு மூணு நாலு சவுண்ட் ஒன்னு இறக்கிட்டோம்னா சூப்பரான சவு சவு கூட்டு ஹோட்டல் மாதிரி நல்லா கடலப்பருப்பெல்லாம் கண்டு குடிச்சிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் ஒன்று கலந்திருக்கோம், கடமையாக இருக்கும்.
1: கடலைப்பருப்பு என்ன செய்து கொண்டிருக்கோம்? கண் முடிச்சு கொண்டு பாத்து கொண்டிருக்கோம், அது கரையாம பாத்து கொண்டிருக்கோம். சூப்பர், நல்ல நல்ல வேடம்மா,
0: அழகா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும், மிருதுவா
1: நல்லா இருக்கு,
0: எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்திருக்கும்.
1: நிச்சயம் நிச்சயம் நல்லது,
0: சுவையா நல்லா இருக்கும். சப்பாத்தி, அப்புறமா சாதங்கள், வத்த குழம்பு, அப்புறமா நம்ம காரக்குழம்பு சொல்றீங்களா, வெத்த குழம்பு, இதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்துக்கு கூட்டு நல்லா இருக்கும். சவுச்சவே ஒரு இனிமையான, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போடணும்,
1: போடணும். மருத்துவ குணம் உள்ளதா அம்மா சவுச்சவ்?
0: ஏதாவது
1: ஒரு நோய்க்கு அது பாவிக்கிறாங்களா என்றது. அடுத்த
0: தலைவாய் நீர்காய்
1: நீர்காய்
0: இந்த ஆமா இப்போ நம்ம பூஷணிக்காய் அப்புறம் இது பீர்க்கங்காய் சுரைக்காய் அந்த மாதிரி இதுவும் நீர்காய்
1: நீர்காய் சூப்பர் சூப்பர்
0: வருகிற பொதுவாகவே நல்லது குளிமை தரக்கூடியதா.
1: வருகிற வாரம் கொவ்வைக்காய பற்றி பேசலாமா. கொவ்வைக்காய் கூடுதலாக நான் பாத்துறேன் அதை எப்படி சமைக்கிறது. நிச்சயம் நல்லதாம்மா. நான் இனி
0: பாடலாம். நல்லது மேடம். வெட்டும் காய் எது
1: என்ன வெட்டும் காயா கத்திரிக்காய்
0: சேனையுடன் உள்ள காய்
1: என்ன காய் என்ன
0: படைகளுடன் உள்ள காய் நானே சொல்லிட்டேன் படைகளுடன் உள்ள காய்
1: கர்ணக்கிழங்கு சமைக்கும் போதம்மா அது சும்மா நாங்க சமைச்சா அது சுணைக்கும் சொல்லுவார்கள் நாக்குல
0: என்ன
1: அது அத எப்படி சமைப்பீங்க அத எப்படி சமைப்பீங்க
0: அதை வந்து தோலு சீவிட்டு இது பண்ணிட்டு காய நறுக்கிட்டு தண்ணியில போட்டுட்டு கையில அப்படியே எடுக்க கூடாது கையை நம்ம கையோட ஏதாவது இந்த ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா முறுக்கி அப்பளம் எல்லாம் படிக்கணும் அந்த கரண்டியில எடுத்து தண்ணியை வடி விட்டு போடணும்
1: போடணும் போடணும் தண்ணியோடய
0: போட்டோம்னா இருக்கும் அப்படியே கை அரிச்சதுன்னா நம்ம புளிய போட்டு கையால புளியோ இல்ல மோரையோ போட்டு கைய
1: கழுவிடும் இருக்காது சொல்றீங்க அப்படியா
0: இருக்காது. ஆனா சில காய்களோட குணம் வந்து சமைச்ச அப்புறம் நம்ம நாட்டுல லேசா நமைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அது குழம்பு ரசத்தோட அது சாப்பிடும் போது அவ்வளவு தெரியாது.
1: ஊர்ல அதாவது எங்கட மக்கள் எப்படி செய்வாங்கன்னா கர்ணக்கிழங்கு முதல்ல எண்ணெயில அதாவது பொரிச்சு எடுப்பாங்க கொஞ்சம் உப்பு போட்டு பிரிச்சு கழுவி உப்பு போட்டு சின்ன சின்ன ஸ்கொயரா வெட்டி
0: ஸ்லைஸ் மாதிரி
1: அது மாதிரி வெட்டி அத உப்புல பிரட்டி நல்லா கழுவி உப்புல அத மிக்ஸ் பிரட்டி எடுத்து இந்த பொரியல் மாதிரி பொரிச்சு முதல்ல எடுத்துட்டு பேந்து அந்த வத்த குழம்பு மாதிரி பிரட்டி வைப்பாங்க அது அப்ப அப்படித்தான் வைப்பாங்க.
0: நிறைய பேர் அப்படிதான் செஞ்சு நான் பாத்துட்டேன். நாங்க செய்யற விதம் இப்படி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரோஸ்ட் மாதிரியே நல்லா கலந்து பொரிச்சக்கல்ல போட்டு வாட்டி எடுப்பாங்க பொரிச்சு எடுத்து
1: வச்சு சைட்ல வச்சாலும் அதுவும் நல்லா இருக்கும். சில பேர்
0: அது வந்து வறுவல் மாதிரி சொல்லுவாங்க கருணை கிழங்கு வறுவல்
1: வறுவல்
0: வாழைக்காய் வறுவல்
1: வறுவல் சூப்பர் சூப்பர் எத்தனையோ விதம் இருக்குது. சரியம்மா நான் பாடலை எடுத்து வர்றேன் உங்களோட பாடல் எல்லாருடைய பாடலே. நன்றி அம்மா.
0: நான் விடைபெறட்டுமா மேடம். நான் விடைபெறட்டுமா
1: சொல்லுங்க. நன்றி. நீங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட 5 பேர் இணைந்திருக்கிறீங்க. வருகிற காலத்துல அதாவது நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம். இப்ப இணைஞ்சால் பரவாயில்லை. நான் முதல்ல இப்ப அம்மாவின் பாடலுக்கு முன்பாக எங்களுடைய சாந்தி அம்மா நீங்க கேட்ட பாடல் முதலில் வருகிறது. அதை பார்க்கலாம். உள்ளத்தின் கதவுகள் கண்களிடா என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது.

அந்த உறவுக்கு காரணம் ஆண்களிடாண்டும் பாடனு. அது என்ன பெண்களை மட்டும் சொல்றது? பெண்கள் அந்த பாட்டிலே தானாக சும்மா வழியில அழகா நடந்து போகும்போது ஆண்கள் தான் வந்து சைக்கிள்ல அப்படி எப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றது. சும்மாவே அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வருவாங்க. கேளுங்க பாக்கலாம். இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதனால ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பேச மாட்டோம். பாடலை கேட்கலாம்.

இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. அதுல பார்த்தா பிரகாஷ் சொல்லி இருக்காரு பாருங்க, இப்ப ஆண்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல எங்க பார்க்கலாம், நேரலையில் மகளிர் மட்டும். செல்வகுமார் நன்றி, ஒரு அரவித்திர நீங்க கொடுத்ததுக்கு. ஆரம்பம் இதோ மகளிர் மட்டும் நிகழ்ச்சி காட்டலையில் பிரகாஷ் சொல்லி இருக்கிறார். இன்று சனிக்கிழமை, அதனால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி தயாராகுங்கள் சகோதரிகளை. நீங்க இதை போட்ட பண்ண படியாத்தான் பிரகாஷ், நான் இந்த நிகழ்ச்சியை எடுத்தோம். நான் இப்ப தூங்கி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, அது என்ன நீங்க போட்டிருக்கீங்கன்னு அப்பா வந்து சொன்னார், போட்டுட்டாங்க போய் நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு. சரி, செல்வகுமார் நன்றி. மல்லியன் ரவி, நிகழ்ச்சி அந்த மேலே அரவை போட மறந்துட்டீங்க பாருங்க. மனைவியை நீங்க நிகழ்ச்சிக்கு அனுப்புற யோசனை இல்லை, நிகழ்ச்சி மிகவும் அருமை என்று சொல்லியிருக்கார் மல்லியன் ரவி. மகாலிங்க என்ன சொல்லியிருக்காரு, மனைவி அனுப்பாம இவ்வளவு இன்னல் மத்தியில் எங்களிடம் சிரித்து உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து அள்ளி எங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இருக்கிறதை பார்த்து வியப்பாக உள்ளது. வியப்பாக இருக்கட்டும், எங்க மனைவி அனுப்பலையே. அம்மா உடனடம் பெற்று எங்களுக்கு எப்பொழுதும் காற்றடைகள் வந்து மகள் வேண்டும். நன்றி. எங்க இதுல எழுதி போடுறீங்க, மனைவி அனுப்பல நீங்க? நானும் கோயிலுக்கு போயிட்டேன் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் வீட்டுல இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீங்க. கலாவை அனுப்ப மறந்துட்டீங்க பாருங்க. சரி, கண்ணன் கூட கேட்டுக்கொண்டு ராகவனுடைய மனைவி ரோஹிணி என்று சொல்லியிருக்க. மற்றது பிரகாஷ் பாருங்க, ஒரு குறிப்பு கொடுத்திருக்க பாருங்க. இந்த மகளிர் மட்டத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டு அதை கொடுக்கிறார்கள், அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர் பிரகாஷ், நீங்க திருமணம் செய்தா நீங்களே சமைச்சு கொடுப்பீங்க போல இருக்குது. அதாவது கருணை, கார கருணையை விளக்கெண்ணை விட்டு வதக்கினால் நமைச்சல் இருக்காது என்று சொல்லி இருக்கார். இது புது புது குறிப்பு, உண்மையா எங்களுக்கு தெரியாது, யாருக்காவது தெரியுமோ தெரியாது. அவர் சொல்லியிருக்கார், நினைக்கிறேன் அம்மா சமைக்கும் போது பார்த்திருக்கிறார். அவர் அம்மா கூட இருந்து அதை எப்படி எப்படி செய்யறேன்னு பார்த்திருக்கா, அதனால சொல்லியிருக்கிறார். சாந்தியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளத்தின் கதவு மீண்டும் வருது. எல்லாருடைய பாடலையும் எடுத்து வரலாம்.

அட இந்த பாட்டு வந்து ஆண்களுக்கு தான் அவ எடுத்து வந்திருக்கான். அதாவது உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்று சொல்லி இருக்கிறாங்க. அத நான் நினைச்சேன் இதெண்ட ஆண்களுக்கு சப்போர்ட்டா, உள்ளத்தின் கதவுகள் கண்களிடா இந்த பெண்களுக்கு கூட சொல்லி வர்ற பாட்டுமா இருக்கேன்னு பார்த்தேன். நான் அதுல சொல்லப்படுகிறது என்ன, ஆண்களுக்கு ஒருத்திய நினைச்சு விடு, ஒருத்திய உயிராய் மதித்து விடு என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பாட்டுலதான் வருதுங்க, அது உங்களை பொறுத்தது. நீங்க ஒருத்திய மதிச்சாலும் சரி, பாக்கலாம் மிச்சது நாங்க நான் சொல்லல, நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க.

0: கதவு.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி வெங்கட்ராமன் சாந்தி அவர்கள் கேட்ட பாடல். காட்டலைக்கு வந்தது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல், நல்ல இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அனந்தராமன் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, உங்களுடைய எழுத்து அதாவது கையெழுத்து நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்குது. அவரோட எழுதி போட்ட உடனே எல்லாரும் இந்த போன் இருக்கிறதால டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிடுறாரு பாருங்க. நிகழ்ச்சி நன்றாக உள்ளது, சிறப்பு, மனைவி வேலைக்கு சென்றுள்ளார். அனந்தராமன் போட்டிருக்கார். வணக்கம் அனந்தராமன், ரெண்டு அண்டைக்கு வந்து ஒரு முறை பேசினதோடு பேர்ந்து உங்களை காண இல்லை, இருந்தாலும் நீங்க மற்ற நிகழ்ச்சியில பேர்ந்து பங்கு எடுத்துக்கொள்ளவனும் அப்படி சொல்லிக்கொண்டு பரவாயில்லை. இனி நாங்கள் கொஞ்சம் நேரத்தை மாற்றி வைக்கலாம், எல்லாரும் வேலையால வந்தா பிறகு எல்லாரும் சமையல் எல்லாம் செய்தா பிறகு எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களையும் நான் எங்களுடைய குரூப்புகளை சேர்த்துறேன், அதுல உங்க விருப்ப பாடலை நீங்க அதுல எழுதலாம், உங்களை சேர்த்துக்கிறேன் நான் அதுல. இன்றைக்கு ஒரு சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நான் சேர்த்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது எங்களுடைய அமுதா அம்மா கேட்ட பாடல். எங்களுடைய மலியம் ரவி அவர்களுடைய அன்பு மனைவி அமுதா, திருமதி மலியம் ரவி அவர்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடல் காட்டிலையில்.

கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பாவி பெருகி வந்து தஞ்சை வாழ்

நதியை போல.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி மல்லியம் ரவி அவர்கள் அமுதா. திருமதி மல்லியம் ரவி அமுதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். நல்ல இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ் பாருங்க. இன்று சனிக்கிழமை இந்த பாடல் வந்து அவர் சொல்லிக்கிற மல்லியம் ரவி, ரவி அண்ணாவின் மனைவி அமுதா அவர்கள் சொன்னது உங்களைத்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிற ஒரு ஐசோண்டு வைக்கிறார் பாருங்க. சரி, இனி ஏன்டா உங்களுக்கு ஆண்களுக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை. நான் இப்போ என்னை முடிச்சு, அதாவது பெண்கள் இந்த மகளிர் மட்டமோட முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நான் தூங்கினதான் இந்த இரவு நேரத்தில் வரலாம். சரி, அடுத்து இன்னொன்று எழுதியிருக்கிறார். இந்த சனிக்கிழமை ஆதலால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் சகோதரிகள் என்று சொல்லி, மங்கையராய் பிறப்பது மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லியிருக்கிறார். அதெண்டா உண்மைதான். ஏனென்றால் எல்லா இன்னலையும் தாங்கிக் கொண்டு, இன்ப துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாக வாழக்கூடியவள் பெண் என்றதுதான். அதாவது பொறுமை என்ற நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் கூடிய அளவு பொறுமை என்பது பெண்களிடம்தான் இருக்கிறது என்பது அந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய அளவு பெண்கள் இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த பாட்டு எங்களுடைய ரேவதி அம்மா. எங்களுடைய ரேவதி அம்மா நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். காதல் விளையாட கட்டிலிடி கண்ணாவோ கண்ணே, ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுவாங்க. ஆனா அது என்ன கட்டிலன்னு மட்டும் சொல்லல, கட்டில பல விதம் இருக்குது. அந்த மடிச்சு வைக்கிறது சாக்கு கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, மற்றது எல்லா விதமான கட்டிலும் இருக்குது. எந்த கட்டிலன்னு அம்மா சொல்லியாம சொல்லாமலே போயிட்டீங்கம்மா. இது கண்மணி ராஜா திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டு அழகிய இனிய பாடலை கேட்கலாம். அழகிய பாடல்னு சொல்லக்கூட இனிமையான பாடலை கேட்கலாம் என்று சொல்லிக்கணும். அது கண்ணால பாக்குறது இல்லை, இல்லை பாடலை கேட்கறது மட்டும்தானே. சரி, கேட்போம் பாடலை.

பாடலை எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டிருந்தீர்கள். இனிமையான பாடல் கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து அருமை, அதாவது அந்த நடிப்பு பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் பார்க்க ரசிக்க நன்றாக இருந்தது. அந்த காலத்து நடிகர்களுடைய அந்த நடிப்பும் பக்குவமும் அந்த நடிப்பின் திறமையும் நன்றாகவே இருந்தது. அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டுக்கு கதாநாயனும் கதாநாயகியும் மட்டும்தான் ஆடுவார்கள். இப்ப அப்படி இல்லையே, எடுத்தோடனே சும்மா அது எது அது ரோட்லயா இருக்கலாம், வீட்லயா இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், உடனே ஒரு கூட்டம் வந்துடும். கூட்டம் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஆடவே மாட்டாங்க. மற்றது அவர்களுடைய முக பாவனையெல்லாம், உடல் அசைவு முக பாவனையெல்லாம் கிட்ட எடுத்து காட்டுவார்கள், அதுல அதே பேசும். ஆனா இப்ப அப்படி இல்லை, தூரத்துல எங்கேயோ ஒரு மங்கல்ல வச்சு காட்டுவாங்க. அது எங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதனாலதான் அந்த காலத்து எல்லாமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கும் ரசிக்கவும் காரணம் அதுதான். எல்லாம் தத்ரூபமாக கிட்ட கிட்ட காட்டுவாங்க. அந்த நடிப்பு முக பாவனை, கண்ணே நடிக்கும், உதடு நடிக்கும் என்று சொல்லுவார்கள். சரி, என்ன செய்யறோம், அந்த காலத்துல நாங்க பிறக்காம போயிட்டோமேன்ற ஒரு கவலையா இருக்கு. இப்படியும் ஒன்று போட்டுடலாம். சரி, அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடலண்டா, எங்களுடைய மேசி ராணி கேட்டிருந்தா பாருங்க, கறவை மாடு மூன்று காலை மாடு ஒன்று. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை மெர்சி ராணி நீங்க விரும்பி கேட்டிருந்தீர்கள். கலைவாணன் மெர்சி ராணி, திருமதி கலைவாணன் மெர்சி ராணி கேட்ட பாடல் இது. அருமையான பாடல், நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய செல்வகுமார், செல்வகுமார், திருமதி செல்வகுமார் மோகனா இவர்களுடைய பாடல், இனிமையான ஜானி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி செல்வகுமார் மோகனா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். இப்பொழுது என் விருப்பத்தில் ஓரிரு பாடல் காற்றலைக்கு வரப்போகிறது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்தமான பாடல். இப்பொழுது முதல் பாடலை பார்க்கலாம். இது ஒரு பழைய பாடல். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பெண்கள் மாட்டு வண்டிகள் ஓட்டி கொண்டு போனால் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும் இல்லை? அந்த காலத்திலேயே இப்படி படத்தை எடுத்திருக்கிறார்கள். சரோஜா தேவியர்கள் ஓடி செல்லும் அந்த ஜல் ஜல் ஜல் என்ன சலங்கை ஒளி அந்த காட்சி அமைப்பு, இது வந்து எங்களுடைய ஜானகி அம்மா இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக கேட்கறதுக்கு அருமையாக இருக்கிறது. கேட்போம் அந்த பாடலை. முதலில் இதில் ஏன் விருப்பத்தில் இணைகிறது.

இந்த பாடலை கண்ணை மூடிக்கொண்டு நீங்க கேட்டு பாருங்க. அந்த சலங்கை சத்தமும் அந்த வண்டியில் ஓடுற சத்தமும் ஒரு பாடுற சத்தமும் நல்லா இருக்கும். ஏறக்கூடியவங்க அந்த வண்டியில் ஏறிக்குங்கப்பா, எங்கேயாவது போகணுமெண்டா கொண்டை விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். பெண்களுக்கு அவ்வளவு தாராள மனசு, ஏறக்கூடியவங்க ஏறிவிங்க அந்த வண்டியில், சரியா, வண்டியில. ஆ சரி.

இந்த பாடல் ஏன் விருப்பமாக காற்றலையில் வந்தது? நல்ல ஒரு பாடல், மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தை நீங்கள் கேட்டீர்கள். இன்னும் ஒரு பாடல் என் விருப்பமாக வருகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மகளிர் மட்டும். இப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, எங்கே நாங்கள் பேசலாமா, நிகழ்ச்சி இருக்குதாண்டு, ஆண்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, அங்கே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை, பார்க்கலாம். அதை எதிர்பார்த்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அனந்தராமன் நன்றி சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்க அனந்தராமன். சந்தனராஜ் மாமா, மாமா உங்களுக்கு வணக்கம் மாமா. நீங்களும் மகளிர் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு ராணி அம்மாவை காணையில் வேலை பழுவாக இருக்கலாம். எனக்கு பிடித்தமான இன்னும் ஒரு பாடல், மழலை பட்டாளமன்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல், அர்த்தநாதீஸ்வரர். அதாவது ஆண் பெண் இருவரும் பாதி பாதியே என்று சொல்லியது போல, இந்த பாடலில் இருக்கிற அத்தனை கருத்தும் ஆண் பெண் இருவரும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பது போல மட்டுமில்லை, இந்த பாடலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது. வரிகளை கேட்கலாம். கௌரி மனோகரியை கண்டேன் என் ஆடவ வடிவத்திலே என்று சொல்லி அவர் பாடி வந்த பாடும் தன்மை, இதை நாங்கள் இந்த பாடலில் எப்போ பார்த்தாலும் இந்த பாடல் என் மனதை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் எனக்கு பிடிக்கும். இது நிறைவாக இந்த பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வர இருக்கிறது. எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க என்று பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகள், சரி, எல்லாரும் விட்டு கொடுத்துட்டீங்க பெண்களுக்குன்னு நினைக்கிறேன். வருகிற வாரத்தில் பெண்கள் நீங்கள், நாங்கள் சற்று நேரத்தை மாற்றி எடுத்து வரலாம். அதன் பிறகு கூடிய உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளவரசு கை அதனை சூப்பர் ரெண்டு போட்டிருக்கீங்க இளவரசு, சூப்பர், நல்லது. நான் எனது விருப்பத்தில் வருகிற இந்த பாடலை கேட்கலாம். அது என்ன கண்ணன் மீது கை உயர்த்திருக்கிறது, எங்க உயர்த்திருக்கிறது கண்ணன் உயர்த்துங்கன்னு சொன்னோன்னு உடனே கண்ணன் உயர்த்தி கொள்றீங்க. சரியா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடல் யாரடியாவது ஒரு பாடல் உண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்னுடைய இந்த பாடல் முடிந்த உடனே நான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். சரி, இப்பவே கேட்கிறேன், அந்த பாடலுக்கு யார் நீங்கள் சரியான பதில சொல்றீங்களோ உங்களுக்கு, அதாவது நீங்க எழுத்துல போடலாம் சொல்றீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பாடல் தருவதாக இருக்கிறேன். எல்லாரும் ஒரடியா ஒட்டு மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு பாடல் தான் கொடுக்கலாம். சரி, நான் கேட்ட இந்த இன்று வந்து இணைந்து பேசியிருந்த வர்கள் எத்தனை பேர், அது முதலாவது கேள்வி. இன்று வந்து பேசியவர்கள் எத்தனை பேர் பெண்கள்ல, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் எத்தனை பெண்கள், இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ரேவதி அம்மா கேட்ட பாடல் என்ன, படம் என்ன? இந்த மூன்றுக்கும் நீங்க பதில் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படும், இதுல எழுதிவிடுங்க, என்னுடைய பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல், இந்த பாடலை எல்லாரும் கண்ணை மூடி ஒவ்வொரு வரியும் ரசிக்க வேணும். அருமையான பாடல் கேட்போம்.

திரும்பவும் என்னுடைய கேள்விகளை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரேமதி அம்மாவுடைய பாடல் என்ன, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, முதலாவது கேள்வி. இரண்டாவது, எத்தனை பெண்கள் இன்று காட்டலையில் இணைந்து சிறப்பித்தார்கள் என்பது இரண்டாவது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட பெண்களின் தொகை எத்தனை என்பது மூன்றாவது கேள்வி. அது எல்லாத்துக்கும் நீங்க சரியான பதில் கொடுக்கணும். யார் சரியா கொடுக்கறீங்களோ உங்களுக்கு பாடல் கிடைக்கும், பாடலையும் எழுதிடுங்க அதுல. சரியா, எனது பாடலை கேட்கலாம். அந்த பாடலை நிறுத்தி விட்டே நான் மீண்டும் கேட்கலாம் அந்த பாடலை. நீங்கள் எங்கேயே சரியா எழுதுங்க பார்க்கலாம்.

சொல்கிறேன், நீங்கள் பதில் எழுதுறீங்க, ஒன்றொண்டா போடுறீங்க, ஒரே இடத்துல ஒரேடியா எழுதுங்க. அதாவது திரும்ப அந்த கேள்வியை காண, அதாவது பங்கெடுத்த பெண்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்த இருக்கிற, அதாவது இருக்கிற பெண்கள், இருந்த பெண்கள் எத்தனை, அது ரெண்டு நீங்க சரியா சொல்லிக்கிறீங்க. அதாவது ரேவதி அம்மாவுடைய படம், பாடல் இடம்பெற்ற படம், அந்த பாடல் வரி என்ன பாடலை கேட்டிருந்தார் என்பதையும் எழுத வேணும். நீங்க எங்க கேட்டிக்காரர் பார்க்கலாம், எங்க என்ன பிரகாஷ் இப்பொழுது நீங்க அதை எழுதியிருக்கிறீங்க, ஆனா பாடல் வரி எழுதவில்லை. சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒருமிக்க நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு பாட்டு, உங்களுக்கு பாட்டு கிடைக்கும், அந்த பாடலையும் எழுதிக்கிறீங்க. அதாவது அஞ்சு ஆறு என்றது கண்ணனும் போட்டிருக்கீங்க, அது சரி. பாடல் இடம்பெற்ற படம் போட்டிருக்கீங்க, ஆனா படத்துல அந்த பாடல் என்ன என்று நீங்க எழுதவில்லை. அப்ப அதுலயும் நீங்க தோத்து போறீங்க. அதனால பாடலையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடல் கிடைக்கும். எங்கே பார்க்கலாம், இடம்பெற்ற திரைப்படம், பாடல், மற்றது எத்தனை பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், எத்தனை பெண்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் இருந்தார்கள் என்பது நீங்கள் சரியாக தர வேண்டும். உங்களுடைய பாடலையும் எழுதி வைங்க. எங்கே பார்க்கலாம், உடனடியாக நீங்க எழுதியது போல ஒரே குளத்துல நீங்க எழுத வேணும், ஒரே குளத்தில் எழுத வேணும், ஒன்றொண்டா எழுதிக்கணும். அஞ்சு ஆறு அப்படி போன கண்ணன் நீங்க புரிம புரியுமா போட்டீங்க, உடனடியாவே மூன்று கல்விக்கும் ஒரு ஒரு தடவையாக நீங்க பதிலை கொடுங்க, உங்களுக்கு பாடல் வரும், பாடலையும் அதுல எழுதுங்க.

எல்லாரும் நீங்க பாருங்க, சரியான கேள்விக்கு சரியா பதில் வரையல. இப்ப அந்த பாட்டு என்னன்னு தெரியவில்லை, கேள்வி நீண்டு கொண்டு போவதுன்னு சொல்றீங்களே. இல்ல நீலையில முதலும் அப்படித்தான் கேட்டிருந்தேன், பாடலும் படத்தையும் கேட்டிருந்தேன். இப்ப மாமா பாருங்க, எல்லாருடைய பேரையும் அதான் ஒருவருடைய பேரு சொல்லல நீங்க, ஆனா பேரெழுத சொல்லி நான் சொல்லல, எத்தனை பேருன்னு தான் கேட்டிருந்தேன். ஆனா பேர் நீங்க அஞ்சு பேர் அதை என்னையும் சேர்த்திருக்கீங்க, சரி அது சரி பதில். ஆனா அந்த படம் பாடல் ரெண்டும் நீங்க சொல்லல. எங்க நாகப்பன் சொல்லியிருக்கிறார், பார்க்கலாம். சூப்பர். இப்ப நாகப்பன் உங்களுக்கு தான் பாட்டு, அதாவது எத்தனை பேர், அஞ்சு ஆறு, அடுத்தது வந்து பாத்துக்கலாம். பிரகாஷ், ஆனா நீங்க எழுதி இருக்கிறீங்க முதல் எழுதுனது சரி, அந்த பாட்டு எழுதி இருந்தா உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கும் இல்ல, அந்த பாட்டு நீங்க எழுதாம போயிட்டீங்க பாருங்க. எது பொருத்தமானதோ அஞ்சு ஆறு பாட்டை வேணும், பாட்டே வேண்டாம். கேள்வி நேர்ந்து கொண்டிருக்கா, அவருக்கு அழுத்து போனாரு. சரி இப்ப பாக்கலாம். இப்ப இளவரசன்டா நேரலை நீண்டு கொண்டு நாங்க நேரலை எடுத்து வந்தால் அப்பாவுடைய நிகழ்ச்சி வருகிறது. அதுல நான் இப்ப உங்களுக்கு இன்றைய புதிய விடுமுறை விருப்பம் அது பதிவில் இருக்குது, அதை எடுத்து வந்து அதுல அப்பா இணைஞ்சு கொள்ளுவார். அதனால நான் மீண்டும் உங்களிடம் நான் கதம்பத்தில் இணைந்து கொள்கிறேன். நாகப்பன் நீங்கள் சொன்னது சரி, உங்களுடைய பாடலை நீங்க எழுதி விடுங்க. அதாவது கண்மணி ராஜா படத்துல காதல் விளையாட கட்டிலெடு கண்ணே பாடல் சரி, மற்ற ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லிக்கங்க, உங்களுக்கு தான் பாடல். அதனால தயவு செய்து நாகப்பனுடைய தான் சரி. சூப்பர். உண்மையிலேயே உங்களுடைய பாடலை எழுதுங்க நாகப்பன், உடனே அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். என் விருப்பமாக ஒரு பாடல் இணைகிறது, அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்கள் பாடல் காட்டிலைக்கு வர இருக்கிறது, எழுதி விடுங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 2:54, அது பகல் நேரம். இங்கு கனடிய நேரம் சரியாக 5:23. இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் இந்த பாடல், இது நாகப்பனுக்கு பரிசாக வருகிறது. வாழ்த்துக்கள் நாகப்பன், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. நல்ல எல்லாருக்கும் பாட்டு கிடைக்கல என்று ஒரு ஏதாவது ஒரு வயிறு புகையிறது தெரிகிறது. இருந்தாலும் பதில பாருங்க, உன்னிப்பா கேட்டுட்டு நீங்க பதில எழுதியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கவே இல்லை. உமையா கட்டிக்காரன் நாகப்பன், நீங்க உன்னிப்பா கேட்டிருக்கிறீங்க. இளவரசு அப்பாவுடைய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் வந்துடும். அதனால நீங்கள் விடுமுறை விருப்பம், அது பதிவு செய்யப்பட்ட புதிய பாடல்கள் நீங்கள் எழுதியிருந்த அந்த பகுதியில் இருந்து வருகிறது. அதனால அதை நீங்க கேளுங்க. அதுவும் இடையில நிறுத்தப்பட்டு தான் அப்பா அடுத்து வருவார் நினைக்கிறேன். 2:00 நேரம் நினைக்கிறது. பின்பு இரவு நேரத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அது நிகழ்ச்சி நடத்துவது உங்களுக்கு பிடித்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் சற்று நான் தூங்கி எழுந்தால்தான் கதம்ப நிகழ்ச்சி 8:00 இன்றைக்கு எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன், பார்க்கிறேன். எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் கேட்ட கேள்விக்கு 3 சரியாக விடை சொல்லி பரிசை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய நாகப்பன், கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன். உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது, புதிய பூ இது பூத்தது. இந்த பாடலோடு நீங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை விருப்பம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நகைச்சுவை சிறு நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு அப்பாவுடைய நேரலை நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம், நீங்கள் நேரடியாக இணைந்து பாடல் கேட்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு ரேவதி அம்மாவுடைய முத்துச்சிதறல் நிகழ்ச்சி, அதன் பின்பு கதை நேரம். கதை நேரத்தை தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சி காட்டிலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பரிசு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இளவரசு இன்று மாலை 4:00 நேரலை நிகழ்ச்சி இருக்கு, விடுமுறை விருப்பம் அல்ல, விடுமுறை விருப்பம். சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன், சூப்பர் சூப்பர், நல்லது, நன்றி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இது நாகப்பனின் பாடல்.

0: பிரார்த்தனையில் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இருந்தாலும் ராணி அம்மா ஓடி வந்திருக்கிறான், அவ ஏமாற்ற வேண்டாம், எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கே இந்த வானிலையில உறவுகளுக்குத்தான் முதலிடம் என்று சொல்லிக்கொண்டு. வணக்கம் ராணி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் ஈராக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு லேட்டா வந்துட்டீங்க போல இருக்குது நீங்க. சரி, உங்களுக்கு பாடல் என்ன ராணியம்மாக்கு? ராணியம்மா
1: என்ன
0: பாட்டு
1: உங்களுக்கு? சின்ன பாட்டு
0: சின்ன பாடுங்க பாக்கலாம். சின்ன சின்ன
1: நான் வரும்போது இந்த பாட்டு இன்னைக்கு நைட்டு கேட்கும் நினைச்சிட்டே வந்தேன்.
0: அப்ப அந்த பாட்டு உடனே கிடைக்குது உங்களுக்கு?
1: அதனால உடனே இந்த பாட்டு தான் ஞாபகம் சொல்லிட்டேன்.
0: ஆஹா, உங்களுக்கு அதை எடுத்து வருகிறேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க நீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
1: இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, கேரட் பொரியல்.
0: கரெக்ட் பொரியல். சரி, இன்னைக்கு என்ன கலர் சாரை எடுத்துருக்கீங்க நீங்க? சேல சேல
1: வெந்தய கலர்.
0: வெந்தய கலர் அது ஒரு லைட் ப்ரௌன். அப்படியா?
1: எல்லாம் ஒரு கலர் வரும்.
0: மாமா என்ன கலர், என்ன கலர் வெட்டி எடுத்துருக்க? என்ன கேட்டீங்க நீங்க? மாமாவை கேட்கலன்னு நீங்க கோவிக்கலாம் இல்ல, அதனால கேட்டேன். பிரிச்சு பேச
1: கேட்கலாம்
0: இல்லாம அடையப்பா பாடல். இப்பொழுது வெற்றி பெற்ற நாகராஜனின், மன்னிக்கணும், நாகப்பனின் பாடலுக்கு பின்பாக, கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன் வெற்றி பெற்றுட்டா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப கேள்வி மாற போதன்னு இப்ப எழுத போறாங்க பாருங்க எல்லாரும். இப்ப கேள்வியில புழைக்க போதே இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க? ஐயோ பரவாயில்ல. இது ராணியம்மா இப்பதானே வந்திருந்தா, நிகழ்ச்சி முடியும் போதே இல்ல தானே? இப்ப அதுக்காண்டி திரும்ப கேள்விய சரியா கேளுங்க, அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம்னு நீங்க நாண்டு பிடிக்க கூடாது. ராணியம்மா நீங்க இப்ப இணைஞ்ச வடிவா கேள்விக்கு பதில் பிள்ளைன்னு சொல்ல போறாங்க இப்ப பாருங்க. கேள்வி கேட்டேன், அதுல இப்ப அஞ்சு பேர் தான் இணைஞ்சேன்னு பதில் வந்திருந்தது. இப்ப நீங்களும் இணைஞ்சிருக்கீங்கல்ல, இப்ப சொல்ல போறாங்க பதில் புள்ள. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னொருக்கா கேளுங்கன்னு சொல்ல போறாங்க.
1: என்ன கேள்வி கேட்டீங்க?
0: அது நான் கேட்டது என்னன்னா, எத்தனை பெண்கள் இணைந்தார்கள், எத்தனை பெண்கள் இதில் பங்கெடுத்து கொண்டார்கள், மற்றது அம்மாவுடைய பாடலின் படம் என்ன, பாடல் என்னன்னு கேட்டிருந்தேன். நாகப்பன் தான், கோயம்புத்தூரில் இருந்து நாகப்பன் தான் அதுக்கு சரியான பதில். சொல்லுங்கம்மா
1: என்னது? ஆண்களுக்கு அப்படிதாங்க?
0: ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. இந்த பெண்கள் தான் பங்கெடுத்து கொண்டது, இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டு வந்தார்கள் அல்ல, அதனால அதனால நல்ல ஆண்கள் பங்கெடுக்கவும் முடியாது இதுல, மற்றது இதுல எழுதி விடலாம் அந்த, அதாவது நிகழ்ச்சிய முழுமையா.
1: வீட்டுலதான் ஆண்கள் வந்து மனைவி சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வானொலி மூலமாக்கு ஒரு பெண்கள் சொல்றது ஒரு ஆண்கள் கேட்டுட்டு போட்டு
0: கேட்டுட்டு போட்டுமே, அதனாலதான் இது இன்றைக்கு நேரம் காணாது. வருகிற வாரத்தில இருந்து கொஞ்சம் பெண்களுக்குரிய நேரத்தை நாங்க ரெண்டு மணில இருந்து, ரெண்டு மணித்தியாலும் கொண்டு வரலாம், ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரையும் கொண்டு வரலாம் இருக்கிறேன். அப்படி என்றா ஏனென்றால் இப்ப சமைச்சு கொண்டு இருக்கிறவங்க வரையில நீங்க பாருங்க, பாவம் கொஞ்சம் லேட்டா வந்துருக்கீங்க இல்ல, அதனாலதான். நிறைய பேர் வரலாம், நல்லது. நான் கூட பாடலை எடுத்து வர்றேன் அம்மா, இந்த பாடல். நன்றி, நன்றி, இரவுக்கு சந்திக்கலாம் உங்களை, சரியா? நன்றி. ராணியம்மா வந்ததுனால் உறவுகளுக்கு முதலிடம், அதனால யாரும் குறை விளங்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த வானொலியில் உறவுகள் வந்து ஏமாண்டு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதனால ராணியம்மாவை இணைத்துக் கொண்டேன். செல்வகுமார் அழைக்கிறார். மீரா அம்மா வணக்கம். கேள்விகளை இன்னொரு தடவை கேளுங்க, சரியா கேட்கலாம். நான் நினைச்சேன் புத்திசாலி பையங்கள்லாம் இப்படி எல்லாம் கேப்பீங்க. என்னைத்தான் சொல்றாங்க போல. என்ன பாப்போம், என்னைத்தான் சொல்றீங்களா அக்கா? அட, சின்ன சின்ன ரோஜாண்டு தன்னை சொல்றீங்களான்னு இளவரசு கேட்டுக்காரு. இளவரசு உங்களுக்கும் ஒரு நினைப்பு தான். சரி, மற்றது எங்களுடைய பாலு அண்ணா அழைக்கிறார். என்று மலர்ந்த புதிய படைப்பு யார் யாருடையது? அது எங்களுடைய பல கோடி நன்றி என்று போட்டிருக்கீங்க. எது புதிய இது? இரண்டாவது போன தடம் போன வாரம் எடுத்து வர முடியவில்லை பாலுவண்ணா. இது இரண்டாவது கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு சரி பாடலை கேட்போம். நாகப்பன் மன்னிச்சு கொள்ளுங்கோ, ஏனென்றால் நான் இடையில் நிறுத்தி அந்த ராணியம்மாவை எடுத்திருந்தேன். உங்களுக்கு புதிய பூவை மீண்டும் தொடரலாம். நாங்கள் அதுக்குள்ள இடையில ஒரு ஐ லவ் யூ வந்தது பாருங்க. சே, எல்லாரும் எப்படி பாடல நீங்க எல்லாம் உன்னிப்பா கேட்டுட்டு பாடல் எடுத்து வர்றீங்கன்னு பாருங்க. ஆனா ஆண்களுக்கு இப்ப இடம் இல்லை. ஆண்களோட குரல் கேட்க கூடாது. எடுத்து இளவரசு உங்களோட குரல் கேட்க கூடாது. நிவேதாட குரல் கேட்கலாம். எங்க வணக்கம் நிவேதா. வணக்கம்.
2: இல்லம்மா, நிவேதா வரல, இளவரசு வந்திருக்கம்மா.
0: இளவரசு நான் இதுல எடுக்க மாட்டேன், இது மகளிர் மட்டும். நன்றி, வணக்கம். பாருங்க எப்படி அண்டு இளவரசு வந்திருக்கேன் பாத்தீங்களா. விதியை மீறுகிறார் இளவரசு. இளவரசு உங்களுக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம். விதியை மீறுறீங்க நீங்க. புலியான விதி இது. மகளிர் மட்டும்.

கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன், நீங்கள் கேள்விகள் கேட்டு வெற்றியடைந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடல் பரிசாக கிடைத்தது. அடுத்த பாடல் ராணியம்மா உங்களுடைய சின்ன சின்ன ரோஜா பூவே பாடல் காட்டிலைக்கு வருகிறது. கேட்போம். இந்த பாடலை விரும்பி கேட்டவர் திருமதி சந்தனராஜ் ராணி இவர்களுடைய பாடல்.

ராணியம்மா பிரகாஷ் எழுதியிருக்கிறார். அங்க குரூப்ல போடையில பயத்துல போடையில போல இருக்குது. ராணியம்மா லேட் இல்லையா? ரொம்ப லேட்டா பாருங்க, அந்த குரூப்ல போடாம அவர் இங்க எனக்கு எழுதுறாரு. ராணியம்மா லேட் மட்டும் சொல்லாங்கம்மா, ரொம்ப லேட்னு சொல்லுங்க. சூப்பர்.

இந்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா அவருடைய ராணி அம்மா கேட்ட பாடல். இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இளவரசு பெண் குரல்ல பேச வரலன்னு சொன்னீங்க, அதை பற்றி கவலை இல்லை. என்ன இன்றைக்கு கண்ணகி எல்லாரும் வரையில நல்லது, கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க, என்ன வர்ற பெண்களை வழிவிட்டு இருந்துட்டீங்கன்னு சொல்லலாம். நல்லது, சந்தோஷம். நான் இப்ப விடைபெற்றுக் கொள்கிறேன், மீண்டும் நான் இணைந்து கொள்கிறேன். சங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க போல இருக்குது. மற்றது எங்களுடைய ரமணி ராஜேஷ், முதல் ஆரம்பிக்கும் போதே வருக வருக அம்மானு போட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். என்ற நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். மற்றது எங்களுடைய சங்கர் ஏதோ ஒரு பதில் எழுதியிருந்தீங்க, அது கண்ணுக்கு கொஞ்சம் பட்டுது, பேந்து இப்ப தேடுறன்னு தெரியல. ஏதோ ஒன்று எழுதியிருந்தீங்கல்ல, மலியம் ரவி நல்ல மனம் வாழ்கன்னு போட்டிருக்கீங்க. யாருடைய மனம்னு தெரியல, அதுதான் இப்போ நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். சங்கர் போட்டிருந்தா, ஐயோ பாவம் நாங்கள் என்று போட்டிருக்கீங்க. நீங்க பாவம் இல்லை, உங்களுக்கு தான் கூடி அவர்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் மட்டும்தான் நிறைய நீங்க எத்தனை அவர்ஸா இருந்து பேசுறீங்க, பெண்கள் பாவம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்ப இன்னும் ஒரு சந்தர்ப்பம், சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம். யார் முதல்ல கை உயர்த்துறீங்களோ உயர்த்தினவங்க உடனே பாடல் எழுதணும். யார் முதல்ல கைய உயர்த்தி அதுல நீங்க கை உயர்த்தி ஒரு பாடல் எழுதணும், எழுதுனா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தென்படுறது அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். முதல்ல தாயாகி தாரமாகி தங்கையுமாகி பெண் தியாகி தான் தேய்வாள் நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்கள் நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்க. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாம போயிடுச்சு. உத்தமரே ஆடவர் நீங்கள், ஆக ஆடவருக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்காவது சொல்லிங்க இளவரசு, என்ன 4 மணி ஆகிடும். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து நான் நினைப்பேன், யார் உடனே கை உயர்த்தி படமும் பாட்டும் எழுதுறீங்களோ உங்களுக்கு பாட்டு அந்த பாட்டு கிடைக்கும். உடனே கை உயர்த்தினதோட அந்த கை அதோட உயர்த்தின கையோட படமும் பாட்டும் எழுதணும். உங்கள் அன்பு கூடலில் பெண் வளர்ப்பா, யாரு இளவரசு தான் கடகண்டு எழுதுற மாதிரி தெரியுது. மகளிர் மட்டும் மிக சிறப்பு, நன்றி மகளிர் கௌரவிப்பதில் MTR வானொலி ஒரு படி முன்னே என்று போட்டிருக்கீங்க. எப்பொழுதும் சில அதாவது ஆண்களால் அமைய அதாவது அனுபவிக்கப்படாத வேதனையே பெண் அனுபவிக்கிறாள் என்பது அது உண்மையான ஒன்று. சங்கர் நீங்கள் கையை உயர்த்தினது சரி சங்கர், ஆனா பாட்டு எழுதலையே. நீங்கள் இளவரச ஒரு கும்பிடு போட்டீங்க, சந்தோஷம். மாமா கையை உயர்த்தினது சரி, பாட்டையும் படத்தையும் எழுதுன சரி, முதல் உயர்த்திட்டீங்க. அந்த கை உயர்த்தினது இப்ப இளவரசு கூட கும்பிடு போட்டீங்க, இளவரசு கை உயர்த்தல, அப்ப உங்களுக்கு பாட்டு இல்லை. இப்ப மாமா நீங்க உங்களோட பாட்டு எழுதுங்க. மாமா எங்க எழுதிங்க, உடனே இந்த கையை உயர்த்திட்டீங்க, பாட்டு எழுதிடுங்க, அப்ப உங்களோட பாட்டு கிடைக்கும். உடனே எழுதிடுங்க, நானே ராணி அம்மா தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு எழுதுனா அந்த பாடலையும் கொடுத்து நான் விடைபெற்றுக் கொள்வேன். அந்த சொன்னதுக்காக கையை யார் முதல் எழுதி பாட்டு கேட்கறீங்கன்னு பார்த்தேன், பாட்டு கிடைக்காது ஒன்றுமேண்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக இளவரசும் சந்தனராஜ் மாமாவும் சென்னை சங்கரும் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உடனடியா நண்டு படத்துல இருந்து இது அள்ளி தந்த மனம் இது தெரியுது எங்களுடைய ராணி அம்மா. நீங்க தான் அந்த நண்டு படத்துல நடுக அந்த பாட்டு கேட்கறது. சரி, எங்க பாக்கலாம். நண்டு படத்துல பாட்டு எங்க பாக்கலாம். நண்டு படத்துல உங்களுக்கு அள்ளி தந்த வானம் அந்த பாடல் நீங்க கேட்டுக்க. எல்லாரும் இப்படி கையெழுத்துல முதலே அங்க மாமா போட்டுட்டார், மாமாட பாட்டு மட்டும்தான். ஆசை நாக இப்ப எனக்கு இன்னும் ஆசை விட்டு போகல, ஒரு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம். கேப்டன் பிரபாகரன்ல ஆட்டமா தேர்வுட்டமா, முதல்ல மாமாவுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. ஏன்னா அவருடனே கையை உயர்த்தி பாட்டு எழுதிட்டா. அள்ளி தந்த வானம் அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. நண்டு திரைப்படத்தில் இருந்து எங்கே பாடலை கேட்போம்.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய நன்றி உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: தமிழ் வானொலியின் கனடா நேரம் இப்பொழுது சரியாக 11 மணி 1 நிமிடம் என்ன தடுமாற்றமாக இருக்கின்றது. முதல்லேயே நண்பகலை காண்பதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவாகிவிட்டது அல்லவா? 9:32 காட்டுகின்றது. 11:02 தாண்டி விட்டது எங்களுக்கு. உங்களுக்கு 9:02 தாண்டி 32 காட்டிக்கொண்டிருக்கும். நல்ல நாளான இன்று 2021 22 12 அறிவன் கிழமை, புதன்கிழமை. இந்த வருடத்தில் வரும் அறிவன் கிழமை இன்று 22 மட்டும் நாட்கள் இருக்கின்றன என்று எண்ணுகின்றேன். இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்வதற்கு நான் முன்பே கூறிவிட்டு, இந்த ஆண்டில் நாங்கள் அப்படியெல்லாம் செய்தோம், என்னென்ன செய்தோம், என்னென்ன பாடுபட்டோம், எவ்வளவு அன்பு சந்தோஷத்தை கொண்டாடினோம், எவ்வளவு துன்பத்தை கொண்டாடினோம். ஆனால் இந்த வருடம் நமக்கு கொடுத்தது நம்பிக்கை, துணிவு என்பதுதான் என்னுடைய கணிப்பு. வாழ வேண்டும் என்ற அவள் எல்லோருக்கும் இருக்கும்போதே வாழலாம் என்ற நம்பிக்கையும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் துணிவும், அதை நாங்கள் பின்பற்றிச் செல்லும் வகையை பல அறிந்து கொண்டோம். வாழ்க்கை அனுபவங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டிலே. ஆனால் எப்படித்தான் நாங்கள் அறிவை பெற்றிருந்தாலும், அனுபவத்தை பெற்றிருந்தாலும், துணிவை பெற்றிருந்தாலும், நம்பிக்கையோடு இருந்தாலும், நடப்பது நடந்தே ஆகும், நடத்துவதை நடத்தியே காட்டுவோம் என்ற வகையில்தான் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களைப் போன்ற ஒருவர் தான். அவர்கள் ஆட்சி கண்டு படித்து வந்தவர்கள் அல்ல, அனுபவத்தால் வந்தவர்கள், சந்ததியால் வந்தவர்கள், ஆளும் சூட்சுமத்தை அறிந்தவர்கள், மக்களை எப்படி அடக்கி வாழ வேண்டும் என்று தெரிந்தவர்கள். அன்று மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் தொண்டு என்று இருந்த, மொழியை காப்பாற்றுவதே எமது கடமை என்று இருந்த, மதத்தை காப்பாற்றுவதே என்று இருந்த அரசியல் தலைவர்கள் இன்று இல்லை. ஏதோ தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும், நாங்கள் இறந்தாலும் எங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், நாங்கள் சொல்லுவதை நிறுவ வேண்டும் என்பதற்காக சில முன்னணிவாதிகள் செய்கின்றார்கள். ஆன்மீகம் என்பது இன்று அரசியலாகிவிட்டது. ஆன்மீகம் அன்று அது இன்று பணத்துக்கு அடிமைப்பட்டு விட்டது. பாருங்கள், என்ன ஆன்மீக தொண்டு செய்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணத்தாசோட பணம் சம்பாதித்துக் கொண்டும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பின்னாலும் செல்கின்றார்கள். அண்மையிலே நடந்த சம்பவம் உண்டு. பாரத நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரும் தலைவர்கள், மத சமயம் இல்லை, கடவுள் இல்லை என்று கூறியவர்கள் எந்த ஆலயம் பணத்தை பெருக்கி மக்களை கூட்டி அடியார்களை பெருக்கி இருக்கின்றதோ அதற்கு சலுகைகளை செய்து செய்து கொடுத்து பெருப்பித்து விட்டு இன்று அவர்களின் காலடியில் போய் விழுகின்றார்கள் மண்டியிட்டு. ஏனென்றால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கின்றதே, அந்த கூட்டம் எங்களுக்கு வாக்கு தரும் என்ற நம்பிக்கை ஒன்றே தவிர வேறு எதுவுமே இல்லை. முன்பு ஒரு பெருந்தலைவர், தமிழ்நாட்டின் பெருந்தலைவர், ஆன்மீகம் பேசிக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் வெள்ளி நகையாடியவர், நாஸ்திகம் பேசினவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார். கடவுள் ஒருவன், தவிர வேறு ஒருவன், ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லையென்ற ஞானிகளை எல்லாம் வள்ளி நகையாடி தூரத்திலே வைத்து அடுக்கு வசனங்களை தொடுத்து, எத்தனை திரைப்படங்களுக்கு வசனங்களை அமைத்து, எத்தனை பாடல்களை தந்து, அங்கெல்லாம் பகுத்தறிவை தருகின்றோம் சொன்ன பெரிய மனிதர்கள். தன்னிட்டு ஞானி வந்து இருந்தார், அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்று கூறி அறிக்கை விட்டிருந்தார், படம் போட்டிருந்தார். அவ்வளவு போலி என்பதை தோலுரித்து காட்டிவிட்டதும் எங்களுக்கு இதெல்லாம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு உள்ளே போய் விழுந்து விட்டார்கள். ஆன்மீக அடிப்படையில் விழவில்லை, அரசியல் ஞானத்துக்காக போயிருக்கின்றார், அரசியல் செல்வாக்களுக்காக போக்கின்றார். மக்களை கேடு கட்டால் என்ன? அரசியல் தலைவர்களை சார்ந்த அரசியல் தலைவர்கள் மதபீடங்களுக்குள்ளே மண்டியிடுகிறார்கள். அண்மையிலே அறிந்தேன், பத்திரிகை ஊடகங்களை பார்த்தோம் செய்திகளை. நாட்டின் தலைவராக, மாநிலத்தின் தலைவர்களாக

0: எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு தலை வணங்கி கைகூப்பி கொண்டு செல்றதுன்னா அந்த செல்வாக்கு தங்களுக்கு வேணும், அரசியல் செல்வாக்கு. இதெல்லாம் வாக்குகளை சம்பாதித்து வாக்கு வங்கியை பெருக்கி தாங்கள் ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினா நல்லது. அந்த உறவுகளை இந்த கதை நாங்கள் கதம்பத்தில் வந்து இணைந்திருக்கோம். புதிய நிகழ்வில் இணைந்த வேளையிலே அந்த உறவு ஒருவர் வந்து வருகின்றார். அவர் ஒரு யாருமல்ல, எங்கள் அன்பு மகன் கும்பகோணம் லெனின் அவர்கள். வணக்கம், வணக்கம் லெனின்.
1: வணக்கம்,
0: வணக்கம். நலமாக இருக்கின்றேன், நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள் ஐயா?
1: நலமா இருக்கேன்பா.
0: சிஃபானி எப்படி இருக்கின்றார்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: அதே மாதிரி தெரியவதானே எங்களுக்கு, அவ வந்து குரல் கொடுத்தா மகிழ்வாயில்லவா?
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
0: அம்மா நலமாக இருக்கின்றார்கள், நான் நலமாக இருக்கின்றேன். சரி, ஒரு மாற்றத்துக்காக என்று நான் வந்திருந்தேன் உங்களோடு பேச வேண்டும் போல் இருந்து. நேற்றைய தினம் உங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கே வர வேண்டும் போல் தான் இருக்கின்றது. அங்கே ஒருவர் சொன்னார்கள், ஒரு மணி நேரமாக ஐயா வந்து இணைந்து செய்தால் நல்லாக இருக்கும் என்று ஒரு காதல விழுந்து நீங்கள் பேசிக்கொண்டீர்கள். நான் இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். சில வேளை அம்மா தொடரலாம் வந்து, இல்லாத உங்களோடு நான் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சியும் கலந்து கொண்டிருக்கலாம்.
1: ஆமாம், அந்த மாதிரினா ரெண்டு பேரும் கொஞ்சம் சிரமம் இருக்கும்.
0: ஆமாம், நீ முதலில் வந்து இணைந்த நீங்கள் முதலாவது என்ன பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள்?
1: முதல் நேரம் பண்ணானே.
0: ஆமா, நீங்க தான் முதல் நேரம் ஐயா, ஓபனிங் பேட்மேன் நீங்கள் தான். கை விசேஷம் போலி பண்ணி, இந்த போலி என்ற பதம் தமிழ் பதமா மகனே? போலி, போலி பண்றது என்று கூறுவார்கள். போலி முதல் முதல் வியாபாரம் செய்பவர்கள் போலி, போலி என்று கூறுவார்கள். அதே மாதிரி தமிழ் மொழியா இல்ல, கை விசேஷம் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: கை
0: கை விசேஷம். இப்ப புது வருடம் வந்தவுடன் பணம் பரிமாறல் செய்யும் பொழுது நீங்கள் கை விசேஷம் என்று ஒன்று செய்யலாம். முதல் முதல் பரிமாறும் பணம், முதல் முதல். அதே போல ஒரு கடை, ஒரு அங்காடி, ஒரு சிற்றுண்டி சாலையை திறந்தவுடன் அல்லது ஒரு பலசரக்கு அங்காடியை திறந்தவுடன் முதல் வெறும் ஒரு பாவனையாளர் அது நுகர்வோர் முதலில் பொருள் வாங்கி பணம் கொடுக்கும்பொழுது அதை முதல் முதலிலே போலி பண்ணுகிறது என்று கூறுவார்கள். அங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது அந்த பதம் வந்துவிட்டது. அது வடநாட்டிலேதான் அந்த பதம் அதிகமாக ஆரம்பித்து இங்கே பரவி வந்துவிட்டது. போலி பண்ணுவது என்று சொல்றது, போலி. நீங்கள் அறியவில்லையா?
1: இங்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தமிழ் வார்த்தை தான் நினைச்சு.
0: அத நீங்க காலையில வந்து நான் தூக்க முடிஞ்சு போய் வாங்க கடை திறந்து பத்து பேர் வாங்கினது பிரதான போது. அது வந்து இன்னைக்கு கலையகம் திறந்த உடனே, கலையகத்தில் நேரடி திறந்த உடனே முதலாவதாக வந்த நீங்க சரியா?
1: நேற்று அம்மா வந்த போய் நான் வந்துட்டேன்.
0: கேட்டிக்கா, நீங்க அநேகமா முதலாவதாக வருவதை கட்டிக்காரன் தான். வாழ்க்கையிலும் முதலாவதாக வாழ வேண்டிய, வாழ்க்கையிலும் முதலாவதாக.
1: இன்னொன்னு வந்து நான் அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி.
0: நிச்சயமா கூட்டாளிகள் வருகிறல்ல, நான்கு கில்லாடிகள் வருகிறல்ல வாழர்.
1: பாசமிகு அண்ணன் பால் அருள்சாமி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் தெரிவித்துக் கொள்கிறேன்பா.
0: நன்றி. திரு பால் அருள்சாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார், அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். நான் வலைத்தளத்தை எங்களுடைய குழு அன்புறவுகளுக்கு பார்த்தேன், அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இவருடைய அன்பையும் சம்பாதித்தார்கள். பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் நீங்கள் வாழ்த்தியது போல் நானும் சேர்ந்து வாழ்த்துக்கிறேன் உங்களோடு. வாழ்த்துக்கள். இன்னும் வந்து என்னவென்றால், எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மங்கையத்தமிழ் வானொலியில் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அடுத்து நாங்கள் முழு நிகழ்ச்சியாக செய்வது வாழ்த்துக்கு கூறுவது உண்டு. கட்டணம் எதுவும் அறிவிக்கப்படாமல் 25 வருடமாக உங்களுக்கு தெரியும். இன்று ஒருவருக்கு பிறந்த நாள் என்று எல்லாருக்கும் நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தயாரித்து ஒளிபரப்புவோம். அந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவிலும் போய்கொண்டு போய் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு நாள் முழுவதும் செய்வோம், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற வைபவங்களை. ஆனால் ஒரு ஆக குறைந்தது 2 நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு விவரத்தை அனுப்பினால்தான் நாங்கள் தொழில்நுட்பவியலாளர் கொண்டு அந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு தரலாம். திடீரென்று வந்தால் நாங்களும் திடீரென்று மற்றவர்களை போய் புலனத்திலே தான் எழுதிவிடலாம், அல்லது காட்டெழுத்தர்கள் சொல்லிவிடலாம். அதுக்கு எங்களுடைய ஞானசேகரன் போன்றோர் பல உறவுகள் முன்பு அறிவித்து விடுவார்கள். அறிவிப்பதற்கு உங்களுக்கு இனிமையில் இருக்கின்றது, அது முக எங்களுடைய முகநூல் இருக்கின்றது. அதை விட மின் அஞ்சல் இருக்கின்றது, MGRFM247.com அதற்குள்ளே எழுதிவிடலாம். அல்லது வானரசியினுடைய இலக்கம் எல்லோருடன் இருக்கின்றது. வானரசி எல்லோருடனும் தொடர்பு கொள்பவர். அவர்தான் நிகழ்ச்சி பொறுப்பாளர், நிகழ்ச்சிகளை அரங்கி அலங்கத்து அவர் நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கின்றவர். அல்லது என்னுடைய இலக்கம் தெரிந்தவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். என்னுடைய இலக்கத்துக்காக அன்புறவுகளுக்கு எழுதாமல் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு அது குறிப்பிட்டு விட்டால், அப்பா எனக்கு மகளுக்கு பர்த்டே, அப்பா அம்மா யார் யார் வாழ்த்துகிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு அதை அழகாக நாங்கள் செல்லிப்பாட்டுகளோடு சேர்த்து அழகாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்துவது உண்டு. அந்த நேரத்தில் அதுக்குள்ளே எழுதிவிடுவார், இன்று அப்பாவுக்கு பிறந்த நாள், இன்று மகளுக்கு பிறந்த நாள் எழுதிவிட்டு போயிடுவார்கள். நாங்கள் அதை பார்த்தால் தானே கவனிக்க முடியும். அதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் வாழ்த்தும் பொழுது நாங்களும் அதற்குள்ளே வாழ்த்து விட முடியாது. விசேஷமாக தயாரிக்க முடியாது. அதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள். இந்த வருடம் நடந்த பிறந்த நாள் அத்தனையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்து நாங்களாக செய்வதில்லை, அவரவர் தர வேண்டும். ஒருவருடைய பிறந்த நாள் என்றால் ஒரு மாதத்துக்கு முன்பே அவர்களுக்கு தெரிஞ்சுட்டானே. வேற இந்த உற்றவர்களுக்கு உங்களுடைய குழந்தையின் பிறந்த நாள் என்றால் உங்களுக்கு இப்போவோ தெரியும். அன்று நீங்கள் பெரிதாக கொண்டாடலாம் அல்லது சிறிதாக கொண்டாடலாம், ஆனால் அந்த பிறந்த நாள் என்பது அனைவருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிறப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் பலருடைய வாழ்த்துக்கள். அதனால ஒரு இரண்டு நாள் ஆக குறைந்தது இரண்டு நாளுக்கு முன்பு இந்த எங்களுடைய ஜெகபர் சாஹிப் போன்றோர், எங்களுடைய ஞானசேகரம் போன்றோர் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார்கள். நண்பர் துரைசாமி அவர்கள் கூட ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார். தீயாந்தே யாருக்கு பிறந்த நாள் இருக்கின்றது, யார் யார் வாழ்த்துகிறார்கள், அவருடைய பேரில் எழுதுவார்கள் மகனே. அப்ப நாங்களும் அதை எல்லோரும் சும்மா இருக்கிறார்கள் இல்லை தானே. அந்தந்த புரோகிராமுகள் செய்கிற நேரத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அட்டவணைப்படுத்தி அழகாக எடுத்து கூறிக்கொண்டிருப்போம். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அன்பு நெஞ்சங்கள் அனைவரும். 90% அதை செய்கின்றார்கள், 90% செய்கின்றார்கள். ஒரு 10% அது புரியவில்லை போல் தெரிகின்றது. எப்படி எங்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு பிறந்த நாள் சொல்லிவிட்டால் இவர்கள் சொல்வார்கள் தானே, அவருக்கு தேவை, அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப தெரிந்த வகையில் புலனத்தில் உள்ளவர்கள் மட்டும்தானே அதை படிக்கப் போகிறார்கள். வாட்ஸ்அப்பில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகள் உள்ளவர்கள் தான் படிப்பார்கள். எங்களுக்கு தெரிவித்துவிட நாங்கள் உலகளாக அறிவிப்போம் அல்லவா. அப்ப இன்று நீங்க முதலில் வந்து இணைந்த அப்ப உங்களோட பிறந்த நாள் அப்ப ஒரு வருஷத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லுங்களே.
1: சரிங்களா, அடுத்த வருடம் நம்ம சொல்லுவோம்.
0: இன்னைக்கு என்ன பாடலை கேட்கறது உங்களுக்கு கிடைத்து இருக்கின்ற ஒரு பாடல?
1: எனக்கு வந்து புத்தம்புது காலை திரைப்படம்ப்பா.
0: புத்தம்புது காலை என்ற திரைப்படத்துல என்ன பாடலை கேட்கிறது?
1: அதுல வந்து கண்ணா தூது போடான்னு ஒரு பாடல் இருக்கும்பா.
0: பாருங்க, கண்ணாவைத்தான் நான் எடுத்து வைத்துக் கொண்டேன். நீங்க சொன்னதை நான் எடுத்ததுல ஒரு பாடல் எடுத்து தருவோம் என்று கண்ணா தூது போடா என்று புத்தம்புது காலையிலயா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் என்னங்கப்பா? முத்தான முத்தல்ல திரைப்படங்கப்பா.
0: ஆமாம், அதுலயே
1: மார்கழி பணிகள் ஒரு பாடல் இருக்குங்கப்பா.
0: ஏன்னா மார்கழி மாதம் வந்து விட்டதெல்லாம் இந்த பாடல் எங்களுக்கு எங்களுடைய அன்பு நண்பர் சில்லை சங்கன்ராஜ் அவர்கள் இப்போ நேர் நேரத்துக்குள் கொண்டுவார். மார்கழி என்றே எழுதி கொண்டிருப்பார், மார்கழி பாடல் தான் கேட்பார். நேர் நேரம் என்ன நேர் நேரத்துக்கு பாடல்கள் கேட்பதில்லை, நிறைய வந்து விட்டார்கள். நேர் நேரத்துக்கு இப்போ 20-22 நேர் கிட்ட நான் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இப்படிதானே கையால எழுதுகின்ற அதை அமர்த்தி போட்டு வாயால சொன்னாலே பதிவுபடுகிறது. ஆனா ஒரு அன்பு சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு மாறி வந்ததும் அவர் அப்படியே விட்டு விடுவார்கள், அவர் கேட்க தெரியாதவர்கள். இன்னும் ஒரு அன்புரம் இருக்கின்றார், அவர் என்ன செய்வார் என்றால் எழுந்து போர் எழுத்து பிள்ளைன்னு அவருக்கு தெரிந்து விட்டார், அவருக்கு அழித்து திருத்த தெரியாது, இன்னொரு தடவை போட்டு விடுவார். அப்ப இரண்டு பாடலா போட்டு மற்ற வருஷத்துல அந்த உறவில் அம்மாவோட நீங்க பேசும்பொழுது, வானரசியிடம் பேசும்பொழுது நீங்க நேய நேரத்துக்கான குழு ஒன்று இருக்கின்றது, அதுக்குள்ளே பாடல்கள் படம் இதுதான் எழுத வேண்டும். அந்த உறவு ஒருவர் விளம்பரங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார், அதுக்குள்ளே அது இரண்டாம் முறையும் அதை சொல்லி கொடுத்தும் திரும்பவும் அதைத்தான் செய்கின்றார். அவருக்கு அன்பு உறவுகளும் நேய நேரமும் இன்னும் வித்தியாசம் தெரியவில்லை. நேய நேரம் என்பது நேயரில் தாங்கள் விரும்பும் பாடல்களை, என்ன திரைப்படம் என்ன பாடல் யார் யார் கேட்கின்றார்கள் அதை அதற்குள்ளே பகிர்ந்து விட வேண்டும். அதுக்கே கொண்டு வந்து கோயில் படங்களும் பூஜை படங்கள் போடுவார்கள். அதை நாங்கள் திருத்திக் கொண்டு வரணும். அன்புறவர்களுக்கு நீங்க நீதிகள் எழுதலாம், விமர்சனத்தை கூட நீதிகளுக்கு எழுதுவா இல்ல. நேயர் நேரம் என்ற தளம் தனியும் பாடல்கள் மட்டும் எழுதுவது குறித்துக் கொள்ளுங்க. அதிலே தலைவர்களுடைய பாடல்கள் கொடுக்கப்படுகிறது, அதிலேதான் விடுமுறை விருப்பத்துக்கும் தெரிவு செய்யப்படுகிறது பாடல்கள். மாரளி பணியில் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு கண்ணா தூவி போ என்ற பாடல் கிடைக்கும். சரி, இன்றைய புதையலுக்கு வருவோம். இல்ல ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது, அது ஒரு நகைச்சுவைக்காக அல்ல, எங்கள் அறிவுக்காக சேர்த்துக் கொள்வோம். சும்மா என்று ஒரு பதம், சும்மா இருக்கு எங்களோட வாழ்க்கையில் சும்மா என்று ஒரு சும்னா இம்மன்னா மாவன சும்மா, அந்த பதத்தை நீங்கள் வாழ்க்கையிலே எத்தனை தடவை எங்கெங்கே உபயோகிக்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மா அவர் சும்மா என்ற பதம் சரியா?
1: அது அதிகமா தொலைபேசியில பேசுறப்ப அந்த வார்த்தை அடிக்கடி.
0: எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க?
1: என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க.
0: ஆமா,
1: சும்மாதான் இருக்கேன்னு
0: சொல்லு. ஆமா, சும்மாதான் இருக்கேன்னு சும்மாதான் சொல்லுவது. ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சும்மா சொல்றது சரியா? சும்மா இருக்கிறப்பா, சுமாரா ஏதோ சும்மா இருக்கிறப்பா சொல்லுவார்கள். சும்மா போந்தப்பா சும்மா இருங்கப்பா. தொல்லை பண்ணி கொண்டு குழந்தைகள் இருந்தால் கூட சும்மா சும்மா அரிச்சு கொண்டு சும்மா இருடா என்று இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சும்மான்றது எவ்வளவு பிறந்தது. இதே ஒரு அன்பு உறவு ஒருவர் எனக்கு புலனத்திலே எனக்கு பதிந்திருந்தார், பகிர்ந்த போது எனக்கு அது பெரிய வேடிக்கையாக இருந்தது. நானும் எண்ணி பார்க்கும்போது நீங்களும் எண்ணி பாருங்கள். இந்த சும்மா என்பதை நாங்கள் எத்தனை தடவை எத்தனை விடயத்துக்கு எங்கெங்கே எல்லாம் பாவிக்கின்றோம் என்று சரியா?
1: சரிங்க.
0: இப்ப நீங்கள் சொல்லிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு உண்மையை மறைக்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் தெரியவில்லை, நான் சும்மா சொன்னேன் சொல்லி போட்டு போயிடுவாங்க இல்லையா? என்ன பாக்குறா, என்ன ஒரு மாதிரி பாக்குற? சும்மா பார்த்த சும்மா எவ்வளவு பொறுமதி என்ன பாருங்க.
1: ஆமா, அதிகமா அந்த வார்த்தை தான் சொல்றோம்.
0: ஒரு பத்திரிகையை படிச்சு கொண்டிருந்த போது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருந்தால் பக்கத்துல இருக்க சும்மா இவருக்கு பாருங்க, எவ்வளவு அழகாரு, எவ்வளவு நகைச்சுவையா இருக்கான்னு சும்மா பாருங்க. ஏதாவது கொடுக்கும்போது இல்ல வேணாம் சும்மா இறங்க பிடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? இந்த சும்மா பாருங்க, இந்திய நேயர்கள் அத்தனை பேரும் சும்மா என்பதை எங்கெங்க உபயோகிக்கின்றன அலசி கொண்டு பாருங்கள். இந்த புதையலிலே இன்று நான் பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கின்றேன். பொக்கிஷத்திலிருந்து 15 அற்புதமான பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் பொக்கிஷத்துக்குள்ளே இருந்து. அந்த பொக்கிஷத்துக்குள்ளே அரும் சொற்கள், எங்கள் தமிழ் சொற்கள் பொதிந்து வைக்கப்பட்ட பெட்டிகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்து நான் மேலே இருந்து 15 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அப்ப 15 பதங்கள் என்னோடு வந்திருக்கின்றன. அதிலே 1-15 வரை இலக்கம் பதிக்கப்பட்ட பெட்டிகள் இருக்கின்றது. நீங்கள் விரும்பின ஒரு பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்கின்ற பதம் அதில் என்ன என்ற தரவுகளை நான் தருவேன். அந்த தரவை கொண்டு உங்களுக்கு அந்த பதத்தை கண்டுபிடித்து சொன்னால் உடனடியாக சுட சுட 2 புள்ளிகள். சொல்லாமல் விட்டு இன்னொருவர் வந்து அதை சொன்னால் அவருக்கு 1 புள்ளிகள். நீங்கள் சொல்லாமல் விட்டு மீண்டும் அழைத்து வந்து சொன்னால் 1 புள்ளிதான். உடனே சொன்னால், ஒரு அழைப்பிலே சொன்னால் 2 புள்ளி கிடைக்கும். அத்தோடு சரி, எங்கு இப்பொழுது 1-15 பட்டி இருக்கின்றது இல்லையா? சுவாரஸ்யமா இருக்கின்றதா? நிகழ்வு போற இருக்கின்றதா இல்லைதானே? பெட்டி உங்களுக்கு விருப்பமான பெட்டி கூறுங்கள். எடுக்க
1: முதலாவது பெட்டியை திறந்தேன்.
0: முதலாவது பெட்டியை திறந்தேன் நான் எடுக்க போகின்றேன். அக அழகான பெட்டியாக இருக்கின்றது முதலாவது பெட்டி. ஓம் அந்த காகசும் அபூ காகசும் திறந்துடு பெட்டி. பார்த்தால் அதற்குள்ளே 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இருக்கின்றது மகனே லெனின்.
1: சரிங்க.
0: அந்த 5 எழுத்துக்களை கொண்டு அந்த பதம் உங்களுக்கும் அல்ல எனக்கும் அல்ல, ஆனால் எங்கள் இருந்தவர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு புயர், ஒரு கொடை என்று சொல்லலாம். இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் வரம் எல்லோருக்கும். 1000 பேர் இருந்தால் கிடைக்காது அந்த அந்த அந்த பெயர். அப்படி ஒரு பெயர் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது. அதுக்குரியவர்கள் இருக்கிறார். சரி, புரியுறவர்கள் என்ன, ஐந்து எழுத்துக்களை கொண்டது அது போர் என்று முடியும். சரியா,
1: வேற ஏதாச்சும் குழு கொடுங்க,
0: இன்னொரு குழு கொடுக்கவா? சரி, உங்களுக்கு கிடைக்காத மனைவிக்கு கிடைக்கும்.
1: பொருள் அப்பா இல்ல,
0: அவர் போர் வேண்டும் என்ன, ஒரு அருள், ஒரு வரம், ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நீங்கள் வந்ததால் உங்கள் அன்னைக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பதான் புரியும் இல்லையா? பெருவற்கரிய போர், பெருவற்கரிய சந்தோஷ போர் என்று போவார்கள். அதுல தானே கிடைத்த சொன்னால் கண்டு புள்ளி விட்டா போய்
1: இன்னொரு முறை சொல்லுங்கப்பா.
0: அந்த அது வந்து லேசானது அல்ல ஐயா, இதற்காக எத்தனையோ தவம் இருப்பார்கள். ஆனால் இது வந்து ஆண்களுக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்கள் இல்லாமல் பெண்களுக்கும் கிடைக்காது. பெண்களுக்கு தான் கிடைக்கும், ஆண்கள் இல்லாமல் கிடைக்க முடியாது. கூறுங்கள்.
1: பாக்கியமாப்பா,
0: பாக்கிய போர் என்று ஒன்று இருக்கா, இந்த போர் என்ன முடியும் அந்த பதத்திலே உறுதியெழுத்து ரெண்டும் போர் என்று வரும். சரி, இனிக்கு அதை கூறலாம். கூறுங்கள். ரெண்டு புள்ளி
1: மகப்பேர் வாப்பா,
0: வாழ்த்துக்கள். சிறப்பு, இரண்டு புள்ளிகளை மகன் பெற்று விட்டார். இரண்டு மகப்பேர். சரியா, நான் அந்த தரவுகள் உங்களால் மற்ற உங்களால் மனைவி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. எத்தனையோ இருக்கின்றாலும் ஒரு சிலருக்கு அந்த அந்த மகப்பேர் கிடைப்பதில்லை. இது பிறக்கும் பிற முடியாத பேர், மகப்பேர் என்று கூறுவது. சரியான பதத்தை முதலாவது பெட்டியை திறந்து சிசு தந்து கிடைத்து விட்டது. நீங்கள் ஒரு பெட்டியை திறந்தபடியால் இன்னும் ஒரு பெட்டி திறக்க தகுதி வாய்ந்தவர்கள். இன்னொரு பெட்டி திறவுங்கள். ஒரு நிமிடம். அந்த மகப்பேர் என்பது மகப்பேர் வைத்து மகப்பேர் கருத்து வரக்கூடிய ஒரு வினாவை நீங்கள் தொடுத்து விட வரும் மற்றவர்களுக்கு. மகப்பேர் என்பது பொருளாக வரக்கூடிய
1: பேரு, அது பதில் மகப்பேருக்கு பதிலாக வரணும்.
0: அப்படி வந்த பெருந்தன்மை பெருந்திறப்பா இருக்கும். அதை வந்து கூறுபவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். என்ன கேள்வி வரப்ப வேண்டியது? வரவில்லையாக வேண்டுமா?
1: தாய்மையின் முக்கியத்துவம்ப்பா,
0: நீங்களும் கேட்கணும். தாய்மையின் முக்கியத்துவம் என்ன என்றீங்களா? என்ன கேட்கப்படுங்கள்?
1: அப்புறம் நீ அடுத்த பெட்டி தரப்பா, அதுக்குள்ள நான் யோசிக்கிறேன்.
0: அப்படியா? சரி, அடுத்த பெட்டி என்ன பெட்டி வரும் உங்களுக்கு?
1: மூன்றுப்பா.
0: ஆஹா, அதுவும் ஒரு அற்புதமான பதம். ஓம் சுக்லாம் பலகரம் சசிவரணம் சதுர்புஜம். அழகான பெட்டி, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எல்லா வீடுகளையும் இருக்கின்றது. இது இல்லாமல் வீடுகள் இல்லை. சரியா?
1: திரும்ப ஒரு முறை சொல்லுங்கப்பா.
0: நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு பொருள். இந்த பொருள் இல்லாமல் எந்த வீடும் இல்லை. வீடுகள் இருக்கும், வீடுகளுக்கு இருக்கின்றது. சில வீடுகளுக்கு இரண்டு மூன்று இருக்கும், சில வீடுகளில் ஒன்றுதான் இருக்கும். இது
1: என்ன
0: ஜன்னல் என்பதை மாற்றி யோசிக்கப்படும். ஜன்னல் எங்களுடைய தமிழ் பதம் அல்ல. நோக்கமும் வந்து தமிழை கொண்டு வருவது தானே. சரியா சொன்னா மீண்டும் இரண்டு புள்ளி.
1: ஜன்னலுடைய தமிழ் பேர் சொல்லணுமாப்பா? இல்ல
0: ஜன்னலுக்கு தமிழ் இந்த ஒன்று போகப்படாது, இந்த ஆங்கிலம். ஜன்னல் என்றோ ஜன்னல் என்றோ இங்கே செல்படியாகாத அந்த பதம், வேறு பதம் பெற வேண்டும். நானும் உடனே கொண்டு வந்தேன். நாகப்பன் உடனே கொண்டு வந்து விடுவார்கள்.
1: எது சம்பந்தப்பட்ட பொருள்ப்பா?
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் எல்லாம் புட்டு புட்டு தர முடியுமா?
1: வீட்டுக்கு முக்கியமா பொருள் எதுவா
0: சொல்லுவாப்பா? இந்த குறிப்பிட்ட பொருள் சொல்லும் விடயம் இதுதான். நான்கு எழுத்தலை கொண்டிருக்கிறேன். நான் இல்லாமல் இந்த வீட்டில் அந்த பொருள் இல்லாமல் இந்த வீடு இருக்காது. அநேகமாக வீடு என்றால் இது இருக்கும், மாளிகை என்றால் இது இருக்கும், பெரிய அங்காடி என்றால் இது இருக்கும், பாடசாலை என்றால் இது இருக்கும். இது இல்லாமல் போகாது.
1: காத்தாடி?
0: காத்தாடி அல்ல, காத்தாடிதான் பல இடம்
1: விளக்குப்பா. விளக்குப்பா
0: விளக்கு எத்தனை எழுத்து? விளக்கு நான்கு எழுத்து. விளக்கு இப்பொழுது நம்மின் விளக்காக வந்துவிட்டது. விளக்கு விளக்கு இல்லாத வீடுகள் இருக்கின்றது தானே? மாலை நேரம் வந்தவுடன் நாங்கள் ஒண்ணு ஊற்றி வச்சு வைத்து விளக்கேற்றி விடுவா அப்படி இருக்கு தானே ஐயா? விளக்குன்னு தேவையானதுதான். ஆனா அது அல்ல இதுல உள்ள பொருள் விடயம்.
1: அடுப்புப்பா?
0: அடுப்பு அதுவும் தேவையானதான். ஆனா அது அல்ல என்னிடம் இருப்பது.
1: உங்களுடைய
0: நன்றி. எல்லாரும் இரண்டு தேவைக்கு மேல் பிரயோகிக்க கூடாதுன்னு உங்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கொடுத்து விட்டு மீண்டும் சிந்தித்து அந்த வினாவையும் வினாவையும் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடல் சந்தர்ப்பம் வரைக்கும் உங்கள் பாடல் தருகிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி லெனின். நிகழ்ச்சி கலம்பும் நிகழ்ச்சி. இப்பொழுது நேரத்தை பாருங்கள், அப்படி சொல்லுகின்றது. ஓடிக்கொண்டு நேரத்தை நிறுத்த முடியாது யாவராலும். இப்பொழுது நேரம் சரியாக 11:29 ஆகிவிட்டது. இப்பொழுது என்னுடைய ஃபாரூக் அவர்கள் வருகின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து. என்னுடைய குளப்படி சிங்கம் வணக்கம்.
2: ஃபாரூக் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நல்ல நலமரியாவல்ப்பா
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் தந்த அன்பு மகனே, உங்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை தருகின்றோம். நலமாக நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இந்த செய்தியும் அறிந்தோம். நன்றி சாளரம் என்றதை சரியான முறையில் பாரக்குறி உருவுள்ளியைத்தான் பெறுகின்றார். பெட்டியை திறந்த லெவின் ஜன்னல் என்றுதான் கூறினார். இதை அவரை ஜன்னலுடைய

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரம் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 19வது நாள் மகிழ்வும் நிகழ்வும் சேர்ந்து ஒலித்து ஓய்ந்த இன்று 19வது நாளான செவ்வாய்க்கிழமையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா உறவுகளே என்று கேட்டு இணைந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழ், அன்பு தமிழ், எங்கள் இன்பத் தமிழ், இவற்றிற்கெல்லாம் ஆளாக இருந்து எங்களை படைத்து காத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் என்று உங்களோடு இணைந்து கொண்டேன். இன்றைய கதம்பத்திலே வளமை போல தினமும் மலரும் கதம்பம் இன்றும் மலர வேண்டுமென்று இவர்களை வணங்கி முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருக வேண்டும் என்று தமிழ் வானொலியின் காற்றலைக்கு அழைக்கின்றேன். 647-8-4-6-4-1-5 என்ற எண்களோடு மீண்டும் கூறுகின்றேன். 647-8-4-6-4-1-5 என்ற எண்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நேரொலியிலே என்று கூறிக்கொள்கின்றேன். இன்றைய காலநிலையை ஒரு தடவை நாங்கள் உற்று பார்த்தால் மொன்றியல் மாநகரம் அருகில் இருக்கும் கோன்வால் என்ற கிராமம் நாங்கள் வசிக்கும் கலையகம் உள்ள இடம். அதை சுற்றி இப்பொழுது 24 பாகை பூச்சியத்துக்கு மேலே என்று மகிழ்வாக கூறும் இந்த வேளையிலே இது படிப்படியாக உயர்ந்து 29 பாகையை எட்டி பிடிக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. உலகை ஆளும் உலகுக்கு உயிர் நாடியாக இருக்கும் சூரிய பகவான் கூட இன்று அதிகாலை 5:25 தன் பொன்னான கரம் நீட்டி பொலிவோடு வெளிச்சத்தை தந்து நல்ல ஒளியோடு இருக்கின்றார். நாங்கள் அதை பார்த்து அனுபவிக்கக்கூடியதாக மகிழக்கூடியதாக இருக்கும் வேளையிலே இன்று பகல் வேளை முழுவதும் எங்களோடு இருந்து மாலையாகி இரவை தொடும் வேளை 8:25 என்று தெரியப்படுத்தி இன்று நாங்கள் 15 மணி நேர பகலை கண்டுவிட்டோம் என்றதை மகிழ்வாக கூறிக்கொள்ளுகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி தினமும் மலரும் கதம்பம் இன்றும் மலரும் வேளையிலே செவ்வாய்த்தோறும் என்ன நிகழ்வு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வெளியே நாங்கள் மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை நடைப்பயணம் செய்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வெப்பத்தின் தாக்கத்தை நாங்கள் பார்த்தால் 24 பாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே போன்ற வெப்பம், ஆனால் அது வெப்பமாக எங்களுக்கு தோன்றவில்லை, மிகவும் சுகமாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று அன்புடன் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகாக ஒரு படம் வரைந்து அங்கே MTRFM வழங்கும் கதம்பம் நேரலை சொல்லோடு பாடல் என்று எழுதி இணைந்திடுங்கள் அன்பு உறவுகளை என்றும் விளித்திருக்கின்றார். அவருக்கும் வணக்கம் கூறி வருக வருகவென்று கூறும் நாகப்பட்டினத்து நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களோடு உலகளாவை இருக்கும் உறவுகளுக்கும் அவர் தந்த அந்த விழிப்பான செய்தியை கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த வேளையில் அடுத்த உறவாக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு இனியதோர் நிகழ்ச்சிதனை மிகச் சிறப்பாக நடத்த வரும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளவும் என்று நாங்கள் 15 மணி நேரம் வரை பகலை கழிப்பது எப்படி என்று என்ன வருத்தமில்லையே என்றால் நாங்கள் செய்வதற்கு பல உண்டுதானே. 24 மணி நேரம் ஒருவருக்கு போதாது, எங்களுக்கு போதாது. இன்னும் இந்த இரவு முழுவதும் பகலாக இருந்தால் கூட மகிழ்ச்சியோடு வரவேற்போம், எங்கள் கர்மங்களை ஆற்றுவோம். அந்த வகையில் இன்று நேற்றைய தினம் விடுமுறை நாள், நீண்ட விடுமுறை, சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களும் ஓய்வு நாளாக கருதப்பட்டு
பணி நாளான திங்கட்கிழமையும் அரசாங்கம் விடுமுறையாக விடப்பட்டு விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாள் அவனுடைய விழாவாக கனடா நாடெங்கும் கொண்டாடப்படும் வேளையிலே கோலாகலமாக இருந்தது. அந்த வேளையில் ஈழமணி திருநாட்டின் செல்வங்களான தமிழ் உறவுகள் அத்தனையும் மனதிலே துன்பச் சுமையை சுமந்து அனல் விட்டு எரியும் அந்த இன அழிப்பு நாளாய் மறவாமல் அது தினமும் கொழுந்துவிட்டு எரியும் வேளையிலே அந்த நாளான நேற்றைய நாளை உலகளாவ எந்த மூளை முடுக்குகளிலும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், ஈழமணி திருநாட்டு தமிழ் நெஞ்சங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் குடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனையும் தங்கள் பற்றியெறியும் தீயை வெளியே வந்து ஒன்றாக இணைந்து தீபங்களை ஏற்றி சிந்தனைகளை அங்கே செலுத்தி அஞ்சலிகளை செலுத்தி அந்த இறுதி நேரத்தில் உயிர் பிடிக்க காத்து கொண்டிருந்த உயிரை பெற்று வைப்போம், அதை தங்க வைப்போம், உயிர் பிழைப்போம் என்ற நப்பாசையோடு உண்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒருபிடி அரிசியோடு கிடைத்த தண்ணீரை ஊற்றி அவித்து அதை கஞ்சியாக்கி அதை கஞ்சி என்ற பெயரிலே எடுத்து அதை அருந்துவதற்கு பாத்திரமில்லாத வேளையிலும் நீங்கள் கொட்டாங்கச்சி என்று கூறப்படும் சிரட்டை என்ற தேங்காய் மூடி அந்த சிரட்டை அதனுள்ளே ஏந்தி குடித்த அந்த நாளை மறவாமல் இளம் சிறார்கள் எதிர்கால சந்ததிகள் கூட நான் நேற்றைய தினம் விழாவிற்கு சென்ற வேளையிலே அங்கே நான் உரையாற்றும் வேளையிலும் பார்த்தேன். ஏகோபித்த மக்கள் இந்த சிறிய சின்னஞ்சிறிய கிராமத்திலே எல்லா மக்களும் வந்திருந்தார்கள் தங்கள் வசதிக்கேற்ப. அங்கே சிறார்கள் எதிர்கால சந்ததிகள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை அதைவிட மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறையும் அங்கே பார்த்தேன். ஒவ்வொருவரும் கையிலே மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒளி பாய்ச்சிக்கொண்டு அமைதியாக இருந்து அஞ்சலித்தார்கள். அந்த சிரட்டையிலே வாங்கி அந்த கஞ்சி என்பதை அங்கே விநியோகித்தார்கள். அதை உண்ணும் பொழுது அது நாக்கிலே படும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருந்தது. இதையா உண்டு இருந்தார்கள்? இதையெல்லாம் கேட்டு நாங்கள் நீதி கேட்க சென்ற வேளையிலே உலக நாடுகள் அத்தனையும் இணைந்து பாதி நாடுகள் அது அநீதிதான் என்று கூறிய வேளையிலே எங்கள் அயல் நாடு கூட அதற்கு கை உயர்த்தி கையொப்பமிட்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இது மறக்க முடியாத வேதனை. அண்ணன் தம்பி என்று இருக்கின்ற உறவுகள் அண்ணன் தம்பிக்கும் தம்பி அன்னைக்கும் உதவ வேண்டும். தம்பி உடையான் படை கஞ்சான் என்று ஒரு பழமொழி உண்டு. அண்ணன் ஒரு கோவில் என்று கூறுவது உண்டு. தொப்புள்கொடி உறவுகள் என்று நாங்கள் நாடிய உறவுகள் அவர்களுக்கும் வல்லமை காணாது. ஒரு சிறு மாநிலத்தில் தான் அவர்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கும் அது சொந்தமல்ல. அவருடைய சொந்த அதிகாரத்தில் அவர்களும் வாழ முடியாது. அதனால் அங்கிருந்து அந்த பெரு நாட்டின் அதிகாரத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க அவர்களால் முடியாது. இருப்பினும் குரல் கொடுங்கள், இதை ஏற்று ஆதரவு தாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே இது ஒரு போர், அநீதியானது, அப்பாவி மக்கள் ஒரு அட்டுழியத்தனமாக அவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வீணடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இன அழிப்பாக தனித்தமிழ் பேசுகின்ற உறவுகள் குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை பட்ட வேதனை கற்பனை பெண்கள் முதல் கொண்டு மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட வேளையிலே அது அநீதி என்பதை எடுத்துரைத்த வேளையில் ஆம் அது அநீதிதான் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை துணிந்து வந்து கை உயர்த்துவதற்கும் கையொப்பம் விடுவதற்கும் ஒரு சில அரசாங்களுக்கு மனமும் இல்லை துணிவும் இல்லை என்றுதான் கூறணும். பயந்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் வீழ்ந்தது மாழ்வதற்கல்ல மீண்டும் எழுவதற்கு என்ற எண்ண எழுச்சி அலையோடு உலகளாக இருக்கும் உறவுகள் இப்பொழுது அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்று அரசு எதுவாக எதை செய்கின்றது? அநீதியைத்தான் எங்கும் இழைக்கின்றது. வேலியே பயிரை மேயும் வண்ணம் அவர்கள் ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மனுநீதி கண்ட சோழன் எங்கே, முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரி எங்கே? அவர்கள் வாழ்ந்த பரம்பரை தானே, அவர்களுடைய சந்ததி தானே. இறைக்கும் சூரியன் கூட எழுமென்றால் எழும், விழுமென்றால் விழும் என்ற பண்பாடு கொண்ட பெண் குலத்தை கொண்ட தமிழினம் அல்லவா? அப்படியெல்லாம் வீரமாக வாழ்ந்தார்கள்.

அது எல்லாம் அங்கேயே சென்று விட்டது. எல்லாம் காக்கை வன்னியன் எட்டப்பன் கூட்டமாக மாறிய வேளையிலே குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு போன்று பலர் இருக்கும் வரை நீதி பிழைக்காது என்று எண்ண வேண்டாம். நீதி மெதுவாகத்தான் செல்லும் என்றோ ஒரு நாள் தலை நிமிந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும், நெடுமூச்சுடன் இருக்கும் எங்களுக்கு மூச்சே இல்லாமல் மாண்டுபோனும் அந்த தமிழினத்துக்கு கிடைத்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது இப்பொழுது நம்பிக்கை மேலெழும்புகிறது. ஏனென்றால் எங்கள் சந்ததி இரண்டாவது சந்ததி சென்று மூன்றாவது நான்காவது தலைமுறைக்கு சென்று விட்டது. நாடு கடந்து புலம்பெயர்ந்து நாடற்றவராக அகதிகளாக வந்தவர்களெல்லாம் எங்கெங்கு தங்கினார்களோ அந்த புண்ணிய பூமிகளின் நீரோட்டத்திலே, அரசியல் நீரோட்டத்திலே, அந்த பண்பாட்டு கலை நீரோட்டத்திலே கலந்து கல்வியிலே சிறந்து வந்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழகம் வரை சென்றுபட்ட படிப்புகள் படிக்கும் வேளையில் அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த தீ பரவிக்கொண்டிருக்கின்றது. இங்கே கனடாவில் இருக்கும் எங்கள் அண்மை நகரங்களில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் அந்த தலைமுறையினர் அங்கே அதை பெரிதாக அனுஷ்டித்தார்கள் என்று நீங்கள் செய்தி தளங்களிலே பார்க்கலாம். செய்திகள் கூட இன்று விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகவியலாளர்களாக இருக்கின்றார்கள். ஊடகங்களெல்லாம் அநீதிக்கு விலை போய்விட்டது. ஏனென்றால் பணத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள், நப்பாசை கொண்டு விட்டார்கள். ஏதோ ஒரு செய்தியை பரப்ப வேண்டும், பொய்யான செய்தி என்றாலும் தலைப்பிலே போட்டுவிட வேண்டும் என்று ஒருவர் போட்ட செய்தியை மாறி மாறி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாவம் ஜனங்கள், எல்லோரும் படித்தவர்கள், அறிவாளிகளில். ஆனால் இன்றைய தலைமுறையை ஏமாற்ற முடியாது, எதிர்கால சந்ததிகளை ஏமாற்ற முடியாது. அவர்கள் கையிலே இன்று அறிவியல் வந்துவிட்டது. ஏஐ அறிவியல் வளர்ந்து இந்த தூரம் வந்துவிட்டது. அவர்களை இனி ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு தெரியாத பல உண்மைகளை எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே பட்டப்படிப்பிலே ஆய்வுகளிலே கண்டு அவர்கள் வந்து தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் உலகளாவ பறந்து சென்று ஊடகங்கள் வாயிலாக நட்புகளை ஏற்படுத்தி அறிமுகங்களை ஏற்படுத்தி பெரும் பெரும் தலைவர்களுக்கு நேரடியாக அவர்கள் செய்திகளை கொடுக்கும் வல்லமை படைத்திருக்கின்றார்கள். முன்பு போல் மேடை போட்டு பத்திரிகைகளில் எழுதி புத்தகங்களை எல்லாம் எழுதி நாங்கள் வெளியே தெரிய செய்ய வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, எத்தனை ஊடகங்கள் துல்லியமாக எங்கு எது நடந்தாலும் அப்பட்டமாக அதை உண்மை பிரதியை எடுத்து வெளிவிடக்கூடிய தன்மை இப்பொழுது இருக்கின்றது. அதனால் அந்த ஒரு மன ஆறுதலுடன் நேற்றைய முள்ளி வாய்க்கால் இன அழிப்பு நாள் சிறப்பாக செய்யப்பட்டு கொந்தளிக்கப்பட்டு தணிக்கப்பட்டிருக்கின்றது. இதய தாகம் நிச்சயமாக அந்த தாகம் தீர ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கனடாவில் கூட ஒன்டாரியோ மாநிலத்திலே இன அழிப்புக்கு பெரிய தூவி அமைத்திருக்கின்றார்கள். வெளிவந்து விட்டது, அடக்க முடியாது, யாராலும் இனி மூடி மறைக்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம், அது வெல்ல வேண்டுமென்றால் ஒற்றுமை என்ற ஒன்று வேண்டும். தமிழன் ஒற்றுமைப்பட வேண்டும். தமிழனுக்குள்ளேயே தான் நான் முதல் கூறிய எட்டப்பர் கூட்டம், முதுகலும் பின்னால் நின்று முதுகல் குத்துபவர்கள், கோடரி காம்புகள் என்று இருக்கும் வரை இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். முன்னைய சரித்திரங்களை புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் இது இருந்தவை. ஆனால் வேறு கொண்டு அவர்கள் உணர்ச்சி கொண்டு தர்மத்தோடு இருந்தபடியால் அறம் தலைத்தது அன்று. அறம் நிலைக்க வேண்டும், தலைக்க வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக புராண காலத்திலிருந்து இத்தனை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உண்மை நெஞ்சங்கள் போராடி நன்மை பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் இப்பொழுது இன்று அதிகாலையில் எழும்பும் பொழுது தூக்கத்தால் ஒரு மன அமைதியோடு தான் எழுந்தோம். ஆனால் நேற்றைய தினம் அப்படி இல்லை, கொந்தளிக்கும் உள்ளத்தோடு இருந்தோம். நேற்று மாலை அந்த விழா நடக்கும் வேளையெல்லாம் குமுறியது இதயங்கள். அப்பொழுது அந்த எதிர்கால செல்வங்கள் சிறார்கள், அவர்கள் வந்து தோளோடு தோள் கொடுத்து அவர்கள் முன்னின்று நடத்தியதை பார்த்தபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆம், விடிவு மிக அண்மையில் தான், ஏனையவர்களால் அல்ல, மாண்டவர்களின் சந்ததியினால்தான் மீண்டும் பெறும் என்ற சுதந்திரம் பெறும், நீதியை பெற முடியும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. என் உறவுடைய நீண்ட நேரம் பேசிவிட்டேன். நன்றி உங்களுக்கு எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு. இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே இங்கே சொல்லோடு பாடல் என்று எங்கள் ஜெகபர்சாதிக் அவர்கள் பதிந்து விட்டிருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து ஏனையோரும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். அன்புடன் விஜயராகவன் அவர்கள், அவரை தொடர்ந்து இங்கே கிருஷ்ணன் அவர்கள்,

புதுச்சேரி மாநிலம், அடுத்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் என்று எங்கிருந்தும் நாங்கள் இணைந்திருக்க காத்திருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பிப்போம் சொல்லோடு பாடல் நிகழ்வை என்று கேறும் வேளையிலே அந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு என்ன இசை கொடுப்பது முன்றிகள் தமிழ் வானொலி. இந்த இசைதானே

ஆம், சொல்வாயோ, வாய் திறந்து சொல்லாயோ, நான் அழைக்கும் போது நீ நேரில் வந்து நில்லாயோ என்று மூன்றுகள் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து நான் இந்த இசையை எழுப்பிய புகழையிலே நீங்களும் ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றி எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். உங்கள் வாய் திறந்து உங்கள் மனதிலே என்ன நினைவு இருக்கின்றதோ அதற்கு என்ன பதமை பதத்தோடு வரும் பாடலை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். கேளுங்கள் உங்கள் பாடலை. அதில் எத்தனை பதங்கள் வருகின்றது? கோடானு கோடி பதங்கள் இந்த 247 சொற்களினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. பல்லாண்டு காலமாக இது பயன்பட்டு வருகின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவரோடு ஒருவர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, உள்ளத்தில் இருப்பதை வெளியே சொல்வதற்காக உபயோகிப்பதுதான் மொழி. அதிலிருந்து பிறந்ததுதான் மொழி. உலகளாவ பல மொழிகள் இருந்தாலும் எங்கள் மொழி எங்கள் தாய்மொழி. தனி தேன் தமிழ் மொழி இருக்கும் வேளையில் எங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த ஒரு மொழியிலே தான் எல்லா விதமான ரசங்கள், நவரசங்கள் என்று கூறப்படுகின்றது. அத்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே வார்த்தைகள் உண்டு. ஒரு எழுத்துக்கு கூட எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது, அத்தனை வார்த்தைகளையும் எத்தனை கருத்துக்களை தருகின்றது. ஒரு எழுத்திலே வரும் ஒரு சொல், அது ஒரு சொல்லாக இருந்தால் அது எத்தனை வார்த்தைகளை கொண்டு வரும். எந்த வளத்திலும் நாங்கள் எந்த பதத்தையும் எதற்கும் நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம். அழையுங்கள் மீண்டும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வந்து இணையுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து கேளுங்கள். அதன் பின்பு என்ன சொல்லை நாங்கள் அதிலிருந்து பெற்று அதற்குரிய கருத்துக்களை பகிர்ந்து அதற்கு நாங்கள் சில உங்களுக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே,

இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்ன பாடலை கேட்பது நான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன பாடல் மனதிலே தோன்றுகின்றதோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள், அதிலிருந்து பேசுவோம். பேசிவிட்டு வார்த்தைகளை நாங்கள் அடக்கி கொண்டு செல்லலாம். அந்த வழியிலே ஒரு பாடல் ஒன்று கரத்தில் கிடைத்திருக்கின்றது. இந்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை ஒரு தடவை?

முதல் வரியிலேயே நாங்கள் இப்பொழுது பேசியதற்கான பதில் கிடைக்கின்றது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வது இல்லைன்னு அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை நாங்கள் கேள்வி கேட்பது போன்றுதான் ஆகின்றது, எங்களிலே அப்படியான பண்பு இருக்கின்றதா என்பதை அலசி பார்ப்போம். ஒரு தடவை பாடலை முழுமையாக கேட்போம்.

0: பாரிய மரம் ஒன்று, உரமான மரம், தரமான மரம், நீண்ட மரம், நெடிய மரம், உறுதி கொண்ட மரம். அந்த மரத்தை வெட்டி பிளப்பதாக இருந்தால் அதை கொத்துவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதம் எதனால் அமைக்க வேண்டும்? என்ன லோகத்தால் அமைக்க வேண்டும்? இரும்பினால் அமைக்க வேண்டும். அந்த இரும்பினால் அமைத்துவிட்டு அந்த இரும்பினால் அதை கொத்தி பிளக்க முடியவில்லை என்பதற்காக மரத்திலே செய்யப்பட்ட பிடியொன்று அதற்குள்ளே புகுத்தப்பட்டு அந்த கோடரி பிடியினால் தூக்கி கொத்தும் பொழுது அந்த மரத்தை, அந்த இரும்பு வெட்டி விழுத்துவதற்கு அதனுள்ளே இருக்கின்ற மரம்தானே உதவி செய்கிறது. எண்ணி பாருங்கள் இந்த உட்கருத்தை. உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வந்திருப்பவர் உங்கள் ஆதார அட்டையுடன் இணைந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லவா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: அற்புதமாக கூறினீர். அப்படியே இருக்கின்றது உங்களுடைய அடையாளம். இங்கே கணனியிலும் நீங்கள் தான் அவர் என்பதை நான் உறுதிப்படுத்தி
1: கொண்டேன்.
0: நலமாக இருக்கிறோம் கிருஷ்ணா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உற்சாகம் குறைந்துதான் இருக்கின்றார், ஆனால் இருக்கின்றார், நலமாக இருக்கின்றோம். ஒரு நாள் வந்து பேசவில்லை என்றவுடன் நீண்ட நாள் போல் இருக்கின்றது உறவுகளே. உங்களோடு என்னுடைய தொடர்பை எண்ணும் பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் இடையூறு எல்லாம் நீங்கி விட்டதா? இல்லை. வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தியை தருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றேன், இடையூறு ஒன்றும் இல்லை. மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: இருக்கேன்.
0: என்ன காரணம் மகிழ்வாக இருப்பதற்கு? ஒரு மனிதன் மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணம்?
1: தனிமை.
0: அடேங்கப்ப, கிருஷ்ணாவுக்கு தனிமை இனிமையாகிவிட்டதா? அதனால் தான் என்னவோ ஒரு பாடல் அண்மையிலே கேட்டேன், என் இனிய தனிமையே என்று சித் ஸ்ரீராமையா அவர்களுடைய குரலில் அந்த பாடல் ஒலித்தது. தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று அன்று ஒலித்தது, ஆனால் இன்று என் இனிய தனிமையே என்று வந்துவிட்டது. அடேங்கப்பா, பாருங்கள் வார்த்தைகள் எப்படி விளையாடுகின்றன. முன்பு தனிமையிலே இனிமை காண முடியுமா? இந்த உலகத்தில் ஒன்றுமே தனிமையிலே இல்லை, எல்லாம் துணையோடு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தமை இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம் கிருஷ்ணா, இல்லையா? இன்று வந்த புதிய முறை வெளியீடுகளிலே ஒரு பாடல், ஒரு திரைப்படத்திலே என் இனிய தனிமையே என்று பாடுகின்றார் ஒருவர். அந்த இனிமை, தனிமையை இனிமை என்று பாடுகின்றார். அதனால் உங்களுக்கும் அந்த தனிமை இனிமையாக வந்துவிட்டது என்ற காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, இந்த தனிமையான நேரத்தை எப்படி
1: சமாளிக்கின்றீர்கள்?
0: ஒரு நினைவு இருக்குமே அந்த வேளையிலே, ஒன்றை நினைத்துக் கொண்டு அந்த நாளை கழிக்கலாம். நாங்கள் கூறுங்கள் பார்ப்போம்.
1: அருகில் இருக்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன், வேலை பார்க்கற இடத்து சொசைட்டிக்கு போயிட்டு வந்தேன்.
0: நீங்கள் செய்த கர்மங்கள் அங்கங்கு போக வேண்டிய கட்டாயத்திலே சென்றீர்கள். அந்த தனிமையை போக்குவதற்கு ஆலயத்தில் 24 மணி நேரம் இருக்க முடியாது உங்களால். நான் தனிமையிலே இருக்கும் போது மனதிலே ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும், அது துணையாக இருந்து கொண்டிருக்கும். அது எது? அனுஷ்யா என்ற துணை. அது நான் அறிவேன். அன்பு மகள் அனுஷ்யா அப்படிப்பட்டவர். நீங்களும் விட்டு பிரியாதவர்கள். எது எடுத்தாலும் அவரது நினைவு உங்கள் மனதிலே இருக்கும் இல்லையா? அதுதான். அப்ப நீங்கள் தனிமை இல்லை, உங்களோட உள்ளம் அங்கே இருக்கின்றது. அங்க பேர்த்தி பேர குழந்தைகளோடு அவ மகிழ்வாக இருந்தாலும் உங்கள் நினைவு அங்கே இருக்கும், உங்கள் அவன் நினைவு உங்களிடம் இருக்கும். அதனால் நீங்கள் தனிமை இல்லை. தனிமை என்பது அங்கே எல்லாவற்றையும் திறந்து இறைவனின் ஞாபகத்தை எண்ணிக்கொண்டு துறவு பூண்டு சன்னியாசியாக போகும் நேரத்திலே தான், உண்மையான தனியாக போகும் நேரத்திலே தான் ஞானிகள் யோகிகள் தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டு நினைவை மட்டும் இறைவனுடன் வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் இல்லை தான். என்ன ஐயா இத்தனை எண்ணங்கள்? இந்த தனிமையில் இருக்கும் பொழுது ஐயா நீங்கள் தனிமையாக இருக்க முடியாது. இத்தனை எண்ணங்கள் வந்து போராடும் உங்களுக்கு இல்லையா? வீட்டில் நடந்து வரும் பொழுது, பொருட்களை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது, ஒன்றை செய்யும் பொழுது எல்லாம் ஒரு நினைவு மாறிக்கொண்டிருக்கும். என்னடா இது என்ற எண்ணம்
1: தோன்றும்.
0: எப்படி நீங்கள் தயாரிக்கின்றீர்களா, இல்ல கடைதானோ?
1: இட்லி மாவு இருந்தது, தோசை சாப்பிட்டாச்சு,
0: அதெல்லாம் செய்து வச்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு. இட்லி மாவை செய்து சாப்பிட சிறப்பு எங்களுக்கும் அனுப்பியிருக்கலாம் தானே ஐயா அந்த இட்லி. சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. தமிழன் எங்கு சென்றாலும் எங்களோட பண்பாடோடு எங்களோடு கலந்துள்ள உணவு முறைகளை நாங்கள் கைவிட மாட்டோம். நீங்கள் பாரத நாட்டில் இருந்து கொண்டு அதுக்கு பக்குவமாக அந்த உணவை செய்தாலும், நாங்கள் வெளிநாடுகளுக்கு வந்தாலும் எங்களுக்கு கிடைக்கின்றதை வைத்து அந்த உணவுகளை தயாரிப்போம். இங்கே எனது பிள்ளைகள் மாதிரி இருக்கின்றார்கள், என்னுடைய இரத்த சொந்தங்கள் அல்ல. நாங்கள் வந்த இடத்தில் நாங்கள் உறவு முறை கொண்டாடி அப்பா பிள்ளைகள் போன்றுதான் நாங்கள் அந்நியோன்யமாக பழகுவோம். ஏனென்றால் ஊரை விட்டு வரும்பொழுது உறவுகள் இல்லாமல் தனித்து அகதிகளாகத்தானே வந்தோம். நான் அடிக்கடி இங்கே வந்தும் ஒருவரை முகத்தை ஒருவர் பார்த்தவிடும் அந்த துன்பம், அந்த கொடுமை எங்களை ஒன்றாக்கி வைத்திருக்கின்றது. மீண்டும் அந்த நிலை வேண்டாமல் அந்த வகையில் தாய் பிள்ளை போல நாங்கள் பழகி கால் நூற்றாண்டுக்கு மேல் பழகி இருக்கணும். அவர்கள் அங்கே என்ன நல்ல பண்டங்கள் செய்தால் உடனே எங்களுக்கு கிடைக்கும். எங்களிடம் ஏதும் நல்ல பண்டம் இருந்தால் அங்கே கிடைத்துவிடும். யார் அவர் என்று பார்க்க மாட்டோம். இங்கே அப்படியான ஒரு பண்பாடு எங்கள் கலை உலக இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நாங்கள் என்ன உணவை நீங்கள் உண்ணுகின்றீர்கள் அதை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபார முறையில் கூட இங்கே அமைத்திருக்கின்றார்கள். அங்காடிகளை தொழில் நிலையங்களை அமைத்து இந்திய உணவு, இலங்கை உணவு என்று சொல்லி எல்லா நாட்டு உணவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இட்லி என்றதை கூறியவுடன் எங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீங்கள் உண்டது என்று கூறும் பொழுது நாங்களும் உண்டோம் என்ற ஒரு எண்ணத்தை எங்கள் நாவின் சுவை எங்களுக்கு மீளத் தருகின்றது. அந்த இட்லியை நீங்கள் தயாரிக்கும் பொழுது ஏதாவது கடினம் இருந்ததா?
1: இல்லை. என்ன இருக்கு
0: நினைத்து கொண்டால் சுலபம்தான், சிரமம் என்று நினைத்தால் அது சிரமம்தான். இப்பொழுது நாங்கள் எத்தனை அப்படியா அப்படி இட்லிக்கு உங்களுக்கு ஒரு உப பொருள் வேண்டுமே உண்பதற்கு, எதிலே தொட்டு உண்டீர்கள்? சாம்பார் அல்லது சட்னி போன்றவை வேண்டும் அல்லவா? பெருந்தன்மை அந்த உணவு கிடைத்து விட்டதே, அதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இறைவன் அதற்கு ஒரு வழிவிட்டு இருக்கின்றார். அவர்கள் வீட்டிலே உனக்கு உங்களை பரிகரிப்பதற்கு யாரும் இல்லை, பரிமாறுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது, சென்று வயிறார உண்டு. பணம் தான் அதுக்கு பரிவர்த்தனம், இருந்தாலும் உண்டு. மனமாறி வருவதற்கு இந்த உயிர் பிழைக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒரு இறைவன் வழிகாட்டி இருக்கின்றார். அது இறைவனால் தான் ஆக்கப்பட்ட வழி. சிறப்பு. நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தைகளை உபயோகித்திருப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கணக்கு பார்க்கையில் அதன் ஐயா, கணக்கு இல்லாமல் வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, அளவில்லாமல். அதன் ஒரு ஆய்விலே கணக்கிட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7,000 to 16,000 வார்த்தைகளை உதிர்க்கின்றான், உபயோகிக்கின்றான். நாங்கள் எண்ணி பார்ப்பதில்லை. அதில் பெண்கள் கூடுதலாக இருக்கின்ற அந்த ஆய்வில்
1: கூறப்படுகின்ற
0: அதற்கு மூல காரணம் கைபேசி என்று நீங்க கூறுவீர்கள். உண்மையைத்தானே ஆய்விலே கண்டுபிடிப்பார்கள். சரி, எப்பொழுது உங்களோட தனிமை எப்பொழுது நீங்கும்? இவ்வளவு நாளும் சென்று விட்டதாம். இன்னும் ஒரு 2 நாட்கள் இதாவது ஜுச்சு பியனையா. ஆனால் தனிமை, முன்பு நாங்கள் பாடலை கேட்பது தனிமை இருந்தது தானே என்றால், தொடர்பு சாதனங்கள், தொடர்பு வழிகள் குறைவு அந்த காலத்திலே. இப்பொழுது தொடர்பு கையில், உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உலகையே நாங்கள் அளந்து வரக்கூடிய வாய்ப்பு அறிவியல் வழியிலே கிடைத்திருக்கின்றது இல்லையா கிருஷ்ணா? இப்பொழுது நீங்கள் உங்கள் அனுஷியாவோட பேச வேண்டும் அல்லது உங்கள் பேரக்குழந்தையோட பேசவும் உடனே கைபேசியை வச்சு ஒரு விரலால் தட்டி விட்டவுடன் அங்கே வருகின்றது. படத்தை பார்த்து அழகாக பேசி மறந்து அபிநயத்தை காட்டி பரிமாறிக்கொள்ளலாம். ஆமாம், பார்த்து விடலாம், உடனே பார்த்து விடலாம். அதுதானே

0: நீதானா என்னை அழைத்தது, அந்த பாடல் மாயா பஜார்லே, நீதானா என்னை அழைத்தது என்ற பாடல் அன்றே கணனியில் பார்த்து படிப்பது போல வந்துவிட்டது இல்லையா, அந்த காட்சி அமைப்பு. அதனால் நேரடியாக நாங்கள் பார்த்து பேசலாம், அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. சமைக்கும் பொழுது கூட நீங்கள் அங்கிருந்தாலும், அனுஷியா கிருஷ்ணகிரியில் இருந்தாலும், அவர் மூலம் வீடியோ அந்த நேரடி காட்சியிலே பேசும் பொழுது அவர் காட்டி தருவார், அந்த உப்பை எடுங்கள், இதை போடுங்கள், இந்த அகப்பைய வச்சு கிண்டுங்கள், அவரே கூறி தருவார் உங்களுக்கு, பேசி பேசி சமைக்கலாம். பார்த்தீர்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாவற்றிலும் சிறந்த இதுகளை தரக்கூடிய கூகுள் ஒன்று இருக்கின்றது, யூ வலைத்தளம் இருக்கின்றது, தேங்காய் சட்னி சமைப்பது எப்படி, இட்லி அவிப்பது எப்படி என்று அதெல்லாம் முறை காட்டி கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ தருமையை போக்குவதற்கு ரோபோ வந்து விட்டது தானே இல்லையா, சமைத்து கொடுக்கும் ரோபோ சமைத்து கொடுக்கும். அன்று அப்படி இல்லை, அன்னத்திடம் தூதுவிட்ட காலம், காற்றை தூதுவிட்ட காலம், காதல்கள் வளர்ந்தது அந்த காலத்தில். அன்னத்தின் காலில் தமயந்தி கடிதத்தை எழுதி அதில் செய்தியை எழுதி அனுப்பிவிட அது பறந்து சென்று அங்கே கொடுக்கும். குதிரைகளை வைத்து கொண்டு சென்று நாட்டுக்கு நாடு செய்திகளை அனுப்பி கொண்டிருந்த காலம். அதன் பின்பு எழுத்து போக்குவரத்து தபால் விநியோகம் வந்த பின்பு அஞ்சல் கடிதங்களை எழுதி நாங்கள் செய்து கொள்வோம். அதன் பின்பு வானொலி வந்த பின்பு எங்களுக்கு விருப்பமானவருக்கு தூது செல்லும் வகையிலே பாடல்களை கேட்போம் இல்லையா, அன்பு தபால் எழுதி கொள்வோம். அதை நான் அனுபவித்திருக்கின்றேன் கிருஷ்ணா, என்னுடைய பருவ காலத்திலே நான் உத்தியோகம் கிடைத்து ஆசிரிய பதவி கிடைத்து கிட்டத்தட்ட 300 மைல்களுக்கு அப்பால் பணிபுரிந்த வேளையிலே அங்கிருந்து தபால் அட்டையிலே அஞ்சல் கடிதத்தை எழுதி போட்டால் யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் எடுக்கும். அதன் பின்பு 2 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய போக்குவரத்து புகைவண்டி சாதனங்கள் இருந்தபடியால் தொடர்ந்து வகை வழியிலே அந்த பொதிகளை அனுப்பி கிடைக்கக்கூடிய வகைகளெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகளை செய்து வந்து இப்பொழுதுதான் நினைத்தவுடன், அதுகமும் சாமம் அதிகாலை என்றில்லை, தொட்டவுடன் பேசிக்கொள்ளலாம் நினைத்தவுடன். அதைவிட இப்பொழுது புதிய முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட AI செயற்கை முறை நுண்ணறிவு அது வந்து நினைத்ததை கூறுது ஐயா. இப்போ நீங்கள் தொலைபேசியை கைபேசியை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு தட்டி பாருங்க, அந்த நினைவோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அது எங்கள் மூளையை படிக்கின்றது, படித்து அதை தருகின்றது. அவ்வளவு தூரம் நுண்ணறிவு வந்துவிட்டது. மகிழ்ச்சி. அப்போ இந்த மகிழ்ச்சியான வேளையில் இவ்வளவு நேரம் பேசினோம், இதையெல்லாம் பொறுத்து வைத்து ஒரு பாடல் ஒன்று கேளுங்களேன், ஒளிபரப்புவோம்.
1: கலைதனில் விழுந்த கலை எடுப்பான், கையில் சக்தி வேல் எடுப்பான், அந்த பாடல் கொடுங்க.
0: கலைதனில் விழுந்த கலை எது அப்பாவா?
1: கலைதனில் விழுந்த கலை எடுப்பான்.
0: என்ன திரைப்படத்தில் அந்த பாடல்?
1: என்னதான் முடிவு ஐயா?
0: ஓ, என்னதான் முடிவு, அதுல தானே பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே என்ற பாடல். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு, சீர்காழி ஐயாவுடைய பாடல். அருமையான கருத்தா, எங்கே தேடி பிடிக்கின்றீர்கள் இப்படியான தரமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து ஞாபகத்தை ஊட்டி எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகின்றீர்கள் கிருஷ்ணா. கலை தனில் விழுந்த கலை எதப்பா, அது எதை ஐயா, கலை தனில் விழுந்த கலை எதப்பா பாடலை கேட்ட
1: பாடலை கேட்டு நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா.
0: சிறந்த பதில், சிறந்த பதில். பாடலை கேட்டால் கூறும் ஐயா, நீங்களே விளக்கத்தை தந்துவிட்டால் பாடல் கேட்க மனம்பறான்னு அற்புதமாக சூட்சமமாக ஒரு பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இத்தனை வார்த்தை சொல்லடா வாய் திறந்து என்ற ஒரு பாடலுக்கு ஒரு சொல்லு வரும் என்று பார்த்தால் இத்தனை சொற்கள், இத்தனை விதமாக, இத்தனை உலகமெல்லாம் சுற்றி வந்து விட்டோம் இல்லையா. அந்த காலம், இந்த காலம், இடைக்காலம், நடுக்காலம். சிறப்பாக இருங்கள், மகள் வந்து விடுவாள் விரைவிலே, நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக உண்ணுங்கள், உறங்குங்கள், அமைதியாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். வானொலியோடு இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும், அமைதி மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். நன்றி கிருஷ்ணா, இனிமையாக உரையாடினோம். நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோமா? நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். இப்பொழுது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு உறவு வருகின்றார், யாராக இருக்கலாம்?
2: வணக்கம்.
0: வணக்கம் அப்பா என்று கூறும் பொழுதே அன்பு மகள் ஷியாமலா பிரபா என்பதை நான் புரிந்து கொண்டேன். உலகளாவது தெரிய வேண்டும் யார் இவர் என்று என்பதற்காக

0: வந்துவிட்டீர்கள் ஷியாமலா மகளே. நலமாக இருக்கிறீர்களாம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்கிற காரணம் இந்த நல்ல மழை பொழிந்ததோ?
1: ஆமாப்பா, கொஞ்சமாக தான், ஆனால் நல்ல காற்று.
0: அந்த மழை குளிரை தரும் பொழுது
1: நல்ல பெரிய மழைப்பா,
0: காற்று அள்ளி கொண்டு வந்து வீசி விட்டது உங்களுக்கு குளிரை, மழையினுடைய அந்த. சில சமயம் மகளே மழை வரும் என்றால் ஒரு மனம் வரும், அதை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்களா?
1: அதெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சேன்ப்பா.
0: இல்லையம்மா, அந்த மழை இப்பொழுது தான் நல்ல கோடை காலம்.
1: மூக்கு எதுவுமே வேலை செய்யாதுப்பா.
0: ஓ, அது உங்களுக்கு உடல் கூறுகள் அப்படி மனம் குணம், அதனால ஒரு சிறந்த ஒரு இதுதானே, மனம் குணம் தெரியாத ஒரு வாழ்க்கை.
1: நல்லா இருக்கும்ப்பா.
0: எதை கொடுத்தாலும்
1: வரும்போது நான் மழையில ஆடிட்டு இருப்பேன்.
0: ஆஹா,
1: அப்ப அந்த வாசனை வரும், ரொம்ப
0: அதெல்லாம் வரும். இப்படியெல்லாம் மழையில கண்டபாட்டில ஆடியபடியால் தான் உங்களுக்கு இப்பொழுது இப்படி இருக்கின்றது. சிரத்து எடுத்துக்கொள்ளணும், சிரமம் இருக்கப்படக்கூடாது, வருவதெல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு அதற்கேற்ற பரிகாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் அங்கே மயில் ஆடுவதா மகளே? உங்கள் அயலிலே முன்பு கூறுவீர்கள் மயில் முட்டு எல்லாம் எடுத்து பார்த்தேன் என்று கூறு.
1: இப்ப அங்க இருக்குப்பா, இங்க இப்ப நான் இன்னும் ஊருக்கு வரலையே, இஞ்சுக்குடி வரலையே.
0: இஞ்சுக்குடிக்கு வரலையா?
1: செங்கல்பட்டுல இருக்க.
0: ஓ, பேர்த்தி எப்படி இருக்குண்டா?
1: அன்று
0: நீங்கள் பார்க்கும் காலத்திலே மனித இனம் எவ்வளவு தொகை, இன்று எவ்வளவு தொகை, அதே போன்று அவர்களும் தங்களுடைய இனத்தை பெருக்கத்தானே வேண்டும். இனத்தை பெருக்கத்தானே வேண்டும். சரி, இந்த நல்ல வேளையில நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று, நீங்கள் நல்ல நல்ல பாடல் தரக்கூடியவர்கள், என்ன பாடலை தரலாம் என்று?
1: ரங்குன் ராதா படம்ப்பா. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும்.
0: அற்புதமான பாடல் ஷியாமலா நீங்கள் பாடினீர்கள். இந்த பாடல் எங்களுடைய சிறுவர் பூங்காவில் அடிக்கடி நான் முன்பு ஒளிபரப்பது உண்டு. பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவுடைய குரலில் வந்த பாடல் தானே? ஆமா ஆமாம், ரங்குன்றது இனிமையான ஒரு பாடல். எவ்வளவு அற்புதமான வரி அந்த வரி. பாடசாலைக்கு குழந்தைகளை அனுப்புவதற்காக உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு கொட்டி அவர்களை நல்ல வழிப்படுத்துவதற்காக ஒரு அன்னையினால் பாடப்பட்ட பாடலாக நாங்கள் அந்த கருதி கொள்ளலாம். அதனால் தான் என்னவோ இன்னமொரு பாடல் கூறுகின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணிலே பிறக்கும் பொழுது அவை நல்லவராவதும் கெட்டவர் தீயவராவதும் அன்னை வளர்த்ததிலே. உங்களோட பிறப்பு அன்னை வளர்ப்பிலே தான், தந்தை வளர்ப்பு கூறவில்லை பார்த்தீர்களா? ஆனால் தந்தை எவ்வழி மைந்தன் அவ்வழி என்று ஒரு பெரிய தாரக மந்திரத்தை போட்டு விட்டார்கள் பாருங்கள். இந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறி மாறி எவ்வளவு கருத்துக்களை கொண்டு வந்து எங்கள் உள்ளத்திலே வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை. சிறந்த பாடல் அந்த பாடல். அந்த ஒரு தடவை அந்த பாடலின் பல்லவியை பாடுங்களேன்.

0: சிலை
1: தன்மாலை
0: போல.
1: பூ சூடி உன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிலை போல ஏன் அங்கு நின்றாய். வார்த்தை வந்து போச்சுவா,
0: சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்ற, அற்புதமான
1: சிந்தாத
0: பெயர்கள் கொண்ட பாடல்.
1: கண்ணீரை
0: உங்களுக்கு
1: ஏன் சிந்துகின்ற,
0: வலைத்தளம்
1: நல்லா
0: சற்று
1: நல்லா மனதில் பிடிச்சு.
0: களைப்படைகிறது உங்களோட
1: ஆமா ஆமா
0: வலைத்தளம் போல்
1: கோலாக
0: தெரிகின்றது.
1: படுது. ஆமா
0: இணைந்தமைக்கு நன்றி. என்னோடு இணைந்து
1: வாய்ப்பு
0: தொடர்ந்து
1: கிடைச்சதை
0: முடியும்
1: வச்சு பயந்துட்டு இருந்தேன்பா.
0: நிகழ்ச்சி நிறைவரும் வண்ணம் என்னோடு இணைந்து அப்பாவுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கின்ற அன்பு மகளே, என்னுடைய நன்றி உங்களுக்கு.
1: ஆமாப்பா ஆமாப்பா, நன்றி பாருங்க,
0: நன்றி அம்மா. சிறப்பு உங்கள்
1: நன்றிப்பா,
0: பாடலை நான் தருவேன்,
1: நன்றி.
0: கேட்டு மகிழ்வோம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம் கதம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல். அந்த மொழியிலே நாங்கள் ஒரு பாடலை கேட்டு பாதியிலே நிறுத்திவிட்டோம். வேறு பொருட்கள் வேறு விடயம் பேசுவதற்காக இணைந்த உறவுகளை இணைத்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை மீதியையும் கேட்போமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் என்று கூறி வந்தவர் யார் என்று ஆதார அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா? சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி வந்து விட்டார். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றார் ரேவதி?
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக
0: இருக்கின்றீர்கள் என்பது ஆம், மகிழ்வாக இருக்கின்றேன் என்பதா, ஏதோ இருக்கின்றேன் என்பதா, எப்படி அதனுடைய பொருள்?
1: அப்பாவுடன் பேசும்போது மகிழ்வு தானாக வந்தது.
0: அப்படியா? ஏனென்றால் எனக்கு நீங்கள்
1: மறந்து எல்லாம் மறந்து இணையும் போது, நம்மளோட வானொலியில் இணையும் போது மகிழ்ச்சி அது தானாகவே வருகிறது,
0: வந்து விடுவோம். இதுதான் உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. நாங்கள் மகிழ்வில்லாது விட்டாரும் அடுத்தவர்களை மகிழ வைக்க வேண்டும். அதற்குத்தான் இறைவன் இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஒரு பிறவிதானே ஆறு அறிவை கொண்ட பிறவி. அந்த ஆறாவது அறிவிலே தான் இந்த அறம் என்றால் என்ன, இதெல்லாம் அறத்துக்குள்ளே அடுத்தவர்களை மகிழ வைப்பது ஒரு அறம். நீங்கள் வந்தவுடன் நாங்கள் மகிழ்கின்றோம், மகளை வரவில்லை என்றால் நாங்கள் அப்படியே துயர்வு என்ன நடந்ததோ என்று ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு புனைப்பு, அந்த ஒரு எண்ணத்தை தருவதற்காக இந்த வானொலி எங்களை இணைத்து வைத்திருக்கின்றது தான் எண்ண வேண்டும். சரி, அந்த மகிழ்ச்சி வந்து இணைந்தவுடன் மகிழ்ச்சி வந்துவிட்டது உங்களுக்கு. அங்கே இருக்கும் பொழுது உங்கள் பகுதியிலே இன்றைய தினம் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கெல்லாம் சிறப்பு, அகா உற்சாகம், உற்சாகம். உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: உங்களுக்கு உற்சாகமாப்பா, உங்களுடைய
0: சிறப்பம்மா. இன்று சிறப்பான ஒரு காலநிலை அம்மா. இது இனிமேல் வருமோ என்று எண்ணக்கூடிய என்றோம். 24 பாகை மகளே, 24 பாகை. இன்றைக்கு 15 மணி நேர பகல், மழை இல்லை, நல்ல இதமான காற்று பதமாக வீசி எங்களை குதூகலிக்க வைக்கின்றது. வெளியே நாங்கள் உணர்வதென்றால் ஒரு கிட்டத்தட்ட 24 பாகை இருந்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான உணர்வும் இருக்குன்னா. ஆனால் வெப்பம் தெரியவில்லை, காற்றோட்டம் அப்படியே சூப்பரானது. சூப்பர், ஆங்கிலத்தில் சூப்பர் என்று கூறுவார்கள். அப்படி வந்திருக்கு. எங்களுடைய யோகாராஜ் வந்து சூப்பராயிருக்கு என்று கூறுவார்கள். அந்த சூப்பர் நல்ல காலநிலை மகளே இங்கே. ஏனென்றால் மதமான இதமாக இருக்கின்றது. இந்த இந்த வாரம் பூராவும் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு எண்ணுகின்றேன். இதுதான் சிறந்த வாரமாக இந்த வருடத்திலே இருக்கும் என்றும் நான் எண்ணுகின்றேன். இதே போன்ற காலநிலை மீண்டும் வருமோ என்று எங்களால் கூற முடியாது. அப்படியான காலநிலை உள்ள நாடு தானே இந்த நாடு. இன்று இருக்கும் காலநிலை நாளை வர முடியாது. ஏனென்றால் ஒரே நாளையில் காற்று, மழை, வெயில், பனி, புயல் அத்தனையும் ஏற்படுகிற நாடு இந்த நாடு. ஒரே நாளையில் காணலாம். நன்றாக இருக்கும் என்று பார்த்தால் வெளியே போக மழை தோறும், மழை பெறுகிறது என்று பார்த்தால் பனி பொழியும். இப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் உங்களை போன்று நாங்களும் அழகான உடை உடுத்து வெளியே உலாவிருக்கோம். ஆமாம், எங்களோட ஆசிய நாடு போன்று நாங்களும் வந்து உங்களை போன்று எல்லா விதமான உடைகள் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் வீட்டின் உள்ளே இருக்க முடியாது, வெப்பமாயிருக்கும். ஏனென்றால் இந்த இந்த கனடாவிலே குளிர் நாடு, குளிரை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட வீடுகள் தான் இருக்கு. நான் முன்பே கூறியிருந்த இந்த கட்டட அமைப்பு வந்து எப்பொழுதும் வீட்டின் உள்ளே எந்த காற்றும் புகாமல், வெப்பம் புகாமல், குளிர் புகாமல் இருப்பதற்கு ஏற்ற உபகரணங்களை கொண்டு இணைக்கப்படுகிறதான், இழைக்கப்படுகின்றதான், அமைக்கப்படுகிறதான் இங்கு உள்ள வீடு. அது சாளரமாக இருக்கலாம், கதவாக இருக்கலாம், எந்த துவாரங்களும் இருக்காது. வெளியே இருந்து ஒரு கருவியை கொண்டு வந்து உள்ளே, உதாரணத்துக்கு தொலைக்காட்சியை நாங்கள் புகுத்த வேண்டும் என்றால் அதுக்கு வர இலை, அந்த வயர் என்ற அந்த இலை, அதெல்லாம் வெளியே இருந்து உள்ளே கொண்டு வர வேண்டும் தானே. அதை உள்ளே துளைப்பதற்கு சுவரிலே ஒரு ஓட்டையை போட்டு அதை உள்ளுக்கு தள்ளிவிட்டு அதை உடனே அடைத்து விடுவார்கள் அந்த ஓட்டையை ரெண்டு பிறகும். அப்போ அதற்குள்ளாலே காற்று கூட புக முடியாது, காற்று புக முடியாது. இல்லைன்னா ஒரு சின்ன துவாரம் இருந்தாலும் அதன் உள்ளாலே ஊசி மாதிரி வந்து புகுந்து விடும் குளிர். அந்த மையத்திலே வைத்தபடியால் இந்த வெப்பம் வந்து நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. இப்ப இன்று 24 இருக்கிறோம் என்றால் ஆஹா என்ன வெப்பமா இருக்கின்றால் சில பல மாலையிலே சடுதியாக குறைந்துவிடும். அப்படி நாங்கள் வாகனத்தை கொண்டு செல்லும் பொழுது, நேற்றைய தினம் கூட நான் விழாவுக்கு செல்லும் பொழுது மாலை நேரம் நல்ல வெப்பம், நான் சாதாரண உடை எங்களுக்கு அதுக்கு செல்ல வேண்டிய ஆடைகளை அணிந்து கொண்டு போனேன். அழகுறை உடுத்து கொண்டு சென்ற ஆடை மீண்டும் வரும்பொழுது குளிர்ந்து வாங்கிவிட்டது. அப்போ வாகனத்துக்குள்ளே நான் மேலே அங்கே குளிர்ச்சட்டை வைத்திருந்தேன், உடனே எடுத்து போகிறதுக்கு மூடிக்கொண்டு வந்து விட்டோம். அப்படி திடீரென்று மாறும் அம்மா. சரி, அப்போ நீங்கள் வெளியே சென்றீர்களா? இன்று வெளியே சென்றீர்களா?
1: இன்று எங்கு வெளில செல்லப்பா, ஆனால் ஒரு மாலை ஒரு 7 மணி 7.5 மணி அளவுல ஒரு தூறல் போட்டதப்பா, நல்ல பலத்த தூறல்.
0: சிறப்பு அம்மா, சிறப்பு அம்மா. இந்த மலையளவு சுவாமிக்கு திணையளவு புஷ்பம் என்று யானை வாய்க்கு பொறி கடலை என்பது போல ஒரு பெரிய மலையை எதிர்பார்த்த உங்களுக்கு சாதாரண தூறலாவது கிடைத்ததே அம்மா. அது பெரிய ஆனந்தமா இருக்கும் இல்லையே. அதன் பின்பு அடடா வந்தது கொஞ்சம் பெரிதாக வந்திருக்குமே மலை என்று கூறுவோம். ஆனால் இது என்ன இந்த மலை வந்து இப்படி கொட்டுகிறது என்றும் பெரிய மலை வந்தால் கூறுவோம் நாங்கள். எல்லாத்துக்கும் வார்த்தைகளை வைத்து சொல்லுகளை வைத்து நாங்கள் உபயோகித்து அதனுடைய கருத்துக்களை இப்படி ஆழம் நீளம் ஆக பரிமாறிக்கொள்ளுகிறோம் ஒருவருக்கொருவர் இல்லையா. சாதாரணமாக மலை தூறினால் வந்த மலை கொஞ்சம் பெரிதாக வந்திருக்கலாம் தானே என்றும் கூறுகிற இதே வாய் இதே வார்த்தை கொஞ்சம் பெரிதாக வந்து விட்டால் இது என்ன இப்படி கொட்டுகிறது என்று சரித்துக் கொள்வோம் இல்லையா. ஆமா, அனுபவித்தீர்களா வெளியே சென்றால் உங்களில் பட்டதா?
1: நான் மாடியில இருந்து நல்ல மழையில நனைஞ்சேன், ஆனா வீட்டுக்குள்ள வந்து எப்பயும்
0: வீட்டுக்குள்ளே பப்பமாக இருக்கு மொழியே மலை என்றார். ஆனாலும் இந்த மழை ஒரு நல்ல மழையாக தெரியுது, கோடை காலத்தில் வருவது அல்லவா? சரி, சிறப்பு. அப்ப இன்று நீங்கள் வெளியே எங்கும் செலவு உங்களுடைய உடல் நிலை இப்பொழுது மருத்துவரின் ஆலோசனையோடு தான் இருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய நடைமுறை ஓ அப்படி ஏதாவது முன்னேற்றம் கண்டிருக்கின்றீர்களா? அதுல
1: முன்னேற்றம் வரும்னு நம்பிக்கையோட சாப்பிடுறேன்.
0: நம்பிக்கை தான் வாழ்க்கை, நிச்சயமாக அது அரங்க நிறைவேறும். துன்பம் வேண்டாம்.
1: மட்டும் காலையில எழுந்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே செவர்களை ஏதாவது பிடிச்சிட்டு எழுந்துக்கிறேன். ஏன்னா இதை நம்பி காலை நம்பி நம்ம செயல்படுத்த முடியாதுன்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் எழுந்துன்னு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிக்குது.
0: வாழ்த்துக்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும் மகளே. திடீரென்று எழுந்து ஒன்றை செய்ய முடியவில்லை, உடல்நிலை செய்கிறது படிப்படியாக படிப்படியாக அல்லது உதவி ஒன்றை நாடலாம், உபகரணங்களுடைய உதவி இல்லை மக்களின் உதவி ஏதோ ஒன்றை பெற்று திடமாகிய பின்பு நீங்கள் நடமாடலாம். அதை விட்டு விட்டு இந்த திடார் பிடாரன் அப்படி செய்தீங்க என்றால் அது உண்மையிலே வருத்தத்தை தான் கொடுக்கும். அது படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. எங்களால் உரையாட முடியாது. உங்கள் எண்ணத்தை எனக்கும் எனது எண்ணத்தை உங்களுக்கும் பரிமாறிக் கொள்வதற்கு இந்த ஒரு நாக்கும் இந்த ரெண்டு உதடும் உள்ளே உள்ள குரல் வளையும் தான் உதவி செய்கின்றது. எல்லா மொழிகளுக்கும் அப்படித்தான். ஆனால் அதிலே எங்களுடைய தேன்மொழியிலே 24 எழுத்துக்கள் தான். ஆனால் எத்தனை கூடானு கூடிய எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன, சொற்கள் இருக்கின்றன எழுத்துக்களை கொண்டு. சரி, இந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம்? எங்கே கொண்டு வாருங்கள் ரேவதி, என்ன பாடல்
1: கொண்டு வருகிறேன் அப்பா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஞாபகம் படுத்துறேன்ப்பா. வெள்ளிக்கிழமை நான் வந்தப்பா இதுக்கு எதுக்கு தெரியுமா? பக்தி உலாக்கு நான் வந்தேன். வந்து நான் பேசின அன்னைக்கு ஆனா பேசப்பட்டது திருப்புகழ் பாடியிருக்கலாம்.
0: ஆமா, நேரம் பற்றாக்குறையம்மா, நான் எதிர்பார்த்தேன் தான், நேரம் காணாதம்மா.
1: அல்ல இல்ல, அன்று இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இல்லப்பா, வெள்ளிக்கிழமை நான் வந்து உங்களோட பேசினேன். அவரு அன்னைக்கு நான் உங்களுக்கு இதுவும் கொடுத்தேன், கடைசியா வரும்போது
0: முகப்புற
1: அந்த அனுசரணி அது என்ன சொல்றதப்பா
0: தொகுத்து
1: வழங்கியிருந்தீர்கள். பிரகாரம் பதமாக இதமாக இருந்தது இல்லையா உங்களுடைய இன்றைய தட்ப வெப்பநிலை
0: சொல்லாடல், தட்ப வெப்ப ஆமாம் அதற்கு தரப்போ
1: இந்த பாடல்ல வரும்பா. பதமாக கொஞ்சம் இதமாக அப்படின்னு வரும் அப்பா,
0: இடையில அந்த வார்த்தை வருமோ பதமாக கொஞ்சம் இதமாக
1: வரும் அப்பா.
0: அப்ப அது என்ன பாடல் மகளே?
1: அலங்காரம் கலையாமல், அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் என்ன சுவையோ அந்த பாடல.
0: அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் சுவை, என்ன தமிழ் வார்த்தைகள் அம்மா, தமிழ்லேயே வருகின்ற உலகம். அலங்காரம் அக்கைதான் நிதமாக பதமாக என்றெல்லாம் வருமா சிறப்பான பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். இது சொல் தருகின்றது எங்களுடைய சம்பாசனையிலே. எப்படி எப்படியெல்லாம் அங்கெங்கெல்லாம் உலா வந்து விட்டு தொகுத்து அதுக்குள்ளே இது கொண்டு வந்து தந்தீர்கள். அலங்காரம் கலையாமல் என்ற வரி கொண்ட பாடலை மிகவும் சிறப்பான ஒரு பாடல் உங்களோடு கேட்டு மகிழ்வதற்கு நான் மட்டுமல்ல எங்கள் உறவுகளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்டு மகிழ்வதற்கு. அந்த இன்றும் நீங்கள் உங்களுடைய முடிவுரையை தொகுப்புரையை தரலாம் மகளிர், எனக்கும் உதவியாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பாடமாக இருக்கும். ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய எங்கள் தளத்திலே இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் வல்லுநர்களாக வர வேண்டும் என்பது அப்பா அவனுடைய ஆசை. அம்மா வரும்போது அவள் என்ன செய்வா, பத்து பேரை வைத்து கொண்டு பேசிவிடும், பத்து பேரையும் சொல்லுவா, ஒரே நேரத்தில் செய்ய சொல்லுவார். அப்படியா, விரைவில் வருவார் கேட்டு மகளாம் இணைந்து நல்லது. ஒரு நேரத்தில்
1: ஒண்ணு சொன்னீங்களே, அதாவது விமர்சனம் ஒரு படமோ ஏதோ ஒரு பாடலை பத்தியோ அதை கொண்டு வரேன்னீங்களாப்பா.
0: விமர்சனம் அது வந்து பாடலை தந்து விட்டாது. நீங்களும் அம்மாவும் செய்தீர்கள் முன்பு, ஞாபகம் இருக்கின்றது. என்னென்றால் என்னோடு நான் உன்னோடு நான் இல்லை இல்லை ஒரே ஒரு வரும் ஒரு தலைப்பு அது வந்து ஒரு பாடலை நீங்கள் ஒரு பாடலை தந்து அதுக்கு விமர்சனம் செய்து கொண்டு வரும்போது அதுக்கு பதிலாக இன்னொரு பாடலை மற்றவர் தருவது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அம்மாவுடன் பேசியிருக்கேன். அது அம்மாவும் பெண்களும் பெண்களும் என்றால் சிறப்பாக இருக்கும். அது பெண் அறிவிப்பாளரோடு தொகுப்பாளரோடு நேயரம் வருவதால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்றால் பார்ப்போம். அந்த அப்படி ஒரு நிகழ்வு வர இருக்கின்றது.
1: அதே இல்ல இல்ல அதே போல நீங்கள் வந்து அது அது மாதிரியே, அதாவது எங்க எல்லாருமே கலந்து பொதுவாக கலந்துக்கிறோம் இல்லையா.
0: சரி அப்படி ஒரு நிகழ்வு, சரி அப்படி ஒரு நிகழ்வு நான் கொண்டு வருகிறோம். ஒரு பாடலை கொண்டு வந்து விட்டு அதிலே ஒவ்வொரு வரிகளை கொடுத்து அதுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களை. சரி அந்த ஞாபகம் ஊட்டியது நன்றி அம்மா, ஞாபகம் ஊட்டியது நன்றி இறைவதி. நான் பதிவிலே வைத்து விடுகிறேன். இன்று துவக்கம் அதற்கேற்ற ஆயத்தங்களை ஒழுங்குகளை செய்துவிட்டு அம்மாவுடன் பேசி அவர்தான் இந்த நேர அட்டவணை நெறிப்படுத்துவது அவர்தான். அவரோடு கலந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கேட்போம் இல்லையா. எத்தனை நிகழ்ச்சிகளை நான் இப்போ நிறுத்திவிட்டேன் மகளே, பல நிகழ்ச்சிகள் அப்படி இதை கொண்டு வருவோம். இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா. முன்பு மஜித் அவர்கள் இருக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருப்பது இல்லையா, நீங்கள் அந்த இடைப்பாடலை கொடுத்து அது அம்மா கொண்டு வருகிற ப்ரோக்ராம் அவனுடைய நிகழ்ச்சி அது. பார்ப்போம். நினைவூட்டலுக்கு நன்றி நன்றி அன்பு ரேவதி. முடிவிலே நீங்கள் வாருங்கள், பாடல் முடிவு வரும்பொழுது என்னுடைய உரையிலே கேட்டுவிட்டு நீங்கள் வந்து முடிவிலேயே தாருங்கள். நன்றி மகளே,
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் மகளே வணக்கம். அடுத்த உறவை நான் எதிர்பார்க்கின்றேன். வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் யார் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம் தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறினால் அது கோவை நாகப்பன் அவர்களாகத்தான் இருக்கும். சரிதானே
2: சரிதானே.
0: அப்படித்தான் நீங்க ஆதார் அட்டையை பார்த்து பதிந்தவுடன் சொல்லுகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
2: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நீங்களும் நலமாக
0: இருக்கிறீர்கள்? நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். அங்கே கோவை மாநகரம் என்றால் மிகவும் ஒரு மந்தமானதுமல்ல அதிவேகமாமல்ல ஒரு இதமான பதமான, இப்பொழுது ரேவதி சொன்ன வார்த்தை இதமான பதமான சூழல் காலநிலையில் இருப்பீர்கள். அப்படி நான் இங்கே வலைத்தளத்திலே செய்தியிலே பார்த்தேன் கோவை மாவட்டம் நல்ல மழை பொழிந்ததாக அறிந்தேன். உண்மையா?
2: சரி சரியான மழை ஐயா.
0: ஆ சரியான மழை தான், நீ ஒரு பிள்ளையும் இல்லை தானே அதில், சரியான மழை. எங்கள் தவளை பார்த்தீர்களா, சரியான மழை என்றால் மிதம் மிஞ்சியது என்பதை அழுத்தி கூறுகின்றது இல்லையா.
2: முதல்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மட்டும் சொல்லும் போது அதிக வெப்பம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அந்த வெயில் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல.
0: சரியான மழையாப்பா, சரியான மழை தானே, ஒரு பிழைப்பு இல்லை. ஞாபகம் இருக்கிறதா நீங்களும் நானும் ஒரு தடவை சும்மா பேசணுமாப்பா, எத்தனை சும்மாக்கள் இல்லையா. எங்களுக்கு தமிழ்ல சரியான மழையாப்பா, சரியான மழை. அவன் சரியான சுட்டித்தனம் பண்ணுவான். அப்போ அதி சிறந்த அதிகமான பிழைகளை செய்வான கூட சரியான பிழை விடுறானப்பா. இப்படிதான் வருவோம். சரியான சிருஷ்டி பண்ணுகிறான், சரியான துன்பம் கொடுக்கின்றான், சரியாக அட்டகாசம் பண்ணுகின்றான். சரியன்ற அந்த சரியான என்பதற்கே இத்தனை கருத்துக்கள் வருகிறது. சரியான மழை பொழிந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கின்றீர்களா, அல்லது இதை இப்படி மழை கொட்டி விட்டது என்ற ஏதாவது துன்பத்தோடு இருக்கின்றீர்களா?
2: துன்பம் ஒரு அளவுக்குலாம் எதுவும் இருக்காது.
0: அங்கே கோவையிலே அப்படி இருக்காது ஐயா. சிறப்பு சிறப்பு
2: சிறப்பு.
0: நீண்ட நாட்களுக்கு இடையிடையே உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எங்களை வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முன்கள் தமிழ்வானில் நீண்ட கால உறவாக இருக்கின்றீர்கள் என்று இந்த சரியான என்றதை வைத்து உங்களுக்கு புரிந்தவற்றை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். எங்களுக்கு நாங்கள் ஏன் சரியான என்று பிழையான விடயத்துக்கு சரியான என்று கூறுகின்றோம் அப்படி நினைக்கின்றீர்களா?
2: ஒரு அடைமொழி சொல்ல கூட இருக்கலாம்.
0: ஆமாம், அது எதற்கு அடைமொழியாக பாவிக்கிறோம்? மிதம் மிஞ்சியதற்கு, அளவு கடந்ததுக்கு சரியான என்று கூறுவோம் இல்லையா?
2: என்ன வார்த்தை சொல்லுன்னா அதுல இருந்தே புடிச்சிட்டீங்க டாபிக்க.
0: சொல்லோடும் பாட சரி. சரியான சரியான சரியான பதில் என்று கூறுவார்கள். சரியான பதில் என்று. ஆனால் என்ற எடுத்துக்கொண்டோம் அதிகம் மிகவும் பட மோசமான இந்த பதிலை கொடுத்தாலும் சரியான பதில் சொன்னீர்கள் ஐயா, இப்படியும் சொல்லலாமா என்று கேட்டுவிடும் உடனே. அந்த சரியான என்றது எங்களுடைய ஓசை நயத்தை வைத்து பொருட்கள் மாறிக்கொண்டு போகும் அந்த அந்த சொல்லுக்கு இல்லையா? நாங்கள் முன்பு சும்மா என்றதை பேசினோம் இருவரும், ஞாபகம் இருக்குல்லவா? அதே மாதிரி அந்த சும்மா என்றது சும்மா அது ஒன்றும் இல்லை, ஆனால் எத்தனை உடையத்தை கொண்டு வரும் அந்த சும்மா. அதே ஒன்று சரியானது என்றது கூட, நல்லதை சொன்னாலும் சரியானது என்றுவோம், மிக மிக மிக நல்லதை சொன்னாலும் சரியான பதில் என்று கூறுவோம். சரியான பதில் சொன்னீர்கள் என்று நக்கலாக நளினமாக பிழையான பதிலை சொன்னவருக்கு இப்படியும் சொல்லுவோம். அந்த பிழையை கூட சரியான பதிலை சொன்ன இப்படியா சொல்லுவது என்று கேட்போம். இந்த சரியான என்றதும் ஒரு பொல்லாத விடயம்தான். சரியான வேலை இப்போ ஒரு ஒரு ஒரு கூடாத வேலையே செய்து விட்டார் ஒருவர் எங்களுக்கு, எங்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் எதுவும் இல்லாமல் ஏற்பட்டு விட்டது. அவரை பார்த்து சரியான வேலை செய்தியலப்பா, இப்படியும் செய்யலாமா என்று கேட்டுக்கொள்வோம் இல்லையா? அதே வேளை ஒரு திருப்தியான சரி திருப்தியான குறுங்கள்.
2: அவர் செஞ்சது பிழையான வேலையா இருந்தாலும்
0: அதே போன்று மிகவும் சிறப்பான ஒரு வேலையை சரணத்திலே செய்து நன்மை பல பெற்றவுடனே சரியான வேலை செய்தீர்கள் ஐயா, இல்லையென்றா எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்காது என்று போற்றியும் சொல்லுவோம் அந்த சரியான என்றது. பாருங்கள் எங்கள் தமிழிலே பதங்களிலே சொற்களை எப்படி எப்படி எந்த பக்கத்துக்கும் அடுத்து ஒருவர் ஒரு தீங்கை செய்து விட்டார், அவருக்கு வழக்கு வந்துவிட்டது, நீதிபதி தீர்த்து விட்டு அவருக்கு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கின்றார் என்று வைப்போம். தூக்கு தண்டனை என்றால் என்ன? ஒருவன் இறக்க போறான், அவனுடைய உயிர் போக போகின்றது. நாங்கள் உடனே என்ன சொல்லும்? சாடியான தீர்ப்பு, இதுதான் தீர்ப்புன்னு கொடுவோம் இல்லையா? ஒருதனை கொலை பண்ண போற அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகிறது, சரியான தீர்ப்புன்னு நாங்கள் கூறுகிறோம். பார்த்து அந்த சரியான என்ற பதம் எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் கருத்தை கொடுக்கிறது. சரியான என்பதுக்கு ஒரு கருத்து என்று இல்லை இல்லையா? நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சரியான என்ற பதம் எங்களை சரியாக கொண்டு வந்து நிறுத்துகிறது இதுவரையும். சரியா சொன்னீர்கள், சரியாத்தான் சொன்னாரு நாகப்பன் அவர்கள். நீங்க சரியாத்தானே சொன்னீர்கள், சரியாத்தான் சொல்லியிருக்கீங்க. பாருங்கள் அந்த அந்த உச்சரிப்பிலே அந்த சொல் எவ்வளவு நடனம் ஆடுகின்றது. சிறப்பு அங்கே உங்களுடைய காலநிலை சிறப்பாக இருக்கு, மகள்வா இருக்கு, பணி எல்லாம் எப்படி சொல்கின்றது?
2: கோடை
0: கால விடுமுறைகள் இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு
2: விடுமுறைங்கிறது நமக்குலாம் கிடையாது, மதமும் வேலை தானே.
0: ஓ,
2: ஆசிரியர் பணி இருந்தா தானே விடுமுறை எல்லாம்
0: இருக்க வரும். அது சரி, எங்களுக்கு அடுத்த மாதம் விடுமுறை விடுகிற காலம் பாடுது.
2: அவங்களுக்கு விடுமுறை கிடையாது, அவங்களும் வேலைக்கு போறாங்க.
0: நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்டது, கேட்க எடுத்துக்கொண்ட விடுமுறை என்னவென்றால், இந்த வேளையில் ஏதாவது விடுமுறை பெற்று வெளியே சென்று உல்லாசமாக சென்று வரும் நோக்கங்கள் திட்டங்கள் இருக்கின்றதா என்பதை அறிவதற்காக.
2: அதெல்லாம் எதுவும் கிடையாது ஐயா. ஏன்னா இப்ப வந்து 12th முடிச்சுட்டு வந்து அடுத்து காலேஜ்ல சேர வேண்டிய கட்டம்.
0: மகளுக்கு இப்ப இக்கட்டா நேரம் என்ன?
2: ஆமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்கங்க எழுதி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, சிறப்பாக அமைய வேண்டும்.
2: நேற்றைய தினம் கூட போய் ஒரு இடத்துல என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வந்தோம், இனி நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கு. இந்த மாதிரி
0: அவர் செய்வார், சிறப்பாக செய்யக்கூடியவர் கிடைக்கும் அவருக்கு.
2: முன்னாடி நாம படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும் படிச்சுட்டு இருந்தோம்.
0: அது மட்டுமில்ல, தந்தை தாயின் விருப்பத்துக்கு தானே நாங்கள் டிகிரி எடுத்தது. எந்த மகன் இன்ஜினியரா பெற வேண்டும், அவனுக்கு இன்ஜினியர் நாலேஜ் இருக்காது, அவரை போது இன்ஜினியரா பெற வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும் என்னவார்கள். அவர்களுக்காக தானே நாங்கள் படித்தது. எனக்கு எல்லாம் ஆசிரியர் பதவி விருப்பமே இல்லை. வேறு வேறு எத்தனையோ பதவி, காவல்துறை அதெல்லாம் சென்று வந்தேன். ஆனால் தன் அன்னைக்கு விருப்பம் தன் மகன் ஒரு ஆசிரியராக பெறவேணும். என்னுடைய நாகரிகம் நடை உடை பாவனை அத்தனையும் ஆசிரியைக்கு உகந்ததில்லை. என்னை அப்படி ஆக்கிவிட்டார் என்னை. அடக்க ஒடுக்கமாக ஆசிரியர் தலை கூட நான் விரும்பிய மாதிரி சிகையை அலங்கரிக்க முடியாது ஐயா. அந்த பதவியில் இருப்பவர்கள் ஒரு ஞாபகம் இருக்குது, அவருக்கென்ற ஒரு சாந்திரிக லட்சியம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நான் வேட்டி ஒன்று கொடுத்து நான் நேஷனல் போட்டு தொழிலை உத்தரவியம் போட வேண்டிய ஒரு பதவி அந்த பதவி. அந்த வயதுலேருந்து அப்படி இருக்கும், உறுப்பாகத்தான் இருந்தால். ஆனால் அன்னையின் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. குழந்தைகளுக்கு எந்த துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அந்த துறையிலே அவர்களை தட்டிவிட்டு உயர்நிலை அடைய வைக்கலாம்.
2: ஒரு டிகிரிக்கு 18 என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியது.
0: ஓ, ஏனென்றால் மக்கள் தொகை முந்திக்கொண்டு வர வேண்டும், குறிப்பிட்ட புள்ளிகள் எடுக்க வேண்டும், முந்திக்கொண்டு வரக்கூடிய முன்னிலை பெற வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு பாடங்களையும். எத்தனை எல்லா குழந்தைகளும் சிறந்த குழந்தைகள் தான், நல்ல சிறப்பாகத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அதற்கேற்ற தாய் தந்தையர்கள் இப்போ வழிநடத்தும் வகை வந்துவிட்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. வேறு எந்த தொல்லையும் அவர்களுக்கு கொடுக்காமல் அன்றும் அப்படித்தானே. உயர்கல்விக்கு செல்லும் வரை எங்களுக்கு எந்த விதமான கட்டளையும் விட மாட்டார்கள். படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு, அதற்கேற்ற வழியிலே தட்டி கொடுத்து கொண்டு. ஏன்னா நீங்கள் படித்தவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் குழந்தை எந்த வழியில் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு கண்டுபிடித்து விடுவீர்கள். என்னுடைய தந்தையார் தாயாரெல்லாம் 2ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தான், அவர்கள் பெரிய பள்ளியிலே படிக்காதவர்கள். அக்காமார்களை என்னவென்றால் அவர் வயசுக்கு வந்தவுடன் பாடசாலையில் மறைத்து விடுவார்கள். அப்படியான காலத்திலே வாழ்ந்த நாங்கள் சமக்கேறவர்கள். அவர்கள் ருதுவடைந்து விட்டால் பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். வீட்டிலே மறைய வீட்டு வேலையை பார்த்துக்கொள், வீட்டு பார்த்து முக்கியம் வைத்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் வழிகாட்ட முடியாமல் இருந்தார்கள். காரணம் பண்பாடு, பண்பாட்டு கலாச்சார விழுமியங்கள் அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தது அந்த காலத்திலே. அப்பொழுது நல்ல பிரச்சைகள் இருந்தது, இப்பொழுது கூடாத பிரச்சைகள் என்று கூறவில்லை. அதிகமாக பரந்த விரிந்த அறிவு வளர்ச்சி வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்ததை விட்டு என்ன பாடலை இந்த சொற்களில் இருந்து உங்களால் பெற முடியும், ஏதாவது ஒரு பாடல் ஞாபகத்தில் வருகின்றதா, தரக்கூடியதாக இருக்கின்றதா, எண்ணிக்கொண்டு வந்தீர்களா, என்ன பாடலை கேட்போம் என்று?
2: அது வந்து கேட்கறதா இருந்தா இந்த சொல்லுக்காலம் பாடல் கேட்கற மாதிரி வரலாம்.
0: வேண்டாம். ஆமாம்,
2: அது நீங்க அதாவது நிகழ்ச்சியின் இறுதியில் கொடுத்தாலும் சரி.
0: நீங்கள் அதேவே உங்கள் பாடலை இறுதியாகத்தானே தெரிஞ்சும்படி கேட்டு என்னோட வழி நடந்து வருவீர்கள், பயணத்தில் பயணிப்பீர்கள் நீங்கள்.
2: ஒரு கலக்கலான ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: அட்டு சாக்க, எங்க கலக்கி விடுங்கள், கேட்போம்.
2: போடுவீங்களான்னு தெரியாது, பார்க்கலாம்.
0: போடுவோம் போடுவோம்.
2: படம் வந்து முதல் கனவை.
0: ஆமா, முதல் கனவை திரைப்படத்தில் என்ன பாடல்?
2: அதுல பீரு வேணுமா பிராந்தி வேணுமா?
0: அட்ர சாக்கேண்டாம், பியர் வேணுமா பிராந்தி வேணுமா? பியர் வேணுமா பிராந்தி வேணுமான்ற ஒரு கலக்கல் பாடல் என்று கேட்கின்றீர்கள். அதோடு சேர்த்து விஸ்கியையும் போட்டு விடுவோம். பியரு பீரு பியரு விஸ்கி எங்க மீண்டும் கொடுங்க. பியரு வேண்டுமா
2: பீரு வேணுமா பிராந்தி வேணுமா?
0: பிராந்தி பிராந்தியா, அதோடு சேர்த்து விஸ்கியையும் போட்டு விடுவோமா? ஒன்று போட்டு விடுவோம். அதுலயே கடையிலே அப்படித்தான் கூறுவார்கள், இதையும் கேட்டு அதையும் கேட்டால் இன்னும் இதுலேயும் ஒன்று போடுவான்னு கேட்பார்கள். சிறப்பு
2: கேட்டு
0: மகிழ்வோம். நன்றி நாகப்பன் அவர்களே. இடையிலே தாமதித்து வந்தாலும் ஒரு நாள் வந்தாலும் அதை கலகலப்பாக தந்து வானொலியை சிறக்க வைத்து செல்கிறீர்கள். எல்லா நலமும் உண்டாகட்டும். மகளுக்கு நல்ல நல்ல உயர்நிலை கிடைக்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய சிறுவர் பூங்காவின் சிறந்த மாணவி அல்லவா? நன்றி ஐயா, நன்றி நாகப்பன் அவர்களே. நலம் நலம் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டு சொல்லோடு பாடல் நிகழ்விலே இருக்கும் வேளையிலே அன்புடனே எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் அவர்கள் எட்டி பார்ப்பது போல் தெரிகின்றது. எங்கே மகாலிங்கம், வாருங்கள், உங்களோடு கலந்துரையாடுவோம். வர வேண்டும் மகாலிங்கம் அவர்களே. இப்பொழுது சாந்தி அவர்கள் நினைக்கின்றார். வணக்கம். வணக்கம் சாந்தி.
3: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. தகடூரிலிருந்து தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்த சாந்தியோடு இணைந்து விட்டோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இந்த மகாலிங்கம் அடிக்கடி அழைக்கின்றார், அவர் கிடைக்கவில்லை. அங்கே அழகி ராசா இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
3: நல்லா இருக்காங்க ஐயா, தூங்கிட்டாங்க.
0: தூங்கிட்டாங்க, அதனால் அவர்கள் இடையூறு இல்லாமல் நீங்கள் சில வேளைகளில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேதான் அவர்கள் உங்களோட ஒட்டி கொண்டிருப்பார்கள் என்ன?
3: ஆமாங்க.
0: யார் கூடுதலாக உங்களோட ஒட்டுவது, அழகியா அல்லது ராசாவா? ராசா தான் ஓடி வருவார் என்ன? ஆஹா, செல்லமும் கூடத்தான் அவருக்கு. நீங்கள் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நீங்கள் அனுசரணைகள் கொடுப்பது அடுத்தமாக இருக்கு. சரி, அங்கே இன்று தர்மபுரி மாவட்டத்திலே தகடூரிலே காற்றலையிலே நீங்கள் இருக்கும். காற்றலைக்கு வரும்பொழுது உங்களுடைய காலநிலை எப்படி? பகல் இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
3: பகல்ல நல்ல வெயிலுங்க ஐயா, வெயில்
0: நல்ல வெயில், நல்லது தானே மகளே? இந்த நல்ல வெயில்
3: தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு.
0: அவ்வளவு தூரம்
3: நல்ல வெயில் என்று. ஆமாங்க ஐயா,
0: பாருங்க இந்த நல்ல என்ற பதம்
3: அடிக்குது.
0: நல்ல
3: வெயில்
0: தாங்க முடியல. ஆமா, நல்ல வெயில் என்ன தாங்க முடியாத, நல்லதில்லையே, நல்லதுதான். பாருங்கள், நாகப்பன் அவர்கள் வந்து சரியான என்ற பதத்தை தந்து அந்த சரியான என்ற பதம் இத்தனை விதமாக மாறி மாறி கருத்துக்களை தருகிறது. அதே போல நீங்கள் சொல்ற நல்ல நல்ல மழை, நல்ல வெயில், நல்ல வெயில் அப்பா என்றால் அதிகமான வெயில், நல்ல வெயில் என்று சொல்ல நல்ல நல்ல வேலை செய்தார்கள் என்றெல்லாம் கூறிக்கொள்வோம். நல்ல நல்ல பண்டம்தான் என்றெல்லாம் கூறுவோம். நல்ல பிள்ளை தான் ஆனாலும் என்ற ரிழுவை எழுத்து விடுவார். எப்படி அந்த நல்ல என்பதற்கு முன்பின் பெறும் வார்த்தைகள் சொற்கள் பல கருத்துக்களை மாறி மாறி தரும். சரி, அப்போ வெளியே சென்றீர்களா என்று குடைபிடித்து கொண்டு?
3: ஆமாங்க ஐயா, இங்கே கோயிலில் திருவிழா போட்டிருக்காங்க.
0: ஓ,
3: அதுக்கு போய் இன்னைக்கு காலையில் மதியம் போய் அங்கேயே அன்னதானம்.
0: ஓ,
3: அங்கே சமையல்லாம் செய்யலை இன்னைக்கு.
0: ஓ, அன்னதானம் கிடைத்ததானே, இறைவனுடைய அன்னதானம் கிடைத்தபடியால் அது நிறைவாக இருக்கும். எங்களுக்கும் அடிக்கடி கிடைப்பதுண்டு. எங்களுக்கு இங்கே ஒரு அன்பு உறவு மகன் போல, எனக்கு அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். இங்கே எங்களுடைய ஒரு அன்பு நண்பர்களுக்குள்ளே வந்து ஐக்கியமாகிவிட்டார். திருமணம் புரிந்து அவர் ஆலயத்தில் சைவ தொண்டு செய்வது அதிகம். எங்கள் அருகே இருக்கிற சைவ ஆலயத்துக்கு நான் சென்று வருவதற்கு சான்றுகள் இல்லை. என்னோட காலநிலை, என்னுடைய உடல்நிலை, ரெண்டாவது என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில நன்மதிமைகள், அதை ஒட்டி நான் ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது முன்பு கூறியிருந்தேன். அவர் அங்கே முடிந்தவுடன் உணவு கொண்டு ஓடி வந்து விடுவார். சரியாக நான் வானதியை விட்டு வெளியே வரும்போது 1:30-2 மணி பகல், அங்கே பார்த்தால் உணவு இருக்கும். அவர் கொண்டு வந்து எங்களுக்கு தந்துவிட்டு செல்வார். நான் அவர் நன்றி சொன்னாலும் இது என்னுடைய கடமை, இது புண்ணியம், நான் நன்றியெல்லாம் இருக்க மாட்டேன் இப்படி சொல்லுவார். ஆன்மீகத்தில் சிறந்தவர் அவர், அவர் கொண்டு வந்து தருவார். யாராவது ஒரு ஆள் அங்கே செய்துவிட்டால் எங்களுக்கு அனுப்புவார். அந்த உணவு வந்தால் செய்த உணவு, இருக்கின்ற உணவு எல்லாவற்றையும் விட்டது மகள் அதையே எங்களுக்கு தந்து விடுவார். அது அன்று பூராவும் அவர் நிறைந்ததாக இருக்கும். அதுபோல உங்களுக்கும் அன்னதானம் என்றவுடன் வீட்டிலே ஒன்றும் செய்ய தேவையில்லை, அன்னதானத்தோடு இன்றைய பொழுது போய்விட்டது என்று கூறுவோம் இல்லையாம்மா? அப்ப அதை ஒரு நல்ல பொழுது என்று கூறலாம். நல்ல பொழுது என்று சன்னிதானத்தில் கிடைத்த நல்ல பிரசாதம்.
3: வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க, ஊருக்கு போயிருக்கிறதுனால நான் மட்டும் சமாளிச்சுக்கிட்டேன். அவங்க இருந்தா கூட வர மாட்டாங்க.
0: நல்ல சந்தர்ப்பம், அது நல்ல சந்தர்ப்பம். கொண்டு வந்ததை நீங்கள் மட்டும் உண்பாரு, அது சரி. இந்த ராசா அழகி அவர்களும் உண்பார்களா? இல்லை
3: இல்லைங்க, அவங்க
0: எங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு என்று பிரத்யேகமான உணவு கொடுக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. அப்போ இந்த நல்ல என்றது பாருங்கள், சொல்லோடு பாடலே நல்ல என்ற சொல்லை நீங்கள் கொண்டு வந்து நல்ல என்ற சொல் எத்தனை விதமாக மாற்றி மாற்றி நாங்கள் உபயோகித்து எல்லா கருத்தையும் அதற்குள்ளே புகுத்தி விடலாம் இல்லையாம்மா. பாருங்கள், நல்லா இருக்கிறேன் என்று நாங்கள் கூறும் பொழுது உள்ளே எத்தனை துன்பங்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் மறைத்து அந்த அப்போ நான் கெட்டு போனேன்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கலாம் என்று தான் பார்க்கிறோம் என்று ஒரு இழுப்பை எழுப்போம். அப்போ என்ன புரிவோம், ஓ அப்போ இவர்கள் நல்லா இல்லை போல இருக்கின்ற இந்த வார்த்தையை எத்தனை விதமாக நாங்கள் சொல்லை மாற்றி மாற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு உபயோகிக்கின்றோம். சரி,
3: இந்த 7 மணிக்கு மழை வந்து ஒரு லேசா வந்துட்டு போயிடுச்சு.
0: ஓ வந்துட்டு ஓடி விட்டார். நீங்கள் வெளியே கோலம் போடுவீர்களா மகளே?
3: போடுவோங்க.
0: இன்று என்ன கோலம் போட்டீர்கள்?
3: இன்று இது
0: நட்சத்திர கோலம். அழகான கோலத்தை நீங்கள் வரைந்து விடும் பொழுது மழை வந்தால் எப்படி இருக்கும்?
3: வந்திருக்குங்க ஐயா, ஒரு நேரத்துல
0: நல்ல மழை வந்தாலும்
3: மழை வந்தது.
0: நல்ல மழையாயிருந்தாலும் செல்ல மழையாயிருந்தாலும் அது கோலத்துக்கு கேடு விளைத்து விடும் இல்லையா? அப்போது அது அழிந்து போனவுடன் அழிந்து போனவுடன் நான் கேட்கின்றேன், கோலம் போட்டீர்களா? ஆமாம் ஐயா போட்டு தான் இருக்கிறீர்கள். நல்ல மழை, ஆனால் அந்த மழை வந்து கெடுத்து விட்டது உங்கள் கோலத்தை. அவர் நீங்கள் கூடாத மழை என்று கூறுவீர்களா? நல்ல மழை என்று அந்த கூடாத என்ற கருத்தை உள்ளடக்கி நல்ல என்ற வார்த்தையால் எனக்கு கூறுவீர்கள். நினைத்து பாருங்கள், கோலம் இருந்தது, அழகான கோலம் வரைந்தோன்னே பெருமழை ஒன்று வந்து அழித்து விட்டது. அப்போ நான் கேவன் கோலம் போட்டீர்களா? நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஐயா அப்படி இருந்தது. நல்ல மழை ஐயா இன்றைக்கு. அப்போ நல்ல மழை என்றால் அது நல்லம் தானே, ஆனால் அந்த நல்ல மழை என்ன செய்தது, உங்களுடைய கோலத்தை அழித்து விட்டது. அதை சொல்லாமல் சொல்வதற்கு இந்த பதத்தை நாங்கள் உபயோகிக்கின்றோம். சிறப்பு. சரி, இன்று என்ன பாடலோடு வந்தீர்கள் கேட்கலாம் என்று? நீங்கள் விரும்பி வந்த பாடலை கூறுங்கள், அதிலே நாங்கள் பதங்களை கண்டுபிடிக்கலாம்.
3: நல்ல
0: நல்ல இடம் நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் என்ற வரும் அந்த பாடல். நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற பாடல், இனிமையான பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து. ஆனால் நீங்கள் நினைத்து வந்தது இந்த பாடல்?
3: நான் புஷ்பா படத்துல இருந்து கேட்கலாம்.
0: என்ன பாடல் அம்மா? நாகப்பன் மாதிரி புஷ்பா படத்து பாடல். என்ன பாடல்?
3: இல்ல, அந்த ஸ்ரீவல்லின்னு வரும் இந்த பாட்டு.
0: ஸ்ரீவல்லி புஷ்பா படத்துல ஸ்ரீவல்லியா? எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாடல்?
3: ஸ்ரீவல்லின்னு இவர் பாடினது.
0: நீங்க பாடி காட்டுங்களேன், பாடி
3: காட்டுங்களேன்.
0: முதல் பல்லவியை
3: பாருங்க. ஸ்ரீவல்லி நல்லா இவரு இந்த
0: டொரண்டோ மாநிலத்துக்கு வந்திருந்தார், நான் சென்று பார்க்க நான் முடியவில்லை, ஆனால் அவர் இங்கே வந்திருந்தார். சரி, அந்த பாடலையும் முதலில் நீங்கள் நல்ல நல்ல நிலம் பார்த்து தந்தீர்கள். ஸ்ரீ சித்ராமனுடைய பாடல் நீங்கள் நினைத்து வந்த பாடல் என்று கூறுவீர்கள். ஸ்ரீவள்ளி என்று ஆரம்பிக்குமா?
3: இல்ல, இடையில வரும்.
0: இடையில அது புஷ்பாவில அந்த ஒரு பாடல் தானே அவர் பாடினாரா?
3: ஒரு பாடல்
0: இருக்கலாம், பார்ப்போம், பார்க்கலாம். புஷ்பா 1, 2, 3 வந்திருந்தது. ஆனா தமிழ்ல வந்த புஷ்பா, தமிழ் நடிகரோடு வந்த புஷ்பா தான் கேக்குறீர்கள் என்னமா?
3: தமிழ் நடிகர், அவர் தெலுங்கு நடிகர்
0: தான். அவர் அருந்தால் நல்ல பேர் அவருக்கு. ஐயோ, மகளுக்கு நல்லது, எனக்கு ஞாபகம் இருக்கின்றதம்மா, மனதிலே வருதில்லை. நல்ல பேரவருக்கு, நல்ல பேரவருக்கு. சரி, நல்லது நல்ல விடயத்தை நாங்கள் பேசுகிறோம். நல்லது நல்லது என்று பேசுவது என்ற வார்த்தையும் கலந்து கொண்டு இப்பொழுது பாடலையும் கேட்டிருக்கீர்கள். உங்களுக்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து பாடல் நிச்சயமாக கிடைக்கும். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி.
0: இந்த பாடல் நினைவுக்கு வந்தால் புஷ்பாவனுடைய பாடல், அந்த வரியை எனக்கு ஒரு கால் பதவியில் விட்டு விடுங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு ரமணி ராஜேஷ் வாழ்த்துக்கலாமா. நன்றி நன்றி நன்றி. அன்பு ரமணி ராஜேஷ் அவர்களும் சிதம்பரத்திலிருந்து பதவியிலே என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார், வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது மீண்டும் பல பிரயத்தனத்தின் பின்பு வந்த மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
4: வணக்கம்யா வணக்கம்யா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமா மகிழ்ச்சியாக இருக்கேன்யா.
0: சிறப்பு. பல பிரயத்தனம் பண்ணி பல தடவை அழைத்து இப்பொழுது தான் கிடைக்கின்றது. ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பதவியிட்டு வரவேற்றிருந்து அந்த நேரம் தோக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கிடைக்கவில்லை, இப்பொழுது தான் கிடைத்தது. சரி, கிடைத்து
4: முதல்ல அழைக்கும் போது ரேவதி அம்மா வந்தாங்க, கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது அழைக்கும் போது நாகப்பா வந்தாரு, கட் பண்ணிக்கிட்டேன். வரும்போது
0: ஒரு சதிதான் இவங்களில், உங்களை இணையப்படுகிறார்கள் இல்லையா? ஆனால் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்பது போல இவர்கள் எத்தனை தடை வந்தாலும் இடித்து தள்ளிக்கொண்டு ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் கையில் எங்கள் வானொலி, எங்கே வாருங்கள், பேசுங்கள். நலமாக இருக்கு, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
4: காலநிலை இன்று வந்து அதிகமான வெயில் தான்யா.
0: அதிகமான வெயிலா? அது அவ்வளவு சிறப்பு இல்லை என்ன?
4: ஆமா,
0: ஆனால் அறுவடைகள் செய்வதற்கு இதுதானே சிறந்த நேரம். நடவு நட்டு கொண்டு வரும்பொழுது நீர்பாசனம் அதிகம் தேவைப்படும், இல்லைன்னா வாடி விழுந்து விடும் இல்லையா?
4: ஆமாயா.
0: அப்ப மழை தேவைப்படுகிறது. பாருங்க, உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் மழை வேண்டும், தேவை ஏற்பட்டால் வேண்டாம். இது என்ன கதை? இந்த கதை விவசாயத்துக்கு அதுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த இதை கொடுக்க வேண்டும் என்று. அவர் வரும் காலத்தில் நாங்கள் விதைகளை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்பொழுது மழை காலம் பெறப்போகின்றது என்று அதற்கேற்ற விதையையும், கோடை காலம் பிறக்கப் போவதற்கென்று அதற்கேற்ற விளைச்ச தரக்கூடிய விவசாயத்தையும் புரிய வேண்டியதுதானே. ஆனால் எல்லாம் மாற்றம் அடைந்து விட்டது. இப்பொழுது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதற்கு இணங்க, இப்பொழுது காலநிலை பூகோள அமைப்பில் மாற்றம் அடைந்து விட்டது இல்லையா மாலிங்கம்?
4: ஆமாயா.
0: அது நிகழ்ச்சிக்குரியதாக இருந்தால் அதை நாங்கள் கணக்கிட முடியாமல், கணித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஐயா. பண்பாடுகள் எப்படி மாறிக்கொண்டு சென்று மாற்றங்களை ஏற்படுத்தி அதை நாங்கள் கணிக்க முடியாமல் இருந்தோமோ அதே போன்றுதான் காலநிலையும் வந்துவிட்டது. மழை வரும் காலத்தில் வெயிலும், வெயில் வரும் காலத்தில் மழையும், பனி விழும் காலத்தில் மழையும், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கிடையிலே தான் இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். என்று வெளியே செல்லும் பொழுது நீங்கள் என்ன உபயோகித்தீர்கள் இந்த வெப்பத்தை தாங்குவதற்காக? வெளியில் செல்லும் வேளையிலே இந்த வெப்பத்தை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்காக எதை உபயோகித்தீர்கள்?
4: எதையுமே உபயோகிக்கவில்லை. பேருந்துல தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மைல் தூரம் சென்று வந்தோம். அங்க வந்து மிக மிக ஒரு பிரதிஷ்ட பெற்ற கோயில், காளியை பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கியா, அங்க இருந்து காரைக்கால் வழியில அங்க நண்பர்களோட போனோம். போய் பார்த்தம் போது எது இந்த பால் அபிஷேகம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு விசேஷமான நாள், அது இல்ல வந்து திருவிழா நடக்கிறதுனால அதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா அது, இவ்வளவு பால் அபிஷேகம் பார்த்தாதான், அதாவது அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க என்ன, அபிஷேகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவரை போய் நெருங்கி நான் குறுக்களை கேட்டேன். உண்டுயா, ஆனா உள்ளாரே வச்சு செய்வாங்க, வெளியில வந்து மண்டபம், அர்த்த மண்டபம், அதாவது அலங்கார மண்டபத்துல வச்சு செய்ய மாட்டாங்க, அர்த்த மண்டபத்துல உள்ளாரையே வச்சு அதை செய்வாங்க, சிம்பிளா செய்வாங்க. ஆனா ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு அண்டாயா பெரிய, அதாவது 100-150 லிட்டர் பால் இருக்கும், அந்த அளவுக்கு அபிஷேகம் செய்து அந்த சிறப்பா செஞ்சாங்க. ஆனா உள் மண்டபம், அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க, அந்த மண்டபத்திலே வச்சு செஞ்சாங்க. செஞ்சாலும் எங்களுக்கு அந்த காட்சிகள் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதோட ஏன் கூட வந்த நண்பரும் சொன்னாரு, எது நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு நினைச்சோமோ அதை பார்க்க வச்சுட்டோம் மகாலிங்கம் அப்படின்னாரு.
0: தெய்வ செயல், தெய்வீகம், அதான் தெய்வீகம். இங்கே இந்த இடத்துல ஒரு விடயம் மகாலிங்கம் அவர்கள், எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று நீங்கள் அலங்கார மண்டபம், அர்த்த மண்டபம் என்று கூறுகிறீர்கள் தானே? உங்களால் சிறு விளக்கங்கள் தர முடியுமா இரண்டு மண்டபத்துக்கு நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக?
4: உள் மண்டபம் பேர் தான் ஏன் அர்த்த
0: மண்டபம்
4: சொல்லுவாங்க. ஆதார மண்டபம்ங்கிறது இந்த ஸ்டேடியம் மாதிரி வெளியில இருந்து எந்த நிகழ்வுனாலும் அதெல்லாம் செய்வாங்க அலங்காரம்.
0: அப்ப இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளேதானே கர்ப்ப கிரீடம் இருக்கும் என்ன மாதிரி? உள்ளே நடக்கின்ற அபிஷேகத்தை வெளியே காணக்கூடிய பாக்கியம் பெற்றீர்கள் என்று. சிறப்பு சிறப்பு. உங்கள் வீட்டிலிருந்து 30 மைல் தூரம் அளவு இட தூரம் இருக்கும் பேருந்திலே சென்று வந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆன்மீக பயணம் சிறக்க வேண்டும்.
4: செவ்வாய்க்கிழமை
0: காலியல்லவா காளி கோவில் ஆலய அன்னை பராசக்திக்கு செவ்வாய்க்கிழமை கொந்த நாள் தானே ஐயா. சிறப்பு சிறப்பு. சரி, என்ன பாடலை இன்று கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அதாவது கேட்ட பாடல் தான், அதுக்கு காரணம் உண்டு. ஏன் என்னோட மைத்துனி வந்து இன்னைக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. ஏன் எங்கள் அம்மா பேர் சிவகாமிங்கும் போது அவங்க பாடலே அவங்க பாடல் வரிகள் வர்ற மாதிரி அந்த சிவகாமி மகனிடம் சேது கேளடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயிற்சிக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து பாட சொன்னப்போ இந்த பாடல் கொடுத்து பாடுங்கன்னு சொன்னதா இதுமாரி நான் பாடினோம்மா, உங்கள் பேர் உங்கள் அம்மாவுடைய பேர் வருது. ஏன்னா அத்தை தானே அவங்களுக்கும், தம்பி பொண்ணு தான் அதுவும். எங்கள் அம்மாவுக்கு சொந்த பெரியம்மா சின்னம்மா பையன், அதனால் அத்தை பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாடல் எனக்கு வந்து பாடும்போது அந்த பாடல் வந்து அந்த சிவகாமி மகனிடம் சேது கேளடி சேரும் நாள் பார்த்து சொல்லடி அந்த பாடல்ல நான் வந்து.
0: நீங்களும் ஒரு சிவகாமியின் மகன் தானே ஐயா?
4: ஆமாயா. இன்னும் சொல்ல போனா அந்த மைத்துனிய வந்து வரன்னாங்க, இன்னைக்கு இணைப்புல வரன்னாங்க, அழைச்சு பாக்குறோம் வரல.
0: சரி, வரும்போது வரட்டும், நாங்கள் பெற்றுக்கோ எடுத்துக்கொள்ளலாம். நல்லதொரு விடயத்தை கூறினீர்கள், ஆலயத்தை பற்றி வந்து கூறி இந்த தரிசனத்தை அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபனுடைய வித்தியாசத்தை கூறி அந்த அந்த அர்த்த மண்டபத்து அபிஷேகங்கள் உங்களுக்கு காணக்கூடியதான அந்த கடாட்சத்தை இறைவன் கடாட்ச அன்னையின் கடாட்சம் பெற்றிருக்கும் வேளையில் அன்னையின் நாமத்தை குறிக்கும் பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் இணைந்து கேட்போம். நன்றி மகாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் தானே? வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் இப்பொழுது? வீட்டுக்கு வந்து விட்டீர்கள், உங்கள் வீட்டுக்கு வந்து, உங்களை இல்லத்துக்கு வந்து விட்டீர்கள்.
4: மதியமே சென்று வந்து
0: மதியமே சென்று
4: 12 மணிக்கு பால் அபிஷேகம், அதை பாக்குறதுதான் சிறப்பு. அதை பார்த்துட்டு மதியம் வந்து இங்க வீட்டுலதான் சாப்பிட்டோம்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு சென்று நல்ல தரிசனத்தை பெற்று எங்களுக்கும் அதை வந்து கலந்து கொள்ளும் வேளையில் அந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றது போன்ற ஒரு பிரமையை எங்களுக்கு தருகின்றீர்கள். நன்றி மகாலிங்கம் இணைந்தமைக்கு. என்றும் மகிழ்ச்சியோடு மகிழ்வோடு ஆரோக்கியத்தோடு கூறுங்கள்.
4: மைத்துனி வந்தால் உங்களிடம் இணைக்க வாயா?
0: ஆமா, வந்தால் நேரம் இருக்கும் போதும் நீங்கள். இது எல்லோருக்கும் பொதுவான வானொலி தானே. நன்றி மகாலிங்கம், நன்றி, மீண்டும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். முன்னாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒரு பாடல் ஒன்று பாதியிலே நிற்கின்றதல்லவா, முடிப்போமா?

மக்களின் சிந்தனைக்கு ஏற்ற வகையில் ஒரு நல்லதோர் பாடலை நீண்ட காலத்திற்கு முன்பு தென்னகத்து திரைப்படத்துறையில் வந்தவர்களை அந்த பாடலை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொண்டோம். ஒன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே கவிஞர் வாலி ஐயா அவர்களின் வரிதான் அந்த வரிகள். இரட்டையர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல் தந்த வேளையில் அற்புதமாக புரியக்கூடிய பதங்கள் வார்த்தைகள் அங்கே அடக்கப்பட்டிருந்தது. வார்த்தைகள் எந்த வகையில் வந்தாலும் அது சொல்லும் தோரணை எந்த இடத்தில் உபயோகிக்கின்றோம் என்பதற்கேற்றதான் அந்த கருத்துக்கள் அமையும். அன்பவர்களே, இது சொல்லோடு பாடல் மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

இனிமையான பாடல் ஒன்றை என்று சொல்லோடு பாடல் நிகழ்வு வந்து அன்பு கிருஷ்ணன் தந்துவிட்டு சென்றிருந்தார். கேட்க வேண்டும் அந்த மிகவும் சிறந்தமான கருத்துள்ள பாடல். அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருந்தார். கலைகளில் விழுந்த என்று ஆரம்பிக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலில் வந்த என்னதான் முடிவு திரைப்படத்தில் 1965 பாடப்பட்டிருக்கின்றது. தாருங்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலை இப்பொழுது எல்லோரும் இணைந்து கேட்போம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

நெஞ்சையள்ளும் குறவஞ்சி எங்கே, கரும்பு நிகரான காவடி சிந்து எங்கே, குஞ்சரப்

அற்புதமான கருத்துக்கள். ஆண்டுகள் 61 ஆகியும் 61 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலை தமிழ்நாட்டின் பாரதத்தின் பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்று முத்தமிழை வளர்த்தார்கள் அல்லவா?

இயல் இசை நாடகம். அதிலே இங்கே இந்த பாடலில் வந்தபடி இயல் எங்கே, இசை எங்கே, நாடகம் நடிப்பு எங்கே, எல்லாம் மாறிவிட்டது. அந்நிய கலப்படம் வந்து குழப்பமாகி விட்டது அல்லவா. அதனால்தான் அவர் கூறுகின்றார், முருகனிடம் கேட்கின்றார் கை நீட்டி ஒருவர், கலைகளில் விழுந்த களை எடப்பா, நல்ல நெல் வயலிலே களைகள் வந்து குவிந்து புற்களால் மூடி அதை அழிக்க பார்க்கும் பொழுது அதை நாங்கள் களைந்தெடுத்து விடுவோம், அதை கிள்ளி எறிந்து விடுவோம். அதே போன்று இந்த கலை உலகுக்கும் வந்த களை, அதாவது கேடுகட்டவைகள், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை அன்றே உணர்ந்து விட்டார்கள். ஒரு தீர்க்க தரிசிகள், இவர்களெல்லாம் உபவாசகர்கள், தமிழ் முத்தமிழோடு வாழ்ந்த துறவிகள் என்றுதான் கூற வேண்டும், ஞானிகள் என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் ஞான கண்ணால் இந்த பாடல் எழுதிய மிக மிகச் சிறந்த கலைஞர் கவிஞர் கொத்தமங்கலம் கொத்தமலங்கம் சுப்பு ஐயா அவர்கள் என்ன அற்புதமான வரியை தொடுத்திருக்கின்றார். ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் இசை கொடுக்க, இசை மாமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு, வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரியம்மாவும் இடைக்குரல் கொடுத்து அழகாக அந்த பாடலை, அற்புதமான சொற்களை அடுக்கி கவிதொடுத்து அதை இசையை கொடுத்து பாடலாக்கி பாட வைத்து எங்கள் காதோரம் தந்தார்கள். அதை நினைத்து பார்த்து இன்றைய நிலைகளை உணர்ந்து கொண்டு எங்கள் அன்பு கிருஷ்ணா தெரிவித்து கொண்டு வந்து சிறந்ததோர் பாடலை இன்றைய சொல்லோடு பாடலில் தந்து எங்களை மகள வைத்தீர்கள், நினைக்க வைத்தீர்கள், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல், சிறப்பான பாடலை தந்த வேளையிலே அன்பு மகளே, நீங்கள் குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட அதை விரும்ப வைக்கும் வகையிலே, நல்ல வகையிலே அனுப்பி வைக்க வேண்டும், ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி இருப்பாள் என்பதை ரங்கூன் ராதா திரைப்படத்திலிருந்து தந்த பாடல் சொல்ல வருகின்றது. ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் மகளே.

அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல் டி ஆர் பாப்பா அவர்களின் இசையிலே ரங்கூன் ராதா திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே கடிகாரம் ஓடுமுன் ஓடு என்று அன்னை நேரத்தை பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அற்புதமான கருத்தை உள்ளடக்கி வந்த ஒரு பாடல். ஒரு குழந்தையை அந்த பிஞ்சு வயதிலே துள்ளி திரியும் அந்த பருவத்திலே அவருடைய தொடுக்குகளை அடக்கி அற்புதமாக பாடசாலைக்கு அனுப்பி பள்ளிக்கு அனுப்பி நல்லவற்றை படிக்க வேண்டும் என்று கல்வி கற்க அனுப்பி வைக்கும் பொழுது குழந்தை மன நோகாமல் அழகாக அன்னை தூண்டிவிட்ட ஒரு பாடல், சிறப்பான பாடல். ஒரு தாய்க்குத்தான் குழந்தையினுடைய நிலை தெரியும் என்பதை உணரும் வகையில் ஷியாமலா நீங்கள் தந்த பாடலும் இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல். அந்த பாடல் வருகின்றது ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படம் 1976 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே மெல்லிசை மன்னர் அவருடைய இசையிலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் இசை அரசி பி சுசைலா அம்மாவும் பாட வேண்டும் என்று புரட்சிதாசன் அவர்கள் தொடுத்துவிட்ட கவிவரியை இணைத்து பெறும் ஒரு பாடல். அன்பு ரேவதி இன்று சம்பாஷித்த வேளையிலே பொருத்தமான பாடலப்பா நாங்கள் பேசிய பதம் அதிலே வருகின்றது என்று தந்திருக்கின்றார். அந்த பாடல் இந்த பாடல். ரேவதி உங்கள் பாடல் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

0: இதமாக பதமாக பாடிய அந்த பாடலை இதமாக பதமாக நாங்கள் கேட்டு இதமாக பதமாக நன்றி சொல்வோம் அன்பு மகள் ரேவதி உங்களுக்கு. சம்பாசனையிலே நாங்கள் அவ்வளவு விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே இதமாக பதமாக வந்து பேசி மகிழ்ந்து விட்டோம். அதே போன்று ஒரு பாடலையும் கேட்டு விட்டோம். நன்றி மகளே, மீண்டும் சந்திக்கலாம். அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடலை நாங்கள் இறுதி பாடலாக தரப்படும். தானாக வந்த சந்தனம் அப்படித்தான் என்னோடு இணைந்து கொண்டிருப்பார். என்னோடு வழிநடந்து இறுதி வரை என்னை வழி அனுப்பி வைக்கும் வரை காற்றலையில் இணைந்திருப்பார். இறுதி பாடலாக கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு அன்பு மகளே சாந்தி, நீங்கள் நினைத்து வந்த பாடல் இங்கே தந்திருக்கின்றீர்கள். நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்ற பாடல் என்று புஷ்பா திரைப்படத்தில் வந்த பாடல். அதற்கு முன்பு நாங்கள் பேசி வந்த வேளையிலே நல்ல என்ற பதத்திலே ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா? இசை அரசர் இசை திரை இசை திலகம் கே வி மகாதவன் ஐயா அவர்களால் 1967 ஆண்டு திரைக்கு வந்த விவசாயி திரைப்படத்திற்கு அந்த பாடலை தந்திருக்கின்றார் உடுமலை நாராயணகவி அவர்கள் தொடுத்த வரிகளிலே. சொல்லோடு பாடல் நிகழ்விலே இந்த சொற்களை அவர்கள் தொடுத்து தந்ததுக்கு இசை கொடுத்து பாடலாக நாங்கள் கேட்க வேண்டும் என்ற வேளையிலே இனிமையாக அந்த பாடலை எங்களுடைய பாடகர்கள் பிரபல பாடகர்கள் பாடுகின்றார்கள். இப்பொழுது அந்த பாடலை கேட்க இருக்கணும். சாந்தி, நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற இருகுறலில் வரும் பாடல்.
1: நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்.
0: அற்புதமான வரி கொண்ட அந்த பாடலை இருகுரல் என்று நான் கூறினேன். ஆனால் பதிவிலே ஒரு குரல் தான் இருக்கின்றது. பாடலை கேட்போம்.

0: நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும்.
1: அற்புதமான அந்த பாடல், நல்லது என்ற பதத்தை அழகாக அறுத்து உறுத்தி ஒரு குரலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. விவசாயி திரைப்படத்தில் திரை இசை திலகத்தின் இசை அல்லவா, சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மகள் சாந்தி, நீங்கள் தந்த பாடலாக நல்ல நல்ல என்றதுக்கு அந்த நல்ல என்ற பதத்தை உச்சரிக்கும் விதத்திலே கருத்துக்களை அள்ளித்தரும் எங்களுக்கு. அவ்வளவு தூரம் சிறப்பு கொண்ட மொழிதான் எங்களுடைய தமிழ் மொழி என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்த பாடலாக அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற ஒரு அற்புதமான பாடல் என் அன்னையின் பெயரில் வருகின்றது. அதை என்னுடைய உறவினர் கூறியிருந்தால் அந்த பாடலை இன்று கேட்பதற்கு விரும்புகிறோம் என்று எழுதிய வேளையிலே அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே உங்களுக்காக அந்த பாடல் தரும் இந்த வேளையில் நல்லதொரு செய்தியை எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேலே ஓடுதுறையிலிருந்து அன்பு விஜயராகவன் தந்திருந்தார். நீங்கள் சென்ற கோவிலை பற்றி சில தகவல்களை, நீங்கள் சென்ற அந்த அம்பகரத்தூர் காளியம்மன் கும்பாபிஷேகம் கடந்த 30/4/2026 வியாழக்கிழமை அன்றுதான் நடைபெற்றது என்றும், அந்த கோவிலுக்கு முன்பு சென்னை பகுதியிலிருந்து ஆண்கள் பெண்கள் அதிகமாக எல்லோரும் வருவார்கள், அங்கு தங்கியிருந்து இரவை கழித்து மறுநாள் பூஜை அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் தரிசித்து செல்வார்கள் என்றும், 2009 வந்த நுண்ணி கொரோனா என்பது வந்ததன் பின்பு வந்து தங்குவதையெல்லாம் நிறுத்தி விட்டார்கள் என்றும், அதை தடுத்து விட்டார்கள் என்றும், செவ்வாய்க்கிழமைகளிலே தான் சிறப்பான பூசை நிகழ்வது, அதற்கு முதல் நாளே வந்து இரவு தங்கி அங்கு உறங்கி பூசைகளை எல்லாம் அனுஷ்டித்து கொண்டு போவார்கள் என்ற வேளை அதை சிறப்பாக எங்களுக்கு அந்த கருத்தையும் தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது செவ்வாய்க்கிழக அதனால் அந்த கொரோனா வந்த பின்புதான் இந்த பக்தர்களுடைய வருகையை தடை செய்து இரவு தங்குவதை நிறுத்தி இப்பொழுது பகலிலேயே அந்த பூஜைகளை நடத்துகிறார்கள் என்ற சிறப்பான விடயத்தையும் எங்களுக்கு தந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த கருத்தோடு ஒத்து சென்றதை நான் எடுத்து கூற வேண்டிய நிலையிலிருந்தேன் அவர் தந்திருக்கின்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இங்கே அலங்காரம் குறையாமல் என்ற ஒரு பாடலில் ஒரு திருத்தம் இருப்பதாக அறிகிறேன். முதலில் இந்த சிவகாமி மகனின் பாடலை கேட்டுவிட்டு அந்த விடயத்துக்கு வருவோம்.

அற்புதமான அந்த பாடல். சிவகாமி மகன் கேட்டு மகிழ்ந்திருப்பார் அவர் அன்பு மகாலிங்கம் அவர்கள். நல்ல பாடலே அன்னையின் பெயரோடு வந்த பாடல் என்றவுடன் ஒரு தடவைகள் அவர் கேட்டிருக்கின்றார் அன்னையின் பெயர் வரும் பாடல் என்று. இன்றும் அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சொல்லோடு பாடல் நிகழில் வந்து பேசிவிட்டு கேட்டிருந்தார். அடுத்த ஒரு விடயம், ரேவதி அவர்கள் தந்த ஒரு பாடல், வார்த்தை தவறிவிட்டால் என்ற வரிக்கு என்னை ஆளாக்கி இருக்கின்றது. நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல், அவர் தந்த பாடல். அதே போன்ற வரியில் ஆரம்பித்த ரோஜாவின் ராஜா என்ற பாடலை நான் தந்துவிட்டேன். அன்புடன் சுட்டி காட்டிய மகள் ஷியாமலா, ரேவதி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். நம்ம வீட்டு லட்சுமியிலிருந்து இதம்பதமாக பாடும் அந்த பாடலை வருகின்றது பாடல்.

இதமாக பதமாக இனிமையான அந்த வரிகளை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலோடு வரிகள் மாறி வந்தது, பாடல் மாறி வந்தது என்றவுடன் கங்கணம் கட்டிக்கொண்டு சியாமளா, சாந்தி, ரேவதி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தால் பெருமைப்படுகின்றேன். எங்கள் வானொலியின் நிகழ்வுகளை எவ்வளவு ஆழமாக உற்று நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பெருமையோடு தொடர்கின்றது நிகழ்ச்சி. இது முன்றியல் தமிழ் வானொலி. நன்றியோடு தொடரும் அடுத்த பாடல் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கும் வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து கேட்ட பாடல்கள் ஒலித்தன. அதில் இரண்டு பாடல்களை ரேவதி பெற்ற வேளையில் சாந்தியும் இரண்டு பாடல் எண்ணி வந்தார் அல்லவா. ஒரு பாடல், அந்த பாடல் புஷ்பா என்ற திரைப்படம், அல்லு அர்ஜுன் அவர்கள் நடித்த திரைப்படம். நான் அந்த பெயர் வரவில்லை என்று கூறியிருந்தேன். அந்த பாடல் ஸ்ரீவள்ளி என்று ஆரம்பித்து பாடுகின்றது சித் ஸ்ரீராம் ஐயா அவர்களின் குரலில். கேட்போமா சாந்தி அந்த பாடலையும்?

0: சாந்தி மகளே, உங்கள் விருப்பமும் நிறைவேற இருக்கின்றது சொல்லோடு பாடல் நிகழ்வில். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலித்த வேளை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்த பாடல் புஷ்பா. திரைப்படம் அல்லு அர்ஜுன் என்ற வேற்றுமொழிக்காரராக இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் அவருக்கும் பலர் உண்டு. எங்கள் முன்னணி நட்சத்திரங்கள் போல அவரும் அந்த மொழியிலே மிகவும் முன்னணி நட்சத்திரமாக இருக்கின்றார். இந்த பாடல் வரிகளை விவேக் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள். குரலை சித் ஸ்ரீராம் அவர்கள் வளர்ந்து வரும் நல்லதோர் பாடகர் பாடியிருக்கின்றார். கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சிறப்பித்த உறவுகள் நீங்கள் வந்த வேளையிலே அன்புடன் எங்கள் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் கோவையூர் நாகப்பன் அவர்கள் பாடல்களை கொடுப்பார். இறுதி பாடலாக தாருங்கள் என்று இறுதி வரை காத்திருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு மகிழ்ந்து விட்டு இறுதியிலே என்னையும் வழி அனுப்பி வைப்பதில் வல்லவர் அவர். அவர் ஒரு பாடல் தந்திருந்தார், முதல் கனவே என்ற பாடல். முதல் கனவே திரைப்படத்து பாடலில் ஒரு பாடல் என்ற நிலையை எண்ணித்தான் அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான அந்த பாடல், அந்த பாடலை சி பாலமுருகன் என்பவர் தான் எழுதியிருக்கும் வேளையிலே ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அதற்கு இசை கொடுத்திருக்கின்றார்கள். சோபா சந்திரசேகர் அவரோடு விக்ராந்த் இருவரும் பாடியிருக்கின்றார்கள் என்று வரும் அந்த பாடல் பீர் வேணுமா இல்லை பிராந்தி வேணுமா என்று கேட்கும் பாடலாக வருகின்றது. பாடல் வரிகளே சிறப்பாக இருக்கின்றது. எங்கள் மொழியிலே நகைச்சுவையுண்டு, காதலுண்டு, வீரமுண்டு, துன்பமுண்டு, சந்தோஷமுண்டு, அருவறுப்பு உண்டு, எல்லா விதமான நகை ரசங்களும் பொருந்தியதுதான் எங்கள் மொழியில் இருக்கின்ற பாடல்களும் இயல் இசை நாடகங்கள் அத்தனையும். அந்த வகையில் இந்த இசை எப்படி அந்த பாடலை கொண்டு வருகின்றது, என்ன கருத்துக்களை என்ன வரிகளோடு கொண்டு வருகின்றது, அது இன்றைய பொருத்தமானதுதானா அல்லது பயன்படக்கூடியதா என்று கேட்போமா? நாகப்பன்னையா அவர்களே இணைந்திருக்கின்றீர்கள் தானே? இதோ அந்த பாடல்.
1: ஆண்டவா நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அற்புதமான புதிய பாடல்களை, வராத பாடல்களையும், கிளுகிழப்பான பாடலை, விறுவிறுப்பான பாடலை சுட சுட தந்து விடுவார் நாகப்பன் அவர்கள். அது மட்டுமா அல்லாமல் இறுதி வரை இருந்து கேட்டுக்கொள்வார் எங்களோடு. மகாலிங்கம் அவர்களை அழைக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது, வாருங்கள். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் மாலிங்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மாலிங்கம், கூறுங்கள்.
1: அதான் என்னுடைய மைத்துனி வந்து வரதா சொன்னாங்க, அதுக்கு தான் இப்போ இணைக்கலாமான்னு.
0: முடிவடையும் நேரமாகிவிட்டது ஐயா. ஆயத்தமாக இருக்கின்றாரா?
1: ரெண்டே நிமிஷம் ஐயா.
0: ரெண்டு நிமிடமுங்களா? முயற்சி பண்ணுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் அவர் வந்து பாடலாம்.
1: சரியா? இல்லனா அதுல வர சொல்றேன்.
0: பாருங்கள் பாருங்கள், அழைத்து பாருங்கள். அழைத்து சரிபார்த்து விட்டல்லவா அழைக்க வேண்டும் ஐயா. சரி,
1: அதுதான் தவறு ஐயா.
0: பாருங்கள்,
1: அழைத்து இருக்கிறேன். அழைப்பு மணி செல்கிறது.
0: நேரம் கடந்து விட்டது எங்களுக்கு, அதனால் அவர் வசதியான வந்துட்டாரா
1: ஐயா? வந்து
0: சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. நெய்வேலியிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் முன்பும் வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது நெய்வேலியிலே?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் தான் கூறிவிட்டேனே, பேசிவிட்டோம். நீங்கள் பேசுகின்றீர்கள், பேசுகின்ற. நெய்வேலி மாநிலத்தில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மதி மதி மதி
0: சரி, பேசுங்கள் பேசுங்கள்.
2: மழை மழை பெய்து.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. மழை சிறப்பு சிறப்பு. மழை பொழியட்டும். சரி, இப்பொழுது காற்றலையில் வந்தீர்கள். என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன பாடப் போகின்றீர்களா? கருத்து தரப் போகின்றீர்களா? மாலிங்கம், இணைப்பு இணைப்பு தெளிவாக இல்லை. அவரை பாடுவோ என்ன பாடப் போகின்றாரா? என்ன வேண்டும்? இணைப்பு சீராக இல்லை. நான் காலமும் ஓடிவிட்டது. நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு முடிந்தால் அவரை தயார் நிலையில் வைத்திருந்து கொண்டு வாருங்கள். நன்றி மகாலிங்கம். நன்றி. அவருடைய ஒலி வருகிறதில்லை எங்களுக்கு, கிளியர் தெளிவாக வரவில்லை. அவர் உங்கள் தொலைபேசி மூலம் இணைப்பும் அது ஏதோ ஏதோ தவறு இருக்கின்றது. அவர் முன்பும் வந்து பாடியவர் எங்களுக்கு, நாம் அறிவோம். இணைப்புக்கு நன்றி, உங்கள் முயற்சிக்கு நன்றி. நேரமும் சென்று விட்டது, கடந்து விட்டது, முடிவுக்கு வந்துவிட்டோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அல்லது நாளைய தினம் பொக்கிஷம் இருக்கின்றது, பொக்கிஷத்திலே வந்து முடிந்தால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அழைத்து பாருங்கள். சரியா? அழைத்து சரி என்றவுடன் கொண்டு வர வேண்டும் மகாலிங்கம். இது உங்கள் வானொலி. சரியா? நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் இன்னும் ஒரு நேயரை இணைப்பதற்கு முயற்சித்தார் அன்பு மகாலிங்கம். அது முடியாமல் இருக்கின்றது, காலமும் ஓடிக்கொண்டிருக்கும். முன்னேற தமிழ் வானொலிக்கு நாங்கள் நன்றியை கூறும் வேலை இருக்கின்றது. என்று இந்த நிகழ்ச்சியை நீடித்து கொண்டு செல்வதற்கு அவர் அனுமதி தந்தவைக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் வந்ததை கேட்டு மகிழ்ந்த நாங்கள் முதலில் ஒலித்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடல காதல் இல்லை, அந்த பாடல் கலைதனில் விழுந்த கலை எடப்பா என்ற பாடல். ஆனால் நீங்கள் கூறிய வரிகள் காதலில் விழுந்த கலைதனில் விழுந்த கலை இல்லை, கலைதனில் விழுந்த கலை எதப்பா என்று கேட்ட வரியது கலைகளில் விழுந்த கலைதனில் விழுந்த கலை எடப்பா என்ற முருகனை பார்த்து பாடுவது போல அற்புதமான ஒரு பாடல். அன்றைய நிலையை கூறிய வேளையிலே அன்றைய நிலைதான் இன்றும் இருக்கின்றது என்பதை நிரூபிக்கும் வகையில் இறுதியாக வந்த பாடல் கூறி செல்கின்றது. அதற்காகத்தான் இந்த விடயத்தை எடுத்தேன். சிறப்பான ஒரு ஒப்பீடுகள் அற்புதமாக வந்து தாங்கள் வந்து பேசி இணைந்து நல்ல சொல்லாடல் வந்து நல்ல பாடலையும் கேட்டீர்கள். இதற்கான முடிவுரையில் தொகுத்து வழங்குவதற்காக அன்புமுகள் ரேவதி அவர்கள் இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டார். அவர் வருகின்றார். அவருடைய பாடலை அவருடைய முடிவுரையை கேட்போம். வாருங்கள் ரேவதி, அழைத்து விடுங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா,
0: வாருங்கள்.
1: இன்று உங்களுக்கு நீண்ட காலம் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு விட்ட
0: நல்லதான சார் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததானே வாருங்கள்.
1: உங்களுடைய முதல்ல ஆரம்பித்தவர் கிருஷ்ணன் அவர்கள் தான் அப்பா?
0: ஆமாம் ஆமாம். ஆரம்பிக்கும் பொழுது இன்றைய நிலையை கொஞ்சம் முன்னுரையிலே கூறிவிட்டு இன்றைய நிலை நேற்றைய நிலங்கள் நிலையை பற்றி தந்துவிட்டு ஏன் இந்த நிலை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக சற்று சிந்தனைக்குரிய பாடலாக பொருத்தமாக இருக்கும் என்று ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்வு இல்லை என்ற ஆரம்பத்தோடு அந்த பாடலை தந்தேன் மகளே. அதை யாரும் கேட்கவில்லை, முன்றையல் தமிழ் வானொலி தந்தது. குறுங்கள்.
1: சரியப்பா, நான் ஆரம்பிக்கிட்டப்பா?
0: ஆமாம் ஆமாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அழகாக 9 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் 9 மணிக்கு சொல்லோடு பாடல் மிகவும் அற்புதமாக ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுதும் போல முதலிடத்தில் வருபவர் நம்மளுடைய திருபுவனம் சகோதரர் வந்து அருமையாக சொல்லோடு பாடல் கேட்டு அவர் கேட்ட மாதிரி இனிமையான பழைய பாடலை ஒன்று கேட்டு எங்கெல்லாமும் இன்று அதை கேட்டு ரசிக்க வைத்தார். அப்புறமா ஷியாமலா சகோதரி வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதனோட பாடலையும் கேட்டு நாங்கள் அந்த நாளில் படித்த பாடல் அது பாடசாலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நாங்கள் அந்த பாடநூல் பாடத்தில் படித்தது அதை அழகாக இன்று கேட்டு அந்த திரைப்பட பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அவங்களோட ஒரு ஆர்வத்தை பாராட்டுற எங்க இருந்தாலும் இந்த வானொலியை கேட்டு அதற்கான ஒரு உடனே பதில் அளிக்கும் விதத்திற்கு அடுத்ததாக நான் வந்தேன். அடுத்தது நம்ம மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்தாரு. அவர் வந்து அழகான ஒரு சிவகாமியின் மகனை அவரே தன்னையே குறிப்பிடுற மாதிரி ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, அருமையா இருந்தது. மேலும் நாகப்பன் அவரு தானா வணக்கும் சந்தனம் நாகப்பன் வந்தாரு, அவருக்கும் பாடல். சாந்தி வந்து பாடல் நல்ல இருந்து அவங்க கேட்ட பாடலு, அதை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே கதவு பூட்டி சாவி எடுத்துன்னு போறவரு நம்ம கோவை சகோதரர் தான், அதனால அவருக்கு கடைசியில பாடல் வழங்கப்பட்டது. அப்பா, என் தூக்க கழகத்துல இருந்தவங்களாம் எழுந்துட்டேன் கடகடன்னு பாடலை கேட்டு அச்சோ அப்படின்ட்டு. அப்புறமா இப்ப பாருங்க, அந்த பாடலாலதான் என் போதையே தெளிஞ்சு எழுந்து தூக்க போதை தெளிஞ்சு எழுந்து அருமையாக இந்த இதுக்கு வந்து இப்ப நான் இது சொல்லிட்டு இருக்கேன். இந்த அப்புறமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வித பொறுப்பாக என்னுடைய அப்பா செயல்படுத்துவதையும் அதற்கு இடையில எத்தனை பாடல் கேட்டாலும் அழுக்காமல் சலிக்காமல் அப்படியா ஏதோ தருகிறேன் அப்படியா அப்படின்ட்டு கொடுக்கறதுல அவரோட நேரம் காலம் அந்த தாமதத்திலாம் பார்க்காம என் தொழில் பணி செய்து கிடப்பதே என்று வானொலிக்கு வந்தா அதனோட இதைதான் அவர் பங்கு பண்றாருடைய அதனோட அதுல வந்துட்டாலே அவனோட ஆர்வம் எங்கெங்கோ போய் ஒரு வழியில வந்து நிற்கும். அந்த விதத்துல அப்பாவுக்கு நன்றி. இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மாவுக்கு, இயக்குனர் மீரா அம்மா வானரசி அவர்களுக்கும், எங்க இது பின்னால் இருந்து அப்பாவுக்கு பின்னால் இருந்து உதவி செய்து நேர பங்கெடுப்புகள்ல அழகாக பணிகள் செய்வதும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பாவுக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுடன் இத்தனை நேரம் நாங்கள் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் எழுதி கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
0: சிறப்பு சிறப்பான முடிவுரையை தொகுத்து தந்தீர்கள் ரேவதி அவர்களை. இப்படி ஒவ்வொருவரும் இந்த தொகுப்பு தர வேண்டும், அதற்கு காரணம் உற்று நோக்கி நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்பதுதான். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து நான் உங்களுடைய பாடல் தரும் பொழுது கூட ஒரு இடத்திலே அந்த அலங்காரம் கலையாமல் என்பதற்கும் அலங்காரம் கலையாத என்ற அந்த த மல் இந்த இரண்டும் வித்தியாசப்பட்டதாலே கருத்துக்கள் எங்கோ போய்விட்டது. இதுதான் சொல், சொல்லோடு பாடல்லே அப்படி ஒரு கருத்து பிழை கூட, கருத்து பாடல்களே பிழை இல்லை, நாங்கள் கையாளும் விதத்திலே தான் இருக்கின்றது. அதை உடனுக்குடனே சுட்டி காட்டிய அன்பு மகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் பிழை விடுவது தவறு என்பது, தவறை செய்வது அது மீது திரும்பவும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறப்பான நிகழ்ச்சி இந்த சொல்லோடு பாடல் என்பது சாதாரணமான விடயமில்ல, ஆழமான ஒரு நிகழ்வு. அதை மெதுவாக மெதுவாக ஒவ்வொன்றாக உடைத்து உடைத்து கொண்டு வந்து இன்று சொல்லோடு பாடல் என்றால் என்ன என்பதை உங்கள் எல்லோருக்கும் புரிய வைத்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியூடாக அதற்காக இணைந்து சிறப்பித்த கே எஸ் கிருஷ்ணன், ஷியாமலா, ரேவதி, நாகப்பன், சாந்தி, மகாலிங்கம், அதை தொடர்ந்து அடுத்து இறுதியாக வந்த மகாலிங்கம் அவருடைய உறவினர் நெய்வேலியிலிருந்து வந்திருந்தார். அவருடைய ஒலி எங்களுக்கு சீராக கிடைக்கவில்லை. அவர் வந்து தன்னுடைய படைப்பை எங்களோடு இணைந்து கொள்வதற்கு அவருடைய படைப்பு சீராக கிடைக்காது எங்களுக்கு என்பதை தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்லாமல் உறவுகளை நீங்கள் எங்கள் நேரத்தையும் கணித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் எங்களுக்கு சற்று நேரம் கூட்டி தந்திருக்கின்றார். நாம் இன்று அரை மணித்தி காலத்துக்கு மேல் பெற்றுக்கொண்டோம். நல்லது, அடுத்த நிகழ்வுகளும் வர வேண்டும் அல்லவா? அதனால் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது எந்த நிகழ்ச்சி என்பதை உணர்ந்து வர வேண்டும். இது பாடுவோர் பாடலான் நிகழ்ச்சி அல்ல. இருப்பினும் இருந்துவிட்டு ஒரு தடவை வர இருப்பவர்கள் அவருடைய ஆவலை நாங்கள் கணிக்கக்கூடாது. அதை நான் அவருடைய எண்ணத்தை என்னால் கூற முடியவில்லை. என்ன வர வேண்டாம் என்று என்னால் கூற முடியாது. நிகழ்ச்சி என்னவென்று உள்வாங்கி அந்த அதற்கேற்று நாங்கள் எல்லோரும் பணிபுரிய வேண்டும். அதனால்தான் எங்களுடைய நிகழ்ச்சி எங்களுடைய வானொலி சிறக்கும் என்பதையும் கூறிக்கொண்டேன். இதில் யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எந்த நிகழ்வானாலும் 2 மணி நேரம் வரை நாங்கள் நடத்துகின்றது. அந்த 2 மணி நேரத்துக்குள் உங்களால் பங்களித்து படைக்க முடியும் என்றால் சிறப்பு. அதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் பணிவோடு கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை மேலும் நேரத்தை நீடிக்காமல் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அற்புதமாக சிறப்பாக இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு நேரத்தை ஒதுக்கி கொடுத்த முன்னியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் என் நன்றியை கூறும். இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழ், இவற்றிற்கெல்லாம் மீராக இவர்களையெல்லாம் எங்களுக்கு தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி அவர்கள் பாதம் பணிந்து தலை குனிந்து சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து வணக்கம் தெரிவித்து இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த வேளையிலே மனித நேயம், ஜீவகாருண்யம் அறம் தழைக்க வேண்டும். அதை கடைப்பிடிப்போம் என்று இறைவனுக்கும் கூறி உங்களுக்கும் கூறி வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வருகின்றார். பெட்டியை திறந்தது ஜன்னல் என்றுதான் கூறினாரே தவிர ஜன்னலுடைய சரியான தமிழ் சொல்லு சாளரம். சாளரம் என்ற சரியான சொல்லை தந்து ஒரு புள்ளியையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெறுகின்றார் ஃபாரூக் அவர்கள். சரி, கட்டிக்காரனா இருக்கின்ற நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் தடம்பத்தில் ஒளிபரப்ப வேண்டும்? வாழ்த்துக்கள் தானே. சரி, இப்ப நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே, நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.

0: அது செய்யப்படுகிறது.
1: ஐயா அது பல உலகத்தாலையும் செய்யப்படுது அனுமானே.
0: அப்படி இருக்கோ
1: சில்வர்ல இருக்கு, அயர்ல இருக்குது, மரத்துல இருக்குது, பலவில செய்யறாங்க தானே ஐயா.
0: சாளர பொறுப்படுற ஒரு பாடல்
1: சார். அது சாளரம் என்று வராமல் எண்ணல் என்று வரலாம் தானே. எண்ணல் தான் அது பேச்சு வழக்குல எண்ணல் என்பது அது ஒரு போர்த்துகீச சொல்லு மொழி. போர்த்துகீசர் ஆண்ட காலத்தில் விட்டு சென்ற சொற்கள் ஜன்னல் என்பதும் ஒன்று. அதை நாங்கள் தெங்கு நாவலை அமர்த்தி எண்ணல் எண்ணல் என்று பழகி பட்டி தொட்டியெல்லாம் எண்ணல் என்பதும் கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிவதை சாளரம் என்பதுதான் சரியான தமிழ் பதம். அதுக்கு சாளரம் உங்கள் மக்கள் உபயோகிக்கின்றார்கள் சாளரம் என்ற பதத்தை. கிராமப்புறங்களிலே நாட்டுப்புறங்களிலே சென்று பாருங்கள், அழகாக சாளரம் என்று கூறுவார்கள். சாளரம் நான்கு எழுத்துக்களை கொண்ட சாளரம். அப்ப சாளரம் என்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை கூறுங்கள் என்று ஃபாரூக் அவர்கள் கூறுவார். அப்ப என்னல் என்று வரலாம் இல்லையா? அப்படியா இல்ல சாளரம் என்ற பதத்தை பாடல்
0: இல்ல இல்ல இல்ல பொருள் தான்.
1: சாளரம் என்ற பொருள்பட கூட வரும் ஒரு திரைப்பட பாடல் கூறுங்கள் என்று ஒரு அவை தருகின்றார். சொல்லுபவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்து இன்னொரு வினா, அது மகப்பேறு சம்பந்தமாக லெனின் வந்து கேட்பார். நீங்களை பொழுது ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் பெற்று ஒரு பேரு பெற்றிருக்கிறீர்கள்.
0: அப்ப ஒன்பது
1: நீங்கள் ஒன்பதா வேண்டுமா? சரி அந்த கால சூழ்நோது ஒன்பது ஆகா ஐந்து எழுத்துக்களுக்கு வெகு சுலபமா ஒரு பதம் ஐயா, மிகவும் சுலபமானது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது விவசாயிகள் கூடுதலாக உபயோகிக்கும் ஒன்று. பொருட்களை எல்லாம் வைத்து எடுப்பார்கள். பொருட்கள் எல்லாம் விவசாய அதாவது விவசாயத்தில் வரும் எப்படி அறுவடை செய்த பின்பு அதை அதற்குள்ளே போட்டு வைப்பார்கள். அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது அந்த பதம். சரியா ஒரு பாடலும் அந்த பதம் வருகின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது பெருந்தொகையான பொருட்களை அவர்களை போட்டு வைப்பது பக்குவமாக பாதுகாப்பாக வருடக்கணக்காக பழுதடையாமல் இருப்பதற்காக வைப்பு வைத்து உபயோகிப்பது அநேகமாக கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு இடங்களில் இருக்க அடுத்த வல்லவர் வந்து அடித்துக் கொண்டிருக்கின்றார். விரைவாக சொல்லுங்கள்.
0: மண்குருதே
1: மண்குருதியா நீங்கள் சொல்வதை எனக்கு புரியுது. குதிர் ரெண்டு பேர்ல பார்க்கிறீர்கள். அதில் குதிர் அல்ல
0: குருஜிதான்
1: சொல்லுவான். எழுத்து மூன்று எழுத்து அது மண்ணில் செய்தால் ஐந்து எழுத்து. அது அல்ல என்னிடம் இருக்க குருது அது குதிர் அல்ல.
0: இன்னொரு
1: சொன்ன குலம் வைக்கோல் போர் அல்ல அல்ல மாத்தி யோசியுங்கள். உங்கள் சந்தர்ப்பம் வளர்ந்து விட்டீர்கள். ஒரு புள்ளி கிடையாது. மீண்டும் வர வேண்டும். என்ன சரி நல்லது வந்தவர் என்னுடைய அன்பு சவாரி குதிரை என்னுடைய தானா வந்த சந்தனம் என்னுடைய நாகப்பன் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம். உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்து விட்ட இந்த இந்த ஒரு ஒரு அழைப்பு ஒரு ஐந்து புள்ளி சேர்த்து போட வேண்டும். சரியா? அப்படி
2: நன்றாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றன. ஓடி வந்து என் குரல் காட்டுவதற்கு கூறுங்கள்.
2: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா.
1: ஜன்னலுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பாருக்கு அதை அனுமதிப்பார். உங்களுக்கு ஒரு புள்ளி வருகின்றேன். ஜன்னல் இருந்து வந்து
2: அதை வச்சுக்கிட்டேன். இல்லன்னா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுவான்.
1: ஜன்னல் வச்ச நல்லது. என்ன ஜன்னல் உரம் என்ன ஒரு பாட்டு ஜன்னல் உரம் கொண்டு ஒரு பாட்டு இருக்குது. என்ன அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இல்ல மீண்டும் போயிருக்கின்றார். சரி உங்களுக்கு ஒரு படம் இல்ல எந்த இப்பொழுது ஐந்து ஒன்பதாவது இலக்கம் எனக்கு ஒன்பது நான் ஒன்பது என்று கேட்டிருந்தார். அவர் ஒன்பது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு பெட்டியை திறந்தோம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வந்திருந்தது. அவர் மண் குறைப்பு என்று போய்விட்டார். வக்கோல் போர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அது அல்ல அதனுடைய தரவுகள் விவசாயிகள் தங்களுடைய விளைந்து வந்து அறுவடை செய்த பின்பு இதுக்கு வைப்பார்.

0: பாதுகாப்பாக நீண்ட நாளைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நிறைந்த பொருள்களை வைக்க வைக்கலாம். அதுதான் அது லேவ பதம். அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
1: அது குதிர்னு சொல்லுவாங்க.
0: இன்னொரு பதம் இருக்கு தானே, குதிர் என்பதோட இன்னொரு பதம் குதிர் நல்ல பதம் மூன்று எழுத்து அல்லவா? இது ஐந்து எழுத்து. ஒரு திரைப்பட பாடல்ல இருக்கின்றது, மனசுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு இந்த பாடல்ல.
1: மனசுக்கு
0: ஆமாமா, அதுவே ஒன்று வரும். மனசு ஒப்பூடாக மனதத்தால் அதை குறிக்குது, பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்ற மாதிரி.
1: யோசனை செய்துதான் வரணுங்க.
0: சரி, யோசித்து கொண்டு வாருங்கள். இப்ப நீங்கள் சொல்லாத முடியாத உங்களை பெட்டுகிற கேளாதே.
1: ஆமா, அடுத்து
0: மந்திரத்தை ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆமா,
0: நாளைய தினம் பாடலையும் மீண்டும் சொல்லுவீர்கள் தானே? நன்றி, நன்றி நாகப்பன், நன்றி, நன்றி, நன்றி. எங்க மகள் உமையால் அழைத்திருந்தீர்கள். பால் அருள்சாமி அவர்கள் அழைத்திருந்தார். இந்த நாளின் நாயகன், பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு அழைத்திருந்தார். அது பால் அருள்சாமியா இல்ல மோனிஷாவா தெரியவில்லை. மீண்டும் அழைக்க வேண்டும். இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சமையும் நானும் இருக்கின்றேன், நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:37 நிமிடம், எங்களுக்கு 11:37 நிமிடம். அப்படி உங்கள் 10:07 நிமிடம், நான் 30 நிமிடத்தை கூட்டி விட்டு பார்த்தீர்களா? நானும் விரைவாக போக பார்க்கின்றேன். 10:07 நிமிடம் என்று காட்டுகின்றது. இரவு நேரம், நள்ளிரவு நேரம், மத்தார் பெருநாள், நல்ல பண்டிகை நாள் வருகின்றது. உலகெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், சுபிக்ஷம் பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து சென்ற இயேசு பகவான் அவர்களால் அவர்கள் பிறந்த நாள் என்று கூறுவார்கள். எல்லோருடனும் எல்லா நாடுகளிலும் இந்த தினம் மிக சிறப்பாக மகிழ்வாக எல்லா இனத்தினரும் கூட கொண்டாடப்படுகின்றன. மகிழ்ச்சி என்பதற்கு எங்களுக்கு தீபாவளி எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றோ அது போன்று அவர்களுக்கும் தரும். அதுவே அந்த மதத்தினர்கள் மத பிரியர்கள் ஒரு புனித நாளாகவும் கருதுவார்கள். வருகின்ற அந்த உறவு. வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: வணக்கம் ஐயா, நலம்
0: அனைவரும்
2: கிளியும் சேர்ந்து
0: நலமாடிக்கிளி நலம் கூறிவிட்டது. வெள்ளக்கிளி, வெள்ளக்கிளி, பச்சை கிளி, சொல்வதை சொல்லும் கிளி.
2: ஆமா,
0: நன்றி. நலமாக இருக்கின்ற நல்ல பேரே ஜெகபர் சாதிக் அவர்களே, இப்ப பொக்கிஷத்திலே ஒரு பெட்டியை திறந்திருக்கின்றார் ஃபாரூக் வந்து. அதை திறப்பதற்கு முயற்சித்தார், அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகப்பெரும் என்றார், நீங்கள் கண்டுபிடிச்சீர்களா? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு பெரிய பொருள். இதற்குள்ளே அறுவடை பொருட்களை கொண்டு வந்து தானியங்களோ என்னவோ அதற்குள்ளே போட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதை குதிர் என்று கூறினார்கள். ஆனா குதிர் வந்து மூன்று எழுத்து. இது வந்து
2: அது வந்து அது பேர் வந்து பத்தாயம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். பத்தாயம் என்பது சரியான பதிலை தன்னொரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் இந்த பெட்டியை திறந்திருந்தால் பத்தாயம் ஒரு பாடலே வரையே இருக்கின்ற அல்லவா? வச்சிருக்கும் பத்தாயிரத்தை போது என்ற பாடலும் இருக்கு அல்லவா? பாடலே அந்த பதம் இருக்கிற நல்லது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த பெட்டியை திறந்த பெட்டிக்கு பதிலை கூறி புள்ளியை பெற்றுக் கொண்ட ஜெகபிரசாதிக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த 10,000 வரக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தொடங்க பார்ப்போம், கேட்போம். 10,000 பாதுகாப்பாக நீண்ட காலம் வைத்திருக்கின்ற ஒரு பொருள், அது சம்பந்தப்படக்கூடிய
2: யோசனை
0: பண்ணுங்கள். இப்ப வந்து நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
2: ஐந்து
0: இலக்கம், ஐந்து உங்களுக்கு வேணும். ஆஹா ஆஹா, சிரமம் நல்லது. ஒரு பாத பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். உடனே கூறுவீர்கள் எனக்கு தெரியும். இந்த இடம் எல்லா இடமும் இருக்கின்றது. இப்படியான இடம் எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும், கடைகளிலும், கோயில்களும், எல்லா இடம் இருக்கின்றது. ஆனால் இது இந்த இதுக்குள்ளே இருக்கிற பதம் மட்டும் ஒரு விசேஷமானது, அந்த இடத்துக்கு மட்டும்தான் கூறப்படுகிறது. இப்படி எங்கே ஒரு விளையாட்டு போட்டியிலே எங்களுடைய மரபு விளையாட்டுகளிலே ஒன்று, வீர விளையாட்டுகளிலே ஒன்று, ஆண்கள் மட்டும் விளையாடும் விளையாடுகளிலே ஒன்று, ஒரு இடம். அந்த விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு உள்ள இடம். அதனும் குறையோ நான்கு எழுத்துக்களை, ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: ஆடுகளம், ஆடுகளம்,
0: ஆடுகளம் அல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு உலகமாக தருகிறீங்கன்னா முற்றாகத்தான் இருக்கிறது. இந்த விளையாட்டு தனி மனிதர்களால் விளையாடுவதல்ல, மிருகங்களோடு விளையாடுவது. இலவான பதம் நான் கூறும் தரவு சுத்தி வளைத்து உங்களை சிந்தனைக்காக கொண்டு தருகின்றேன். தமிழ், ஆனால் அந்த இடம் அப்படி இடம் எல்லா இடம் இருக்காது. ஆனால் இந்த இந்த விளையாட்டிலே மட்டும் ஆரம்பிக்கும் அன்று அது மிகவும் முக்கியமாக அந்த பதம் அங்கேதான் உபயோகிக்கப்படுகிறது. வீர விளையாட்டுக்கள், மரபு விளையாட்டுக்கள், வருடத்தில் ஒரு தடவைதான் வருவது உண்டு, மூன்று தடவை வருவது. இதற்கு இந்த பெயர் போன இடங்களுக்கு பெயர் பெற்றிருக்கின்ற இந்த விளையாட்டுக்கு ஆண்களினால் மட்டும் விளையாடப்படுவது, மட்டும் ஆண்கள் அல்ல, மிருகங்கள் இணைந்து விளையாடுகின்றது.
2: ஜல்லிக்கட்டையா
0: அங்கேதான் நிற்கிறீர்கள். ஆனா இந்த இடம் அங்கே இருக்கு, ஜல்லிக்கட்டில் இந்த இடம் அங்கே இருக்கின்றது. நீங்க எல்லா இடம் இருக்கின்றது இப்படி இடம், ஆனா இந்த இடத்தை மிக முக்கியமாக கூறுகிறார்கள். வந்துவிட்டீர்கள், நெருங்கிவிட்டீர்கள், இலகுவாக இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் அந்த விளையாட்டு. அந்த விளையாட்டை செய்ய உடனே இந்த இடம் போயிடும். இதுக்கு அதுதான் ஆரம்பம்.
2: சொன்னால்
0: ரெண்டு புள்ளி அந்த இடத்திலே இருந்துதான் அந்த விளையாட்டு ஆரம்பிக்கும். சரியா, மிருகத்தோடு சேர்ந்தது நீங்கள் சொன்ன விளையாட்டு தான் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? இந்த விளையாட்டு ஆரம்பிக்கும் எங்கே இருந்து? மக்கள் வெளியில் நிற்பார்கள், நாங்கள் பார்த்துக் கொண்டெல்லாம் கம் வீரங்க வீரத்தில் தோணிப்பார்கள். அந்த மரபிலே இருக்கின்றது மிருகம். அது வந்தால் தான் விளையாடலாம். அந்த வருமிடம் சிவா, அந்த அது வருமிடம் வெளியே பலி சிரமமான படம் முன்பு வந்திருக்கின்றது. புதுவெளி நாகப்பன் அடிக்கின்றார், சொல்ல போகின்றார். நீங்க சொன்னார் ரெண்டு பள்ளி. இப்ப கோவிலுக்கு போனா அங்கே உள்ளவர்கள் எதாலே போவீர்கள்? வாசலாலே போவீர்கள். கோவில் வாசல், கோபுர வாசல், வீட்டு வாசல், கடை வாசல், பல பல அதையும் இங்கேயும் உண்டு. அதாவது எல்லா இடம் உண்டும் இந்த இடத்தில் இருக்கின்றதுக்கு ஒரு பெயர் உண்டு. சரியான இடத்துல நிற்கிறீர்கள். அந்த பழத்தையும் அது அநேகமான அந்த பழத்தை இன்னொரு சொல்லுவார்களே அடங்கப்பா. அதிலிருந்தான் அந்த விளையாட்டு ஆடி வரும். பத்தாயிரம் கண்டுபிடித்து உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது.
2: பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து சில சோழ வார்த்தையாது.
0: இது சாதாரணமான ஒன்று. நல்லதே நீண்ட நேரம் பிடித்து விட்டது. மீண்டும் பாருங்கள். என்ன பாடல் நாளை நல்லது? நாளை என்ன பாடல் தர வேண்டும்?
2: எனக்கு வந்து அருணோதயம் அப்படின்றது வந்து முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா?
0: வைக்கக்கூடாது. முத்து பவளம் இதெல்லாம் மூடி வைக்கக்கூடாது இல்லையா? முத்து பவளம் முக்கணி சர்க்கரை, ஐயா எவ்வளவு சிரமம் கேட்டு. இது என்ன திரைப்படம்? முத்தாள முத்தல்லவா?
2: இல்ல அருணோதயம்.
0: ஓ, அருணோதயம் திரைப்படம். அருணோதயம் நல்லது. இந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம். இப்பொழுது சிந்தித்து மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்ற அடுத்த புள்ளியை பெறுவதற்கு வாருங்கள். இப்ப அடுத்த உரை வருகின்ற அவரிடம் செல்கின்ற மீண்டும் பாருங்கள். நன்றி ஜெகபர் அவர்களே. வணக்கம். வணக்கம் மகளே. உமையால் வாருங்கள். உமையால் வர வேண்டும்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். நன்றாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நன்றாக இருக்கிறோம் சாலரும் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க.
0: அதுக்கு சொல்லிட்டாங்க பிள்ளை வந்து சிலர், ஐயோ மகளே அது இத்தனை பேர் அந்த சாலரம் தரமான ஒரு பொருள் கட்டி காரிய கண்டுபிடித்து வந்தது. இப்பொழுது என்ன பதம், வேற என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? வாடிவாசல். வாடிவாசல் என்பது சரியான பதம். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. வாடிவாசல் என்பதான் மரபுல மனிதன் மிருகங்களும் இணைந்து விளையாடுவது வீர விளையாட்டு, மரபு விளையாட்டு. அந்த மிருகம் உள்ளே இருக்கும், மக்கள் வெளியே இருக்கும், அது திறந்து வரையும் நடந்தான் வாடிவாசல். அதிலிருந்து ஆடு வேறும் இந்த மாடு, அதிலிருந்து ஆரம்பிக்கும் விளையாட்டு. சிறப்பான பாடம்.
3: ஜல்லிக்கட்டு
0: ஜல்லிக்கட்டை கூறின வரைக்கும் இது கூற முடியாமல் போயிடுது இல்லையா? வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வாடிவாசல் என்ற பதம் என்ற பதம் வரக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தாருங்கள். யாராவது கூறினால் புள்ளி கிடைக்கும் அவர்களுக்கு.
3: வாசல் இது பாத்திருக்கு இல்லையா, அது சொல்ல சொல்லுங்களேன்.
0: வாசல், வாசல்,
3: வாசல் என்கிற வார்த்தையில வர பாடல்.
0: ஓகே, வாசல் என்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு பாடல் தாருங்கள் என்று உமையால் அவர்கள் வினா வைக்கின்றார்கள். யார் கொடுத்து ஒரு புள்ளி பெறப்போகின்றீர்கள் என்று கேட்போம். நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறீர்கள். என்ன இலக்கம் வேண்டும்
3: எனக்கு?
0: இலக்கம் ஏழு, லக்கி செவன். நல்லது. வாடி வாசல் என்ற அற்புதமான பதத்தை கொண்டு வந்து இது எங்களுடைய தமிழ் சொல்லு, எல்லோரும் உபயோகிக்கும் சொல்லு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வாசல் என்று பதம் வரக்கூடிய, வாசல் என்ற பொருள் வரக்கூடிய பாடல் ஒன்று கூறுங்கள் என்ற வினாவை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இலக்கம் ஐந்து பெட்டியை திறந்திருக்கு, இல்லை இலக்கம் ஏழு பெட்டியை திறக்கின்றீர்கள். ஏழாவது பெட்டியை சென்று எடுத்து வந்து பார்ப்போம். ஆஹா, அற்புதமான அழகான பெட்டியாக இருக்கின்றது, இறுக்கி கட்டி இருக்கின்றது, வாசமாக இருக்கிறது அந்த பெட்டி. அது ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கிறது. நான் திறந்து பார்த்த பொழுது ஐந்து எழுத்துக்கள் அதுக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து எல்லா இடத்திலும் கிடைக்கும். இது ஒரு உணவு. அது நீராக இருக்கலாம், உணவு மட்டுமல்ல, நீராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அணிந்த பொருள்களாக இருந்தால், அதாவது வந்து சின்னங்கள், அதாவது சிவ சின்னங்கள் போன்ற, அல்லது கிறிஸ்தவ மதங்கள், எல்லா மதத்திலும் இருக்கின்றது. இதை இப்படி சொல்லுவார்கள். இதே அந்த மத குருவின் வந்து கொடுப்பார். முக்கியமாக மத குருவினால் கிடைக்கப்படுவது. சில பல தொண்டர்களும் கொடுப்பார்கள் ஆலயங்களிலே. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
3: அஞ்சலுக்கு
0: நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு முடிந்தால் இது கிடைக்காமல் போக மாட்டோம். இதற்காக இருப்போம் வேண்டிக் கொண்டு. ஐந்து எழுத்துக்களை உடைய
3: பஞ்சாமிர்தம் நான் யோசனை செஞ்சு
0: வருகிறது. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கு ஒரு பண்ணி இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்தவரோட செல்வோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ராமன் அவர்களே, உண்மையான நீங்கள் பாடல் கூறவில்லை. உண்மையான நீங்கள் பாடல் கூறவில்லை. மீண்டும் வந்து கூறலாம் நாளைய தினம் பாடல். ராமன் வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கீங்க. பண்ணுவீங்கள் நீண்ட நாள் கண்டு நலமா?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க.
0: நலமோ என நான் கேட்டேன். வாழ்த்துக்கள். நலமா இருக்கணும். மகளும் எப்படி, மகள் எப்படி இருக்கிறாள் இப்பொழுது? என்னுடைய பேத்தி
4: இன்னைக்கு போய் பாத்து வந்தாங்க ஐயா.
0: கபம் கூடுதலாக இருக்கின்றது இல்லையா? சளித்தன்மை பிள்ளைங்க ஏன் மகளுக்கு அப்படி பிள்ளாதான் சளி கவனம் எடுத்துக்
4: கொள்ளுவாங்க.
0: சரி, இப்ப ஒரு வினா ஒன்று இருக்கின்றது ராமன் அவர்களை. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வாசல் என்ற பதம். வாசல் என்று வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்கள்.
4: வாசல் கருவேப்பிள்ளை அந்த பாட்டியா?
0: அது வாசம். அது வாச கருவேப்பிள்ளைன்னா வாசம், மனம். இது வாசல்
4: என்று.
0: ஆமா, மீன வாச கருவேப்பிள்ளை என்றால் ராமன். வாசம், வாசம் என்ற கருவேப்பிள்ளை. இதை சொன்னதும் வாசல் என்ன, வாடி வாசல் என்ற பதம் தந்துவிட்டு வாசல் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அது என்ன பாடலாக இருக்கும்? அந்த மேலத்தில் என்றெல்லாம்
4: வாசலிலே பூசணிப்பு வச்சு விட்டு அந்த பாடம் சொல்ல.
0: நல்லது, வாழ்த்துக்கள். சரம், அது உண்மையான வாசல். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. உண்மையால் தந்தபடியா? சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஒரு பெட்டி திறப்பதற்கு இந்த பெட்டியை திறக்கப் போகின்றீர்கள். திறந்த பெட்டி கூடு இல்லை, திறந்த பெட்டி ஒன்று இருக்கின்றது. ஐந்து இடத்தில் கொண்டு பெட்டி ஆலயங்களிலே சென்று நாங்கள் வழிபட்டுவிட்டு அது கிடைக்காமல் செல்ல மாட்டோம். அது எது? அது கிடைத்தவுடன் செல்லலாம். உடை கட்டி
4: செல்வோம்.
0: பிரசாதம், சரியான பதம் பிரசாதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்ற நீங்க உடனே சொல்லியிருந்தால் இனி ஆளுக்கு ரெண்டு புள்ளி. நீங்கள் உடனே சொல்லவில்லை தானே? எப்படியும் ரெண்டு புள்ளிகளை சேர்த்து விட்டு காட்டிக்கார். நாளைய தினம் அவளுக்கு என்ன பாடல் வேண்டும் ராமன்?
4: கண்ணன் வருவான் மாய கண்ணன் வருவான் அந்த பாட்டிய கண்ணன் பாட்டு.
0: கண்ணன் வருவானா கண்ணன் வந்தானா?
4: கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான்.
0: மாய கண்ணன் என்றால் இப்படித்தான் வரும். கண்ணன் வந்தான் மாய கண்ணன்.
4: மாய கண்ணன் பாட்டுதான்.
0: கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்து. சரி, இப்ப நீங்கள் பதில் கூறியபடியால் ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன செய்யப்படுது இந்த பாடல்?
4: பாத்துக்கையா படம் தான் தெரியல. டிவியில
0: ராம திரைப்படமா?
4: அதன்னு படம் தான் கேட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
0: படம் பாத்துருக்கீங்களா? அந்த காட்சியை பாத்துருக்கீங்களா?
4: நான் பாத்துருக்கேன்.
0: காட்சியில யார் வரு? ஜெனி கணேசன் ஒரு குழந்தை இங்க ஒரு ஆலயம் ஆலயத்தில் நாகையா இருந்து பாடுகிறார். அப்படித்தானே?
4: ஆமா, அதேதான்.
0: தற்கொலை கண்டு போனவர் திரும்பி வருவார் பாட கேட்டவுடன், இல்லையா? கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். அதான் அந்த பாடல். அந்த பாடல் ராமு திரைப்படம். நல்ல உங்களுக்கு அந்த பாடல் நாளைய தினம் வலியுறுப்பாகும். இப்போது ஒரு பெட்டியை திறவுங்கள். அந்த காகசும் அபு காகசும் நினைத்துக் கொண்டு
4: மூன்று பதம்
0: மூன்று சேர்ந்து விட்டது. அதுதான் சாளரம். அற்புதமான தமிழ் பதம் சாளரம். அந்த பதத்தை வைத்துக்கொண்டு ஓடி வந்தா கிடைக்கவில்லை.
4: ஏழுதான்
0: இப்ப நீங்க திறந்தீர்கள். பிரசாதம்
4: அப்ப நம்பர் ஆறியா?
0: ஆறாவது இலக்கம். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பதம் வரும் என்று எண்ணுகிறது என்றால் இருக்கிற இடம் அப்படியான இடம். எங்கே எட்டி பிடித்து தொட்டு பார்ப்போம். பாரமாக இல்லை, நிலவு வகை இருக்கின்றது. கொண்டு வந்து வைக்கின்றேன். அவருக்கு இன்னும் பெட்டியை அவிழ்த்து திறந்து பார்க்கிறேன். ஆஹா, நான்கு எழுத்துக்களோட அழகாக காட்சியாகின்றது. இது உலகளாக சென்று வந்த ஒரு விடயம் என்றும் இருக்கின்றது. அவரை கொண்டு செல்லும் ஆக்கள் இல்லை. சரியா? ஏனென்றால் இலத்திர நியல் வந்துவிட்டது, கணனிகள் வந்துவிட்டது. குலமகள் ராகை திரைப்படுத்தவே ஒரு பாடலை பற்றி ஒரு பாடல் இருக்கின்றது. இதனுடைய தமிழ் சொல்லு. விளக்கமா இருங்க. நான் புளி எடுக்கின்றேன், சாம்பல் எடுக்கின்றேன், தண்ணீர் எடுக்கின்றேன், விளக்குகின்றேன் போட்டு. இப்பொழுது நல்ல தெளிவாக இருக்கின்றது. இதில் வந்து செய்திகள் தான் கூடுதலாக இருக்கும், கட்டளைகள் கூடுதலாக இருக்கும், அறிவிப்புகள் கூடுதலாக இருக்கும். இதை கொண்டு வந்து உங்களிடம் வந்து என்னிடம் தருவது, என்னிடம் தரும் விடயம் அது. ஆனால் இப்பொழுது அதை மக்கள் கொண்டு செல்வதில்லை. முன்பு மக்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். மக்களால் விநியோகப்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது மக்கள் தேவையில்லை, கணனி மூலமே வந்துவிடும். நான்கு எழுத்துக்களை கொண்டது. கனடாவில் இருக்கும் எனக்கு, தமிழ்நாட்டில் இன்னும் நீங்கள் செய்திகளை எனக்கு தரலாம். இதை இப்படி கூறுவார்கள். இந்த நான்கு எழுத்துக்களை வைத்து ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. ஒரு இலக்கத்தோடு கண்டுபிடியுங்கள். தமிழுக்கிலே சுற்றா நீந்தி அடிக்க வேண்டும். அதனால தான் இப்படி சுற்றி விளைச்சு கொண்டு வருவேன். இதுதான் பொருள்.
4: எல்லாத்தையும் சுற்றிதான் போறேன். எனக்கு பிடிவிட மாட்டேங்குது.
0: பிடிவரம் பிடிவரம். மூன்று வினாடிகள் தருகின்றேன் உங்களுக்கு. இருப்பினும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது முதல்ல பாடல் ஒன்றை கூறி.
4: ஆமா ஆமா,
0: இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது ராமன். உங்களுக்கு கொண்டு பாருங்கள்.
4: போயிட்டு வரையா
0: சென்றுதான் பெற வேண்டும். அப்படிதான் பெற வேண்டும். நல்லது. வணக்கம். நல்லது. நாளைய பாடல் கூறுவீங்க.
4: செய்தித்தாள் ஐயா?
0: செய்தி தாள் ஐந்தாவது அல்லவா? வணக்கம் வணக்கம். நாகப்பன் அவர்களே வணக்கம். சென்று விட்டார் நாகப்பன். பதவியை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற தொடுக்கின்றார். நண்பகலாகிவிடும். மீண்டும் உமையால் வந்துவிட்டார். வணக்கம் உமையால், கொண்டு வாருங்கள் உங்கள் கேள்வி. அஞ்சல், சரியான பதம். அஞ்சல் என்பது சரியான பதம். வந்த ஒரு புள்ளியை கேட்டுக்கொண்டால் மகள் உமையால் அவர்கள் வாழ்த்துக்கலாமா. நீங்கள் கடந்த முறை வந்து செல்லும் பொழுது நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் என்று கூறவில்லை. கூறுங்கள்.
3: ஐயா தப்பா நினைக்காதீங்க, ஒரு பாட்டு அடி போடி பைத்தியக்காரி அறியாதவளா.
0: அற்புதமான ஒரு பாடல் அம்மா அந்த பாடல். அடி போடி பைத்தியக்காரி.
3: ஆமா, நான் பிரசாதம் சொல்றதுக்கு பஞ்சாமிர்தம். சாரி
0: ஐயா, பஞ்சாமிர்தம் அம்மா தனியா. பஞ்சாமிர்தம் வந்து பிரசாதத்தில்
3: பிரசாதம். ஆமாங்க ஐயா, அதான் பிரசாதம்ன்றதுக்கு பஞ்சாமிர்தம்
0: என்று சொல்லிவிடுங்க. பாத்தீங்களா, அடிப்பொடி ரெண்டு புள்ளிகளாக சொல்லி சரியாக நான் நினைத்தேன். அதுதான் எங்கள் சிந்தனையை தூண்டி சரியான நிலைக்கு கொண்டு வருவது. திருநீபூதி சந்தனம் தீர்த்தம் பஞ்சாமிரதம் பழம் மாம்பழம் தேங்காய் முடி எல்லாம் பிரசாதம் தான். ஆனா என்னதான் அப்படி கூறுவது பிரசாதம். ஒரு திருநூறு வந்தாலும் பிரசாதம் தான் சொல்வோம். பஞ்சாமிரதம் சொன்னாலும் பிரசாதம் தான். நல்லது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கட்டிக்காரி. நீங்கள்
3: சொல்லிட்டாங்களா?
0: பிரசாதம் என்று குறிப்பிட்டீர்கள் தானே. அஞ்சல், அஞ்சல், அஞ்சல், அஞ்சல், அஞ்சல், அஞ்சல் தான் ஒரு சரியான பதம். கடிதம் என்பதற்கு அஞ்சல் என்று. அஞ்சல், அஞ்சல் பெட்டி 522, அஞ்சல் பெட்டி 522 திரைப்படம் வந்தது. அஞ்சல், அஞ்சல் என்பது சரியான தமிழ் சொல். அஞ்சல் அனுப்பி இருந்தேனே, பதில் தரவில்லை, எனக்கு அஞ்சல் கிடைத்திருக்கிறது. ஆனா இப்பொழுது மக்கள் கொண்டு வந்து தபால்காரன் கொண்டு வந்து தருவதில்லை. தபால் என்றும் கூறுவார்கள். அதை அஞ்சல் தான் சரியான பதம். இப்பொழுது கணனி தான். கணனி ஏவர் உடனே சொல்ல சிறப்பு. நல்லது. சரி, இப்ப நீங்கள் வெட்டியை திறக்கலாம் தானே.
3: பத்து,
0: பத்தாவது இலக்கம். வாழ்த்துக்கள். பத்து, பத்து தானே?
3: ஆமாங்க ஐயா.
0: இலக்கம் பத்து. இலக்கம் பத்து பெட்டியை சென்று பார்ப்போம். ஓ, சரியான பாடமா இருக்கும் அந்த பெட்டி. ஓ, அங்கே திறப்பும். அட, மூன்று எழுத்திலேதான் இருக்கின்ற பாரமான பெட்டியல். புதிதாக மூன்று எழுத்திலே வரும். மூன்று எழுத்திலேதான் இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்து ஒரு மிருகத்தை குறைக்கின்றது. வனத்தில் வாழும் மிருகம். சுலபமாக்கி விடுகிறேன். வனத்தில் வாழும் மிருகம்.
3: மயில்.
0: அது மிருகம். அது பறவை இல்ல மகளே.
3: மயில். ஐயோ, பறவை சொல்றேன் சொல்றேன். கரடி.
0: கரடி அல்ல, பொருந்தவில்லை. இரண்டு பதில் கூறிவிட்டீர்கள். மீண்டும் சிந்தித்து வரணும். உடனே கூறினால் இரண்டு புள்ளி. நீங்க கடந்த வாரம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருவது. இன்னும் ஒரு வர முயற்சியுங்கள். இரண்டு புள்ளியை இழக்காதீர்கள்.
3: அது மிருகங்களா?
0: மிருகம், மிருகம்மா,
3: மிருகம். மிருகம் மூன்று எழுத்து வரும்.
0: மூன்று எழுத்துக்களை கொண்டது. நன்றி. மீண்டும் வாருங்கள், சிந்தித்து வாருங்கள். உங்கள் புள்ளி உங்களுக்கு. நீங்கள் இப்ப அந்த இருக்கூறியதுதானே அஞ்சல் என்று கூறியவரையால் அஞ்சல் என்பது வரக்கூடிய ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள்.
3: அஞ்சலுக்கு என்ன பாட்டுயா இருக்கு?
0: ஏதாவது
3: எழுந்து அஞ்சல் பாட்டு கூட ஒண்ணு
0: இருக்கு.
3: நம்ம ஜெய்சங்கர் பாட்டு
0: சொல்லிடுங்க. பாடலா?
3: ஆமா ஆமா.
0: அஞ்சல் என்று வர எழுத்து. அஞ்சல் என்ற பதம் வரக்கூடிய ஒரு பாடல். அப்படிதான்
3: ஜெய்சங்கர். ஆமாங்க ஐயா,
0: ஜெய்சங்கர் அந்த அஞ்சல் என்ற பதம் ஜெய்சங்கன் அவர்களால் நடிக்கப்பட்டு குழந்தையின் தெய்வம் திரைப்படுத்தி பாடல் என்று கூறுகிறீர்கள். மிகவும் சுலபமா சுலபமான தரவு கொடுத்து விட்டீர்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு, சிறப்பு மாலை, சிறப்பம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக இங்கே அழைத்திருப்பவர் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர். கொண்டு பாருங்கள். நீங்க அந்த பதம் கேள்வி கொண்டு வந்தீர்களா இல்லையா? என்ன வினா கொண்டு வந்த
2: சொல்லுங்கய்யா.
0: என்ன வினா? உங்களிடம் கூர்ந்து ஒரு வினாத்தோடு சொல்லிவிட்டீர்கள். சரி சரி, இப்பொழுது அஞ்சல் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அதுவும் ஜெய்சந்தர் அவர்கள் நடித்திருக்கின்றார்களாம். குழந்தையும் தெய்வம் என்ற படத்திலேயாம். அது என்ன பாடல்?
2: அஞ்சல் என்ற பாடல்.
0: அஞ்சல் என்றால் என்ன என்று தெரியுங்களா? இப்பொழுது கேள்விதான். அஞ்சல் என்பது தவால் கடிதம். அப்படி வரக்கூடிய வரக்கூடிய குழந்தையும் தெய்வம்
2: சொன்னால்
0: ஒரு புள்ளி, சொன்னால் ஒரு புள்ளி.
2: குழந்தையும் தெய்வம்
0: என்று அவர் கூறியிருக்கின்றார்.
2: அன்பு அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம், அன்புள்ள மாண்பினியே ஆசையில் ஓர் கடிதம் அப்படிங்கிற பாடலையா?
0: வாழ்த்துக்கள். சரியான பாடலா இருக்கு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். திறவுங்கள்.
2: 12
0: இலக்கம் 12 அவருக்கு இல்லை. இந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. 10 இலக்க பெட்டி பொக்கிசத்திலிருந்து எடுத்து பார்த்த பொழுது 3 எழுத்துக்களை கண்ட ஒரு வன விலங்கு, வனத்தில் வாழும் மிருகம் தன்னுடைய பெயர். இப்படித்தான் அடிப்படை அழைப்பார்கள். 3 எழுத்துக்கள்.
2: வனத்தில் வாழும் ஒரு மிருகம்,
0: மிருகம் எதுவாக இருக்கும்? தாமதம்.
2: ஓநாய்.
0: ஓ நாய் அல்ல. அல்ல. இன்னும் ஒரு முயற்சி. மீண்டும் பெற வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே. வினாடி நீங்கிவிட்டது. சென்று பாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? 2-3 உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது முன்னிறுத்தி வாங்கி 24 மணி எங்களுடைய வெற்றிக்கு உறவு வந்துவிட்டாக. நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கொண்டு வந்தீர்கள்?
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வினா ஐயா?
0: அந்த 3 எழுத்துக்கள்
5: சரியான ஈஸியான கேள்வி எல்லாம் கேட்ட போது எனக்கு
0: இணைப்பு பதவியை கொண்டு வந்து கிடைக்க முடியவில்லை. எனக்கு உங்களுடைய இணைப்பு எனக்கு தெரியும். நீங்க கூறக்கூடிய பதவிகள் போல வந்தன. சரி, இதுவும் உங்களால் முடியும். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு. 3 எழுத்துக்களால்
5: கரடி சொன்னாங்க.
0: அது இல்ல, அது அல்ல. அதுவும் தானே இல்லாத இருந்து கொண்டால் இதுக்குள்ளே ஒன்றை கொண்டு வரலாம் தானே ஐயா?
5: ஆமா ஆமா ஆமா ஐயா.
0: ஓநாய் சொன்னார்.
5: எழுத்து பதம்
0: ஓநாய் சொன்னார். அதுவும் பொருந்தவில்லை.
5: 3 எழுத்து பதம்.
0: 3 எழுத்து. தாமதிக்கின்றீர்கள்.
5: இல்லையா? முதலை.
0: முதலை வந்து மிருகம் இல்லையே ராசா. வனவில் அங்காகுது. அது தண்ணீர்லையும் இருக்கும், மண்ணிலையும் இருக்கும், காடுகளையும் இருக்கும். முதலை காடுகளையும் இருக்கும். முதலைக்காரர்கள் அநேகமாக தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் வாழாது. பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. மனித தமிழ் வாரொலி 24 மணி நேர தமிழ் செவைப்பால் அரசு அருள்சாமி அவர்களுடைய இலக்கமாக இங்கே தென்பட்டது. ரேவதி உங்களுடைய இலக்கம் தென்பட்டது. உடனடியாக அழைத்தால் ஓடி வந்து விடலாம். பாருங்கள், இது மனித தமிழ் வானொலியின் புதிய நிகழ்விலே கலம்பத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் 10:34 நிமிடமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இரவு நேரம் ஓடி வாருங்கள். பாரத நாடு கனடா நாட்டில் 12:04 நிமிட நண்பர்களை தாண்டி 4 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். பிரித்தானிய நாட்டில் இப்பொழுது 5:04 நிமிடம். வளைகுடா நாட்டில் மாலை 7:04 வந்துவிட்டார். வளைகுடா மன்னர் சவுதி மன்னர் வந்துவிட்டார்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: குதிரை
0: நாட்டிலே வாழுது. வனத்துல வனம் என்பது காடு இல்லவா? வனத்துல வாழுதான் இது வனம். சரி, குதிரை அல்ல. வனத்திலே அரபு நாடுகள்லாம் கழுதை கூட இருக்கின்றது, குதிரை நடந்திருக்கிறீர்கள். நன்றி, மீண்டும் ஒரு வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம். மந்தி,
0: மந்தி தனியே காட்டில மட்டும்தான், வனத்தில் மட்டும் பாடவில்லை, வேறிடங்களும் பாடுவது. மந்தி என்றும் மூன்று மிருகம்தான். நன்றி உங்களுக்கான, அதுவல்ல என்னிடம் இருக்கும் பொருள். இன்னும் கொண்டு கொண்டு வாருங்கள்.
6: களிறு,
0: களிறு, களிறு அல்ல, களிறு என்னிடத்தில், அதே மனத்தில் பாடுபவர்தான், அதுவும் அல்ல. கண்டிக்காரன் யோசனை நல்ல யோசனை, அதே போன யோசனை. இன்னும் ஒரு மிருகம் இருக்கு, வேறு முடிவு. நன்றி, நன்றி, நன்றி. ரேவதி மகளை, ரேவதி அழைத்து வந்தீர்கள், விட வேண்டும். இது வந்து வணக்கம், வணக்கம், குரலை கொண்டு போகிறேன். வணக்கம், வணக்கம், மனிஷா பாலகன் சாமி இருவர்கள் ஒருவர் தான் தருகிறீர்கள். வணக்கம், வணக்கம், முதலாம் முறை வணக்கம், இரண்டாம் முறை வணக்கம், மூன்றாவது முறை வணக்கம். அருள்சாமி அவர்களே, பால் அருள் போல் அருள்சாமி அவர்களே, வணக்கம்.
7: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா. குதிரை இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா.
0: ஆமா, முதற்கண் எங்களுடைய குதிரை அல்லது வனத்தில் வாழும் ஒரு மிருகம், மூன்று எழுத்துக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒன்று, மிகவும் அரிதானது, சிறப்பான பதம். எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். ஒரு பதில் தந்துவிட்டீர்கள், அது பொருந்தவில்லை, இன்னொரு பதில் தரலாம். அதற்கிடையே உங்களுக்கு எங்கள் அனைவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் குரல் வழியாக நேரடியாக உங்களுக்கு கூறுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல ஊரும் பெற்று வாழ வேண்டும். நன்றி. அப்ப குதிரை சரிவரவில்லை, வேறு என்ன தருவீர்கள்?
7: வணக்கம், வணக்கம், நன்றி,
0: நன்றி. இன்னொரு
7: பதம்,
0: தாமதிக்கிறீர்கள். மூன்று வினாடி எது?
7: முயல், முயல் வருமா? முயல்,
0: முயலும் அல்ல, முயலும் அல்ல, அதுவும் பொருந்தவில்லை. ரெண்டு பேரும் வந்துவிட்டீர்கள். மீண்டும் பாருங்கள். நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்? நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும் மாணி?
7: நேமான படத்தில் இருந்து என்னே விழுந்த மலை துணியே இத்தனை நாளா எங்கிருந்தேன்.
0: தெரியாது, அது சொல்லாம கொள்ளாம வருது ஐயா. இந்த மலை துணியா சும்மாவே ரோட்ல விடலாம், காட்டுல விடலாம், வயல்ல எனக்கு மேல எனக்கு முடியல அவ்வளவு. அது விளைவில் நாங்களாம் போயிட்டோம் அந்த மலைகள்ல. என்மேல் விழுந்த மலை துணியே நீ இத்தனை நாள் ஆகாயத்துதான் இருந்தது. நல்ல பாடல் மானே. நாளைக்கு மீண்டும்
7: உனக்கும் தானே நான்
0: அதுதானே கண்ணுகள் நிறைவேறிகள் இருக்கும் மலைத்தில். வாழ்த்துக்கள், தொடர்புகள் அடுத்தவரவுடன் தள்ளுங்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் மீண்டும் பாருங்கள். இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து ஜெகபிரசாதிக்கு அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே, வணக்கம்.
7: ஐயா, அந்த வனவிலங்கை பேர் சொல்றேன்.
0: நீங்க தான் சொல்லணும், கூறுங்க. சொன்னாலும் புள்ளி
7: வேங்கை, வேங்கை, வேங்கை,
0: வேங்கை வருது, வருது, வருது. வேங்கை வந்தது, ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கின்றது. அதுவா வேங்கைக்கு? வேங்கை, வேங்கைக்கு வேங்கை எனக்கு பிறந்ததில்லை, என்னிடம் இருக்கு மீண்ட இடத்துக்கு. அந்த ஊருக்கேதான் இருக்கீங்க, வனத்துக்களே எல்லோரும் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒன்று கூறலாம் தானே, உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? ஒன்றுதான் நீ கூறுங்கீர்கள். நீங்க கூறாது விட்டால் இங்க உண்மையால் ஆயுதமாக இருக்கின்றால் கூறி புள்ளியை எடுப்பதற்கு.
7: சரி,
0: வெற்றியோடு பின்வாங்குகிறீர்கள். வணக்கம் உமையால், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் உமையால். பாண்டா என்பது ஒரு இனம், கரடிகள் இனம். அது என்பது ஆசிய நாடுகளிலும் அது இல்லைத்தான். பாண்டா என்று இங்கே பொருந்தவில்லை அந்த பெரு. நல்ல ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல சொல், ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கும். நன்றி. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, அடுத்த தடவை ஒரு பதிலை வைத்துக் கொண்டு வருகின்றார். பிரித்தானியாவில் இருந்து மகானவர்கள் வருகின்றார். குறுங்கள் இன்னும் என்னம்மா? மீண்டும் யோசித்து வாருங்கள், மீண்டும் யோசித்து வாருங்கள். வணக்கம், வணக்கம் மகானையா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஓம் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் ஐயா. என்னையா பெரிய பாரதமான பயங்கரமான செய்திகள் கிடைக்கின்றன.
8: எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்,
0: எல்லோருக்கும் உங்களுடைய வணக்கம் செல்கின்றது. எல்லோரும் உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றார்கள். முன்னியல் தமிழ் வானொலியில் உங்களுடைய நாட்டினுடைய செய்தி எங்களை எல்லாம் ஒதுக்குகிறது ஐயா.
8: ஓம் ஓம் ஓம் ஓம்
0: பாரதமான விளைவு, பாரதமான விளைவு என்று அறிந்தேன் உண்மைதானே? கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் தடுப்பு மருந்து எடுத்திருக்கின்றீர்கள்.
8: விட்டு பெருசாக வலிக்கிறது
0: இல்லை என்று நான்
8: அறிந்தேன். திரும்பி
0: ஆனால் அந்த மூன்றாவது தடுப்பூசி எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. பலவந்தப்படுத்துகிறார்கள், கண்டிப்பாக நீங்கள் அணிய வேண்டும் என்று. இல்லை, அதை எடுக்க வேண்டும் என்று. ஆனால்
8: அந்த ஊசி போட்டுட்டேன் ஐயா, இப்ப கடந்த மூன்று வாரங்களுக்கு
0: முதல். சந்தோஷம், கவனமாக இருக்க வேண்டும்.
8: அது கொஞ்சம் தாக்கமா இருந்தது.
0: ஓகே,
8: ஓரளவுக்கு.
0: ஓ,
8: இப்ப ஓகே ஓரளவுக்கு.
0: அடுத்தடுத்த ஊசி
8: இருந்தது, இருமல் இருந்தது, கொஞ்சம் பலவீனமாக இருந்தது.
0: இப்ப
8: ஓகே ஆகி கொண்டிருக்கிறது.
0: புத்தாக குணமடைய வேண்டும், நீங்கள் பலமடைய வேண்டும் என்று இறைவனை நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
8: நன்றி
0: ஐயா,
8: எல்லோருக்கும்
0: நன்றி. சரி, இப்ப வந்து வினாவிலே கூற முடியாமல் இருக்கிறது. மகான் அவர்கள் கூறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு இப்படி அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்கள் உண்டது. இங்கே எல்லா விலங்கும் பறவைகளும் வந்து விட்டது. நீவாளும் முதல கூட வந்து விட்டது. சரி வரவில்லை. ஆஹா, நாங்கள் பாட புத்தகங்களை படித்திருக்கின்றோம். மூன்று எழுத்துக்களை,
8: மூன்று எழுத்து,
0: மூன்று எழுத்தை கொண்டு அழைக்கப்படுகின்றது அந்த மிருகத்தை. வேறு வேறு மதங்கள் இருக்கின்றது அந்த மிருகத்துக்கு. இப்போ என்ன விழாவை ஆக்கியிருக்கின்றேன்.
8: ஆஹா,
0: மந்தி என்றா குரங்கு இருக்கின்றது, தாட்டான் அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதே போன்று இதுக்கும் இந்த இனத்துக்கும் வேறு பதங்களும் இருக்கின்றது. ஆனால் இதுதான் அரும்பதம். புத்தகங்களிலே படித்து, புத்தகங்களை படித்து திரைப்படங்களில் இது வந்திருக்கின்றது. ஆஹா,
8: கரடி.
0: அது கூறினார், அது பொருந்தவில்லை. உண்மையால் ஒரு தடவை கூறி யாரோ ஒருவர் கூறியிருந்தால் அது பொருந்தவில்லை மகான்.
8: ஆஹா,
0: பக்கத்துல நிற்கிறீர்கள். பக்கத்து விழுங்கையும் கொண்டு வந்தார் அது பக்கத்துல. அதுவும் அல்ல,
8: சிங்கம்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வர வேண்டும், வர வேண்டும், வரவேற்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொழி தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையின் கதம்பத்திலே இருக்கின்றோம். கதம்பம் நலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொக்கிஷம் அந்த பிரிவிலே, பொக்கிஷத்துக்குள்ளே சென்று பல பெட்டிகளை அடுத்து வந்தேன். பலவல்ல, ஒரு கொஞ்சம் 15 பெட்டி கொண்டு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட இப்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பெட்டிகள் திறந்து பதம் கண்டுபிடித்து 7வது பெட்டிக்கு தருமாறிக்கொண்டிருக்கின்றோம். 7வது பெட்டி 10ஆம் இலக்க பெட்டியை திறந்து பார்த்தபோது அந்த ஆகசும் அபு ஆகசும் திறந்தது சிசு என்று சென்று பார்த்தால் இலகுவான மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெரிய மிருகம் பாரமா இருக்கிறதே பெட்டி என்று தூக்கி பார்த்தேன். என்ன ஒன்று பார்த்தால் மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஒரு மிருகத்தின் பெயராக இருக்கின்றது. அது எந்த மிருகம்? பல மிருகங்கள் வந்து பக்குவப்படவில்லை. யார் அதுக்கு சரியான பதத்தை கொண்டு வருகின்ற அறிய இருக்கின்றேன். அவளோடு ஓடி வாருங்கள், தாருங்கள். தந்தவர்கள் மீண்டும் வர வேண்டும். இப்பொழுது அறிவர் நிச்சயமாக தருவார் என்று எண்ணுகிறேன். அன்புள்ள ஆனந்தன் அவர்கள், வடலூர் ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்துவிட்டு. வணக்கம் ஆனந்தன்
9: ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள்?
9: நலமா
0: இருக்கின்றேன். இந்த என்ன பதவியர்கள் தடுமாறுகிறார்கள்? அந்த பதத்தை கண்டுபிடிப்பீர்களா?
9: ஓனாயா இருக்குங்களா ஐயா?
0: ஓனாய் வந்து ஜெகபர் சாதித்தவர்கள் கூறினார்கள். அது பொருந்தவில்லை, அதை அடித்து விரட்டி விட்டோம். இந்த ஓனாயை
9: என்ன ஒரு பாலைந்த விலங்குகள் தான் நினைவுக்கே வருது. என்ன செய்யறதில்ல,
0: இன்னும் நினைக்க வேண்டும், இன்னும் நினைக்க வேண்டும். நாளைய தினம் என்ன, நாளைய தினம் என்ன பாடல் வேணும்? திருவிழ பாடலை கூறும்பொழுது நினைவுக்கு வரலாம். என்ன பாடலாக இருக்கும்?
9: சும்மா சும்மான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா?
0: ஆமா, அடுத்த சும்மா என்ன சொன்னேன் ஒரு பதம். அதுக்கு எத்தனை சும்மா நீங்க பாதிப்பீர்கள் வாழ்க்கையில? சரி, அதுக்கு வருவோம்.
9: எங்க
0: சும்மா வந்தேன். அதுவே தான் அவரோட முடிய மாட்டேன். கேட்டவர் எப்படி இருக்கீங்க? என்ன என்ன விஷயம் பண்ணீங்க? சும்மா இதே என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு என்னுடைய பதவியிலே வந்திருந்தார் பிள்ளைகளிலே. அதை படித்தவரோ என்னை அறியாமல் நான் சிரித்து என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். சும்மா கேட்டு பார்த்தேன், சும்மா வருவது பதில்கள். என்ன சும்மா, சும்மா என்பது சும்மாவா? இது தமிழ் சொல் அல்லவா? தமிழ் சொல், தமிழ் சொல் என்றால் என்று நான் அவர் கேள்வியிருந்தேன். சும்மா சும்மா வந்து சும்மா என்று கேட்டுவிட்டு, சும்மா கேட்டீர்கள் தான், சும்மா நீங்கள் கேட்டாலும் இது என்ன சும்மாவா? இது தமிழ் அல்லவா? தமிழ் என்ன சும்மாவா என்று கேட்டுதான் எழுதிவிட்டேன் பதில். அவர் அவர் சிரித்து விட்டார். சரி ஆனந்தம், நாளை என்ன பாடல் உங்களுக்கு?
9: அதான் சார்லி சாப்ளின் படத்துல இருந்து சார்லி சாப்ளின் பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா அந்த பாடல்
0: சும்மாவில பாட்டு எடுத்து பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பாக்குறாவா? சும்மா கேட்டு பாக்கணும், நான் சும்மா எழுதிடுறேன், சும்மா தேடி பாக்குறேன். நாளைக்கு வந்தா சும்மா தேடி
9: போறேன்.
0: ஆமா சும்மா ஒருத்தி சும்மா சும்மா பாக்குறான், சும்மாவா பார்த்தா விடயத்தோடவா அந்த. சரி என்ன மிருகமாக இருக்கிறா இப்பொழுது சிந்தனைக்கு வர முடியும் என்றேன். கூறுங்கள்.
9: சொல்லுங்க. அதே அந்த காரா அந்த ரெண்டு மூன்று விலங்குகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய யோசனையா இருக்குது. மான் வருது, சிக்க வருது, புலி வருது. எல்லாம் சும்மா சும்மா சும்மா யோசிச்சுட்டே இருந்து ஒன்னும் இந்த நாலஞ்சு விலங்குகள் எல்லாம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. முதலையும் சொல்லிட்டாங்க, அது விலங்குல வரல. முதலையும் விலங்குல வரலன்ட்டீங்க. சும்மா சொல்கிறேன். சரி சரி, யோசிச்சு வரேங்க, யோசிச்சு வரேன். நானும் சும்மா தாடே வந்தேன், யோசிச்சேன். சும்மா
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அந்த வளவிலங்களை பேர சொல்றாங்க ஐயா. அரிமா அரிமா அரிமா அரிமா. ஆமாயா ஆமாயா. ஆமாயா ஆமாயா. ஆமாயா ஆமாயா. இந்த வேங்கீர் வேங்கீர் சொல்லும் போதான் சொல்லியிருக்கேன். நன்றி ஐயா. ஐயா அதாவது இந்த சிங்கம் என ஆரம்பமாகவும் ஒரு பாடல் யாராவது சொல்ல சொல்லுங்க. சிங்கம் என்ற சிங்கம் என்று ஆரம்பமாக ஒரு பாட்டு. ஆமாயா ஆமாயா ஆமாயா. நிச்சயமாயா நிச்சயமாயா நிச்சயமாயா. கண்டிப்பா நிச்சயமாயா நிச்சயமா நிச்சயமாயா. பதினேழு ஓ மொத்தமாவா? மொத்தமா வந்து பதினொன்னு. சரியா சரி சரி சரியா சரியா. சரியா சும்மா சும்மா சொல்ல மாட்டேன், ஏதாவது காலை இருந்தாலும் சொல்லுவேன். ஆமையா ஆமையா சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுங்கய்யா. Thank you.

0: எத்தனை எழுத்து ஐயா? எத்தனை எழுத்து?
1: நீங்க கிச்சாலே தரணும்.

0: ஒரு கேள்வி. ஐந்து சார், ஐந்து ரூபாயா? ஊர்வலம் நம்பி அனந்தியா? ஆமாயா, ஆமா ஆமாயா. அதே அதிகமா அந்த ஊர்வலங்களை பார்த்து கல்யாண ஊழல் தான் வராது. நன்றி.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுடைய குரல் அழைப்பும் வரவில்லை ஐயா, உனி வரவில்லை.
2: மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், இதுவரை நீளமும் பேசுனது பெறவில்லையா? அரிமா என்ற பதம் தந்து புள்ளி பெற்றுவிட்டு மீண்டும் ஒரு பெட்டியை திறந்திருந்தார். அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது 4-5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அதையும் கூறியுடனே 2 புள்ளியை பெற்றுவிட்டார். அவர் வினா தொடுக்கும் போது தொடுக்காதபடியால் அவர் அடுத்த பெட்டியை திறவாமல் சென்று விட்டார். வினா ஒன்று இருக்கின்றது, இங்கே 2 வினா இருக்கின்றது. ஒன்று வந்து சிங்கம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒன்று வேண்டும். இரண்டாவது
1: சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே,
2: சிங்கப்பெண்ணு, சரி, சிங்கப்பெண்ணு என்ற பாடல். ஆனால் வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. நான் வந்து நிச்சயம் சிங்கம் வந்து புறப்பட்டது என்ற ஒரு பாடல் இருந்தது. அப்ப சிங்கம் என்று ஆரம்பிக்கும் சொல்லலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இப்பொழுது அவர் 11வது பெட்டியை திறந்து ஊர்வலம் என்ற பதத்தை தந்து சரியாக சொல்ல, நீங்கள் ஊர்வலம் என்பதை வைத்து ஒரு வினா ஒன்று தொடுக்க முடியுமா? நீங்கள் புள்ளி கேட்டீங்க,
1: ஊர்வலம்.
2: திரைப்படம் எல்லாம் வந்திருக்கின்றது.
1: ஆமா, ஊர்வலம் வர்ற மாதிரி ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்தோட பேர் சொல்ல,
2: அந்த திரைப்படத்தின் பேரு அவர் சொல்லணும். அது ஒரு வினா. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம் ஐயா.
1: பெட்டி திறக்கலாம், பெட்டி எண் 4.
2: பெட்டி எண் 4. ஆஹா, அற்புதமான ஒரு பதம் போல் தெரிகின்றது. என்றால் அங்கே அந்த பெட்டியை சுற்றி நீர் பட்டிருக்கின்றது. உடைத்து பார்த்தால் அதுக்குள்ளே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. அது தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது, அதனால் அந்த பெட்டி ஈரமாக இருந்திருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட பதம் கண்டுபிடியுங்கள்,
1: கண்டுபிடிக்கு பயன்படக்கூடியது. போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியதா?
2: இல்லை இல்லை,
1: போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியது இல்ல.
2: போக்குவரத்து அல்ல, அதிலே போக்குவரத்து பயன்படுது. அது வந்து இல்ல இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தண்ணீர் சம்பந்தப்பட்டது, தண்ணீர் தான், தண்ணீர் ஆரம்பம் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் என்பது ஆரம்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 4 எழுத்து வர வேண்டும். அதை நாங்கள் கண்ணாலே காணலாம். இந்த கிணறு எடுப்பதில் மக்களால் உண்டாக்கப்படுகிற கிணறு, அந்த கிணற்றினை நீங்கள் தூர் வாருவது என்பதில் இறைத்தல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பழைய தண்ணீர் இறைத்து வெளியே விட்ட பிறகு வரும். அடுத்து
1: நீரூற்று,
2: நீரூற்று சரியான பதம். இது உள்ள இடம்பார்த்து வீடு கட்டுகள் கவனமாக கட்டுவார்கள். நீரூற்று இல்லாதம். வாழ்த்துக்கள், 2 புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். சிறப்பு நடப்பன் உங்களுடைய அழைப்பிலே இந்த இப்பொழுதுதான் நீங்கள் புள்ளிகளை சேர்க்க வேண்டிய நேரம். சரி, இன்னொரு பெட்டியை திறவாளேன். உடனடியாக கூறியவர்கள் இன்னொரு பெட்டியை திறக்கலாம் நீங்கள்.
1: 2.
2: ஆஹா, இந்த இரண்டுக்கு நீங்கள் பொருத்தமானவர் அல்ல, நானும் பொருத்தமானவன் அல்ல, இது பெண்கள் தான் பொருத்தப்படுவார்கள். ஏழு எழுத்துக்களை கொண்டார். ஏழு எழுத்துக்களை கொண்டது பெண்களை குறிக்கும். அவர்கள் இந்த ஸ்தானத்தை அடையும் பொழுது அப்படி குறிப்பிட்டா இன்னும் இலகுவாக இருக்கும். ரெண்டு புள்ளி சேர்க்கலாம் நீங்கள். எங்கே கொண்டு இலகுவான பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது. ரெண்டு புள்ளிகள்
1: திருமணங்களில் எட்டு எழுத்து இல்லை,
2: அது வராது, அது வராது. பெண்களை குறிப்பது,
1: பெண்களை குறிப்பது
2: திருமணமான பெண்களை. சரி, இப்போ இலகுவாக இருக்கும், எல்லா பெண்களையும் அல்ல. இந்த பதவி அவர்களுக்கு கிடைப்பதற்கு அவர் திருமணம் செய்திருக்க வேண்டும்.
1: உடனடியா யோசனை வரவில்லை.
2: உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்து என்னபடியால் ஒரு சுருக்கமான ஒரு தரவு தந்தை. ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. நன்றி, மீண்டும் பெற வேண்டும்.
1: நன்றி.
2: அந்த பதில்கள் கூற விட்டீர்கள், சிங்கமா பாட்டு சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் வாருங்கள். உங்களுடைய வினா ஊர்வலம் என்ற பெயர் வந்த ஒரு திரைப்படம் இது என்று கேட்டீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த உறவிடம் செல்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம,
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வணக்கம். அழைப்பில் இருப்பவர் வந்து வணக்க வணக்கத்தில் அழைப்பில் இருப்பதை கூற முடியுமா யார் என்று?
3: குருபாஸ்கர்.
2: குரல் சரியாக எனக்கு பிடிபடவில்லை, மன்னிக்க வேண்டும். குருபாஸ்கர் நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நானும் நலமா இருக்கோம், நீங்கள் அனைவரும் நலம. நல்ல ஒரு பாடல் நிகழ்ந்து நல்ல பாடல் கேட்டு விட்டீர்களா? அந்த பாடல் வந்து விட்டது, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நல்லது. எந்தி இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கின்றது ஐயா, நீங்கள் கூற வேண்டும். ஏழு எழுத்துக்களை கொண்டு, ஏழு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம், ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஏழு எழுத்துக்களால் ஆனது. இலகு வாக்கிலிருந்து அது ஆரம்பம். முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. பெண்களுக்குரிய பதம், அதுவும் திருமணமான பெண்களை குறிக்கும் பதம் கூறுங்கள். எதுவாக இருக்கும் சொன்னால் இரண்டு வெள்ளி. இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்கும். இன்னொருவர் இந்த பெட்டியை திறந்திருந்தவர், அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து ஒரு பால ஒரு கேள்வி இருக்கின்றது. ஊர்வலம் என்ற பதம் வரக்கூடிய ஒரு திரைப்படம் இது. ஒரு திரைப்படத்தின் பெயரிலே ஊர்வலம் என்று வருகின்றதாம். அது என்ன திரைப்படம்?
3: பூமகள் ஊர்வலம்.
2: பூமகள் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் என்றெல்லாம் வருகின்றது குருபாஸ்கர். இல்லையா? நல்லது.
3: வாழ்த்துக்கள். ஊர்வலம் படம் இருக்கு.
2: ஒரு என்னையா
3: பூமகள் ஊர்வலம் படம் இருக்கு.
2: ஆமா ஆமா ஆமாம். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்துள்ளது. இப்ப நீங்கள் இதற்குரிய பதிலை கூற முடியுமா? ஏழு எழுத்துக்களை கொண்டது, குறுநாளும் ஒரு புள்ளி கிடைக்கும்.
3: திருமணமான பெண்ணுக்கு சொல்றது ஐயா,
2: அந்த பதம் திருமணம், திருமணமான பெண்ணுக்கு தான் கிடைக்கும் அந்த பெயர்.
3: தீர்க்க சுமங்கலி.
2: தீர்க்க சுமங்கலி அவள் இறந்த பின்பு தானே கிடைக்கும். இறக்கும் பொழுதுதான் தீர்க்க சுமங்கலி என்ற பெயர் கிடைக்கும். சிறப்புகள், மீண்டும் வாருங்கள். கொண்டு வாருங்கள் பதிலை, மீண்டும் அடையுங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஜெகபிரசாதிக்காக இருக்கலாம். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
0: இப்ப கேட்க சொல்லுங்க, சொல்லுங்க.
2: நீங்க கேட்க இல்லையா நான் சொன்னதை?
0: ஆமா, நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன்,
2: கேட்கல. அதனால கேட்கல. இரண்டு பதவிகள் அந்த பதில். நாகமணையா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெட்டி, ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஒரு பெண்களுக்குரிய பதம் அது, அதுவும் திருமணமான பெண்களை கூறுவார்கள். ஏழு எழுத்துக்கள், முதல் எழுத்து உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்துக்கள் என்றபடியால் முதல் எழுத்தை தருகின்றேன். சுலபமாக இருப்பதற்கு உயிர் எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். உயிர் எழுத்துக்களை ஒன்று ஆரம்பிக்கின்ற பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது, பெண்களை குறிப்பது, குறிப்பாக திருமணம் ஆனால்தான் அந்த பெயர் கிடைக்கும் அவர்களுக்கு.
0: திருமணம் மாலாத்தான் கொடுக்கும்.

0: மிகவும் அற்புதமானது ஒன்று. இப்படித்தான் அழைக்க வேண்டும். அந்த இடத்துக்கு வந்து இந்த பதவிக்கு வந்து விடுவார்கள். வினாடிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்தவருடன் செல்ல வேண்டிய நிலைமை வரப்போகின்றது. நீங்கள் நல்லது சென்று பாருங்கள். ஞானசேகரம் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ஞானசேகரம் அவர்களே.
1: வணக்கம். அப்ப தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: அப்ப மகனே, ஞானசேகரத்தின் குரலை கேட்க நீண்ட நேரமாகிவிட்டது. ஞானசேகரம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் கழிப்பாகவும் உற்சாகமாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: எல்லோருடைய அன்பு அன்பும் உங்களுக்கு கிடைத்தது போல் உங்கள் அன்பின் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் குரல் சற்று தெளிவாக இருக்கின்றது. கொஞ்சம் குணமடைந்திருக்கின்றீர்கள் என்று அப்பா உணர்கின்றேன். சரியா?
1: உண்மைதானப்பா.
0: நல்லது நல்லது மகனே. இப்பொழுது ஒரு பதம் காற்றலையில் வர இருக்கு வந்திருக்கின்றது ஐயா. பொக்கிஷத்திலே ஒரு பெட்டி, இரண்டாவது அக்கப்பட்டியை திறந்திருந்தார் நாகப்பன் அவர்கள். அதற்கு வந்து மற்றவர்கள் பல்கூறி பார்த்தார்கள், சரியாக வரவில்லை. அந்த பெட்டிக்குள்ளே இந்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம்.
1: இல்லத்தரசி.
0: சரியான பதவியை கொண்டு வந்து நாகப்பன் கொண்டு வந்து நிற்கிறார். அவர் கடவுள் கிடைக்கவில்லை, உங்களை கிடைத்துவிட்டது. ஒரு பிள்ளை, சரியான பிள்ளையை தந்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இல்லத்தரசி உயிரெழுத்தில் ஈனாவிலே ஆரம்பிக்கின்றது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது திருமணம் ஆனால்தானே அவர் இல்லத்தரசியாக வர முடியும். அரசியாக இருக்கின்றார்கள், அது வர முடியும். அரசி என்ற பட்டம் அந்த பெயர் கிடைக்கிறது, இல்லத்தரசி என்று. அந்த பொருள் சரியாக புரிந்தால் குடும்பங்கள் சிறப்பாக வாழும். நன்றி. நல்ல பதில் இருந்தது. நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு நான் தரலாம்? எனக்கு பிடிச்ச கட்டம் அந்த பாடல்ல ராதிகா தலை சுத்தி விழுந்தலம் நல்லது. பூவர சம்பு பூத்தாச்சு கிழக்கே போகும் ரயிலில் பாடல், நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பதில் கூறி பொருள் புள்ளி பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த அந்த அத்தோடு அந்த இல்லத்தரசியை வைத்து ஒரு வினாவை தடுத்து விடுங்களேன். வேறு யாராவது பதில் சொல்லி புள்ளி பெறலாம்.
1: அதே உயிரிழத்துல ஆரம்பிக்கக்கூடிய நீங்க சொன்ன அதே குறிப்புல உள்ள மகளிருக்கான ஒரு வார்த்தை, நான்கெழுத்து.
0: நான்கெழுத்தை கொண்ட ஒரு பதம் கேட்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். பெண்களை குறிக்கும் பதம் இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய வருகின்றதாம். இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய ஒரு பதம் இருக்கின்றது. அது எந்த பதம் என்று கேட்டிருக்கின்றார். முடிந்தால் கொண்டு வாருங்கள், ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஞானசேகரன் ஒரு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள். என்ன பெட்டி? என்ன இலக்காக இருக்கின்ற என்னிடம் இருக்கின்ற பெட்டியல் மகனே, எட்டாம் பெட்டி எட்டாம் இலக்கம் இருக்கின்றது. பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருக்கின்றது. இந்த எட்டாவது பதம் மிகவும் அற்புதமான ஒரு பதம். நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு வைரமான பொருள். கருங்கல், செங்கல், மலைக்கல், பாறாங்கல், கடைசார்கல், சிறுகல், பெருகல் என்பது போல கல், விக்கல், மின்னல் போன்ற எழுதி வரக்கூடியதாக கடலின் உப்புள்ளே வளர்கின்ற ஒரு கல். இந்த கல் விளைவது கடலுக்குள்ளேதான்.
1: கல் விளைவது கடலுக்குள்ளேயோ?
0: கடலுக்குள்ளேதான் விளைவது. வெளியே எடுத்து வைத்தால் வைரமாக இருக்கும், அடித்தால் உடையும். கடற்கரை பகுதியில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு வேலிகளை அமைக்கின்றார்கள். கண்டிருப்பீர்கள், காணாமலும் இருப்பீர்கள். கடற்கரை மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் இந்த கல். இது கடலுக்குள்ளே விளைகின்ற ஒரு கல்.
1: புறப்படவில்லை அப்பா, யோசித்து வருகிறேன்.
0: யோசித்து வாருங்கள்.

0: குறிவிட்டு நன்றி மகனே, நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்த பகுதியில் மற்றவர்கள் கூறிவிட்டாங்களா, கொண்டு வாருங்கள்.
1: ஆமா ஆமா, நான் யோசிச்சுட்டு இல்ல தரசின்னு யோசிச்சுட்டு வர்றேன்.
0: எனக்கு தெரிஞ்சு விட்டு
1: பரவாயில்ல,
0: அதுக்கு ஒரு அடிக்கணும் நீங்க அழைக்கீங்க, கூறுங்கள்.
1: புள்ளி கிடைக்கும் ஐயா, இதுக்கு புள்ளி கிடைச்சிடும். இல்லால்
0: இல்லால் சரியான பகுதியை தந்து ஒரு புள்ளியை கேட்டுவிட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள். சரியான மகனே ஞானதேவன் அவர் கூறுவது இல்லத்தரசியை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இல்லால் அதே எழுத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு.
1: இப்பொழுது
0: புள்ளி புள்ளி எடுத்துவிட்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இப்பொழுது வந்த பதத்தை முடிந்தால் உடனடியாக கூறுங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு கல், இது கடலுக்குள்ளே விளைகின்றது. எல்லா கடல்களும் இல்லை, இதற்கென்று சில சில கடல் பகுதிகளில் இது விளைகின்ற கல். அந்த கற்களை வெளியே எடுக்க முடியும், எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய கற்களாக வரும். ஒரு ஆளால் தூக்கக்கூடியதும் இருக்கு, தூக்க முடியாத அளவாகவும் இருக்கும். அந்த கல்லிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் தயாரிப்பார்கள். அது கூற மாட்டேன் நான், கூறினால் கண்டுபிடித்து விடுவீர்கள். கடற்பகுதிகளில் கடற்கரைகளில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு தங்களுக்கு அரணாக வேலி மாறி அடுக்கி விடுவார்கள். அந்த கல்லின் பெயர் என்ன? தமிழ் சொல். நாங்கள் பஞ்சதந்திர கதைகளை படித்திருக்கின்றோம், எங்களுடைய பாட புத்தகங்களிலும் படித்திருக்கின்றோம்.
1: கடலுக்கு அடியில் விளையக்கூடிய
0: அடியில கடலுக்குள்ளே விளையுது. நம்ம அடியிலிருந்து எவ்வளையலாம், கடல் மண்ணில் இருந்து. ஆனா அதி ஆழத்திலேயும் இல்லை, நாங்கள் சென்று கையால தூக்கிக்கொண்டு வரலாம்.
1: பவளக்கல்,
0: பவளக்கல் வெளியே தெரியாது அல்ல. கெட்டுக்கார அர்த்தம் இந்த ஆனால் பவளக்கல் அது விலை உயர்ந்தது இல்லையா? பவளக்கல் என்று கூறுவது பவளப்பாறை என்று கூறுவார்கள். பவளப்பாறை என்று கூறு. சரி, இது அதல்ல, கொண்டு வாருங்கள். ஆறு எழுத்துக்கு இன்னொரு அநேகமாக கண்டுபிடிக்கலாம், கொண்டு வாருங்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நீங்கள் அது இல்லாளுக்கு ஒரு கேள்வி வரவில்லை, இருப்பினா சென்று விட்டார் பாடல் தர வேண்டும். சரி, எங்க உமையால் அழைத்தீர்கள், ஓடி வாருங்க மாலே. உமையால் ஓடி வர வேண்டும். உமையால் கெட்டிக்காரி கெட்டிக்காரி. இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் புதிய அறையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு ஃபாரூக், நாகப்பன், மகான், அதைத் தொடர்ந்து குரு பாஸ்கர், நீங்கள் பாடல் தர வேண்டும். நாளைய தினம் உங்களுக்கு ஒளிபரப்புவதற்காக மீண்டும் அழைத்து தாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் என்று. இது மத்திய தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சபையில் கலம்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் புதையலிலே. புதையலுக்கு நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கின்றோம். பொக்கிஷத்துக்குள் சென்று பெட்டிகளை அழைத்து திறந்து பார்த்து திறந்துடு சீசு மூடு சீசு ஒன்றில் அன்புறி பார்க்கும் பொழுது அரிய பதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே எட்டாவது இலக்க பெட்டிக்குள்ளே ஒரு கல், கடலுக்குள்ளே விளையும் கல், கடலிருந்து எடுக்கப்படும் கல்லை தந்த கடற்கரை பகுதிகளிலேயெல்லாம் இந்த கல்லை காண முடியும். இதிலே இந்த முக்கியமான ஒரு பொருள் எடுக்கப்படுகின்றது. அதோ அதை எரித்து எடுப்பார்கள். இப்பொழுதும் புரியவில்லையா? உமையால் வந்துவிட்டார். வணக்கம் உமையால்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே, வணக்கம்.
2: பாட்டு சொல்லிட்டீங்களா?
0: என்ன பாட்டு
2: சம்பந்தப்பட்டது?
0: என்ன பாட்டு? இல்லால் என்று வரக்கூடிய பாடல் பாட்டு. என்ன இல்லால்? இல்ல இல்ல இல்ல, அது பாடல் வந்துவிட்டது நினைக்கின்றேன். நீங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: பொண்டாட்டியே கிடைத்தால். ஐயா, பொண்டாட்டியே கிடைத்தால் சந்தோஷம். பேரரசுல விஜயகாந்த்
0: என்று திரைப்படம் இருக்கா? அது இருந்தால் கேதுனா அவர்கள் கடவுள் இல்லால் இல்லால் என்று
2: அதுக்குதான் ஐயா, பொண்டாட்டியா கிடைத்தால் சந்தோஷம் எனக்கு.
0: இல்லை இல்லால் என்று
2: கல்யாணம்.
0: அது வந்து இல்லத்தரசி என்பதம்மா. இல்லத்தரசி என்பது சரியானது. இல்ல, நீங்கள் எல்லாம் ஒரு இல்லத்தரசி தானே அம்மா, அது உங்களுக்கு தானே கிடைக்கும். அந்த பேர் எங்களுக்கு கிடையாது. திருமணமாகிய பின்பு இல்லத்தரசியாக இருப்பவர்கள் தான் கூறப்படுது. சரியாம்மா, நல்லது. சரி, இப்ப வந்தாலும் வந்தீர்கள் தானே. அப்ப ஒரு பதினொன்று ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றதம்மா, எட்டாவது இலக்க பெட்டிக்குள்ள இந்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், ஆறு எழுத்துக்கள் அதற்கு. அந்த வந்து ஒரு கல்லு, அந்த கல்லு விளைவது கடலுக்குள்ளு, கடற்கரைகளிலெல்லாம் அதை காண முடியும். அந்த கல்லை வைத்து கடற்கரை மக்கள் வேலி அரண் போட்டுக் கொள்ளுவார்கள். அந்த கல்லிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுக்கப்படுகின்றது. எங்களால் நாங்கள் எடுக்க முடிகிற பொருள் ஒன்று இருக்கின்றது, மிகவும் முக்கியமானது. அது பொருள் என்ன என்று நான் கூற மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப கேள்வி, அந்த கல்லி என்ன கல், எப்படி அழைப்பது? இப்ப நாகப்பன் ஐயா கூறியிருந்தார் பவளக்கல் என்று கூறியிருந்தார், அது அல்ல பதில். இன்னும் ஒரு பதில் இருக்கின்றது, இன்னும் ஒரு கல் இருக்கின்றது. பவளம் போல் பெருமதி அற்றது இது, பவளம் போல் பெருமதி இல்லை இதுக்கு. அங்கே கொண்டு வாரு, அது சிப்பி இல்லோடா, சிப்பி கல் இல்லையம்மா, இது கல்லு, பெரிய கல், தூக்கலாம் பெருசா, தூக்கலாம் ஒன்றன் மீன் ஒன்றாக அடுக்கி வேலி போன்று அமைப்பார்கள் கடற்கரை பிரதேசத்து மக்கள், அங்கே கிடக்கும். சரி, நீங்கள் இந்த சும்மா என்ற பதத்தை எதற்கெல்லாம் உபயோகிப்பீர்கள்? சும்மா சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க கேட்போம்.
2: சும்மா இருக்கிறோம், வாட்டிக்கு போலாம் சொல்லுவோம், வாட்டிக்கு போலாம்.
0: எங்களுக்கு தெரியாமல் அந்த அற்புதமான சும்மா என்ற சும்மானா ஒன்றும் இல்லை என்பதுதான் சும்மா, ஒன்றுமில்லை பெருமனே. ஆனால் அதை எத்தனையும் தடவை உபயோகிக்கின்றோம். சும்மா சொல்லி பாருங்க, சும்மா சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன சும்மா இல்ல, அது சும்மா பலம் இல்ல, சும்மா இல்ல, சும்மா தமிழ், தமிழ் என்றால் என்ன சும்மாவா, தமிழ் என்றால் என்ன சும்மாவா. சார், இந்த கல்லை கண்டுபிடித்து கொண்டு வாருங்களம்மா, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. மீண்டும் தருகின்றேன் ஒரு அறிவித்தல், ஃபாரூக், திரு நாகப்பன், அடுத்து எங்களுடைய மகான், அடுத்து குரு பாஸ்கர். நீங்கள் எனக்கு பாடல் தர வேண்டும், மக்கள் பெற வேண்டும். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய சிங்கக்குட்டி செல்வகுமார், புதுக்கோட்டையில் இருந்து. வணக்கம் வணக்கம் எம் ஆர் செல்வகுமார்.
3: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் செல்வகுமாரன். சிங்கங்கள் எல்லாம் வருகின்றீர்கள் அல்லவா?
3: ஆண்
0: சிங்கங்கள் எல்லாம் வருகின்ற, உங்களுடைய பேரை தானே இந்த உச்சர் அரிமா என்ற பேர் ஐயா சிங்க சிங்கத்துக்கு, அந்த அரிமா என்ற சொல்லி கண்டுபிடிக்க கடந்துவிட்டார். சரி, இப்பொழுது நீங்க நலமா இருக்கின்ற, நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு தரலாம்?
3: அப்ப நாளைய தினம் வந்து இந்த பாடல், வஞ்சி வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல வந்து இந்த பாடல்
0: தான். இந்த பாடலா? இந்த பாடல் ஒரு இந்த பாடல்
3: பாடல் ஒன்று
0: அநேகமா நடன பாடல்கள் சரியா சிந்தித்து கூறுங்கள். சரி, இப்பொழுது பதம் வந்து இருக்கின்றது கடலுக்குள்ளே விளையிற,
3: அந்த கல்லு வந்து சொல்லிட்டாங்களா?
0: சொல்லல, நீங்க தான் சொல்லணும்.
3: அப்ப அந்த இது வந்து உப்புப்பா, உப்புக்கல்,
0: உப்புக்கல்ல வேலி வேலி அரண் போடலாமா, வேலியா வைக்கலாமா, வேலியாக வைக்கலாமா அந்த உப்புக்கல்லை? கடற்கரை மக்கள் அதை வேலி போன்று அரண் போன்று வைத்திருப்பார்கள், அதிலிருந்து வேறு ஒரு பொருள் தயாரிப்பார்கள் என்ற தரவுகள் பல கொடுத்திருந்தது. உப்புக்கல் தண்ணில போன கரைஞ்சு போடணும், கையில எடுத்து வெளியில உடம்பு வச்சா கரைஞ்சு போயிருமே. அது அல்ல மகனே, அது அல்ல மகனே. இப்ப இவருக்கு இருந்த பவளக்கல் என்னும் கூறியிருந்தார், அதுவும் அல்ல, வேற ஒரு கல் இருக்கின்றது. சரி, என்ன பாடலையா வஞ்சிக்கொட்ட பாடல்ல சபா சரியான போட்டி என்று அதுவா?
3: அந்த பாடல்
0: பாடல், என்ன பாடல் அது கூறுங்களேன்.
3: அதாவது
0: என்னுடைய
4: பாடல் நாளைய தின பாடல். நீங்க சொன்ன அதே பதத்துக்கே வந்துடல, சும்மாவுக்கே
0: சும்மாவுக்கே கொண்டு வரீங்க. சும்மாவுக்கு ஒரு தந்திருந்தாரு, ஆனந்த
4: என் தங்கச்சி படிச்சவ திரைப்படம்,
0: அதுல என்ன பாடல்?
4: சும்மா சும்மா என பார்த்து பார்த்து கண்ணால உனக்காது.
0: அப்படியா? அந்த சும்மா அன்னைக்கு பெருமை இருக்கு பாத்தீங்களா?
4: ஆமா, சும்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஐயா.
0: அதை என்ன எத்தனை எங்க எங்கெல்லாம் உபயோகிக்கணும்னு சொல்லி பாருங்களே, கொண்டு வந்து சொல்லி காட்டுங்களே மற்றவர்களுக்கும். என்ன பாருங்க, சும்மா சும்மா எப்படி சும்மா
4: என பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காதே,
0: சும்மா சும்மா என்ன பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காது. அதுலயே எத்தனையும் போடலாம், சும்மா சும்மா என்ன பார்த்து சும்மா சும்மா கண்ணால பார்க்காது. சும்மா சொல்லி பார்ப்போம்
4: அந்த பாடல்,
0: சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம், சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம். நல்லது. அப்ப இந்த கண்ணு கண்டுபிடிச்சீர்கள் ஐயா?
4: கண்ணாடி கல் ஐயா,
0: கண்ணாடி கல்லாத அமைச்சு நாங்க போடலாது ஐயா. அது அதுக்கு வந்து அந்த கண்ணாடி கல்லுன்றதுக்கும் வந்து ஒரு பதம் இருக்குன்றது. கண்ணாடி கல் அல்ல, அது சரியான பதம் அப்புறம் என்று கூறுகிறது. அதை அதாவது சிப்பி மாதிரி பெரிய அகலமாக பட்டா வெட்டி விடும் காலை. ஆனால் தூளாக்கி போடு, ஒரு துணிக்குள்ள காட்டி போடு, அவங்க முகத்திலே தட்டினா அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும். அந்த காலத்திலே நாடக கலைஞர்கள் ஒப்பனையிலே உபயோகிக்கப்பட்டவர்கள். அப்பொழுதம் என்று கூறுவார்கள். சில கடலுக்கே நாங்கள் குளிக்க போய் நடக்கும் போது அப்படி வாய் மாய் வெட்டி விடும் அது. அப்பொழுதம் என்று சொல்ற அப்புறம் என்று சொல்றது அது அல்ல. நீங்கள் சொல் கண்ணாடிக்கல் அது அல்ல. அது அப்படி செதிலா எடுக்கிறது அந்த கல்லு பொல்லாத
1: சாமான்.
0: சங்கு வந்து கல் இல்லையே, சங்கால வந்து வேலி அமைக்கும். சங்கு வேலி இருக்கின்றது, ஆனா சங்கினா அது வேலி அமைக்கும். சங்கு புஞ்சமாக பாவிக்கின்றார்கள். சங்கு அவ்வளவு அது விலை என்றது. இது வந்து அப்படியே போட்டு விட சும்மா போட்டு விடையார்கள் ஐயா.
1: அது சும்மாவே
0: அது சும்மா விட சும்மா உழைஞ்சு வருது, சும்மாவே தூக்கிறது, சும்மா வைத்து வர. ஆனால் அதில் இருந்து ஒரு விலை என்ற பொருள் மிகவும் தேவையான பொருள் தயாரிக்கப்படுகின்றது. நான் நினைக்கவில்லை இந்த பதம் அங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் அறிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் ஒரு வரை பார்ப்போம். அடுத்தவரோடு சொல்லட்டுமா? மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
5: எனக்கு பிடிச்ச பலன் கேட்கவே இல்லையா? நீங்க
0: அதான் நான் ரெண்டு மூன்று தடவை கூறிவிட்டேன். குருபாஸ்கர் வர வேண்டும், பாடல் தர வேண்டும் என்று. என்ன பாடலை தர வேண்டும்?
5: அப்படியா? எல்லாருமே சும்மா சும்மான்னு கேட்டு, நானும் சும்மான்னு கேட்கிறேங்க.
0: சும்மா காலங்க ஒரு பாடலை.
5: சும்மா நிக்காதீங்க அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: சும்மா நிக்க என்ன திரைப்படம்?
5: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: ஆழ்த்துக்கள். சரி, இந்த கல்லு கண்டுபிடித்து விட்டீர்களா?
5: கூழாங்கல்லையா?
0: கூழாங்கல்லு கடலுக்கு எவ்வளவு வருதா? வேதி அமைக்கலாமா? கொஞ்சம் தரவுகளை பார்க்க வேண்டும் ஐயா. அதுல வந்து வேதி அரண் செய்யல, அரண் அமைப்பார்கள். அதிலிருந்து ஒரு ஒரு தரமான பொருளை தயாரிக்கின்றார்கள்.
5: அப்படியா?
0: முருகக்கல் எல்லா கடலுக்குள்ளேயும் கிடைக்காது. அது
5: தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல.
0: தெரியவில்லையா? சரி, தெரிந்தவர்கள் வந்து புள்ளியை பெறுவா. இப்பொழுது உங்களுக்கு என்ன கேள்வி? இங்கே அதுதானே ஒன்றிருக்கு, அதை அவர்க்கவில்லையே. அந்த முடிச்சு அவர்க்கவில்லையே. அதை விட வேறு பெட்டிகள் இருக்குங்க. சரி, ஒரு பெட்டியை திரவங்களேன். இருக்கிற பெட்டி இப்ப
5: எட்டு பிறங்க,
0: எட்டு தான் இந்த பொருள். எட்டை தான் இப்பொழுது அவுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இருக்கின்றது 13, 14, 15. சரியா?
5: பதிமூன்று
0: சந்தர்ப்பம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் சென்று விட்டார். 13. சரி, 13 ஒரு கலை. அந்த கலையில் சிறந்தவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், உங்களோடு இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு முடியாது, பெண்களுக்கு முடியாது. ஒரு கலை, இந்த 64 கலைகள் என்றார்கள் அல்லவா, அதற்குள்ளே ஒரு கலை என்னிடம் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்ட கலை கூறுங்கள். மௌனம் சாதிக்கிறீர்கள்.
5: குச்சிப்புடி
0: அல்ல. அல்ல அல்ல. மீண்டும் பாருங்கள்.
5: பரதநாட்டியம்.
0: பரதநாட்டியமும் அல்ல. மீண்டும் பாருங்கள். 2 பதில் 2 பெட்டிகள். மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்து நாகப்பன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் போல் தெரிகின்றது. நாகப்பன் அவர்கள் முடிந்தால் அழையுங்கள், கொண்டு வாருங்கள். பதிலை தந்து புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள், கொண்டு வாருங்கள். 2 பதில் இருக்கின்றது. 1 கல், 2 கலை. வணக்கம். நாகப்பன் உங்களுடைய இணைப்பு தடைப்பட்டு விட்டது ஐயா. மீண்டும் அழையுங்கள். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கலம்பத்திலே நாங்கள் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார். மீண்டும் இல்லை, உங்களுடைய இணைப்பு எனக்கு என்னிடம் வருவதில்லை. ஒரு தடவை அழைத்தவர் நின்று போகிறது. பாரூக் குறுக்கே வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாரூக். என்ன பதம், என்ன ஒண்ணு வந்துவிட்டார்?
6: சுல்லாங்கல்.
0: சுல்லாங்கல் அல்ல, அல்ல, அல்ல. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நாளைய தினம் நம்பிக்கை நீட்டினேன், நம்பி கையை நீட்டினேன், நம்பிக்கையை உடைத்தான் வரும் இல்லையா? நல்ல வருவார். நலமோ என நான் கேட்டேன். சரிதான் தானே?
6: அதான் சரிதான்.
0: அதெல்லாம் கேட்டு தெரியாத சொல்ல கேட்க வேண்டியான பார்த்திகள். இது என்ன சுல்லாங்கல் அல்ல, ஒரு என்ன கலை கண்டு அடுத்து இன்னொரு முகம் பண்றது கலை. இது ஒரு கலை, ஒரு கலை. ஆண் பெண் இருபாலாக கலை. என்ன கலை?
6: கலை
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
6: மீண்டும்
0: வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் இரண்டு புள்ளிகளை பெறப் போகின்றார். வந்து வணக்கம் நாகப்பன்.
7: வந்து வணக்கம் ஐயா. அந்த கலை வந்து சிலம்பம்.
0: ஆண்கள் பெண்களுக்குரியது. கலை என்றுதான் முடியும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. சிலம்பம் அல்ல, சிலம்பம் கலை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
7: ஐந்து எழுத்து. நாடகக்கலை.
0: நாடக கலை ஆறு எழுத்து வந்து விட்டது.
7: ஆறு எழுத்து வந்து.
0: அந்த கல் இன்னும் வரவில்லையா ஐயா?
7: எனக்கு தெரிஞ்சு உப்பு கல்லு தான்
0: தெரியுது. அந்த கல்லு இல்லையா?
7: பழக்கத்துல வழக்கத்துல
0: வழக்கத்துல இல்லை. சரி, பார்ப்போம். யாராவது ஒருவர் கொண்டு வருவார் தானே, கேட்போம்.
7: கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு
0: முடிவு. சரி, இப்பொழுது நீங்கள் இந்த கலையை கூறுங்களேன்.
7: கலைதான் கூத்துக்கலை.
0: அல்ல, அல்ல, மன்னிக்க வேண்டும்.
7: மூன்று
0: பெட்டிகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே. ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தால் கிடைக்கவில்லையே. கேள்விகளும் இல்லை. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? மொபைல் நம்ம வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஒருவர் பாடல் தருவோடு மகான் அவர்கள் வருவார் தருவார் என்று எண்ணிந்து உமையாள் வந்துவிட்டார். வணக்கம் உமையாள், வணக்கம்.
8: ஐயா, கலைகள் பத்தி கேட்டீங்கல்ல, கதக்களி.
0: கதகளி அந்த இல்லை, கலை என்று முடிய வேண்டும் அந்த பதம்.
8: கலை என்று முடிய வேண்டும்.
0: கதக்களி என்பது கலை அல்ல, அது நாட்டியம். நாட்டிய கலையிலே வருகின்றது கதக்களி. அதெல்லாம் நாடகம் குத்து நாட்டிய கலை. கதக்களி பரதநாட்டியம் நாட்டிய கலைக்குள்ளே வருகின்றது. அம்மா, இதுவும் ஒரு கலை.
8: இது ஒரு கலை,
0: ஒரு கலைதான். ஆண்கள் நான் பெண்கள் எதிர்பாலாருக்கு இருக்கின்றது. நல்லது ஒரு கலை. அந்த கல்லு கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கல்லு
8: கல்லும் கண்டுபிடிக்க முடியல ஐயா. கடற்கரை இருந்தாதானே
0: பார்ப்போம். கேட்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு அழைக்க இருக்கணும். அடுத்த உறவு அழைத்தீர்கள், வாருங்கள். சாந்தி ஒரு தடவை அழைத்திருந்தார். அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு. எங்கே வர வேண்டும்? இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை. செல்வகுமார், உங்கள் பாடலை வந்து சொல்ல வேண்டும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ன பாடல் ஞாபகம் வேண்டும். வேகம் விவேகம். உடனே கூகுளில் அடித்து பாருங்கள், என்ன வேண்டும் உடனே தெரியும். கொண்டு வாருங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். குரு பாஸ்கர் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
9: வணக்கம் ஐயா. என்ன கலை வந்து ஆடல் கலையா?
0: ஆடற்கலையா? அது அல்ல. என்னிடம் இருக்கும் கலை இன்னும் ஒரு கலை கூறுங்கள் குரு பாஸ்கர்.
9: ஆடல் கலை தான் நினைச்சேன்.
0: 64 கலைகள் இருக்கு ஐயா. ஆய கலைகள் 64 உணர்விக்கும் என் அம்மை என்று பருகிறார்களா? அது என்ன கலை? இந்த கலைகளுக்குள்ள ஒரு கலை. நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்க கொண்டு வந்திருப்பார் சரியான கலையை. கொண்டு வாருங்கள்.
10: வணக்கம்ப்பா.
0: வணக்கமானே, கொண்டு வாருங்கள். எங்கே?
10: இசைக்கலை.
0: இசைக்கலை பிறந்தவில்லை மகனே. என்னிடம் இருக்கிற கலை அது அல்ல. என்னுடைய அன்பு மகனே,
10: ஆடல் கலை.
0: அது இப்பொழுது கூறுவது அது செல்லுபடியாக வேண்டும். செல்லாது, செல்லாது.
10: சரி அப்பா.
0: உங்களோடு தான் இருக்கின்றார்களே பலர் இந்த கலையிலே. சரியா?
10: சரி,
0: வாருங்கள். என்ன உண்மையாக கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் மகளே.
2: நாடகக்கலை
0: அல்ல அல்ல செல்லாதே செல்லாதே இன்னும் ஒரு கலை வேறு கலை கூறுங்க 64 கலையும் கூற போகின்றீர்கள் நன்றி எங்க செல்வகுமார் வந்து விட்டார் வணக்கம் செல்வகுமார் அந்த சின்ன குட்டி கொண்டு வாங்க பாருங்க என்ன பாட்டு கண்டுபிடிச்சு விட்டீர்களா
11: கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடு
0: கண்டுபிடிச்சு கொண்டு வரும் கண்ணும் கண்ணும் கலந்து என்று சபா சரியான போட்டி என்று கூறுவார் இல்லையா
11: அந்த பாடல் தான் ஐந்து எழுத்து சொல்லும் கலை
0: சொன்னீங்கல்ல
11: நடனக்கலை
0: அல்ல பொருந்தவில்லை பொருந்தவியா 64 கலையில ஒரு கலை கேட்டு என்ன வந்தால் அன்பு மகனே நாங்கள் என்ன ஒரு பிள்ளை நாங்கள் பாடல் வந்தவுடன் முதல் வரியை உடன் அந்த உள் வாங்குவதில் எல்லா பாடலையும் அந்த மெட்ட வரிகளையும் மறந்து விடுவோம் யோசித்து கடிகாரம் மீண்டும் கொண்டு வருகிறார் இந்த கலை 64 கலையும் சிறப்பு பாருங்கள் 64 கலையும் வரப்போகின்றது வாழ்த்துக்கள் மீண்டும் வர வேண்டும் எங்கே அடுத்தவர் வரப்போகின்றார் மனந்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை ஒரு 15 பதங்கள் பொக்கிஷத்துக்குள்ள இருந்தது 13 பதத்தை தான் 12 பதங்களை கண்டுபிடித்த எங்களுக்கு 11வது பதம் பதினொன்றாவது பதத்தை காண முடியா ஞான விவரம் தான் கொண்டு வருகின்றார் சரியான பதத்தை கொண்டு வருகின்றார் வாழ்த்துக்கள் உங்களோடு தான் இருக்கின்றார் என்று கூறினேனே அன்று பெண்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றார் இந்த ஆனந்தன் எங்களுடைய ராஜா பெரியசாமி போன்றவர்கள் தையக்கலையில சிறந்தவர்கள் அல்லவா தையக்கலை
11: அந்த குழு
0: எனக்கு தெரியும் நீங்கள் வைக்கிற நேரத்தில் கூறுகின்றேன் குடும்ப நினைத்தேன் ஞானவீரன் கண்டுபிடிப்பார் என்று ஆனால் வைக்கிற நீங்கள் தொலைபேசியை அடைக்கிற நேரம் தான் நான் கூறினேன் ஆனால் உங்கள் காதல் விழுந்து உடனே வந்துவிட்டு வாழ்த்துக்கள் ஞானவேல் உங்களுக்கு ஒரு புள்ளியை போலவே நீங்கள் தையல் கலை சம்பந்தமாக ஒரு வினா தொடுத்து விடுங்கள்
11: நாம் அணியும் ஆடைகள் தையற்கலை சிறந்ததா அல்லது தயார் நிலையில் உள்ள ஆடை சிறந்ததா
0: இல்ல நீங்கள் கேட்கும் கேள்வி தைத்தபடி வாங்க அதாவது இந்த ரெடிமேடுக்கும் அதை எப்படி கேட்க போகிறீர்கள் உடைகளுள் சிறந்தது நாங்கள்
11: தைத்தது
0: நாங்கள் தைப்பித்து பெறுவதா அல்லது தைத்தபடி
11: தைத்தபடி
0: சரி அந்த கேள்வி எப்படி கேட்போம் நாங்கள் நாங்கள் ஒரு ஆடையை வாங்கும் பொழுது அல்லது நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளிலே தைத்தபடியே தயாரித்த நிலையில் உள்ள ஆடைகள் சிறந்ததா அல்லது நாங்களாக சென்று அளவு கொடுத்து தைத்து எடுப்பது சிறந்தா எது நீடித்து உழைக்கும் அந்த இந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொண்டு வந்தாங்க எப்படி சொன்னாலும் பதில் ஒன்றுதானே வரப்போகுது சிலருக்கு ஆனந்தம் வெளியே தானே அழகழகாக தைத்து
11: போடுவாங்க
0: பெட்டியை திறக்கலாம்
11: 14
0: அது 14 கொண்டு வருகின்ற தையல் கலை வந்து 14 வந்து 2 எழுத்துக்களை கொண்டது 2 எழுத்துக்களை கொண்டு
11: சரியப்பா
0: அந்த இரண்டும் அடுத்தவர்களுக்கு உதவும் தனக்கு உதவார் அடுத்தவர்களுக்கு உதவியாயிருக்கும் தனக்கு எந்த விதமான உதவியும் அதுக்கு கிடையாது 2 எழுத்துக்களை கொண்டது கொண்டு வர மிகவும் சுலபமானது என்னுடைய தரவுகள் சுற்றி வர இருக்கு நீங்கள் சுற்றி சிந்தித்து வர வேண்டும் நேரடியாக கூறக்கூடிய பதில தரவு இருக்கின்றது கூற மாட்டேன் சொன்னால் 2 புள்ளி மகனே சொல்லி அடிச்சால் நெத்தி அடி 2 புள்ளி
11: அடுத்தவர்களும் தனக்கு
0: பாடல்கள் பல வந்திருக்கின்றது பாடல்கள் இருக்கின்றது அற்புதமான படம் அது ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது அதோடு சேர்த்து இன்னொரு செல்லை சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது ஒரு திரைப்படமும்
11: வந்திருக்கின்றான்
0: நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார் வணக்கம் நாகப்பன் அவர்களை கொண்டு பாருங்கள் பதத்தை
12: வணக்கம் வணக்கம் ஐயா பதில் வந்து
7: நம்ம நமக்கு தயார் நிலையில இருக்கிற அதாவது தைத்து அணியக்கூடிய உடைதான் சிறந்ததாக
0: ரெடிமேட் ரெடிமேட்
7: உழைக்கக்கூடியது.
0: எது சொன்னாலும் பவர் உண்டு சரியா தான் தரும். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்கும். நல்லது அவர் சிறந்தது என்று அல்ல பிடிக்கும், அதுதான் சரியான பதில். சரி நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இந்த பெட்டியினுடைய பதிலை கூற முடியுமா? இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதுக்குரிய தரவு மற்றவர்களுக்கு உதவக்கூடியது, தனக்கு உதவாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அடுத்தவர்களுக்கு
7: உதவுகளுக்கு தான்
0: தனக்கு உதவாது. இது பல பாடல்களிலும் இந்த ரெண்டு எழுத்துக்கொண்ட பதம் வந்திருக்கின்றது. பல பாடல்களும் இருக்கின்றது. ஒரு திரைப்படமும் இருக்கின்றது. இத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு பதத்தை சேர்த்து ரெண்டு பதத்தோடு முதல் பதமாக இந்த இது வருகின்றது.
7: அது இருக்கு. நான் அந்த கல்லு யோசனை வந்தேன்.
0: என்ன வேலையா இருக்கும் கொண்டு வாருங்கள்.
7: அது நீங்களே இந்த ஊர்கிட்ட ஆனந்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்களே சொன்னீங்க. குரு பாஸ்கர் கிட்டே பேசும்போது அதுவா இருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
0: என்ன
7: நீங்க சொல்லும் போது சொன்னது வந்து ஒரு கல் சொல்லுங்க, முருகக்கல்.
0: யாருக்கு தெரியும் அப்படி
7: ஒரு தடவை வந்தது ஐயா?
0: நான் மறைமுகமாக சொல்லிக் கொண்டு போறது நுணுக்கமாக கண்டுபிடித்து விட்டார் நாகப்பன். முருகக்கல் என்பது சரியான பதில். முருகக்கல் யாராவது பிடிப்பார் என்று நான் சில வேலை உணர்வது உண்டு. பிடித்து விட்டது தமிழ். அதுதான் தமிழ் அதுதான். அது வாய்க்கில் இருந்து பதம் அந்த பதம் இங்கே அறியாமல் வெளியே வந்து விட்டது. முருகக்கல் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களாம். நான் பதை பற்றி சற்று பேச வேண்டும்.
7: அது இதுவரை இதுவரை அறிந்ததில்லையா? இப்ப நீங்க சொன்னதை வச்சு சரி அதா இருக்கலாமா? நானும் இவ்வளவு நேரம்
0: அதை நீங்க பார்த்ததும் இல்லையா என்று கூறுவது. கடற்கரை எங்களுடைய நாகப்பட்டினம் பக்கம் இருப்பவர்கள் கண்டிருக்கலாம் தானே. அது அதனால் ஜெகவர் சாதி முருகக்கல் என்ற ஒரு கல் இருக்கின்றது ஐயா. அது என்ன நினைத்தாலே கூட அந்த கல்லை சுரண்டலாம். அவ்வளவு ஈரமாக இருக்கும் ஒரு பாரம் பாரம் முடிந்தவுடன் இலகுவாக இருக்கும். கடற்கரை பகுதிகளில் வாழும் சில மக்கள் தங்கள் கடற்கரை பகுதியில் அரண் அதாவது வேலி போன்று போட்டிருப்பார்கள். அது நடுக்கடலுக்கே முடியாது. ஆனால் பெரிய பாறைகளும் இருக்கு. அதிலே வள்ளங்கள் முட்டி உடைவதும் உண்டு. முருகக்கல் என்று கூறுவது அந்த கல்லில் இருந்துதான் ஐயா சுண்ணாம்பு செய்வது. சரியா? அந்த கல்லை கொண்டு வந்து காய்ந்த பின்பு
7: சுண்ணாம்பு கிடைக்கும்.
0: வேக வைத்து அதை எடுத்து மூன்று பேர் திறந்து விட்டால் பவுடர் சுண்ணாம்பாக வந்தது. மிகவும் காரமானது. அந்த சுண்ணாம்பை கொண்டுதான் இந்த தீண்டுகள் இதில் சார்ந்துகள் எல்லாம் வீடுகளை விளையாடிக்கின்றார்கள். அடிப்படையாக அது மட்டும் இல்லாமல் பனை மரத்தில் சென்று கள்ளு சேர்ப்பவர்கள் அதை பதன் நீராக மாற்றுவதற்கு அந்த சுண்ணாம்பைத்தான் பூசுவார்கள். அதை வந்து அந்த முழு கல்லிலும் எடுக்கலாம், சிப்பியிலும் எடுக்கலாம். சிப்பியிலேயும் அந்த தன்மை இருக்கின்றது. அந்த கல்லு சுண்ணாம்பு தன்மை. அந்த சுண்ணாம்பு அந்த சிலேந்துதான் வயலே போடுகிற சுண்ணாம்பு செய்கிறார்கள். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுக்கு
7: இளநீரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி
0: செய்வார்.
7: வெத்தலையோட
0: மண் வீடு உள்ளவர்கள் கிராமப்பகுதிகள் கூட அந்த சுண்ணாம்பு வாளியிலே கரைத்து போட்டு அதாவது எடுத்து வர்ணங்கள் செய்வார்கள் தங்களோட சுவர்களுக்கு. சுண்ணாம்பு முருகக்கல் என்று அதைக்கு பெயர் முருகக்கல். சரியா? கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள் நீங்கள். சரியா? உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து அந்த வினாவும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனே பிடித்து விட்டீர்கள். அதை நான் சொன்னதை கண்டுபிடித்து எப்படி நுணுக்கமா என்னவா இருக்கும்னு கண்டுபிடித்தீர்கள். கெட்டி காரணையா
7: யோசிச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்க
0: வேண்டியது. சும்மா சொல்லி பார்த்தீர்கள். சும்மா வந்து விட்டது ரெண்டு புள்ளி சும்மாவா? இந்த சும்மா வருகின்றது. இரண்டு எழுத்துக்கு வரவில்லை. இரண்டு எழுத்து பதம்.
7: இரண்டு எழுத்து
0: ஒரு பாடலே இருக்கின்றது. அழகான பாடல். சரோஜா தேவி அம்மா நடிக்கின்றார் அந்த காட்சிக்கு நினைக்கின்றது. வேற பாடல்களும் வந்திருக்கின்றது. திரைப்படம் ஒன்று வந்திருக்க. அந்த திரைப்படத்திலிருந்து நேற்று நேர் நேரத்தில் யாரோ ஒருவர் பாடல் கேட்டிருந்தார். சரி கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே. குரங்கள் என்ன படம்
12: என்ன சொல்லுங்க கேள்வி.
0: இப்ப நீங்க வந்தது எதுக்கு?
12: அதான் அந்த இந்த சொன்னீங்களா தையல் தையல் சொன்னார்ல.
0: தையற்கலை சொல்லி முடிந்து விட்டது. அதுக்கு வினாவுக்கு விடையும் நாகப்பன் சொல்லிவிட்டார். தைத்து ரெடிமேட் உடை நல்லது என்று அவர் விட்டு போகிறார். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் சரியாக கேட்கவில்லை, இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது இங்கே பொக்கிஷத்திலே, 13வது இலக்கப்பெட்டிக்குள்ளே, 14வது இலக்கப்பெட்டிக்குள்ளே இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம், அது அடுத்தவர்களுக்கு உதவும் தனக்கு உதவாது, எதுவாக இருக்கும்?
12: பசி ஐயா
0: அல்ல, பசி அல்ல, அது உதவுறதா மற்றவர்களுக்கு இல்லை தானே? மீண்டும்
12: சரி,
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
13: அப்பா வணக்கம். அப்பா
0: ஓ வணக்கம். ரோஜா, தூக்கம் முடிந்து விட்டதா? நலமா இருக்கின்றீர்களா?
13: நல்ல சோமா இருக்குண்ணப்பா.
0: நல்ல சோமா இருக்கு.
13: நான் சொல்ல வச்சிருந்த சொல்லெல்லாம் நாகப்பன் சொல்லிட்டு போறாரு.
0: நாகப்பனை கட்டி போட்டு வைக்கவும் பாருங்க. நான் பேசும்போது தவறுதலாக அல்லது வேண்டுமென்றும் சில சொற்களை முணுமுணுப்பதுண்டு. கண்டுபிடித்து விட்டாரு. எவ்வளவு கெடுக்கான்னு பாருங்க. இவ்வளவு பேருக்களும் கண்டுபிடித்து விட்டாரு. நீங்க கொண்டு வந்து என்ன சொல்லம்மா?
13: நான் முருகக்கல் அதை சொல்றதுக்கு எடுத்து வச்சிருந்தேன்.
0: நீங்கள அதை பாத்திருக்கீங்களா? முருகக்கல்லை கீழ்மலை பகுதி மற்றும் இங்கே சிறுச்சென்னை போன்ற கடற்கரை பகுதியில், பதிவக கோயில் போன்ற கடற்கரை பகுதியில் நிறைய உண்டு.
13: திருவடி
0: நிழல் உண்டு. அந்த கல் எல்லா இடம் இருக்குன்னு அந்த பெயர் சரியான பெயரை தமிழ்நாட்டிலேயே தெரியவில்லை. ஆனால் நாகப்பன் அதே வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். அவர் கூறிவிட்டு புள்ளியை பெற்று விட்டாரம்மா. உங்களுக்கு என்னால் தர முடியாத புள்ளி கட்டிக்காரி நீங்கள் தாமதம் செய்ய முடியும்.
13: எனக்கும் பொருந்தும். அதனால அவன் டக்குண்டு கண்டுபிடிச்சிருந்தப்பா. ரெண்டு எழுத்தை சொல்லு. மற்றது அது அந்த நீங்க சொன்ன படம், அதுல ஒரு பகுதி அந்த படம், அதுல தூரத்தின் நான் கிட்ட உண்மையம் என்ற பாட்டு இருக்கு.
0: அப்படியா? தெரியவே இல்லையா?
13: இல்ல இல்ல இல்ல, அது
0: இல்லையா?
13: அதுல இல்ல.
0: அதிகமா கதைத்தால் உங்க பிள்ளைகளை இழந்து முடிஞ்சிருப்பது போல இருந்து பங்கேற்க போயிருந்தாரு.
13: இல்லப்பா, ஏனி அப்பா, ஏனி ஏனி படிங்க.
0: ஏனி பாட்டாட்டு ஏனி என்பது சரியான பதில். வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு. குருபாஸ்கர் வந்து பசி என்று ஒரு விட்டு சென்றார். நேரடியாக நான் சொல்லலாம், ஆனால் சுற்றி வளைத்து வரும்போது சிந்திக்கிறீர்கள். பல வரவுகளை தந்திருந்தேன். திரைப்படம்
13: வந்திருக்கின்றது.
0: படமே ஒருவர் இல்லா தனிமனம் படத்தம் ஏற்றுவதற்கென்றே ஏணி இருக்குதம்மா, அது ஏறுவது இல்லையம்மா. தனக்கு உதவாது ஏணி, தனக்கு உதவாது. சும்மா போட்டு விட வேண்டியதான். உயரம் போறவர்கள் ஏனியை தூக்கி வைத்து சும்மா ஏறி போக வேண்டியதான். சும்மா ஏற்றி விட்டு அது சும்மா கடந்து விடும். பாத்தீங்களா? சும்மா
13: குலவிளக்கு படம்,
0: குலவிளக்கு என்ற திரைப்படத்தில் வருகிறது. நல்லது. ஏனி என்ற சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். ஏனென்றால் வெட்டி திறந்தவுடன் பொருள் இரண்டல்லவா மகளே.
13: சரி
0: சரி, இப்பொழுது ஏனி என்பதை வைத்து ஒரு வினா தொடுத்து விடுங்கள்.
13: சரி, ஏணிப்படிகள் என்ற அந்த படத்துல ஒரு பாடல் ஆண் பெண் பாடிய ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்?
0: ரெண்டு மூணு பாடல் இருக்கு அதுல.
13: இல்ல, அது ஒரே பாடல் ஆண் பெண் இருவர் பாடி இருக்கிறார்கள். ரெண்டு பாடல்,
0: ஒரு ஒரே பாடலை ஆணும் பாடியிருக்கிறார், பெண்ணும்
13: பாடியிருக்கிறார்.
0: அந்த ஒரு பாடல் இரண்டு தடவை அந்த திரைப்படத்தில் ஒலிக்கின்றது. ஒரு தடவை ஆண் குரலிலும் ஒரு தடவை பெண் குரலிலும் வருகிறது. அப்ப என்ன கூற வேண்டும்? இதுவர் பாடியிருக்கானா, இருவர் பாடல் என்ன? மக்கள் ஓடி செய்ய போனார். ஏணிப்படிகள் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை ஆணும் பாடியிருக்கின்றார், பெண்ணும் பாடியிருக்கின்றார். அது எந்த பாடல் என்ற கேள்வியை ரோஜா வைத்திருக்கின்றார். இப்ப ரோஜாவுக்கு ஒரு பெட்டி இருக்கின்றது காத்துக்கொண்டு. இறுதி பெட்டியாக 15வது இலக்கம் இருக்கின்றது. நீங்கள் கேட்டால் அதைத்தான் என்னால் தர முடியும். தரவா?
13: நல்ல நம்பர் அப்பா.
0: 15. ஆனால் அவர் உள்ளே சென்று பார்க்க போகும். அவ்வளவு பாரமில்லை, சின்ன டப்பா தான் அதுக்குள்ளே இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது அந்த டப்பாவுக்கு. நிலையிலிருக்கு நான் திறந்து பார்த்தால், ஆஹா, 6 எழுத்துக்களை கொண்ட பதம். நாங்கள் உபயோகிப்பது அநேகமா நாங்கள் உபயோகிப்பது வயோதிபர்கள் உபயோகிக்கின்றார்கள். 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள்
13: வயோதிபர்கள்
0: நிச்சயமாக சுகாதார நோக்கத்தோடு உபயோகிப்பார்கள். எங்கேயும் இது எங்கள் நாட்டில ஆசிய நாட்டில தான் வழங்கப்பட்டது. மடிக்குள்ள வைத்திருப்பார்கள், சேப்புல வைத்திருப்பார்கள், மடித்து ஒன்றுக்குள்ள ஒரு சின்ன டப்பாவுக்குள்ள வைத்திருப்பார்கள்.
13: மூக்குப்படி
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 2 புள்ளிகளை பெற்றுவிட்டார். இறுதியாக வந்து ஒரு பெட்டியை திறந்து மூக்குப்படி இங்கே ஞாபகம் அழைத்துக் கொண்டு அந்த பொருளை கொண்டு வந்தது. இதுக்கு ஒரு சுலபமான பதில் நான் தருவேன். சுலபமாக அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி உபயோகித்தது.
13: செல்வகுமார் யூஸ் பண்ற
0: அப்படி எடுத்து தெண்டு விரலால் எடுத்து ஒரு உதர உதர போடு எங்களுக்கு உறுதி எழுப்பார்கள். உள்ளுக்குள்ள சுகாதாரம் அத சுகாதாரத்துக்கு பொருள் அது காட்டமானது. அறிஞர் அண்ணா அடிக்கடி உபயோகித்தது மூக்கப்பொடி என்று சரியான பதில் சரியான வினா ஒன்று வந்தது அல்லவா? நீங்களுக்கு கேட்ட பாடல் ஒன்று இன்னும் ஒரு வினா அழைத்தாருங்கள். மூக்கப்பொடி சம்பந்தமாக
13: மூக்குப்படி சம்பந்தமாக இன்னொரு வினா. மூக்குப்படி இந்த மூக்குப்பொடி இந்த மூக்குப்பொடி டப்பா வச்சு பாவிக்கிற ஏதாவது ஒரு காட்சி அமைப்பு எந்த படத்துல ஏதாவது ஒரு படம் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
0: சரி, மூக்குப்பொடியை உபயோகிக்கும் காட்சி வந்த ஒரு திரைப்படம்.
13: ஒரு திரைப்படம்
0: எந்த திரைப்படம்? அதற்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கமா நகைச்சுவையானபடி. நாசிக்கு பொடி ஓசி என்று கூறுவார்கள். யாராவது விலைக்கு கொடுப்பார்களா? உங்களிடம் இருக்கின்றது நான் கேட்டா என் பேரில் ஏன் கேட்டுக்கணும் சும்மா இல்லையா? நாசிக்கு பொடி ஓசி, நாசிக்கு பொடியை ஓசியாக வைத்து வாழ்வர்களும் உண்டு. தனக்கு தேவையான உடனே மூக்குப்பொடி வாய்ப்பு இருக்கட்டவே ஏதோ கொஞ்சம் தாப்பா சும்மா கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு அப்படி 2 விரலால் தான் எடுத்து ஒரு மூக்கு அடைத்துக் கொண்டு ஒரு மூக்கு. அவர் ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நாடகங்கள்ல சிறப்புற செய்திருந்தாங்கள் அந்த காட்சியை. நல்லது நல்லது நாகப்பன் அவர்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். 2 புள்ளி 3 புள்ளி பெற்று
13: 3 புள்ளியா 3 புள்ளியா 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளி
7: வணக்கம் ஐயா. ஒரு புள்ளியாவது கிடைக்கட்டும் ஐயா. ஏனி படிகள் திரைப்படத்துல பாடல்,
0: என்ன பாடல்?
7: பூந்தேனில் கலந்து.
0: அந்த பாடல் சரிதானே ரோஜா அவர்கள்? சரிந்தால் அமைதி ஆகிருங்கள், புலிவந்தால் ஓடியாருங்கள். பூந்தேனில் கலந்து, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த என்னிடம் இந்த எல்லாம் முடிவடைந்து வந்துவிட்டது. இப்போ உமையாக விரைந்தால் அவரை அழைப்பதற்கு முன்பு நீங்கள்
7: அழைத்து
0: பேசுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் உமையால் அவர்களே.
14: ஐயா
0: வணக்கம். அம்மா
14: ஐயா
0: வணக்கம்.
14: ஐயா பூ ஏனி படிக்கல பூன் தேனில் கலந்து அந்த
0: சிறப்பான வர கூறுங்கள். ஏனிப்படிகள் நீங்கள் நீங்கள்
14: கூறுவது
0: நல்ல பாடம், சரியான பதில். அதை நாகப்பன் அவர்கள் கூறியிட்டார். அவருக்கு புள்ளி கிடைக்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது. கெட்டி காரி, கெட்டி காரி உமையாள், கெட்டி காரி. சரி, இப்பொழுது பொக்கிஷத்துக்குரிய போட்டி நிறைவு பெற்றிருக்கின்றது. புள்ளிகளை பெற்றிருக்கீங்க சொல்லுகின்றேன். இதிலே வந்து இந்த சும்மா என்ற சொல்லை வைத்து உங்களால் தெரிந்த வகையை பேசுங்கள் என்னோடு. சும்மா என்பது கலந்து சும்மா நாலு வார்த்தை பேசுங்கள்.
14: சும்மா இருந்தா நீங்க வாங்க வீட்டுக்குன்னு, சும்மா தானே இருக்கிற அந்த வேலை. அப்புறம் சும்மா சும்மா சொல்லிருக்கணுமா இருக்காதுன்னுவோம். இந்த மாதிரி
0: பாசிட்டிவாகவும் பேசுவோம், நெகட்டிவாகவும் பேசுவோம், வாழ்த்துக்கள் நேர்மறையாகவும் பேசுவோம், எதிர்மறையாகவும் பேசுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேறு நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் சிறப்பாக சென்றீர்கள். சும்மா வந்து போட்டிக்கு வந்ததுல சும்மா பேசுங்க, சும்மா பேசி தள்ளி விட்டீர்கள். வந்துக்கள் அந்த சும்மா என்ற வார்த்தையா ஒரு இல்லாம இத்தனை தடவை உபயோகப்படுகிறது. நன்றி மாலே, நன்றி நன்றி. இன்னும் சில நேரங்களில் புள்ளிகள் கூற இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே.
15: இரண்டு எழுத்து சொல்லிட்டாங்களா?
0: நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
15: அந்த இரண்டு எழுத்து கொண்டு வந்தேன்.
0: கொண்டு வாருங்கள். என்ன கருத்து?
15: விழி.
0: என் சமயம் விழியா? அது எப்படி தனக்கு விழிதானே? தனக்கு பார்த்து தனக்கு பெரிய பேருதவியா இருப்பது விழிதானே? எங்கட விழி மற்றவர்களுக்கு உதவாது. எங்கட விழியா
15: பார்ப்போம்.
0: நாங்கள் மற்றவர்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் எங்கள் விழியால் பார்ப்பார்களா? என்ன கருத்துங்கள்? அது வந்து அடுத்தவர்களுக்குத்தான் உதவும், தனக்கு உதவாது என்று. ஏணி, சரியான பதில் ஏணி. ரோஜா வந்து கூறியிருந்தார், ஏணி வந்து அடுத்தவர்களை ஏற்றிவிடும், ஆனா தானேறி போகாது. ஏணி சரியான பதில் ஐயா. விழி வந்து நாங்கள் தானே ஐயா பார்ப்போம். உங்களுக்கு தானே அது உதவி. எங்கட கண் எங்களுக்கு தானே உதவும். மற்றவர்கள் எங்களை கண்ணாலே பார்க்க முடியாது. ஏணி அப்படி அல்ல. ஏணி ஒரு பொருள், அதை வைத்து விட்டால் அது ஏறி போகாது. அது ஏறி போவதற்கு அதுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அதிலே கால வைத்து எத்தனை பேர் ஏறி போகின்றார்கள்? திரைப்படத்திலே கூட அந்த
15: பாட்டு
0: திரைப்படம் ஏணிப்படிகள். நீங்களும் அந்த பாட்டு கேட்டீங்களா? சரி, ஏணிப்படிகள் வினாக்களும் வந்து சென்று அற்புதம் சிறப்பாக இருக்கின்றது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
15: ஓ அப்பா வணக்கம்.
0: வணக்கம் பால் அருள்சாமி, எப்படி இருக்கின்றீர்கள்? நிலமா இருக்கின்றீர்களா?
16: நிலமா இருக்கப்பா. ஏணிப்படிகள் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கிறீங்களா? ரெண்டு பேர் பாடல பாட்டாப்பா.
0: ஏணிப்படிகள் இருந்து ஒரு பாடல். அந்த ஒரு பாடலை இதுவர் ஒவ்வொரு தடவையும் பாடியிருக்கார். ஆண் ஒரு தடவை பாடியிருக்கார், பெண் ஒரு தடவை பாடியிருக்கார்.
16: ஏழுங்க மாப்பிள்ளை என்ன இழப்புன்னு வந்து பாட்டாப்பா.
0: அந்த பாடல் ஆண் பாடி இருக்கிறாரா?
16: பெண்ணும் கலந்தப்படுகிறது,
0: அது கலந்து. இது தனித்தனியே பாடிய ஒரு பாடலை. அந்த பாடல் இதுவரை வந்து கூறியிருந்தார்கள், பூந்தேனில் கலந்து என்ற பாடலை ஆண் குரலில் ஒரு தடவையும் பெண் குரலில் இன்னொரு தடவையும் பாடப்பட்டிருக்கும். இரண்டு தடவை அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் வருகிறது. ஒரு தடவை ஆணும், ஒரு தடவை பெண்ணும்.
16: சரியா?
0: நன்றி. சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பாக ஒன்று இணைந்து அலங்கரித்தீர்கள். நீங்கள் கேட்ட பாடல் நாளை எதிரும் நீங்கள் கேட்டு மகளாம். என் மேல் விழுந்த மலை துளிய பாடல் தானே அந்த பாடல் கிடைக்கும் உங்களுக்கு.
16: சரியப்பா, சரிங்கப்பா, அபாரப்பா, அபாரப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், சிறப்பா. சரி, இப்பொழுது நீங்க வந்து நீங்கள் சும்மா போக வேண்டாம். சும்மா வந்ததற்காக சும்மா ஒரு நான்கு வார்த்தை சும்மா அந்த பதத்தை வைத்து சும்மா பேசி பாருங்கள்.
16: சும்மாப்பா சும்மா வடிவேல் வடிவேல் பாப்பா வடிவேலு. அப்ப அந்த கோயில் சொல்லாட்ட பயந்துட்டு திடீர்னு காரணம் மனைவிக்கு பயப்படுற கணவர் கேள்விப்படுறது என்னப்பா என்ன அப்படின்னு கிண்டலா கேட்கும்போது சும்மா அப்படின்னு சொல்லுவாரு.
0: சும்மா சும்மா விளையாட்டு கண்ணில் போறாரு. நான் கூடிய என்னவென்றால் சும்மா என்ற பதம் தரக்கூடிய நீங்கள் நான்கு விடயங்கள் கூறுங்கள். சும்மா வாங்க, சும்மா அதுல போக்காருங்க, சும்மா என்ன சாப்பிடுறீங்க, சும்மா சும்மான்னு இருக்கிறீங்க, வாங்களே இந்த பக்கம். அப்படி எல்லாம் பேசுறது இல்லையா? பிள்ளைகளை பார்த்து சும்மா படம் பார்த்துக்கிட்டே இருக்க படிக்கிறது இல்லையா? சும்மா படம் பார்த்து கொண்டே இருக்க படிக்கிறது இல்லையா? வீட்டு வேலை செய்யறது இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். சும்மா போட்ட துணியே போட்டுக்கொண்டிருக்கேன். அதை தைத்து பாதிக்க கூடாதா? இப்ப எத்தனையோ தலைவர்களும் சும்மா
16: பிள்ளைங்க சொல்ல
0: கொடுங்க. சும்மா என்று சொல்லணும் வந்து சும்மா பிள்ளைங்க செல்ல வைக்கிட்டு பிள்ளைங்க சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தது. ஏ அங்க வை இங்க வை அப்படி என்ன அதை நன்மைக்கு பகுமையாக கூறியிருந்தார். பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நாங்கள் நேர்மறையாகவும் பேசுகிறோம், எதிர்மறையாகவும் பேசுகிறோம். பிள்ளைகளுடைய நன்மைக்கும் பேசுகிறோம், கோபம் பெறும்பொழுதும் பேசுகிறோம். இந்த சும்மா என்ற பதம் எங்கள் தமிழிலே அது எங்கள்கிட்ட மட்டும்தான். சும்மா என்ற ஒரு பதம் ஆயிரக்கணக்கான தடவை ஆயிரக்கணக்கான தருணங்களில் உபயோகிக்கின்றோம். சும்மா
16: நிச்சயமா நிச்சயமாப்பா.
0: வாழ்த்துக்கள்.
16: சும்மாதான்.
0: நன்றி மகனே. அடுத்து ஒரு உறவு அழைக்கின்றார். அவருடன் சிறம்பிரைவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 11 மணியை தாண்டி 12 மணியை எட்டி பிடிப்பதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. 11:50 ஆகிவிட்டது. எங்களுக்கு 1 மணி. நன்றி மகனே. பொன்னால் வாழ்த்துக்களை 2 மணி தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு வாழ்வு என்று வாழ்த்து விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கேயே அடுத்த உறவு ஒரு அன்பு மகள் சாந்தி, நீங்கள் அழைத்தீர்கள். என்னடங்க உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை. 2-3 தடவை அழைத்து பார்த்திருக்கின்றீர்கள், கிடைக்கவில்லை. வாருங்கள். இது மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. எங்கே சும்மா வந்து பேசுங்கள், சும்மா வாருங்கள் கேட்போம். இப்பொழுது புள்ளிகளை தர இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் எவ்வளவு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள் என்று மொத்தம் 13 உறவுகள் வந்திருந்தார்கள். 13 ரோஜா நீங்கள் பாடலை கேட்டுவர் ராஜ்குமார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
17: ஐயா வணக்கம் வணக்கம். இங்கயா
0: சும்மா பேசுவோம் ஐயா, அப்படி சும்மா இருக்கீங்களா?
17: வந்து கேட்டாங்க இல்லைங்கயா,
0: எது
17: படம்? மூக்குப்பிடி மூக்குப்பிடி.
0: ஆமா
17: மூக்குப்பிடி.
0: ஆமா அந்த பதில் வரவில்லை. கட்டி காரன் நினைவு கூறுங்கள். அந்த புள்ளி
17: உண்மையைதான் கடவுளோட அல வெண்ணிலாவை வெண்ணிலாவை மூர்த்தி எல்லாத்துக்கிட்டயும் ஒரு நாள்லாம் கிடைக்குமான்னு கேட்பாரு.
0: ஆமா
17: மூக்குப்பிடி போடுறது
0: மூக்குப்பிடி போடுற.
17: ஆமாங்க,
0: அது சரியான பதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரோஜா ஒத்துக்குள்ள இப்ப வந்த எங்களுடைய தரும எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் சும்மா வந்து ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டார். இப்ப ராஜ்குமார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நாளாண்ட பயனடைய பழக்கத்திலே பேசும்போது சும்மா என்ற பதத்தை எத்தனை தடவை பாவிக்கிறீர்கள்?
17: ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா சும்மானே ஒரு ஒரு 10 to 20 முறை வந்து பயன்படுத்தும்.
0: எப்படி பேசுறீங்க பேசி காட்டுங்கள்.
17: நண்பர்கள் வட்டாரத்திலே சும்மாறா ஏதாச்சும் போன் பண்ண சும்மா இருக்கிறே இல்லையா? இந்த வார்த்தைகள் அடிக்கடியே
0: பேசுங்க பேசுங்க. இந்த ரெண்டு பேரும் பேசுங்க. இப்ப உங்க அக்கா வந்து எத்தனை பேருங்க கூறுங்க. நீங்க வேற எங்க சும்மா பாதிக்கின்றோம்?
17: ரெண்டு வார்த்தை சொல்றீங்களா ஐயா? மூணாவது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இது அறிஞ்சல் பண்ணிட்டு பாருங்க. ஏதாச்சும் பேசும்போதோ இது பண்ணும் போதோ சும்மா தொல்லை பண்ணாது போயிட்டே
0: இருந்தேன்.
17: இந்த மாதிரி வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு.
0: உங்கள் மனைவி
17: என்னோட பாடல்
0: உங்கள் மனைவி உங்களிடம் உங்கள் மனைவி உங்களிடம் சும்மா ஒரு விடயத்தை பத்தி திருப்பி திருப்பி நோண்டுகிட்டு நீங்க எப்படி கூறுவீர்கள்?
17: சும்மா சொன்னதே சொல்லிருக்காதீங்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க.
0: சும்மா என்பதற்கு பொருள் என்ன வந்து எங்களால் கூற முடியவில்லை. சும்மா ஒன்றுமே இல்லை இல்லையா? சும்மா ஒன்றும் இல்லை.
17: ஒன்னும் ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசு பண்றீங்களே.
0: அந்த சும்மா அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட சும்மா என்ற பதம் அதுக்கு என்ன கருத்து? ஒன்றும் இல்லை என்பதன் சும்மா பெருமணி என்பதான் அந்த கருத்து.
17: வெற்று.
0: ஆனால் அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பேசும் பொழுது இத்தனை தலைவர்கள் பேசுகின்றோம்.
17: ஒரு நாளைக்கு
0: நான் ஒரு 20 முறைக்கு மேலே பயன்படுத்துவோம். கூட சும்மா இருக்க மாட்டான், குடைஞ்சு போட்டு போறான், கேள்விகளை கேள்வி போட்டுக்கிட்டு அந்த நீ அந்த
17: மாதிரி
0: கொடுங்க.
17: பாடல் அடிச்சிட்டு இருக்கும் போது சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா உட்காருங்க. ஆசிரியை கூட இப்படி சொல்லுவாங்க பாடம் நடக்கும் போது, சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா இருங்க.
0: யாரும் சும்மா சத்தம் போடுவாங்க. அந்த போல் விளையாடிய பவுல் விளையாடுறவங்க கூட்டு பாரு எந்த நேரம் சும்மா சும்மா பவுல் விளையாடி கொண்டு இருக்காங்க. அப்படி அந்த சும்மா என்ற வார்த்தைகளை சும்மா பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பெரிய கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப நானே என்ன பாடல் தரணும்? ரோஜா நீங்கள் பாடல் தரவில்லை.
17: சார்லி சாப்ளின் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா பாடல்.
0: சார்லி சாப்ளின் இந்த பாடல ஆனந்தன் அவர்களும் கேட்டு பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா உங்களுக்கு வந்து பாடல் வேணுமா?
17: கொடுத்திருக்கு ஆனந்தன் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த பரலாறு கொடுத்திருக்காங்க.
0: பொண்ணு ஒரு
17: சும்மா சும்மா
0: சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமல் படுத்தி சும்மா சும்மா கிடந்த நிலத்தை அந்த பாடல்
17: இருக்குங்க.
0: பாடல் கருத்தோட பாடல் சும்மா ஒருத்து என்னுடைய நாகப்பன் அவர்கள் தந்திருந்த சும்மா சும்மா என்ன பார்த்து
17: அது பாடல் இல்ல
0: சும்மா சும்மா என்ன எந்த அங்கத்து படிச்சவன் என்ன தெரியப்படுது? எப்படி போனது இந்த பொழுது உங்களுக்கு?
17: இந்த பொழுது நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், வேலை செஞ்சிட்டு இருந்தேன். வீட்டுல கொஞ்சம் தண்ணீர் தண்ணீர் குழாய் பழுதுபட்டு இருந்தது. சரி
0: அடிப்பண்ணுடைய தண்ணீர் குழாயும் பழுதா இருக்கு. சும்மா வந்து பார்ப்பீர்களா?
17: நண்பரை வச்சு பாத்துட்டு இருந்தீங்க. ஒரு ஒரு முறையும் ஒரு இது வாங்கிட்டு வர சொல்லுவாரு, ஒரு கப்ளிங் வாங்கு அது வாங்கிட்டு நடந்துட்டு
0: இருந்தா நண்பரே சும்மா சும்மா அழைத்து கொண்டு போயிருக்கீங்க. பலவாரங்களோட நண்பர் சும்மா வந்து சும்மா செய்திருக்காங்க.
17: ஆமா
0: சும்மா இருக்குன்னு
17: இதனால எனக்கு சும்மா சும்மா திட்டு விழுந்துட்டு இருந்தீங்க. எங்க வீட்டுக்கார
0: பாத்தீங்களா
17: வேலை செய்ய மாட்டேங்கிற, சும்மா இருக்கிறேன் சும்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க.
0: சும்மா அவரு உட்கார்ந்து இருக்கிற அவர் பார்த்தா என்ன அப்படி எனக்கு பாரு
17: பாக்கலாம் என்ன.
0: புள்ளிகளை இருக்கின்றேன் வந்த எங்களுடைய அன்பு உறவும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
17: நன்றி.
0: பாடல் தருவன் நன்றி. மீண்டும் நாங்கள் கலந்து ஒரு பத்து நிமிடம் கலந்துரையாடலாம். இந்த
17: நன்றி
0: நன்றி. பின்பு வந்து இணைந்த அன்பு உறவுகள் 15 பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகளை கொண்டு வந்து அரைஞ்சொற்களை கண்டுபிடித்த இடத்திலே மிகவும் பிரமாதமான ஒரு பொருள் ஒரு சொல்லு எல்லோரும் தெரியாததாக இருந்ததொன்று முருகக்கல் என்பது. அது என்ன நாட்டிலே பிரபல்யமானது, கடற்கரை பிரதேசங்களே அதன் பெயர் பிரமாதமானது. அது இலக்கியத்திலே கூட முருகக்கல் பூம்புகாரிலே வருகின்றது அந்த பதம் முருகக்கல் என்பது. அதை கூறி புள்ளிகளை பெற்றிருந்தால் இப்போ ஒருவர் வருகின்றார். கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் வாங்க. வணக்கம் வாங்கல்.
18: அவங்க ஒரு மூக்கு பிடித்த பத்தி சொன்னாங்கல்ல
0: ஒரு படம் திரைப்படம், அது என்ன படம்?
18: அது ரோசாபுரம் வங்கிக்காரி படத்துல அப்படியே ஒரு மூக்கு பிடித்த வாங்கிட்டு சொல்லி ஒரு பாட்டுல வரும்.
0: சொல்லிவிடுவேன்.
18: மூக்கு பிடித்த
0: நல்லது. வாழ்த்துக்கள். அதுல வந்து இப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை கூறுபிட்டு சென்றார் ராஜ்குமார் அவர்.
18: அப்படிங்களா?
0: ஆமா. இன்னொரு இவர் நடிகர் மூர்த்தி சுமார் 4 காசுகள் மூக்குப்படி வாங்குவதற்கு கேட்டாராம் ஒரு திரைப்படத்தில் என்று. வாழ்த்துக்கள். சிறப்பான சிந்தனை உங்களுக்கு. ஞாபக சக்திக்கு நன்றி. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசுகிறேன். சும்மா சொல்ல வச்சு
18: சும்மா சும்மா பேசிட்டே இருக்கிறீ நீங்க சொல்லுவாங்க.
0: நல்லது. உங்க நண்பர் உங்களுக்கு என்ன கூறுவார்கள்?
18: எங்க வந்த எதுக்கு வந்த? சும்மா வந்த உன்னை பாக்கலாம்னு. அந்த சும்மாங்கிறது ஒரு அலட்சியமா போகும் சார். அது அந்த அந்த
0: சும்மா என்றதுக்கு கருத்து என்ன? சும்மா என்றால் என்ன?
18: அது ஒரு அது ஒரு அலட்சியமா அது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை.
0: அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் ஒன்றுமையே இல்லை, வெறுமனை வெத்து.
18: கரெக்டா கரெக்ட் கரெக்ட்.
0: சும்மா வெத்து என்று சொல்லி
18: சும்மா போடலன்னா அந்த இடம் வெற்றாயிடும்.
0: அந்த சும்மா என்ற பதத்தை நாங்கள் எங்களை அறியாமலே சும்மா உபயோகித்துக் கொண்டே இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது ஐயா. தமிழ இது தமிழ் அல்லவா? தமிழ் என்றால் என்ன? சும்மாவா? இது தமிழ் அல்லவா? நான் தமிழன் அல்லவா? நாம என்ன சும்மாவா? தமிழன் என்ன சும்மா? இந்த சும்மா என்பது எங்கு எங்கு எல்லாம் உபயோகப்படுகிறது. ஆனால் அது வெற்றி வேண்டது என்ற பதம் பொறுமணியை கூட பெறுவார். அவனை பற்றி என்ன முடியாது? அவனை பற்றி என்ன சும்மா நினைச்சீங்க? அவன் எவ்வளவு வீரன் என்று கூட கூறுகின்றோம். அவனை பற்றி நீங்க சும்மா நினைக்கிறீங்களா? அவனோட ஒரு படுப்போக்கிலேன்னு கூறுவோம். அந்த உண்மையால் கூறியது போல பாசிட்டிவுக்கும் பாதிக்கின்றோம், நெகட்டிவ் அதாவது நேர்மறைக்கும் பாதிக்கின்றோம், எதிர்மறைக்கும் பாதமாம். சும்மா என்பது
18: கூட அதை வச்சு பாட்டு சார் சும்மா நிக்காதீங்க அப்படின்னு
0: சொல்லி ஒரு பாட்டு கேட்டு போறாரு. ஆரம்ப காலத்திலே சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பலாம் ஏ நடத்தி சும்மா சும்மா சும்மா இருக்கிறவங்க
18: கல்யாண சுந்தரம் இருக்காரு.
0: சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் பட்டா பண்ணிருக்காங்களே ஐயா இந்த அரசியல்வாதிகள். சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்க சும்மா சும்மா எல்லாத்தையும் தாங்களே பண்ணிட்டாங்கன்னு இப்படி எவ்வளவு செய்வாங்க? சும்மா சும்மா வந்து எங்களை கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்களப்பா. நல்லதுக்கும் பாதிக்கும். எனக்கு இது இதை பற்றி நானும் சிந்திக்கவில்லை. என்னுடைய ஒரு அன்பு உறவு ஒருவர் என்னுடைய புலனத்துக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். அது சில கருத்துக்களை தந்த சும்மா என்ற வாதை சும்மா இல்ல கண்டுட்டு எத்தனை தடங்கள்லேயே நாங்கள் அந்த சும்மாவை உபயோகிக்கணும் நான் முடிவுகளை வாசித்துக்க அப்படி எழுதி இருந்தார். அந்த சிந்தனைகள் எங்கள் தமிழின் ஆழத்தை எண்ணும் பொழுது பெரிய ஆனந்தமா இருக்குது.
18: அந்த சும்மாங்கிறது ஒரு வார்த்தையே இல்லையா? ஐயா
0: இல்ல, சும்மா என்பது வெறுமனை வெற்றி என்பதற்கு உபயோகிக்கப்படும் ஒரு பதம் சும்மா.
18: அதை நீங்க பிரிச்சு பாருங்க. சும்மா அப்படிங்கறது ஒரு வார்த்தை
0: சொல்லும் ஓசையிலும் அதை சொல்லும் சும்மா சும்மா சொல்லுவதிலும் அதை சொல்லுற இடங்களிலும் பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் பெரிய விராதமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நண்பர்கள் பக்கத்துல நாங்கள் உட்கார்ந்தோம், என்னப்பா எப்படி சும்மா இருக்க கூட்டிட்டு போ, என்ன வந்தீங்க சும்மா வந்தேன் பார்க்க வந்தது கூட்டத்தை அந்த அந்த விழாவை பார்க்க வந்த சும்மா பார்க்க நான் அப்படியே போனேன். அது இந்த நடிகர் ஷூட்டிங் நடந்துன்றது சும்மா பார்த்துட்டு வந்தேன் வாங்க இல்லையா.
18: எங்க இந்த பக்கம் சும்மா வந்த
0: இந்த சும்மா என்பதற்கு எவ்வளவு கருத்து இருக்கு. இந்த மூக்குப்படியை கூட மூக்குப்படியை கூட கேட்க சும்மா கொஞ்சம் மூக்குப்படி ஒண்ணு ஐயா சும்மா கொஞ்சம் மூக்குப்படி சும்மா என்றால் ஓசி என்ன வருகின்றது ஓசிக்கும் சும்மா. கடைக்கு போனேன் பத்து காய்கறி வாங்கும் பொழுது பத்து கத்திரிக்காயோட ஒரு காய ஒரு காயை சும்மா போட்டு விட்டான் விலை இல்லாமல் சும்மா வந்தான். என்ன இந்த பொருளை வாங்கிட்டு வருகிறது என்னக்கு வாங்கினீங்க அது சும்மா கொடுத்தாங்க கொண்டு வருகிறேன் காசு கொடுக்க இல்லை என்று அப்படின்னு சும்மா என்றது எத்தனை இடத்திலே எவ்வளவு எவ்வளவு இதை செய்கிறது. நல்லது பாஸ்கர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

மீண்டும் வருகிறேன் என்று வினாவே தொடுக்காமல் சென்றவர். ஆனால் வந்த உடனே ஒரு பதத்தை கொடுத்து ஒரு கோயிலை ஒரு பெட்டியை திறந்து படாத பதத்தை உடனே வந்து இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கார். இப்பொழுது ஒரு புள்ளி பெற்றவர்களும் ராஜ்குமார், குரு பாஸ்கர், ஃபாரூக் ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் அவருக்கு ஒரு தடவைதான் கிடைத்திருக்கின்றது. ஞானசேகரன், ராமன், அவரை தொடர்ந்து உமையாள், லெனின் இரண்டு இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளை பெற்றவர் ஒருவர் தான் இங்கே இருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ரோஜா. ஒரு தடவை வந்தார், மூன்று புள்ளியை பெற்றுவிட்டார். கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பெட்டிக்கு ஒரு பதில், மூன்று புள்ளி பெற்றுவிட்டார். நான்கு புள்ளியை யாரும் பெறவில்லை. ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் எங்கள் ஜெகவர் சாதிக்கையா அவர்கள். மொத்த புள்ளிகளை முழுமையாக பெற்றவர் யாராக இருக்கும்? எட்டு புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றவர் எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. வேகம் விவேகம் ஆதிபத்தியசாலி திறமாக வந்த ஒரு பொருள், அந்த முருகக்கல்லை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி கலந்துரையாடல் செய்யலாம். முடிந்தால் வாருங்கள். நான் அன்பு உறவு லெனின் அவர்களுடைய பாடலை ஒளிபரப்புகிறேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள். இதுதான் அந்த பாடல், அவர் கேட்ட பாடல்.

0: இனிமையான பாடல். புத்தம் புது காலை என்ற திரைப்படத்திலிருந்து லெனின் அவர்களுக்காக ஒழிக்கப்பட்டது. என்றால் லெனின் இன்றைய கதம்பத்தின் முதல் நேயராக வந்தபடியால் அவருக்கு ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறினால் அந்த பாடல் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவர் கேட்ட பாடல் நாளையத்திலும் அவருக்கு கிடைக்கும். அதை வந்து எல்லோரும் தந்த பாடலும் உங்களுக்கு கிடைக்கும். ரோஜா பாடல் கொடுக்கவில்லை இன்னும். மகானவர்கள் வருவது கொஞ்சம் கடினம் நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் பங்கு பற்றி அத்தனை பேருக்கு நன்றி கூறும் வகையில் இந்த சும்மா என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து சும்மா பேசி பார்த்தோம். அந்த சும்மா என்றதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது, எவ்வளவு பொறுமதி இருக்கின்றது என்பதை சும்மா தெரிந்து கொண்டோம். எங்கள் அன்பு உறவுகள் டிசம்பர் 5 எனது புலகத்தில் தந்திருந்தார் ஒரு விடயம், பகிர்ந்திருந்தார் என்னோடு. தனக்கு படித்ததில் பிடித்தது தமிழனின் சிறப்பு சும்மா படியுங்க என்று எழுதிவிட்டு, சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா இதை படியுங்க, நிச்சயம் நீங்கள் அசந்து போவீங்கள் என்று எழுதியிருந்தார். உலகில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கின்றன. தமிழ் மட்டும் என்றளவும் பேச்சிலும் எழுத்திலும் நீடித்து நிலைத்து தன்னையும் தான் சார்ந்த இனத்தையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சும்மா சொல்வோம் தமிழனின் சிறப்பை, அடிக்கடி நாம் பாவிக்கும் வார்த்தை தான் இந்த சும்மா. அடிக்கடி நாங்கள் பாவிக்கின்றோம். அதுவரையில் சும்மா என்றால் என்ன என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே சொல்லாக இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இந்த சும்மா. சும்மா என்கின்ற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் 15 அர்த்தங்கள் உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இவர் 15 அர்த்தங்கள் தந்திருக்கின்றார், அதை தர இருக்கின்றார். வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்னும் வார்த்தையை எடுத்துக்காட்டும். எங்கே 15 விடயத்தை தருகின்றார் என்னவென்று, கொஞ்சம் சும்மா இருடா, இதை அமைதியாக இருடா என்று கூறுவதற்கு பாவிக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் சும்மா இருந்து விட்டு போகலாமே, களைப்பாறை கொண்டு நீங்கள் போகலாம் என்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது, அவருடைய அருமையை பெரிய அருமை, அவருடைய பெருமைக்குரியவர், நாங்கள் அவரை சும்மா சொல்லக்கூடாது என்றெல்லாம் கூறுகிறோம். அடுத்த பதம், இது என்ன சும்மா கிடைக்குமா, இது என்ன சும்மா கிடைக்கும்னு நினைச்சியா, இது வந்து இலவசம் என்று இதை சும்மா கிடைக்கும் நினைக்கிறியா, இலவசம் என்பதற்கு இந்த இடத்திலே சும்மாவை உபயோகிக்கின்றோம். அடுத்து ஒரு சும்மா வருகின்றது, அது எங்கே வருகிறது, பொய் சொல்லும் இடத்திலே வருகின்றது. சும்மா கதை அளக்காதே என்றால் பொய் கூறுகிறாய் என்பது அர்த்தம். சும்மா தான் இருக்கு, நீ வேணுமென்றால் எடுத்துக்கொள், அதாவது உபயோகமற்று இதில் கிடக்கிறது, சும்மா தான் கிடக்குது, உனக்கு மட்டும்தான் நீ எடுத்துக்கொள் என்று கூறும்பொழுது அந்த இடத்திலே அது உபயோகமற்று இருக்கின்றது என்பதை சொல்வது. எப்படி சொல்லுகிறது, சும்மா தான் இருக்கு, நீ வேணுமானால் எடுத்துக்கொள் என்று கூறுகிறோம். அடுத்து அடிக்கடி ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதற்கும் இந்த சும்மாவை பாவிக்கின்றோம். சும்மா சும்மா கிண்டல் பண்றான் அப்படி என்று கூறுகிறோம். இது அடிக்கடி என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. எப்போதும் ஆல்வேஸ் எப்போதும் என்பதை கூறுகின்றது. இவன் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான் என்று கூறுகிறோம். அது எப்போதும் பேசிக்கொண்டிருப்பதை கூறுங்க, எப்போதும் என்ற கருத்தை எங்களுக்கு தருகின்றது. தற்செயலாக ஜஸ்ட் பை ஆக்சிடென்ட் கூறுவதை கூறுவது, ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் அப்படி என்று கூறுவார்கள். ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் என்று அர்த்தம் பட கூறுவார்கள். அடுத்து ஒரு காலியாக ஒரு பெட்டி, அது வெறுமனே ஒரு பெட்டி இருந்தால் அதை கூறுவோம், இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை சும்மா தான் இருக்கிறது என்று கூறிக்கொள்ளுகிறோம். அடுத்தது வந்து ரிப்பீட் பண்ணுவது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சும்மா சொல்லாதே, சொன்னதே நீ சொல்லாதே என்றால் திருப்பி திருப்பி சொல்லுகிறாய் என்றதுதான். மறுபடியும் மறுபடியும் ஒன்றுமில்லை சும்மா போகக்கூடாது. ஒரு ஒரு நல்ல வீட்டை அல்ல நண்பர் வீட்டை போகும்போது சும்மா போகக்கூடாது, அதாவது வெறும் கையோடு போகக்கூடாது என்று கூறுகிறார்கள். அடுத்தது சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் என்னப்பா செய்கிறாய் என்ற சும்மா தான் இருக்கிறோம், சோம்பேறித்தனத்தை குறிக்கின்றது. அவன் சும்மா ஏதாவது உளர்வான், வெட்டியாக பேசுவான் என்பவன் இப்போது அவன் சும்மா ஏதாவது உளர்வான் என்று கூறுகின்றோம். விளையாட்டுக்கு சொன்னேன் என்பது எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான் சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்காக சொல்ற ஃபன். நாம் அன்றாடம் பாவிக்கும் இந்த சும்மா என்கின்ற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்தின் படியும் தொடரும் சொற்களின்படியும் 15 விதமான அர்த்தங்களை கொடுக்கின்றது என்றால் அது சும்மா இல்லை. சும்மாவாவது சிந்தித்தீர்களா? இதனை உலகில் உள்ள மற்ற மொழி அனைத்தும் வாயினால் பேச செவிக்கு கருத்தை உணர்த்துகின்றனவை, ஆனால் தமிழ் மொழி இதயத்தாலே பேசி இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். இந்த சும்மா என்கின்ற வார்த்தை அதன் அர்த்தமும் இந்த சும்மா என்ற வார்த்தையும் அதன் அர்த்தமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சும்மா ஒரு லைக் பண்ணுங்க என்று எழுதியிருக்கின்றார். அதுக்கு நான் எப்படி போட்டேன், சும்மா போங்க, சும்மாதான் சொன்னீங்க, ஆனா சுவையாக இருந்தது, இது தமிழ் அல்லவா, பின்ன சும்மாவா என்று நான் கேட்டெழுதியிருந்தேன். அந்த சும்மா என்பதை எத்தனை விதத்தில் எந்த பக்கம் போட்டு எடுத்தாலும் சொல்லுகின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு மொழியிலே நாங்கள் உபயோகம், எப்படியான ஒரு அற்புதமான மொழிக்கு சொந்தக்காரராக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்வோம். என்ப உறவுகளே, இப்பொழுது காத்தலை வந்து சும்மா பேசுவதா இருந்தால் வந்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பேசலாம், வாருங்கள். போட்டியிலே சிறந்த நிகழ்ச்சியை பெற்று வாழ்த்தியவர்களுக்கும் கூடுதலான புள்ளியை பெற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நத்தார் பண்டிகை திருநாள் வருகின்றது. வைத்தியர்கள் எங்களுக்கு கொடுத்த நியமனங்களை கூட மாற்றி வைத்து விட்டார். நாளைய தினம் எனக்கும் மகளுக்கும் ஒரு நியமனம் இருந்தது, அத்தியாவசியமான நியமனம். ஆனால் நத்தார் பெருநாள் வருவதனால் லீவு நாட்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் அழைத்து அதை பின்போட்டு விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே உமையால் அவர்கள் தந்த ஒரு கருத்து, இந்த சும்மா என்பதை சும்மா சொல்லக்கூடாது, உணர்ந்து விட்டு ஆங்கிலத்தில் அழகாக கூறியிருந்தார். பாசிட்டிவுக்கும் பயன்படுத்துகிறோம், நெகட்டிவுக்கும் பயன்படுத்துவோம். இப்பொழுது நான் ஒரு 15 இடத்தை பாவித்தேன், 15 இடங்களில் இது 15 கருத்தை தந்திருக்கின்றது என்றால் எத்தனை இடங்களில் எத்தனை கருத்தை அது தருகின்றது? அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தருகிறது. சும்மா இல்ல, அது தமிழ், எங்கள் தமிழ். எங்கே அடுத்து வருகிறார் அன்பு மகன் ஃபாரூக் அவர். வணக்கம் ஃபாரூக், சும்மா வாங்க, எப்படி இருக்கீங்க ஃபாரூக்? ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக் ரீகனெக்டிங். ஃபாரூக் சும்மா வந்து பார்த்திருக்கிறார், அதுதான் நடந்திருக்கு. கொண்டு வாருங்கள். எங்கே ராஜ்குமார் வந்திருந்தார், முகமது அலி சும்மா பேச வந்திருந்தார். வர வேண்டும், உங்களுக்கு நேரம் தரப்படுகின்றது. சும்மா அலையுங்க, சும்மா பேசுங்க, சும்மா உல்லாசமாயிருங்க. முன்னிறுத்தம் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை, கனடா கலையகம். காத்தலையில் பாடலை, ஒரு பாடலை அளித்தது, அந்த வேலை இன்னும் வருகின்றார் நாகப்பன். என்னையா எல்லாருடைய அழைப்பும் எனக்கு கண் காட்டி விட்டு போகின்றது. சும்மா கண்ணை காட்டி போட்டு போறாங்களையா இவங்க எல்லாம்? சும்மா சாட்டு கடிக்க எடுக்கிறாங்க போகணும் இல்லையா? இது சும்மாவா ஃபாரூக் என்ன? சும்மாவா அழைத்து விட்டார், பிடித்து விட்டார் இல்லைங்க ஃபாரூக். நான் சும்மா அவரை தூக்கி இருந்து விட்டு நீங்கள் அணைத்து விடுங்க.
1: அழைப்பு
0: மணி அடித்துக் கொண்டு இருக்கு நாகப்பன். வணக்கம்
1: நாகப்பன்,
0: சும்மா அடிச்சு பாத்தீங்களா? நான் சும்மா தட்டி விட்டேன், அவர் வந்து சும்மா தான் சொன்னேன், சும்மா அணைச்சு பாருங்க. அவர் சும்மா சும்மா உங்களை அழைத்திருக்கின்றார் இல்லையா?
2: எல்லா வேலையும் சும்மாவே நடக்குது.
0: எங்களுடைய பழைய ஒரு உறவு அவர் பயந்து இருந்தார்.
1: சும்மா விளையாட்டு
0: அதனால சும்மா போட்டு நாங்க சும்மாவா சும்மா இருங்கய்யா, நாங்க தமிழங்கள் அல்லவா, தமிழந்தால என்ன சும்மாவா?
2: காலத்துல ஒரு பாடல் இருக்குது ஐயா, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம்.
0: ஆமா,
2: அந்த மாதிரி ஒரு பாடலும் இருக்கு.
0: அப்படியா?
1: சும்மா வார்த்தைக்கு நல்ல
0: சுதந்திரம் அண்ணா, சுதந்திரம் அண்ணா, சும்மாவா எவ்வளவு பாடுபட்டு எடுத்த சுதந்திரம்
1: பேசுவாங்க.
0: சும்மா கிடைத்த சுதந்திரத்தை பாழாக்காதீங்கப்பா. பதிலாக்கிறாங்க, பிழைச்சு போடாதீங்க.
2: அது எனக்கு தெரிஞ்ச சும்மாங்கிறது வந்து ஒரு அசை சொல்லா இருக்கலாம் ஐயா.
0: இல்லையா, சும்மா என்பது ஒரு அர்த்தமுள்ள சொல்லு. சும்மா என்பால் வெத்து, ஒன்றுமே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். சும்மா என்பது சொல்லு
2: அந்த சும்மாங்கிறது.
0: இல்ல, அந்த சும்மா என்பதனுடைய பொருள், ஒவ்வொரு பதத்துக்கு பொருள் உண்டு. கண் மூக்கு காது செய்து அடித்தான் பிடித்தான் கடித்தான் கருத்து இருக்குது. சும்மா என்பதற்கு கருத்து ஒன்று இருக்கு, என்ன வெத்து, ஒன்றுமே இல்லை, சும்மா வெறுமையாக தான் அந்த கருத்து. ஆனால் அந்த சும்மா என்ற அந்த ஒரு பதம் எத்தனை தடவை உபயோகிக்கணும், எத்தனை விதமாக. இப்ப நான் படித்த நாட்டில் 15 அவர் போட்டிருந்தார், அத்தனையும் பொறுமையாயிருப்பது, சோம்பேறியாயிருப்பது, பொய் பேசுவது, இப்படி என்று எல்லாத்தையும் அந்தந்த இடத்திலே பேசுகிற இடத்திலே அந்த சும்மா கருத்து செருவு பெறுகின்றது. சும்மா சும்மா அழைச்சி கொண்டிருக்கிறார் என்றால் அடிக்கடி அழைக்கின்றார். அந்த கருத்தங்கள் அடிக்கடி என்பதை உறுத்துகின்றது.
2: நாங்க என்ன சொல்லுவோம், சும்மா சும்மா நை நை நச்சுட்டே இருக்கிறோம்.
0: ஆனா சும்மா சும்மா தான் நை நை என்று, அதுக்கு நை நை என்பதுக்கு சும்மா ஒண்ணுமே இல்ல, சும்மா நை நை என்று கத்துக்கிட்டு இருக்கேன். வாழ் வாழங்கள் கத்திட்டு போதான். இந்த நாய்க்கு
1: இந்த சும்மாங்கிற வார்த்தையப்பா, சும்மாங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தி,
0: எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்தி, எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்தி. நாய்க்கு அடித்து பாருங்க, காலை
1: பொருள் வளர்ப்பு இது வந்து உணர்வை வெளிப்படுத்தி.
0: நாங்க தெருவிலே போய்கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டு நியாயப்படுத்தணும், வல் வல்லன்னு எங்களை பார்த்து குலைக்கிறது. எப்படி குலைக்குது, வல் வல்லன்னு குலைக்கணும். சும்மா சும்மா வல் வல்லன்னு குளிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போவோம். சும்மா ஒரு விதம், நான் அதை தீண்டவும் இல்லை, நான் கலவரத்தும் போவதில்லை, எந்த பாட்டில் போறோம் அது சும்மா வல்லல்ல கத்துது. புரியுதா, சும்மா இருந்த என்னப்போ கள்ளன் என்று கூறுகிறார்கள். சும்மான இருந்த பக்கத்தாலே போனப்பா, அதுக்கு என்ன பார்த்தது பிடிச்சது, எனக்கு அது செய்ய சொல்றாளுகளே அப்படின்னு சொல்லலாம். சும்மா தான், எல்லாம் சும்மா. இந்த சும்மா என்றது சொல்லுகிற இடம், அது அமைந்து அது எந்த இடத்துல கூறுகின்றோமோ, எந்த இடத்துல உபயோகிக்கின்றோமோ, எதை கூற வேணுமோ அதை சும்மா கூறிக்கொண்டு போகின்றது. சும்மா
1: இப்ப நிறைய பேர் சும்மா தான் இருப்பாங்க. ரோஜாம்மா மற்ற ராஜ்குமார் அவையெல்லாம் சும்மா தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. சும்மா சும்மா வருவாங்க, ஆனா இப்ப கூப்பிடுங்க வரமாட்டாங்க.
0: அப்படியா, கூப்பிடு அழைச்சு பாத்தீங்களோ. ராஜ்குமார் வந்தா அந்த சும்மாவுக்கு அவங்க கருந்து கொடுத்து விட்டு போனேன். பதில் சொல்ற நேரத்துல நீங்க வரமாட்டேன். நீங்க இரண்டு பேரும்
2: அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
0: இரண்டு பேரும் சும்மா பேசுறது கேட்போம். சும்மா அந்த பேரை கொடுத்துறாங்க.
2: அங்க அங்க சும்மா தான் இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்.
2: நான் அந்த சும்மாவ கேக்குறீங்க,
1: அதுக்கு அது பொருள் வருதானே.
0: சும்மா இருந்தாரு, சும்மா என்ன இருக்கு அவங்களோட பேச வந்துட்டாரு. சும்மா வந்துட்டார் பாருங்க,
1: அவர்கள் சும்மா பேச வந்துட்டு
0: சும்மா வந்து இன்னும் சும்மாரா பேசி சும்மா பேசுகின்றது. பேசுங்க, இந்த சும்மா என்ற தமிழ் சொல்லி நாங்கள் அரங்கி.
2: சும்மா இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குது ஐயா.
0: ஆஹா, எனக்கு நாங்க சும்மா இருக்க முடியாம இருக்கிறது உங்களோட வந்து பேசிக்கொண்டிருக்கு.
2: இல்ல இல்ல, எங்களுக்கு சும்மா இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு.
0: அப்படியா? அப்ப என்ன பாரத், நீங்க என்ன சொல்லுங்க, சும்மா இருக்கிறதுல சுகம் இருக்கா?
1: அவன் அந்த சுகத்தை வந்து அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துறது அந்த சும்மான்ற வார்த்தை.
0: சும்மா அந்த எத்தனை பாருங்க, சிந்தனைக்கு கூட இருக்குங்க. நானும் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை. சும்மா அதை பற்றி சிந்திக்கவே எங்களை அறியாம பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அந்த சும்மா கருத்து பெறுகின்றது. சும்மா வரவில்லை, சும்மா இருக்க மாட்டாமல்
2: ராஜ்குமார் தான் என்ன சும்மாவா?
0: ராஜ்குமாருடைய சும்மா பேசுவாங்க,
1: சும்மாவா?
0: ராஜ்குமாருடைய சும்மா
2: பேசுவாங்க
0: தானே, ராஜ்குமாருடைய சும்மா பேச முடியுமா? பாருங்க இந்த அசௌகரி எத்தனை கருத்துக்களை அவரை எத்தனை பெரிய மனிதர்யா சும்மா பேசுவோம்னா
1: சாதாரணமா
0: சும்மா விடுங்க அவருடைய இலக்கமா பேசிக்கின்றோம் போங்க அப்படின்னு
3: வீட்டுல சொல்லுவாங்க சும்மா தான் டிவி பாத்துட்டு இருக்கீங்க வெங்காயம் உரிக்கலாம்
1: தானே சும்மா இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளதான் ஆனா வந்து சாதாரணமா நினைக்கிறாங்க சும்மா இருக்கோம் அப்படின்னா அது ஏன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சு அது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு டயம் எடுத்து அவங்க சும்மா அது ஒரு
2: விரும்புவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய வைங்களேன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அது சும்மா இருக்காம என்ன பண்ணா எதையாவது ஒண்ணு எடுத்து நோண்டிட்டே இருக்கேன் அப்ப என்ன பண்றேன் சும்மா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைய கூட்டிக்கொண்டு போகும்போது என்ன போறோம்னா அங்க வந்து சும்மா குழப்பம் பண்ணக்கூடாது சும்மா சும்மா அதை தொடக்கூடாது சும்மா உட்காரம் வணக்கம்
4: அப்பா வணக்கம் அப்பா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா போன வருஷம்
2: ஒரு வணக்கத்தை போட்டு வைங்க
0: வணக்கம் வணக்கம்
4: அப்பா போன வருஷமா இந்த மூன்று பேரும் சும்மா வருங்கையோட வந்துட்டாங்கப்பா கிஃப்டோட
0: வருங்கையோட வந்தாலும் வருங்கையோட வந்தாலும் அவங்க சும்மா ஆக்கலாம் என்னுடைய உறவுகள் அல்லவா
2: நானும் சும்மா வரலம்மா எட்டு புள்ளியோட வந்திருக்கிறேன்
0: எட்டு புள்ளியோட முதலாவது பருத்தோட வந்திருக்காரு அது மட்டும் இல்ல நாலு பேர்
3: கடைசியா வந்தாலும் ஒரு புள்ளி வாங்கிட்டு
0: இல்ல நான்குமே நான் நான்குவேன் என்னம்மா நீங்கள் சும்மா அவங்க எல்லாம் சும்மாவா எங்கட உறவுகள் அல்லவா
4: இப்படி
0: வரலாமாப்பா இது பேசுறது சும்மாவா அவர் வந்து ஆசாரத்துல வந்திருக்கிறார் இந்த சும்மா எங்க எல்லாம் பாதிக்கிறது பாருங்க சும்மா எங்க எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கு நான் சும்மாவா நன்மை
2: வடிவேலு சொல்லுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருந்து வேறு பாக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டிக்கு வைப்பாங்க
3: ஒரு
2: மணி நேரம் இருக்க முடியாது சும்மா இருக்க முடியாது
0: சும்மா சும்மா
3: இருப்பாருங்க வடிவேலு ஜாலியா படுத்துருப்பாரு
0: காலுக்கு மேல கால போட்டு சும்மா படுக்கா நீங்க சும்மா நினைச்சீங்களா சும்மா சும்மா தூங்க சும்மா இருக்கா சும்மா நினைச்சீங்களா நாங்க சும்மா இருக்கோம் சும்மா இருக்கவே சும்மா
3: அப்படியே
0: சும்மா இருக்கவே சும்மா லேசான
2: கஷ்டம்
4: பாவம் மூன்று பிள்ளைகளும் வந்திருக்கேன்னு சொல்லி நான் இவ்வளவு சமையல் சமைச்சு போட்டு இலையில போட்டு இழுத்து இருக்கிறேன் சும்மா இருக்கிறாங்க
0: சும்மா சும்மா செல்லாலும் போட்டு கொண்டிருக்காங்க
3: அப்பாவோட கதைச்சிட்டு இருந்தேன் அப்பாவோட கதைச்சிட்டு சும்மா வந்து சாப்பிடுவோம் அப்புறம்
2: நாங்க சும்மா எல்லாம் சாப்பிட மாட்டோமா காசு கொடுத்து
3: இல்ல எப்ப சும்மா சும்மா இதே பண்ணிடுறாங்க எப்ப பாரு சும்மா சும்மா
4: சும்மா சொல்லாங்க எந்த சமையலும் நீங்க எப்பவுமே ரசிச்சு சாப்பிடுறது இப்படி ஒரு சமையல் பாத்துருப்பீங்களா சும்மா சொல்லாதீங்க
0: சும்மா சொல்லாங்க அவங்க எல்லாம் சாப்பாடுங்க எப்படி
4: சும்மா சும்மா இந்த சமையல இவங்க சொல்றாங்க எல்லாம் கூடாண்டு நான் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்தா சும்மா சும்மா போஷம்
0: சும்மா சும்மா எங்களை வாஷ்ரூம் போ பண்றீங்க
4: பாருங்கப்பா, யாராவது சும்மா அவங்களோட இணைவாங்களான்னு பாருங்க, நினைச்சு விடலாம்.
0: சும்மா
4: யாரு
0: தூங்குற நேரத்தில் அவங்க சும்மா தூங்குறாங்க, சும்மா தூங்குறாங்க, தூங்குற மாதிரி இருக்காங்க.
1: அம்மா சும்மா இணைஞ்சா என் கூட இணைச்சு விடுங்கம்மா.
0: அப்பா ஏனப்பா
4: சும்மா கூட செல்வகுமார் இணையில
0: புள்ளையும் எடுத்திருந்தாரு. படத்தையும்
1: என்னையா
0: ஒரு சும்மா சொல்றீங்க, சும்மா சொல்லுவோம் ஒரு புள்ளி வச்ச வேண்டிய சந்தோஷத்துக்காக.
1: ஓ அப்படியாப்பா, அப்ப சரி, அப்ப சும்மா சும்மா நாளைக்கு போட்டு விடுங்க. வரையாது
0: சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்க இந்த வெங்காயத்தை உடையுங்க, ராஜ்குமார் சொன்ன மாதிரி சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்க இந்த உடையுங்க.
4: வெள்ளப்பூண்டும் வெங்காயத்தையும் சும்மா சும்மா உடைச்சு வைக்கிறதுதான் தேவைப்படுது இல்ல.
0: இல்ல வெள்ளப்பூண்டும் வெங்காயத்தையும் சும்மா உடைச்சு வைச்சாலும் சும்மா வந்து
4: அணிஞ்சிட்டாரப்பா.
0: இல்லம்மா
4: செல்வம் சும்மா சும்மா அணிஞ்சிட்டாரப்பா, கேளுங்கப்பா.
0: செல்வம் வந்துட்டேன். வணக்கம் செல்வம். பணிக்கு
1: போறதுங்காயத்தையும்
0: வெள்ளை போட்டையும் நீங்க சும்மா இருக்குதானு உடைத்து சும்மா போட்டு வைத்தால சும்மா
4: வானொலி வேலை செய்யுது செல்வம், வானொலி வேலை செய்யுது
0: சும்மா தூங்கிக்கொண்டு பரவாயில்ல. சும்மா எனக்கு சும்மா தூக்கம் சொக்குது தெரியுமா,
4: அவர் இணைக்கி விட்டுட்டு சும்மா இருக்கிறார்.
0: அவர்தான் சொன்னார் சரியா, நல்ல மழை என்று, நல்ல மழை என்று கூறினார். சரியான மழை தானே தம்பி, அதுல ஒரு பிள்ளை இல்ல.
4: அழைச்சு சொல்லி
0: விடுங்க, குழப்பாங்க அவர் அந்த தூங்க பணிக்கு
4: போறதுலாதானேப்பா.
0: இந்த மாதிரி ஒரு அழைக்கிறார், யாரா இருக்கீங்க? குரு பாஸ்கரா இருக்கிறான்.
4: குரு பாஸ்கர் நினைக்கிறேன்.
0: சும்மா வந்து நினைக்கிறாரு, பேச வேண்டியதா?
1: பத்து நிமிஷம் சொன்னோம், நாங்க பத்து மணி நேரம் கூட
0: இருப்போம். சும்மா தானே இருப்பீங்க. இவங்க என்னையா சும்மா தூங்கப்படாம அச்சனு அச்சனு பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: சும்மா சும்மா போனா
0: தூங்கப்படா போனாரு கதக்கு. சும்மா இருங்கப்பா, இம்மாண்டாப்பா நான் ஆன் பண்ணிட்டு நான் தூங்குறேன்ப்பா, சும்மா பேசுனப்பா.
4: நீங்க பேசலாம் சும்மா சும்மா, இந்த அம்மா என்ன அழைச்சி கேட்டு கொடுக்கறாங்க. யாரோ ரேடியோ
0: கேக்குது, வானொலி
4: செல்வகுமார். அப்பா செல்வகுமார் தான் செல்வகுமார் பேசினாரா? அப்பா
0: செல்வகுமாரோட பேசுனேன் இப்பொழுது அல்ல, நிகழ்ச்சி நேரத்தில்.
4: ஓ நீங்க நீங்க தனிப்பட்ட முறையை அலைங்க நாகப்பன். அழைச்சிருக்கோம்,
1: நான் கூப்பிட்டேன் அவர் எடுத்துல பிக் பண்ணல.
4: அப்ப இது அவர் விஷமத்து கண்டு சும்மா எடுத்து விட்டு
2: இருக்கிறார்.
4: எடுக்க தெரிஞ்சது காதுக்குள்ள கேட்கும் இல்லப்பா எல்லாம்.
1: இல்லம்மா நாங்க மூணு பேரும் மியூட் போடுறோம், நாங்க முடிச்சிருக்கிற மூணு பேரும் மியூட் போடுறோம்.
2: ராஜ்குமார் போட்டுட்டார், நாகப்பன் போட்டுட்டார், செல்வகுமார் தான். செல்வகுமாரே சொல்லுங்க. அவர் துணிக்கப்பட்டு விட்டார். நாங்கள் துணித்து விட்டால் அவருடைய குழந்தைகளை விட இப்பொழுது குரு பாஸ்கர் வருகின்றார். வணக்கம் குரு பாஸ்கர். குரு பாஸ்கர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வாருங்கள், சும்மா பேசுங்கள். என்ன சும்மா பேச வந்தீங்களா, சும்மா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்களா? இணைந்து பேசுங்கள். நீங்கள் பாருங்க, அனுப்பியிருக்கலாம்.
5: எனக்கு இணைக்க தெரியாது,
2: உங்களை நான் நிறுத்த அவர் இணைப்பார் உங்களை. வணக்கம் பாரூக்.
6: வணக்கம்.
2: வணக்கம். அடுத்து நீங்கள் குருபாஸ்கர். என்ன அவர் தூக்கத்திலே ஓன் பண்ணி பார்த்து தூங்குகிறார். அவரை நாங்கள் குழப்பக்கூடாது, அவருக்கு நாளைக்கு பணி இல்லவா? காலையில பணி இப்பொழுது சும்மா பேசுவதற்காக எங்களுடைய குரு பாஸ்கர் வந்தார். அவரை இணைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இருப்பவர்கள் இணைத்துக்
6: கொள்ளுங்கள்.
2: நீங்கள் மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நாகப்பன் அவர்கள் இணைய வருகின்றார், அவரை இணைத்துக் கொடுங்கள். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: சும்மா வந்தீங்களா? எப்படி நீங்க சும்மா வந்தீங்களா?
6: ரோஜாமா
2: பாவம் செல்வகுமார் அவர் தூக்கத்தில் இருப்பதனால் அவர் நாங்கள்
7: குழப்பிக்கலாம்.
2: ராஜ்குமார் சும்மா தானே இருக்கிறார். இன்னைக்கு அதாவது பைப் லைன் போட்டிட்டு சும்மா இருக்கிறார். அங்க அவரை சும்மா இருக்க கூடாது. சும்மா இருந்தா வெங்காயம் பட்ட சொல்லுவாங்க. அங்க
6: வந்துவிட்டா
2: சும்மா, அதுவும் சும்மா இருக்கிற வெங்காயம் தானே. எங்கள் சும்மா அந்த பதவங்களுக்கு எவ்வளவு ஆழத்தை இன்று தோண்டி தருகின்றது இல்லையா? என்ன சும்மா சும்மா சிரிக்கிறாய்? சும்மா சிரித்தா கூட கேட்பாங்களா என்ன சும்மா சிரிக்கிறாயு? சரி இல்லையா, நான் சும்மா சிரிச்சேன், என்ன சும்மா சிரிப்பு, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. சும்மா சிரிக்கிறது ஒரு குத்தமா?
4: என்னம்மா
2: சும்மா சும்மா சிரிக்கிறது ஒரு குற்றமா? சும்மா சிரிக்கும், சும்மா சிரிச்சேன்ப்பா.
7: ஆமா,
2: பல்லு கிடக்குற
6: கள்ளத்தனம் பண்ணிட்டு குடிச்சுட்டா உடனே இல்ல சும்மா.
2: அப்படிதான் பாருங்க, அப்படிதான் பாருங்க, என்ன பாருங்க.
6: எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் லாபத்தில்
2: இல்ல இல்ல பாருக்குதான், பாருக்குதான், அது பாருக்குதானே குளப்படி சிங்கம் உள்ளதுக்கே சிங்கம், சிங்கத்துக்குள்ளே குளப்படி சிங்கம்.
7: இல்ல இல்ல
6: சும்மா
7: அது இருக்கலாம், நாங்கெல்லாம் அது கிடையாது.
2: சிங்கம் சிங்கத்துக்குள்ளே குளப்படி சிங்கம். அந்த அரிமா என்ற சொல்லு பாத்திரங்கள் அப்படி மறைந்திருந்தது. அரிமா என்ற பதம் எங்களுக்குள்ளே, அரிமா என்ற பதம் இங்கே ஓடி ஒழித்திருந்தது. ராஜ்குமாரை கேட்போம். ராஜ்குமார் அந்த முருகக்கல் பேசிக்கிற அறிந்திருக்கிறீங்களா? ராஜ்குமார் முருகக்கல்
6: ஐயா இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மறந்துட்டேன். இன்னைக்கு நீங்க
2: அறிந்திருக்கிறீர்கள் தானே, அறிந்திருக்கிறீர்கள் தானே?
6: அறிந்திருக்கிறேன்,
2: ஆனா எனக்கு நினைவுக்கு வருகின்றது.
6: சுண்ணாம்புக்கல்
2: சுண்ணாம்பு கல்லு கூறுவார்கள். சன்னதி முருகன் கோவில் இருக்கின்றது, செல்வ சன்னதி என்று முருகனுடைய ஆலயம் ஆற்றங்கரையோடு இருக்கின்றது. அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய வேலி வந்து இப்ப மதில் கட்டுவது போன்று இந்த முருகக்கல்லை பதம் நல்லா
0: அழுத்தமான அப்படியான கற்கள் எடுத்து சதுரம் சதுரம் அடிக்கு உயரமாக அப்படி ஒரு அரண் போல மதில் போல தோடுவார்கள். அது மழை பெய்தாலும் உட்காது, வெயிலுக்கு உடையாது, அப்படியே இருக்கும், காலங்காலமா இருக்கும். அதை வேகத்தால் சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு காளை என்று கூறுவார்கள், சூளை என்றும் கூறுவார்கள். அங்கேதான் திருநாவுக்கரசருக்கு தண்டனை கொடுத்தார்கள் வெப்பு, அந்த அதுக்குள்ளே வெப்பத்துக்குள்ளே கட்டுணை பூட்டியோர் சொட்டுணை வேதியும் சோதிவானவன் வந்து அவர்கள் சமணத்துக்கு சென்றபடியால் அவருக்கு அந்த தான் விட்டு விட்டு வந்து விட்டு என்ன அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் சமணம் சமணர்கள். அவர்
7: ஆமா அவரை சுண்ணாம்பு காலவாயில தான் போடுவார்,
0: காலவாய் என்று கூறுவது அதற்கு அந்த சுண்ணாம்பு காலை சுண்ணாம்பை சுடுவதற்காக பாவிக்கப்படுகிற பிறகு எது தெரியுமா, தெரிந்து கொள்ளுங்கள், பனை மரத்திலிருந்து பனம்பழம் விழுந்து அந்த பனம்பழத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று பாத்தி மண்ணிலே பாத்தி போட்டுவிடும், அதிலிருந்து கிழங்கு விளைந்து பனம் கிழங்கு வருகின்றது. அந்த கிழங்கு விளைந்த பின் அந்த விதை கருத்த நிறத்தில் சித்தலாக போய்விடும், அது உள்ளே ஒன்றும் இருக்காது. அதை சொல்றது ஊமல் என்று கூறுவார். ஊவன்னா மானா இல்லைன்னா ஊமல் தமிழ் சொற்கள். அந்த ஊமலை கொண்டு சென்றுதான் தணல் ஏற்படுத்தி அதற்குள்ளே அந்த முருகு கல்லை போடுவார்கள். முருகல் வெந்தவில் அப்படியே இருக்கும், தொட்டால் மாவாகிவிடும். அந்த நேரம் என்ன செய்தாலும் மெதுவாக தடி கொண்டது ஆறின பின்பு அந்த ஊமல் வந்து என்ன செய்யும் என்றால் இப்ப தடி விரல்கள் எரித்தால் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். ஊமல் தணல் முடிந்தவுடன் அப்படியே நிற்கும், தணல் கட்டுக்கட்டியா நிற்கும். அப்ப அந்த சுண்ணாம்பு கல் இலகுவாக வெளியே எடுக்க முடியும். அதைத்தான் இந்த அயன் ஸ்மித், அதாவது இப்போ இரும்பு தொழில் செய்வார்கள், கொல் தொழில்கள் செய்வார்கள், கொல்லர்கள் என்று கூறுவது, அதாவது பார்க்க வேண்டிய அந்த இரும்பிலே கத்தி கூட செய்தவர்கள் அவர்கள் அந்த உலை வாயிலுக்கு, அந்த உலை வாயில் துருத்தி என்று சொல்லப்படும் அந்த உலை துருத்தி என்பது பெரிய பெரிய வண்டி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வாயை கொண்டு வச்சுட்டு அந்த தடியை பிடிச்ச ஆட்டம் அதுக்குள்ள ஊதும், இந்த ஊமல் இதைத்தான் தணலாக போடுவார், அதையும் அல்லது சிரட்டை போடுவார்கள், அது சாம்பல் ஆகாது கட்டியாக நிற்கும், ஊமல் கறி அல்லது சிரட்டை கறி என்று கூறுவார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எங்களோட தொல்பொருள் சொற்கள். தேங்காய் தேங்காய் மட்டும் தேங்காய் அது அது எப்படி சொல்லுங்காச்சி அதுக்கு பேர் சிரட்டை, சிரட்டை தான் சரியான தமிழ். கொட்டாங்கச்சி என்பது என்னென்றால் ஒன்றுமில்லாத வெறும் கொட்டான், அதைத்தான் கொட்டாங்கச்சி என்று சொல்வார்கள், அது பேச்சு வழக்கிலே கூறுவார்கள். தமிழ் சொல்
8: சிரட்டை பாடல இருக்கு,
0: அது அதுக்கு எங்கட கவிஞர்கள் புகுத்தின பாடல், தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, அது எதிலே மூனைக்காக சங்கீதம், அது கொட்டாஞ்சி கொட்டாங்கச்சி என்று இந்த பேச்சு வழக்கில் வருவது. அது வந்து கவிஞர்கள் பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள், ஆங்கில சொற்கள், புறமொழிப்பார்கள்.
7: சிரட்டை தான்,
0: சிரட்டை என்பது சரியான சொல் பதம் சிரட்டை. அந்த டையை தையாக்கிவிட்டால் சிரட்டை என்றால் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும், சிரட்டை எடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதுல சிரத்தை செய்ய சும்மா சிரத்தை இல்லாமல் சும்மா சிரத்தை இல்லாமல் இருக்கக்கூடாது கூறுவார்கள். அங்கே சும்மா வந்து விடுகிறது இல்லா, சும்மா
7: சிரத்தை
0: எங்களை அறியாமல் அந்த சும்மா எங்க நாவிலே வந்து போகும்போது ஆட்சி செய்கிறதா வாழ்த்துகிறேன் நான் தமிழர் தமிழ் சொல்.
7: அதனாலதான் அந்த சும்மாவை அசை சொல்லுன்னு சொல்றேன்,
0: அசை சொல் என்ன கூறுகிறாரு. அந்த வர அசைவுகளுக்கு அந்த அசை அசை வந்து கருத்து
8: என்னப்பா
0: அசை என்றால் இந்த ஓசை நயம்பட வருவது, அதுக்குதான் அசை வந்து
7: சும்மா
0: அசை வந்து அசை இல்லாமல் இசை இல்லை. அசை என்பது ஒவ்வொரு சொல்லும் அசையும் பொழுது ஏற்படுகின்ற ராக தாள சுரத்துக்கு ஏற்ப அசைந்து கருத்தை கொடுக்கின்றவன். அப்ப இந்த சும்மாவும் வந்து அசை சொல், அந்த சும்மா என்ற பதம் அசைந்து கொடுக்கின்றது.
7: இப்ப சொன்னாங்கல்ல சும்மா சிரத்தை இல்லாம இருக்காது அப்படின்னு சொன்னாங்க, அந்த சும்மாங்கிறது வந்து அசை சொல்ல,
0: அந்த சும்மா வந்து என்ன கருத்தை தந்திருக்கு, ஒன்னும் செய்யாமல் இருந்துடாதே இதை செய்யறதே உறுதி சொல்லுவாங்க. சும்மா சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க, வெட்டப்படாங்க, சும்மா சாப்பிடுங்க, சும்மா என்ன கூறுவார்கள். நீங்கள் ஒரு உணவு பொருளை இல்ல ஒருவர் கொடுக்கும்போது இல்லை என்ன வேண்டாம் ஐயா நான் விடணும் ஐயான்னு சொன்ன சும்மா சாப்பிடுங்க, வைக்கப்படாதீங்க, சும்மா சாப்பிடுங்க. அங்க வேற கருத்தை கொண்டு
6: வைக்கப்படாதீங்க,
0: சும்மா என்ன வெறுமையா, சும்மா இல்லாம வைக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க ஐயா. இந்த வண்டி என்னையா புத்தம் புது வண்டி, இப்பதான் நமக்கு ஆயுள் எல்லாம் ஊத்தும் சும்மா மக்கர் கொஞ்சம் வந்து உருவாரு பேச்சு வழக்கு. அந்த மக்கர் என்பது நம்ம தமிழ் சொல்ல அல்ல, பேச்சு வழக்கு வந்து புகுந்து விட்டது. லடாய் பண்ணுகிறது, மக்கர் பண்ணுகிறது,
6: சும்மா.
0: ஆனா சும்மா
6: வந்து அந்த வார்த்தை வந்து சும்மா அந்த வார்த்தை வந்து ஒரு பொருள் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம அதை விட்டுட்டோம், அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே
0: இல்லை ஐயா. சும்மா அந்த பதம் வந்து நீங்க சொன்ன சும்மா அந்த பதம் நாங்க சொல்ல போகும் விடயத்தை சும்மா அழுத்தி சொல்லுகின்றது. நிக்க அதே நிக்க வேண்டாம் போங்க என்று சொல்லதுக்கு சும்மா நிக்காங்க போங்க சொன்னா பாருங்க எவ்வளவு கருத்து ஆழமா வருது. சும்மா ஏன்னா போங்கன்னு சொல்ற நிக்காதீங்க போங்கன்னு சொல்றதுக்கும் சும்மா நிக்காதீங்க போ, ஒன்றும் இல்லாம சும்மா ஏன் நிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை.
7: அதனாலதான் அந்த பாட்டே வந்தது, சும்மா நிக்காதீங்க
0: சொல்லும்படி வைக்காதீங்க, உங்க சோம்பர் வேணும்னு சொல்லிடுவாங்கன்றதா சரியா, சும்மா நிக்காதீங்க, ஒண்ணும் செய்யாம நிக்காதீங்க. என்ன பேச்சுதான்
7: சொன்ன கருத்து அழுத்தமா சொல்றாங்க,
0: சிலர் கூறுவாரு என்னத்தை செய்யல சும்மா வந்து உட்கார்ந்துட்டு தானே போறது, வேற என்ன உங்களால என்ன பண்ண முடியும், எத்தனை முடிஞ்சுக்கிற பாதிக்கலாம் தெரியுமா, சும்மா பெயருக்குத்தான், சும்மா பெயருக்குத்தான்.
6: அத நம்ம அதை வந்து நம்ம இன்னைக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிக்கல.
0: அப்ப இனிமே சும்மா சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வந்து கண்டுபிடிச்சுக்கூடாது, சும்மா சும்மா சும்மா வாய்க்கு தீர்வுன்னு கொடுப்போம், செலவழிக்கிற பணமும் கொடுத்தா போதுமா, சும்மா வேற என்ன
7: நாங்க சும்மா சும்மாவே சொல்லிட்டு
0: இருப்பாங்க, பேச்சுக்கு தான் சும்மா நண்பன் நண்பன் சும்மா பேச்சுக்கு தான் அப்படி சொல்லுவாரு.
6: இன்னையிலிருந்து அதிகமா சொல்ல போறாங்க
0: மனைவி கணவனை பார்த்து சரித்து சும்மா பேச்சுக்கு தான் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இசைந்து போகாது விட்டால் கூறுவோம் சும்மா ராஜ்குமார் என்ன நடந்தது குரு பாஸ்கர்
6: வரவில்லையா,
0: குரு பாஸ்கர் வரவில்லையா,
6: குரு பாஸ்கர் நம்பர் அம்மா ரோஜா அம்மா நினைச்சு விடுங்க, குரு பாஸ்கர்
0: சும்மா இருக்கலாம் அம்மா சொல்லி போட்டு என்ன குரு பாஸ்கர் இங்க
6: வரமா நினைக்கிறேன் நினைச்சு விடுங்க
0: குரு பாஸ்கர் அம்மா இருக்கிறாவா, ஆமா இங்க வெங்கடாச்சலபதி இருக்கு மியூட்ல இருக்கின்றார், அங்க அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்
7: கூட சும்மா இல்ல,
0: சும்மா இருக்கவே இருக்க மாட்டான் இந்த நேரமும் பாருங்க. நாயை பாருங்கள் சும்மா இருக்காது நடக்காது, நாய் நடந்ததை பார்த்திருக்கின்றீர்களா, வீதியிலே போற நாய் நடந்தா போகுது
6: ஓடிட்டே இருக்கும்
0: சும்மா ஓடி இருக்கு, அதுக்கு ஏதாவது வேலை இருக்கா, சும்மா ஒண்ணுமே இல்ல ஆனா ஓட்டம் தான் இல்லையா, அதையும் பாருங்க நாய்க்கோட வேலையும் இல்லை ஆனா மீனா நீங்க தூங்குறது இருக்காது சும்மா, ஆனால் வந்து தூங்க போது ஒரு சுத்தி அடிச்சு சுத்தித்தான் தூங்கும், வந்தவரத்தையே படுத்து தூங்காது சும்மா சுத்தும், சும்மா என்பது
7: எடுக்கல தூங்கி
0: தரத்துக்கு
7: அப்புறம் கரண்ட் நாட்டு நடப்புக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா இந்தியாவில இரவு நேர ஊரடங்கு போடுவாங்க கேட்டிருக்கீங்க என்ன வர வர,
0: ஐயோ என்ன காரணம் கொரோனா,
7: நம்ம ஓமிக்ரான் தான்
0: ஓமிக்ரான் பூந்து விட்டது ஐயா, நாடுகளுக்கு 90 நாடுகள் கிட்ட பூந்து விட்டது அல்லவா, இப்ப மகாமந்தியா சொல்லி பயங்கரமா இருக்கும்போது அங்கே அங்கே இருந்து நண்பர் பேசி வர பத்தினமும் பயங்கரமாக இருக்கு அங்க, அந்த அதற்கேற்ற தடுப்பூசி எடுப்பதற்கு நியமனம் கிடைக்கல போய் இன்னைக்கு கடினமாக இருக்கிறது, அதற்குள்ளே வேலை செய்கிற ஒரு பையன் அவனுடைய தாய் தந்தையரை கொண்டு சென்று தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஊசி அடிச்சு கொண்டு போட்டிருக்கார்.
7: இப்ப இதுல எல்லாம் என்னன்னா நாங்களாம் ரெண்டு ஊசி தான் போட்டிருக்காங்க, இஸ்ரேல்ல மட்டும் 4வது தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்களா,
0: ஆரம்பிச்சு முடிஞ்சாலும் 5வதும் வரப்போகுது, காலம் இதுல
7: முடிவே
0: இல்லை, 5வதுலயோ காலம் முழுக்க ஊசி தானே யாயினி எடுத்ததுக்கெல்லாம் ஊசி, அப்படியே போய் பசி இல்லாம இருப்பதற்கும் ஊசியை போட போகிறார்கள் சரியா, சும்மா வர ஊசி இப்ப மக்களும் என்ன சும்மா வர ஊசி தானே சும்மா போட்டிருக்காங்க,
7: அதுல இதுல ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனக்கான ஒரு ஊசி போட்டாங்க இல்லங்கய்யா வெளிநாட்டுல இருந்து,
6: ஆமா
7: அந்த ஊசி வந்து 3 மாசத்துக்கு மேல அதோட அது செயல் இழந்துருதான்,
0: ஓ
7: அதே அதே மருந்து இந்த கோவிஷீல்டு இந்தியாவில ஏகப்பட்ட பேருக்கு போட்டிருக்காங்க, 100 கோடி பேருக்கிட்ட. எல்லாருக்கும் வேஸ்ட் ஆஃப் ஆக போகுது. 3 மாசம் தான் அதோட வேலிடிட்டியா.
6: சும்மா போகுது.
7: ஆமா
6: 3 மாசத்துல சும்மா போயிருக்காது.
7: ஆமா
6: அதே மாதிரி இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல வந்து பட்டம் விட்டுருக்காங்க.
0: ஆமா
7: அடி உயரம்
0: பட்டம் படலம் என்று கூறுவார்கள். அதற்கு படலம் அது சதுரமா இருக்கும், சதுரம் உயரம் 14 அடி, அகலம் 8 அடி. அட்டையில மட்டும் அளவுபடுத்தி முச்சை போட்டு முச்சையிலே கைத்து கொடுத்து கீழே வாழ
7: ஆறு 120 அடி வயிற்று தூக்கி இருக்கிறாமா.
0: கொண்டு எழுந்து விட்டு பயந்து
6: ஆனா அந்த மரத்துல கட்டி இருக்கும் அந்த கயிறு.
0: சாதாரணமா
7: கயிறு கட்டி இருக்கட்டேன், இவரு 120 அடியில இருந்து விழுந்தா என்ன?
0: அதனால இவர் விடவும் முடியாது, அதை பிடிக்கவும் முடியாது. அவர் அதை அதை இழுத்து கீழே கொண்டு வரவும் இவரால் முடியாது. அங்கிருந்து கையெழுத்து அப்ப அவர் அந்த நூலிலே பிடிக்காது, அதுலயே தாண்டி கீழே கீழ்ப்பக்கமாக வந்திருக்கின்றார். மரத்தினுடைய உயரம் ஒரு ஓரளவு கையை விட்டு விழுந்துட்டார். பயந்துட்டான், 120 கொண்டு எழுந்திருந்தேன். இங்கே கட்டாது விட்டால் அது அவரை கொண்டு இழுத்து கொண்டு கடற்கரை கடற்பகுதி எல்லாம் கொண்டு போயிருக்கும். மரங்களை விட அடிச்சிருக்கும் இல்லையா? எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. எனக்கு அத்தார் என்னுடைய மச்சான் ஒருவர், அத்தான் முறையானவர், அவர் வந்து இந்த படலம் ஏற்றுவதில் போட்டி கேத்துறவர். அவரை கட்டி விட்டு எங்களை சொல்லுவார், பிடிச்சு கொண்டு நில்லுங்களா, நான் படம் வேணும்னா ஒளியான ஒளியின் இடத்துல கொண்டு போய் நின்று பிடிப்போம். அதாவது சரிந்து விடாமல் பிடித்துக் கொண்டு அவர் நூல் சொல்லின உடனே அது மேலே எழும்பும். அது அகலமான பெரிசெல்லபடியா கொஞ்சம் சுமங்கும், அது மேலே எழும்பி காற்று போவதற்கு. அந்த நேரம் நாங்கள் பிடிச்ச கைவிடாடங்களை கொண்டு எழுந்துவிடும். அப்படி இந்த மைத்திரியை கொண்டு எழுந்து அவன் உடனே கையை விட்டான். அவர் இப்போ டென்மார்க்கில் இருக்கின்றார். மற்றது ஒருவர்
6: கேட்குதா, ராஜ்குமார் ஐயா கேட்குதா?
7: ராஜ்குமார் ஐயா
0: அவருடைய குரட்டை கேட்குதா எங்களுக்கு? ஆமா கேக்குதானே. சும்மா நானும் இங்க வந்து சும்மா விட்டுட்டு போடுற, சும்மா போடுறா இருக்கு எங்களை காட்டி கொடுக்குது. இன்னொரு நண்பர் என்னுடைய தம்பியாரை அந்த பட்டத்திலே கட்டி போட்டு ஏற்றி பெருந்தராக்கினவர் இலங்கையில். அந்த பட்டம் அந்த கதை சொல்லுவது படலம் என்று சொல்லி, அது ஒரு வகை இப்ப குக்கு பட்டம் பிராந்து பட்டம் போல அதுக்கு பேர் படலம். படலம் சச்சதுரம் இல்ல, நீள் சதுரம். இவன் பையன்
7: 14 அடிக்கு 8 அடி,
0: 14 அடி உயரம், 8 அடி அகலம். அந்த சைஸ் இங்கே எங்களுடைய சுவருக்கு ஒட்டப்படும் பலகை. இங்கே கனடாவில் 8x2 பெரிய மேசைக்கு எடுத்தாலும் 8x2 தான் இருப்பார். 8x2 அது 14 8
6: என்ன பொருள், என்ன பொருள் பயன்படுத்தினாங்க?
0: மூங்கில், மெல்லிய பாரமற்ற தடி, மூங்கில் தடி, மூங்கில் அது. அல்லது பாக்கு மரத்திலே உள்ள பாக்கு மரத்தை வெட்டி அதை சீவி மெல்லியதான் அது உறுதியாங்க. நார் மாதிரி உறுதியா வளையமே தவிர முடியாது. நூல் அதால இப்படி கட்டி அகலம் அதுக்கு எல்லாம் அளவா கட்டி
7: அதற்கு மேலே பட்டத்துக்கு பயன்படும்.
0: அதற்கு மேலே ஒட்டுதல், அழகான தாய் வாங்கி ஒட்டுதல், டிஷ்யூ போன்றது, வானிஸ் போன்ற நோக்கம் தடிப்பானதாக வாங்கி ஒட்டினால் தூக்கி நின்றவுடனே அதுல வந்து காத்து உதைக்கும் போது அப்படித்தானே பிளைட் இடம் ஐயா. அந்த பிளைட்டுக்கு சுத்தி கொண்டு காத்துலே தான் இப்போ உண்மையிலே இதுவும் அப்படித்தான். இது இந்த இங்க கையில் நூலை கட்டி அதுக்கு முச்சை என்று கூறுவது, அதுவும் சரியான கணக்காப்பட ஒரு பக்கம் இழுத்து குத்து திருப்பி வந்து மேல போகாது. அது நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அப்படி ஏற்றும் பொழுது அது மேலே ஏறிக்கொண்டு போகும்போது நீராக மேலே கொண்டு அதுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பாரம் வேண்டும், அதுக்காக வால் என்று கூறுவார்கள். அது கயறு அல்லது துணி பாரமானதால கட்டுவார்கள். கட்டி போட்டு முருகன் அப்படி பிடிச்சு கொண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த முற்றையில இருந்து நூல கொண்டு வச்சு கொண்டு அவரை பிடிக்கிறதப்படி எடுத்து ஒண்ணு ஓடுவேன் அந்த தலைமை. அப்ப ஓடிக்கொண்டு போக அந்த காற்றுக்கு மேல எழும்ப மெல்ல மெல்ல மாலுமே காற்று மண்டலத்துக்கு போனால் ஓரளவு காட்டி மண்டலத்துக்கு போன உடனே அது தானாக எழும்பி மேலே துவங்கி இங்கே கையிலே நூல் இருக்கும். வாழம் இல்லை நூலும் இல்லை என்ற ஒரு பாடல் இருக்குல்லவா, அதுக்கு வாழம் இல்லை நூலும் இல்லை அந்தரத்திலே ஆடுவதை அதை சொல்றது. வாழம் இல்லை நூலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனே என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இது வானிலே பட்டம் விடுவதால் அதுக்கு நூல் வேணும் பிடிப்பதற்கு, கீழே அது மேலே எழுந்து போவதற்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாரம் வேண்டும். அப்ப இவர் இப்படி நூலை எழுத்து எழுத்துக்கும் பொழுது எங்கெந்த மனித பலத்தை விட கூடுதலாக அந்த அகலமானதிலே காற்றுப்பட்டவுடன் பாரம் திசை கூடிவிடும். அந்த காற்றுடைய கோபத்தினால் இழுத்துக் கொண்டு ஓட பார்க்கும். அப்ப இவரையும்
6: அதற்குரிய
0: கயர்கள் இருக்கின்றது, அதற்குரிய கயர்கள் விற்கின்றது. நைலான் குரலோன் பல விதமான விரைவு அதையும் அறுத்துக்கொண்டு போகும், அறுத்துக்கொண்டு போகும். அப்ப முதலே அவர்கள் ஒரு தலத்தை கொண்டு சென்று பனையிலே கட்டிவிட்டார்கள். ஏனென்றால் பிடித்திருக்க அப்ப இழுத்து ஓரளவு கொஞ்சம் நூல் விட்டு விட்டு விட்டு விட்டு தூரத்தை கொடுக்க கொடுக்க தூரத்திலே மேலே வாழை ஆட்டி ஆட்டி மேலே எழுந்து கொண்டு பறந்து கொண்டிருக்கும். இறுதியாக வந்தவுடன் தனியோடு அப்படியால் பனை இறுக்கி பிடித்திருக்கும் அந்த கைத்தை பனையில இறுக்கி கட்டியாச்சு. பட்டம் மேலே நிற்கும் ஒரு ஆசைனா ஓடிக்கொண்டே அது காற்றிலே பறந்து கொண்டிருக்குவேன். இழுத்துக்கொண்டு ஓடுவதற்கு இங்கே பனை மரம்படாது அந்த நூல் தலப்பு நூலை. அப்ப இந்த பையன் இதை கட்டி விட்டுட்டு ஒரு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் நூலுக்கு பாஸ்கர் குருபாஸ்கர் அழைக்கின்றார். அப்ப அந்த பட்டத்தை அவர் ஆரம்ப தலப்பு ஆரம்ப இலை அந்த கயிற்றிலிருந்து விடையில்லாதவர் இடையிலே வச்சு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு தான் மேலே எழுப்ப வேண்டும். ஒரு கணிசமான அளவுக்கு எழுப்பிய உடனே திடீரென்று எழுப்பி விடமாட்டாக்காக நாங்கள் பிடித்து பிடித்து பிடித்து பிடித்து பிடித்து தான் அதை நேருக்கு கொண்டு வந்து அந்த கயிறு முடிய மட்டும் பிடிக்க வேண்டும். முடிந்தவுடன் கையை விட்டால் அது பறந்து கொண்டிருக்கும். ஆனால் முடிவதற்கிடையிலே அதுக்கு விசை கூடிவிட்டது. இந்த இந்த நூல்கள் இருக்கின்றது அந்த இடவழியை சேர்ந்து இவனை எடுத்து கொண்டு போதீங்க. அப்ப அவனை உறுதி பிடிக்கிறது கீழே உள்ளவன் சொல்றான், அடே மன்னன் ஒரு பேர் சொல்லி சொல்றான், ரங்கடா கையை விடுறான் கையை விடுறான் சொல்றான். இன்னொருவன் சொல்றான், நாங்கள் எல்லாம் நீ பயப்படாதே நீ பயப்படாதே கையை விடு கையை விடு. அவன் அப்படியே போகும்போது அவன் புத்திசாலித்தனமாக என்ன செய்யறான்னா அந்த விளக்கி கொண்டு போய் முடிய அளவிலே அவன் கையை கொஞ்சம் குறைச்சு குறைச்சு பின்னுக்கு பின்னுக்கு நிலத்தை நோக்கி வர தூங்கி விட்டான். வந்து ஓரளவு விளக்கிச்சு கீழே விழுந்துட்டான். அந்த அளவு மயங்கி அப்ப இங்கே பனையிலே கட்டுப்படாமல் இருந்திருந்தால் இவனை பட்டத்தை விடவும் இயலாது. இவ்வளவு விளவிய அந்த பொருள் அந்த பொருள் இவனை எடுத்துக்கொண்டு இன்னும் போகணும்னு சொல்லப்படும். காட்டி போற திசைக்கு அதை ஓடிந்தாரு ஐயா. அந்த வணக்கம் குருபாஸ்கர்.
6: வணக்கம்
0: பேசுங்க. வந்துவிட்டா சும்மா பேசுங்க நாலு வார்த்தை எல்லோரும்.
6: வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
6: சும்மா சும்மா ஒரு வணக்கம்
0: ஐயா. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வருது, சும்மா ஏதாவது போட்டு போட்டு விடுங்க ஐயா. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக போய் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளும் நிகழும். நத்தார் வாழ்த்துக்கள் தரும், நத்தார பற்றிய நிகழ்ச்சிகள் உள்ளவோ. ஆனால் இங்கே வந்து தடை சட்டம் போட்டிருக்கின்றார்கள். நத்தார் பண்டிகை பெரிதாக கொண்டாட முடியாது, அந்த வீட்டு உறவினர்கள் மட்டும்தான் கொண்டாடலாம். 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். அதை இங்கே கடைபிடிப்பார்கள். கடைபிடிப்பாதவர்களுக்கு டாலர்லே ஃபைன் அடிப்பார்கள். சரியா? அங்கே ஒரு இந்தியர், நார்த் இந்தியன் ஒருவர், எங்களுடைய படை இந்தியாவை சேர்ந்தவர், அவர் கேளிக்கை ஊதி ஒன்று அவருக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டாலருக்கு கிட்ட ஃபைன் கிடைச்சது. பிறந்த நாள் கொண்டு அடைஞ்சவர் இந்த கொரோனா காலத்தில் சட்டத்தை மீறி.
6: 1,00,000 டாலர் இந்திய மதிப்பு எவ்வளவு ஐயா?
0: உங்களோட மதிப்பு வந்து
6: என்ன? 1 டாலர்ங்கிறது 45 ரூபா வரும்.
0: இப்ப கூட இருக்கும்
6: 55 ரூபாய்.
0: 55 ரூபா
6: 55 லட்சம் வரும்.
0: 55 லட்சம் 55 லட்சம் வராது. ஒரு 55 என்றால் 55 அரைவாசி பாருங்கள். 27.5 லட்சம் அங்க வந்தவர்கள் அவ்வளவு பேருக்கு சேர்த்து ஒருவர் தான் அணை அந்த அமைப்பாளர் தான் இசையும் அப்படி பல தண்டமுகத்தில் எல்லா நாட்டு புரியவில்லை பேசுவது
9: பயன் கட்டுறவர் சும்மா இருப்பாராம்
0: கொரோனா ஒரு பக்கம் இவங்களுக்கு சும்மா பாட்டி சும்மா கோவில் சும்மா விழா சும்மா திருவிழா சும்மா திருமணம் சும்மா இருக்காங்க
7: ஆங்கிலத்துல ஐயா ஒரு சந்தேகம் ஆங்கிலத்துல சொல்லும் போது சும்மான்னு
0: சொல்லுவாங்களா சும்மா சும்மா என்பது ஆங்கிலத்துல ஃப்ரீ சும்மா என்பது ஃப்ரீ ஆங்கிலத்துல ஃப்ரீ
7: நம்ம தமிழ் தமிழ்ல நம்ம சும்மா பாட்டி பாட்டி நாளைகிறான்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி
0: நான் ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்க ஆல்வேஸ் பாட்டி பாட்டி ஒரு கருத்து தான் எப்பொழுதும் சரியா சும்மா என்பது எங்கும் சும்மா என்பது எங்கும்
7: பார்த்தாலும் அர்த்தம்
0: எப்ப பார்த்தாலும்
7: அர்த்தம்
0: சும்மா சும்மா இலவசத்துக்கு சும்மா இது யூஸ் பண்றது இல்லையா சும்மா இது சும்மா இருக்குது அந்த பழைய நாற்காலி அந்த மூலிகை கேம் சும்மா இருக்குது உபயோகப்படுத்துறது சும்மா இருக்குது அது சும்மா அந்த மூலையில போட்டுடுங்க
9: ஆங்கிலத்தில் சொல்ல மாட்டாங்க
0: சும்மா அந்த மூலையில போட்டுடுங்க சும்மா ஒரு பக்கத்துல போட்டுடுங்க
9: இது இருக்குது
7: உன்னால முடிஞ்சா செய்ய முடியலன்னா சும்மானு
0: ஆமா அந்த வந்து மட்டுமே ஏதாவது பேசினா சும்மா இருக்கணும் சும்மா இருக்காங்க
9: எல்லா இடத்துக்கும் வருது சும்மா எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கலாம்
0: அதே போல வருடம் வருவது வருடா வருடம் வருபவர்கள் இந்த முறையில் சும்மா கிறிஸ்துமஸ் வருவது சும்மா அடல் தடல் படலா செய்யலாமா இல்ல சும்மா அமைதியாக செய்யலாமா இல்ல சும்மா கமெண்ட் இருக்கலாமா என்று யோசிச்சு பாருங்க இந்த சும்மா அதுக்கு மட்டுமே எத்தனை தடவை உபயோகிக்கணும் கிறிஸ்துமஸ் வந்தா கிறிஸ்துமஸ் வந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு அர்த்தமே இல்லை அந்த சொன்ன அசை சொல்லு தான் அது அழுத்த சொல்லு ஆனா சும்மாவுக்கு கருத்து இருக்கு பக்காவுக்கு கருத்து இல்லை பக்காவா இருக்கு சொல்லுவாங்க அது ஒரு சப்பருத்தர் சும்மா என்பது கரெக்டா மாஸ் அப்படின்னு மாஸ் என்பது நம்ம சொல்லலை தானே எங்கட தமிழ்ல கூட சும்மா ரயில் விடாதேப்பான்னு கலந்து
9: சும்மா அடிச்சு விடுறாப்பா சும்மா அடிச்சு விடுறாப்பா
7: அடிக்கடி செய்யறது பாருப்பா
0: ஆமா
9: சும்மா
0: நான் இங்க கவனிச்சு வச்சிருக்கேன் பாட்டு அது அது அநேகமாக சும்மா அடிப்பாருங்க பாட்டுக்கு பாடலையே வந்தவருக்கு சரியான செல்லு வராது அதுக்கப்புறம் தந்தைன்னு சொல்லி அடிச்சு விட்டுருவாரு அதுக்கு
9: இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எத்தனை சும்மா சொல்லிருப்பீங்க எங்கேயும் பாக்கலாமா
0: நீங்க சும்மா சும்மா பாருங்க சும்மா எத்தனை சொல்லிருப்பேன் நாங்கள் அனைவரும் பேசும்பொழுது பேசிய சும்மா அர்த்தம் இல்லாமல் பேசவில்லை நாங்கள் சொன்ன சும்மா அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு இல்லையா சும்மா என்று சொல்லி காரணம் சும்மா என்று நாங்கள் பேசிய போது எல்லாம் அர்த்தத்தோடு பேசி இருக்கின்றோம் ஒரு விடயத்தை அழுவோட
9: கருத்தை மட்டும்
0: ஒரு ஒரு விடயத்தை அழுமோட அழுத்து உறுத்தி செய்திருக்கின்றது எச்சரிக்கை
9: சும்மாவோட கருத்தை மட்டும் சொன்னீங்க அருமையா இருந்துச்சு ஐயா
7: திருத்தி வருத்தி
0: நல்லது
9: நான் சும்மா பத்தி அதிகமா சொல்லி எங்களுக்கு
6: நிறைய விஷயங்கள் புரிய வச்சிக்கப்பா. அப்பா நன்றிகள் பாராட்டுக்களும்மா.
2: சார் சும்மா வந்து நேரத்தை சும்மா ஆரோக்கியம் சும்மா சந்தோஷமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கேக்குதாவோட சேர்த்து சும்மாவும் இனிமேல் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிக்கலாம்.
6: சும்மா கேக்குதா சும்மா கேக்குதா அது எல்லாத்துக்கும்
2: தனிப்பட்ட முறையில எண்ணி பாராட்டுவதே இருக்கின்றது. குருபாஸ்கர் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எங்கள் முறையை எண்ணி பார்க்கும் பொழுது அது சும்மா என்ற பதில் எவ்வளவு அற்புதமானது என்று எங்களுக்கு தெரிகின்ற எங்களை அறியாமல் கிராமத்தில் இருந்து உயர்ந்த படித்தவர்கள் பெரிய அறிவாலயம் சும்மா பாவிக்கிறார்கள்.

0: எல்லாம் சேர்ந்து கொண்டிருப்பது இந்த மூன்று தமிழ்களும்
1: தான். மூன்று தமிழ். அப்ப அந்த சும்மாங்கிற வார்த்தை எதுல பாக்கணும்? இசையிலையா?
0: இலக்கியத்தில் இருக்கின்றது. அண்ணனும் நோக்கினாள் சும்மா, அவளும் நோக்கினாள்.
2: அப்புறம் இன்னொன்னு சொல்ல வேணும், இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மாவே சொல்ல வேண்டாம் அப்புறம் கேட்கலாம்
0: பாத்தீங்களா, சும்மாவே
2: சொல்ல வேண்டாம் அவனை, அப்புறம் இத பத்தி கேட்கலாம் அப்படின்னு.
1: நம்ம கொஞ்சம் போது கூட சொல்லலாம், கொஞ்சம் போது
0: கூட இருங்க, சும்மா இருந்தாலும் சும்மா வந்துடுது, சும்மா வந்துடுது, சும்மா இருந்தாலும் இல்ல, சும்மா ஒரு தடவை ரெண்டு பேர் பாரு இல்லையா பாரு. நான் வேணுமென்று செய்யறேன், சும்மா கொஞ்சம் தான் சிலர் சொல்லுவாங்க, சும்மா கொஞ்சம் தான்
2: பாரு பாரு கையா வரும்போது சொல்லுவாங்கல்ல, சும்மா கம்முனு நடக்க மாட்டேன் அப்படின்னு
0: பாருங்க, கண்ணுன்னு என்ன வாரா சும்மா இருக்க மாட்டானு தனி சொல்லுவாரு. சும்மாவா பாருங்கன்னா சும்மாவா நோட்டி பெயர் தனி
1: கூறுவாரு.
0: சும்மாவா சும்மா இருக்கிறதா, வேலை முடிந்து வேலை செய்தான்னு சும்மா இருக்க முடியுமா? நாடு விட்டு நாடு வந்து ஒவ்வொரு டைம் இந்த டைம் இந்த டைம் பார்க்கத்தானே ஓடும். சும்மா இங்க எங்களுக்கு நேரம், இங்க சும்மா பொழுதுபோக்க முடியுமா? முடியாது. நாட்டில் என்ன காரியம்
1: பணம்
0: கட்டி பிளைட் எடுத்து இங்க வந்தா சும்மாவா? சும்மா இருக்கவா?
1: சும்மா இருந்தா எப்படி காசு கொடுப்பான்?
0: வேலை ஒண்ணு
2: நாங்க வேணா சும்மா இருக்கலாம், நாங்க வேணா சும்மா
1: இருக்கலாம், அரசு அரசு வேலையில சும்மா இருக்கலாம்.
0: குடும்பத்தினை அழைத்துக் கொண்டு போகலாம் வரலாம், நீங்கள் அத்தனை இழந்து தானே மகனே இருக்கின்றீர்கள். நானும் நான்கு வருடங்கள் குடும்பங்களை விட்டு தனியே வாழ்ந்தவன் தானே, அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்ற சிங்கப்பூர்ல நான்கு வருடங்கள்.
2: இப்ப வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது.
3: ஒரு நண்பரை கேட்டா நான் எஸ்ஐயா இருக்கேன் அப்படின்னாரு, எஸ்ஐயா இருக்கேன்னா சும்மா இருக்கேன்னு
1: அர்த்தமா?
0: அது ஏதோ கோட்பாடு
2: பேசுனா சும்மா இருக்கேன்னா ஐயா,
1: ஐஎஸ்ஐ
0: ஐஎஸ் என்பது நான் சும்மா, வேலை வெட்டி இல்லாம சும்மா
1: தான்
0: ஒரு இடத்துல மூன்று வருகிறோம், வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறேன். அந்த வெட்டி என்பதற்கு அங்க என்ன இருக்கின்றது? வேலை ஓகே, வேலை இல்லை சும்மா, நான் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. அந்த வெட்டி என்ன சொல்லுகிறது?
1: வெட்டி அது சும்மாதான்.
0: ஆனால் சும்மா வருது அந்த வேலை வெட்டி என்பதை அழுத்தி சொல்லுகிறது. அது மாதிரி இரண்டு பதங்கள் இருக்கு, இரட்டை ஒரு பதத்தை மீண்டும் பொருள் இல்லாமல் ஓசைக்காக சொல்லும் பதம் சொல்லுவார். என்ன
1: சொல்லுங்கள்?
0: ஒரு ஒரு சொல்லை இரண்டாவது முறையும் அழுத்தி சொல்லுகிறோம், அதுக்கு அங்கே பொருள் இல்லை, ஆனா ஓசைக்காக சொல்லுகிறோம், அந்த விடயத்தை அழுத்துவதற்காக சொல்லுகிறோம். நண்பர்களோட போனாலையா பாட்டு வைக்க சொல்லி காசு கீசு கேட்பாங்க. கீசுக்கு என்ன தமிழ், என்ன கருத்து? பணங்கணம் கேட்பாங்க, பணங்கணம் கேட்பாங்க, சொல்லி கிள்ளி போடுவார்கள், பேசி கீசு போடுவார்கள். அதை அழுத்தி
1: சொல்லுவதால்
0: ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீர்கள். அந்த கீதல் கருத்தில்லை, ஆனால் அந்த காதலை அழுத்தி சொல்லுகின்றது,
2: அழுத்தி சொல்றத கீதல்
0: சத்தம் போடப்படாத அடிச்சு கிடிச்சு பல்ல கொட்டி போடுவேன், அடிச்சு கிடிச்சு
1: அடிச்சு கிடிச்சு
0: அடிச்சு கிடிச்சு போடுவாங்க, சேர்ந்து போவாது என்றார்கள். கிள்ளி கிள்ளி போடுவாங்க, கிள்ளி போடுவாங்க, சரி கிள்ளி கிள்ளி போடுவாங்க,
1: ஒரே
0: அர்த்தம் தான்
1: வருது.
0: பெண் குழந்தைகள் கூட்டத்துக்குள்ளே பெண் குழந்தைகள் போக முடியாது, சும்மா

0: வாலிபர்கள் ரெண்டு கிள்ளி போடுறாங்க.
1: பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சொல்லுவாங்க ஐயா பஸ் கீஸ் ஏதாவது வந்துதாமா, பஸ் கீஸ் நடந்துதான் போகும், பஸ் பஸ்ல போகலாம் பஸ் கீஸ் காசு காசு கீஸ் இல்லையாப்பா. அப்ப நீங்க பஸ்ஸுக்கு தான் கிஸுக்கு என்ன கேக்குறது திரைப்படுத்த கேட்கிறார்கள், பஸ்ஸுக்கு காசு கொடுக்க பஸ் கிஸுக்கு. அப்படி எங்கள் தமிழுக்கு எவ்வளவு வரலாறு, எவ்வளவு எவ்வளவு ஓசைகள், எவ்வளவு புறமுதி, அதுக்கு வல்லமை வாய்ந்தது. உலகின் மொழிகள் எத்தனையோ ஆயிரம், அதிலே வலுவிழந்து உருவிழந்து பேச்சுழந்து எல்லாம் போய் பத்து மொழிகள் என்றால் அதுக்குள்ளே எங்களுடைய ஆறு மொழிகள் தான் தெளிவெடுக்கப்பட்டிருக்கும் முதல் மொழிகள். அந்த ஆறுக்குள்ளேயும் முதன்மை வாய்ந்தது தமிழ் தான் என்றால் வரையற காலம் தெரியாது, தோன்றிய காலம் தெரியாது, எழுத்து உருவுள்ள சமஸ்கிருதம் பெரிய மொழிதான், ஆனா நம்ம சமஸ்கிருதத்துக்கு எழுத்து இல்லை, பேச்சு மொழி மட்டும்தான்.
2: ஆமா, இதுல இதுல என்னன்னா தமிழ வந்து கணிப்பொறி வரைக்கும் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, இனி அதை வந்து அழிக்கவே முடியாது ஐயா.
0: இது இனி அழிக்க முடியாது, எங்க ஐயா அழிக்கிறது, கணனியிலே ஏறிய முதல் மொழி தமிழ் தானே ஐயா, கணனியிலே ஏறிய முதல் மொழி எங்கட தமிழ் தானே.
2: அதனால வேற வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க தமிழ, இனி அதை வந்து அழியின்ற பேச்சுக்கே இடம் இல்லை.
0: ஆனா எங்களை தமிழ்நாட்டிலேதான் அதை அழிய அழிக்க வச்சுக்கிறது, சின்னகத்து திரைப்படத்துறைதான் அதை அழிக்க முற்படுகிறது.
2: அப்படியும் வேற வகையிலும் மலைச்சு வந்துருங்க, இந்த இது கொரோனா போய் ஓமிக்கிறான்னு வந்தது இல்ல,
0: அதுபோல அழிக்க முடியாது, தமிழை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இப்ப வந்துடுது கணனி, கணனி இப்படி ஏறிவிட்டது, அது வந்து சந்திரமண்டலத்துல
2: போனாலும் கணினிக்குள்ள போன எந்த மொழியும் அழியவுதா சரித்திரமே கிடையாது.
0: சும்மா பேசிக்கொண்டிருக்கிறோம், நேரம் ஒரு மணி ஒன்பது நிமிடம் ஆகிவிட்டது. அங்கு தூங்குறவங்க எல்லாம் பெரியவர்கள் குரல் எழுப்புகிறார்கள், தங்களுடைய ராஜ்யம் நாங்கள் காவலர்களுக்கே உங்க சத்தம் போடுறாங்கள் என்று சும்மா அவரை பற்றி சொல்லுவோமா. சரி, எல்லோரும் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள், அந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன் நிகழ்ச்சி முடியல. எல்லோரும் இணைந்து யாருக்கு என்ன என்ன பாடல, ஒரு பாடல் தாருங்க.
2: பாருப்பையா சும்மா ஒரு பாட்டு கேளுங்க, சும்மா கேளுங்க,
0: சும்மா ஒரு பாட்டு சும்மா பாட்டா, அது சொல்லுகிற பாட்டைக்கா, அது
3: எல்லாம்
0: ஒடுங்க, சும்மா சும்மா தும்புறது இல்லாம குழப்பம் பண்ண போறாங்களே இவங்களே, சும்மா சேனையான தூங்குறாங்க, சும்மா சேனையான தூங்குறாங்க. நிலாக்கா இது உங்களை நகைச்சுவைகளை தந்து சும்மா அவங்களை உசுப்பேத்தி விட்டுருக்கின்றது, தமிழின் தன்மையை எடுத்து காட்டியிருக்கிறார் சும்மா. தங்கே
4: இன்னொரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று, ஜல்வாதி மேடைக்கு ஒரு பாட்டு,
0: அது அடுத்த மயக்க பாட்டு ஐயா, வேண்டாம் ஐயா. ஜவாதி மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு நடத்து ஐயா, தூக்கத்தில்
3: ஐயா சும்மா வர்றீங்க ஐயா,
0: இல்ல அப்படித்தானே அந்த பாடல் பாடல ஐயா, இந்த நேரத்துல பாவம் நாளைக்கு சோறு முடியாது மற்றவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அதுல எந்த பக்கம் கையிருக்கு காலையில தரவில் சூழ்ந்து நேரம். சரி, வேற
4: என்ன
0: பாடல் சொல்லுவாரு,
4: நல்ல
0: பாடம்
4: சொல்லுங்க.
0: இல்ல பாடல் தான் பாடல்கள் அங்க, வேற என்ன தெரியல பாடம், நான் சும்மா வைத்தன்
3: குழந்தைகளை தழுவட்டுமே என்று பாட்டு போடுங்க.
0: ஆமா, தோன்றிட்டான் இப்ப தூக்கம் பெண்களை தழுவட்டு வேண்டும், அங்க அடுத்த வரி என்ன வருது, இல்ல அந்த பாடலை அடுத்த வரி என்ன வரு, அந்த தூக்கம் உன்னை தூக்கம் அமைதியின், அது சும்மா அமைதியே தோன்றுது, தான் தூக்கம் அமைதி வேணும் வேற, அங்க தலைவு வேற, அது அந்த பாடம் என்ன.
2: அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா சேலக்கடை விளம்பரத்துல இந்த சேலை நல்லா இல்ல, இந்த சேலை நல்லா இல்ல ரிஜெக்ட் பண்ற
1: மாதிரி
2: கடைசியா இப்ப சரியான டிசைன் யாரு கொடுக்க போறது?
1: சரியான டிசைனுக்கு ஒரு கதைக்கு ஒருவரின் ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கு உடை உடுத்த வேண்டும், கண்ணுக்கு தெரியாத உடைதான் உடுக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும். அவண்டு அந்த மனைவி உடுத்தால் கண்ணுக்கு அழகா இருக்கணும், அந்த துணி கண்ணுக்கு தெரியப்படாது என்று சொல்லிவிட்டார். எல்லா நெசவாளர்களும் நல்ல நல்ல துணிகள், அழகான துணிகள், பல பல டிசைனில் விரைவில் இந்த நூற்களிலே எல்லாம் நூற்று கொண்டே கொடுக்கும் பொழுது தூக்கி தூக்கி பார்த்தோம், அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே வாழ. அப்ப ஃபாரூக் மாதிரி ஒருவன் இருந்துதான் ஒரு புத்திசாலி. அவன் அப்படி மடிப்பிச்சுதே கையில் ரெண்டு கையிலே நீந்தி கொண்டு போறான், கொண்டு அவருக்கு முன்னாடி அப்படி வைக்கிறான், தூக்கி காடுறான், ஐயா இதை பாருங்க இது முந்தானை, இதை பாருங்கள் இது உள்ளாடை, இதை சுற்றி உடுத்தால் இவ்வளவு அழகா இருக்கும் அவர் ரசிக்கிறார் அரசன். ஆஹா திறம் திறம் இதை சொல்லுங்கள். ஆனா அவன் கொண்டு போயில் வேண்டும், சும்மா கையை கொண்டு வச்சுக்கான, இதுதான் இந்த என்ன கண்ணுக்கு தெரியாதான தேவை எப்படி இருக்கு கேட்டது, நீங்களே ஐயா கண்ணுக்கு தெரியாதது பண்ணுவேன், இதுதான் இந்த ஆடை என்றான்.
5: யாருக்கும் தெரியாது, யாருக்கும் கேட்காத பாட்டு ஒருத்தன் பாடுனா செஞ்சில அது மாதிரியே, யாருக்குமே கேட்காத பாட்டுன்னு சொல்லி கையை மட்டும் ஆட்டுவானே அது
1: மாதிரி. அதே மாதிரி அந்த
5: குடுக்கி கேட்டுச்சா
1: கோமாளி வந்து கோமாளி வந்து அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. கோமாளி இருக்கிறதுனால யாரு இந்த கோமாளிகள், தெனாலிராமன் போன்ற கோமாளிகள், அரசவை கோமாளி,
2: பீர்பால்
1: பீர்பால் பால் போன்றவர்கள், அவர்களை பீர்பால் இஸ்லாமிய இளவர் இருந்தது அராபிக்கதை. அப்ப அவர் வந்து இஸ்லாமிய அரசன் அவருக்கு தூக்கம் வரதில்லை, தூங்கவே முடியவில்லை. உடனே பீர்பாலை அழையுங்கள், அவர் ஏதாவது கதை சொன்னால் கேட்டுக்கொண்டு தூங்கலாம் என்று சொல்லி. அப்ப அவரை அவன் நல்ல தூக்கத்துக்கு போற நேரம் இதை 10 மணிக்கு மேல ஆகிவிட்டது. என்ன அரசருடைய ஆணை வரட்டுமான்னு அங்க சென்று அரசை அழைத்தீர்களா என்னுடையம், எனக்கு தூக்கம் வரவில்லை பீர்பால், ஏதாவது கதை கொண்டு நான் கேட்டுக்கொண்டு தூங்குகிறேன் என்று. அப்ப அவன் உடனே சரியா என்று சொல்லிவிட்டு அவன் நான் சிந்தித்து கூறுகிறேன் என்று சொல்லி போட்டு அப்படியே அவன் தூங்க போயிட்டான். அப்படி இருந்த உடனே வெண்டவாள தூங்குறான். ராசா இவரையே பார்த்து கொண்டிருக்கார், என்ன பீர்பால் என்ன கதை வரவில்லையா, இருங்கள் ஐயா இருங்கள் இருங்கள், கொஞ்ச நேரம் கதை வந்துவிட்டதா, இருங்கள் ஐயா இருங்கள் என்று அவன் தூக்கத்திலே அப்படியே உறங்கிக் கொண்டு போய் என்ன அப்படி கடுமையான கதையை தேடுகிறாய், என்ன இந்த ஆகாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா, ஆகாயத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்கிறது, இந்த நட்சத்திரங்கள் அத்தனையும் விளக்கானால் இதற்கு விடுவதற்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வேண்டும், இதற்கு போடுவ திணிக்கு எத்தனை துணி வேண்டும் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கேன் என்று மீண்டும் அண்ணாந்து
2: பார்த்துட்டு
1: பாடு பாடு பாட்டு என்னண்டு பாடுகிறேன் நல்ல பாட்டு கையாடி கொண்டு வந்தது போல அப்படி பல வீட்டார்கள் சரி பாருங்க. ராஜ்மான் குருங்கள் என்ன பாடல் வேண்டும்?
2: ராஜ்குமார் தூக்கத்துக்கு போய்
1: அரை மணி நேரம் அவர் இன்றைக்கு அப்படியே அவருடைய அவருடைய நெட்வொர்க் இன்றைக்கு முடியும், நாங்கள் ஒன்றும் பேசாம அப்படியே வைத்து விட்டால் நெட்வொர்க் ஓடிக்கொண்டே போகும், ரேடியோ கேட்டு ஓடிக்கொண்டே இருக்கு.
4: அவரு
2: ராஜ்குமார் வச்சு போட்டிடலாம்.
1: என்ன பாடல் கேட்போம்?
4: கலையப்பில் வெள்ளப்படும்.
1: என்ன பாடல்
4: கேட்பேன் சொல்லுங்க.
1: ஒருவருக்கும் பாடல் அப்ப ஒருவருக்கும் அந்த அமெரிக்கா அதாவது
2: ஒரு ஒரு தனுஷ் பாட்டு ஒரு பாட்டு கொடுக்கும்.
1: தனுஷ் பாடல் என்ன பாடலா இருக்கும்? தனுஷ பாடல் என்றால் அவரை அறிமுகப்படுத்தி பிரபல்யப்படுத்த பாடல போடுவா?
2: எது வேணாலும் சரி.
1: என்ன பாட்டு அது? தனுஷ் பாடல் வேற என்ன பாடல் தரவேணும்? அந்த தனுஷோட பாடல் தானே இந்த பாடல் ஒன்று இருக்கிறது. என்ன
5: எங்கேயோ பார்த்த நிமிஷம், அதான் தனுஷ் பாட்டு
1: அதுவா? எங்கேயோ பாட்டு ஞாபகம் எங்கேயோ பாடும், அதாவது அந்த ஐயர் பாடின பாடம் மூக்கால பாடுற பாடம் இல்லையா,
0: அவரு பாட்டு ஒண்ணு மூக்காலே பாடு, அவரும் தமிழை பாடுறாங்க, விருது கொடுக்குறாங்க தமிழே.
6: சேதுமாதா
0: பேசுறான். சேதுமாதா நந்து தேரா
6: வந்துட்டாரு ஊர்ல.
0: வணக்கம் சேதுமாதன்.
6: நன்றி
0: எப்பவோ நீங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு இப்போ உங்க படிப்பு கல்வித்துறை என்ற நிலையில இருக்கின்றது.
6: அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஐயா.
0: பட்டம்
6: பெற்றிருக்கீங்களா?
0: அந்த கல்வி கல்வியினுடைய அடிப்படையில வேலை செய்கிறீர்களா இல்ல வேற துறையிலேயே வேலை செய்கிறீர்களா? பணிபுரியுங்க
6: வேற துறையில.
0: வேற பணிபுரியல. வாழ்க்கையோடு நல்லது. வாழ்த்துக்கள்.
6: இருக்க
0: வேண்டும்.
6: வேற பகல ஓடிட்டு இருக்கீங்க?
0: ஓ தன்ன பாட்டுல ஓடுது. அது சும்மா ஓடிட்டு, அது பாட்டுல சும்மா ஓடிட்டு,
6: நண்பர்களோட
0: என்ன போறீங்களா?
6: அடையெல்லாம்
0: பணி வந்தபோல உழைச்சு இப்ப சும்மா குடுப்பாங்க இல்லையா? எல்லோரும் கலந்து பெறுமா? சரி, குருபாஸ்கருக்கு என்ன பாடல் விருப்பம்
7: ஐயா?
0: அதுல சேது மாதவன்.
7: இப்ப சேது மாதவன் வந்ததுனால சேது மாதவா உன்னை சேர்த்து அமைக்கவன் ஒரு பாடல்.
0: அருமையான
6: பாடல்.
7: இன்னைக்கு சேது மாதவனுக்காக
6: கொடுத்துடலாம்.
0: அதாவது சேது மாதவன் சொல்றது
7: சந்தோஷம் ஐயா. படம் சந்தோஷம்.
0: சந்தோஷம்
7: கடைசி நேரத்தில் சேது மாதவன் வந்து
0: சேது மாதவன் சும்மாவா? சேது மாதவா, சேது மாதவா உன்னை சேர்த்து அணைக்கவா என்ற பாடல்.
7: அணைக்கவா,
0: அன்பு தாய் அன்பு மகனை அணைப்பது போன்ற ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். சேது மாதவன் காலத்தில் தோன்றவில்லையா மகனி? சேது மாதவன்
6: இல்லையா? இப்பதான் பஸ் ஏறி அப்பா பக்கத்து வீட்டுக்கு வந்தேன். சென்னைக்கு.
0: அப்பா சென்னையில இருக்காரா?
6: ஆமாங்க
0: ஐயா. ஆமா, நீங்க அப்ப பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்தீர்களா?
6: முகக்கவசம் தானே?
0: ஆமா. கையில உரை ஓட்டுவீர்களா?
7: அது கிடையாது.
0: அது கிடையாது. கையுக்கு சவுக்காரம் போட்டுவீங்களா?
6: சட்டம் கிடையாது.
0: கையுக்கு சவுக்காரம்
6: போட்டு
0: இந்த மாஸ்க் மட்டும்தான். அது சும்மா தொங்க போட்டு போனாலும் பரவாயில்ல. என்ன காதில் தொங்க
6: போட்டு எதற்கும் பயன் இல்லை.
0: சும்மா உட வேண்டியதுதான். சும்மா சாட்டுக்கு கவனமா இருக்க வேண்டும். சேது மாதவனோட பேசியது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இப்பொழுது நாங்கள் விடைபெற போட்டுக் கொண்டு சேது மாதவனுடைய
7: பாடல் பாடல் சொல்லலையா?
0: யாரு
6: சும்மா வருவானே எங்க ஊருக்கு?
0: சும்மா வருவா? சேது மாதவன் இந்தியாவுக்கு வந்தால் சேது மாதவனை பற்றி அம்மா நிறைய கூறியிருக்கின்றார். அவர் ரசித்து ரசித்து கூறுகிறார் அவனை பற்றி, தன்னுடைய பிள்ளை மாதிரி மகன் என்று. அதனாலே அங்கே வருவதும் நீங்கள் எல்லோரும் உங்களை அவதானிப்பீர்கள், கவனிப்பீர்கள், வரவேற்பீர்கள், அனுசரிப்பீர்கள் என்பது உங்களுக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. ஆனா சேது மாதவன் கேட்டது போல சும்மா வந்துட்டு போகலாம். உங்களுடைய நாகப்பன் ஐயா சொல்லி சும்மா ஏற்றுவாங்களா பிளைட்ல?
1: சரி அவங்க சும்மா ஏற்றினாலும் இந்த கொரோனா
6: எங்களை
1: சரி சும்மா வந்தாலும் ஐயா இந்த கொரோனா எங்களை சும்மா விடுமா சும்மா வந்து சும்மா ஓட்டிக்கிறோம் ஐயா சும்மா வந்துருங்க உங்களுக்கு
6: கூப்பிடுங்க நிகழ்ச்சிக்கு சும்மா வந்துட்டு போ அப்படின்னு
1: சொல்லுங்க வந்து போகுது
6: அதான் வந்துட்டு போதே சும்மா
1: அதுதான் சும்மா போகுது நான் இந்த கொரோனாவுக்குள்ளேயும் வானொலி செய்கிறோம் தானே கொரோனாவுக்குள்ளே இப்ப கொரோனா எங்களோட தானே இருந்தது சீதமாதவன் என்ன பாடல் வெளிவரப்பலாம்னு நினைக்கிறீர்கள் நாளைக்கு
6: சீதமாதவன்
1: அவர் பாடல் தாருங்கள்
6: நண்பர்களோட
1: கேட்கிறார்கள் பல இருக்கு
7: நாம சேதுமாதவனுக்கு என்ன சொல்லணும்னா நாங்க எம்பிஆருக்கு வந்தவங்களும் சும்மா விட மாட்டோம்
1: பாட கொடுத்துதான்
6: பாட்டு
1: போட்டேக்காக ஒரு பாட்டு கொடுத்து
6: இப்ப
1: கேட்டுக்கொண்டு அம்மா கேட்டு புதிய ஹாப்பியா இருப்பா அம்மா நான் சேர்மான
6: என்ன
1: பாடல்
6: நீயே நீயே நானே நீயே அந்த சாங் ஐயா
1: நீயே நீ ராம் துறை படத்து பாடல் இல்லையா நல்ல பாடல் அந்த பாடலை நீங்க நாளைய தினம் கதம்பத்திலே கேட்டு மகிழலாம் இப்பொழுது உங்களுக்காக இந்த சேதுமாதவா என்ற பாடல் எல்லோரும் விருப்பப்படியும் பாருங்கள் சும்மா இந்த சேதுமாதவன் சும்மா அடங்கி விட்டார் பெட்டி போன்பு போல எங்களை பாருக் சும்மா அடங்கி விட்டார் பிள்ளை பாடல்கள் இருந்தவர்
4: என்ன
7: ஆறு கழுது அடங்கிருப்பாது
1: அதுதான் என்ன அதானே குளப்படி சிங்கம் என்ன பேர் குளப்படி சிங்கம்
4: எம்டிஆர் சும்மாவா
1: சும்மாவா எல்லாம் நல்லது இந்த ஐயா அம்மையை கிடை பெறப்போகின்றார்கள் சேதுமாதவன் வாழ்த்துக்கள் ஐயா நாங்கள் இணைந்த நாங்கள் சகோதரி ஹரணி எப்படி இருக்க மற்ற சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் எல்லோரும் நலமா இருக்கிறார்கள் தானே
6: எல்லாம்
1: ஹரணி தன்னுடைய கல்வித்துறையை முடித்து விட்டாரா
6: ஹரணி இப்பதான்
1: இறுதி ஆண்டு வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள் எனக்கு நல்லது
6: இறுதி ஆண்டுல இருக்கிறார் ஐயா அவங்க வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அரசு வேலையில ஒண்ணு ஜாயின்
1: ஆயிருக்காங்க
6: போனபிட் சர்டிபிகேட் வச்சு ஆன்லைன்ல பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை
1: கிடைச்சிருக்கு ஊதியம் கிடைக்கிறதா
6: ஊதியம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
1: ஆமா
6: போக போக ஊதியம் கொடுப்பாங்க டியூஷன் மாதிரி நம்ம சைடு பசங்களுக்கு
1: சும்மா சும்மா இருக்காமல் சும்மா கிடைக்கிற நேரங்களை அதை சுவை வடக்கு செலுத்த வேண்டும் பயன்பட செய்ய வேண்டும் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது யார் முதலில் விடை வருவது இந்த கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது சும்மாக்கு சும்மா விட வேண்டும்
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கலம்பம் நேரலை நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்திருந்த அப்பா சுமன் அவர்களுக்கும் அம்மா மீரா அம்மா அவர்களுக்கும் என்னோடு இணைந்து நேர்வினை சிறப்பித்த ஐயா நாகப்பன் ஐயா ராஜ்குமார் பாஸ்கர் சேதுமாதவன் மற்றும் ஏனைய அன்புறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது பாரம் நன்றி வணக்கம்
1: சும்மா மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள்
4: நன்றி
1: நன்றி சும்மா விடவருங்க மூத்த வரும் இந்த சும்மா என்ன வந்தாலும் எங்களை விட்டு போறதில்ல சும்மா விடை மட்டும்தான் கூறுங்க
7: அடுத்து குரு பாஸ்கர்
1: குரு பாஸ்கர் அவர்களே விடைபெறுங்கள்
6: ஆமையா வீட்டுக்கு வீடு கோணலி பெட்டிகளில் ஆவலுடன் குழுமையில் இருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எனது அன்பு வணக்கம் மூன்றிலிருந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் எம்டிஆர் வானொலி கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களே கதம்பு நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கலந்து கொண்டிருப்பது நமது ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுடன் கலந்துரையாடியது நம்ம வானொலி சொந்தங்கள் நேயர்கள் அல்ல சொந்தங்கள் என்று கூறி விடைபெறுவது, உங்களிடமிருந்து விடைபெறுவது குரு பாஸ்கர், என் பையன் சேது மாதவன். நன்றி ஐயா.
1: இருவருக்கும் சேது சுமா விடைபெற்று விட்டார். கே எஸ் ராஜா அவர்களுடைய ஸ்டைலிலே இந்த அந்த வகையில கே எஸ் ராஜா தெரியும் உங்களுக்கு, இலங்கை வானொலி வார்த்தை வீட்டுக்கு வீடு கூறுவார். வீட்டுக்கு வீடு வானொலி பட்டி
6: வீட்டுக்கு வீடு வானொலி பட்டிகளில் ஆவலுடன் கொள்கை இருக்கும் அனைத்து ரசிகர் பெருமக்கள்
1: வணக்கம் வணக்கம். கே எஸ் கூறுவார். நாங்கள் அவர் இல்லை இப்பொழுது எங்கள் மத்தியிலே இல்லையா?
7: அவர் இப்ப இல்ல இல்ல இல்லையா? அவர் இப்ப இல்ல,
1: அதான் அவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இல்லை, எங்கள் மத்தியிலே இல்லை. அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். வந்த கொலை செய்யப்பட்டவர். நல்லது. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நன்றி பாஸ்கர் உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய விடைபெறுவதற்கும். செய்து மாதவன் உங்களுக்கு நன்றி வணக்கம். அடுத்து
7: வேறு அடுத்து நம்ம தலைவர்
1: தலைவர்
7: அடுத்துனா
1: குறட்டு அந்த மாதிரி இருந்தது.
4: அப்படிங்களா?
1: தலைவருடைய
7: போட்டதான் நினைச்சு போடாம
1: தூங்கிட்டீங்க. ஆமா நன்றி. விடைபெற்று பாருங்கள்.
4: இனிய இரவு வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கதம்ப நேரில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அன்பு உறவுகளுக்கும் அதனை கேட்ட நேயர் சொந்தங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும், குறிப்பாக இதனை நெறிமுறை கொடுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வது. நன்றி வணக்கம்.
1: சும்மா விடைபெற்று சும்மா எங்களை மயக்கி எங்களை அன்பாக்கி விட்ட அன்பு உறவு தலைவர் ராஜ்குமார் அவர்களை சேர்ந்து வாருங்கள். சும்மா சுகமாக சும்மா சுகமாக சும்மா நலமாக சந்தோஷம் சுகமான
4: விட்டு
1: மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
4: நன்றி நன்றி.
1: அடுத்தவர் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் கொண்டு வாருங்கள்.
8: இன்றைய தினம் கடம்பும் நேரல் நிகழ்ச்சியில் முதலில் பொக்கிசம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொள்வதுடன்
1: கூடுதலான புள்ளிகளை பற்றி வைத்த உங்களுக்கும்
8: இறுதியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இது சும்மா வந்து பேசிட்டு போலாமே நினைச்சுதான் வந்தேன். வந்த இடத்துல சும்மாங்கிற வார்த்தையை பத்தி எத்தனை சும்மா
1: கத்துக்கிட்டேன்.
8: சும்மாவே கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அதையும் அதை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் மீராம் அவர்களுக்கும் உனக்கும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்ல இருந்து ஏஆர் நாகப்பன்.
1: நானா வந்து சந்தனம். நன்றி நாகப்பன் அவர்களே. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அதை முற்றுப்புற வைத்து எல்லோருக்கும் விடை கொடுத்து நீங்களும் விடை பெற்று என்னையும் பாதுகாப்பாக பாதுகாப்பு அமைச்சராக
8: ஐயா. இதுல என்னன்னா ஒரு அன்பு உறவு வந்து ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க.
1: அவங்க
8: நாங்க எல்லாரும் தான், நாங்க எல்லாரும் தானே, நாங்களா தானே வந்து அறிஞ்சா எங்கெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்ல. இவரை மட்டும் வரும்போதெல்லாம் தானா வந்து சந்தனம் தானா வந்து சந்தனம் எடுத்து சொல்றாரு.
1: இல்லையா நீங்க வந்து உங்களுக்கு யாரும் அறிமுகப்படுத்தவில்லை மொழியல் தமிழ் வானொலியை. இங்க வருவதற்கு முன் இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பல வானொலிகளை கேட்டு தேர்வு செய்து இந்த வானொலியை கண்டுபிடித்து எப்படி செல்வது என்று நீங்களாகவே தொலைபேசி இலக்கங்களை கண்டுபிடித்து நீங்களாக அழைத்து உங்களுக்கு யாரும் இலக்கம் தரவில்லை, உங்களுக்கு யாரும் பரிந்துரைக்கவில்லை. அதுக்காக மற்றவர்களும் தானா வந்து இருக்கு. ஆனால் நீங்கள் தானா வந்தது மட்டும் இல்லாமல் தவறாமல் வந்து கொண்டிருக்கீங்கள், தொடர்ந்து வந்து கொண்டு இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால் தான் சொல்லுவேன் நான் சந்தோஷத்தினதான் அதை சொல்லுவது. தானாக வந்தவர் மற்றவர்கள் அறிமுகப்படுத்தாமல் நீங்களாக தேடி தெளிவு செய்து இந்த தானொலி உங்களுக்கு ஒத்து வரக்கூடியது பொருத்தப்படக்கூடியது என்று வந்தது மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்வுகளையும் பங்கு பெற்றுகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆக அந்த உடல்நல குறைவு காரணமாக இருந்த காலத்திலும் எங்களுக்கு பதிவிட்டுக் கொண்டிருந்தீர்கள். அதான் உங்களுக்கு பெருமதிப்பு உங்களிலே. அப்படி அன்பு உறவுகள் வருமானம் இல்ல, வராமல் இருப்பதற்கு பல காரணங்களை இருக்கலாம், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டும். சரியா? அப்படி வந்த கிடையாதுதான் நான் சும்மா சொல்ல, நான் கூறும் வார்த்தைகள் ஒருபோதும் சும்மா வராது, காரணத்தோடு அதுக்கு காரணம் இருக்கும். என்ன காரணம்? இப்ப குளப்படி சிங்கம் என்று கூறுகின்றேன், சிங்கம் என்று கூறுகின்ற குளப்படி என்ற ஒரு பொருளை கொண்டு வந்தேன். அதாவது வந்து கேளிக்கையாக இருக்கு, அவரோட வரும்போது உண்மையா என்னோட மகனோட செல்ல அமைக்கிறது போன்ற மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் புண்படுத்தாமல் உள்ளத்தில் ஒன்று மறைக்காமல் சொல்லிக்கொண்டிருக்கின்ற குளப்படிக்காரன் வந்து மறைத்து குளப்படி செய்வதில்லை, குடும்பக்காரங்கள் மறைத்து குடும்பம் செய்வார்கள். குளப்படி என்பது அது அல்ல, அது கேளிக்கையாகத்தான் இருக்கும். அப்படி சொல்லுவதற்கு அர்த்தங்களோட தான் நான் நல்லது அன்பு நாகப்பன் அவர்களை இத்தனை காலமும் பாதுகாப்பு அமைச்சருந்து கூறுவோம். ஒருவரை இருந்து அதை நான் கடையெல்லாம் பூட்டி பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து சரிதானு பார்த்து போறது போன்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் நீங்கள் எனக்கு. அது நகைச்சுவைக்கா, சும்மா கூறுவதுதானே, சும்மா கூறுவதுதானே. நல்லது நாகப்பன் அவர்களை அன்பு உறவுகளை நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்து வானொலியை சிறப்பித்து முடிந்து அந்த அந்த மூளை குழப்பத்தை அந்த மூளையை போட்டு அதற்குள்ளே செலவழித்துக் கொண்டிருந்தோம். கண்டுபிடித்தல், புதிய இடைக்குள்ள சென்று அறிஞர்களை தேடி பிடித்தல், அதை விட்டு விலகி சும்மா ஒரு ரிலாக்ஸ், சும்மா ஒரு அப்படி சொல்லுவாங்க இழைப்பாறுதல் போன்று நகைச்சுவையாக கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தி எங்களை பேசிக் கொண்டிருப்பதற்கு சும்மா அந்த ஒரு வார்த்தை சும்மா வந்து எங்களை இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 30 நிமிடம் அளவில் அளவலாக வைத்திருக்கின்றது அந்த சும்மா என்ற ஒரு பதம். அதற்கு முதற்கண் எனக்கு அதை அனுப்பி வைத்த அன்பு நண்பருக்கு அந்த நீயருக்கு நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். காற்றலையிலே நான் என்னுடைய கடமை என்ன, அவர் அந்த பதிவை சும்மா நாங்கள் பேசிக்கொண்டதுல எத்தனையோ பதிவுகளை பார்த்திருக்கேன், பார்த்த பதிவுகளுக்குள்ள என்னையும் கவர்ந்து உங்களையும் கவர வைத்து எங்களுக்கு நேரத்தையும் போக்கி இருக்குங்க அந்த பதத்தை தந்தது. அதனால் அவருக்கு நன்றி கூறி நாங்கள் சும்மா இருக்காமல் கிடைக்கின்ற பொருட்களில் ஏதோ கருத்துக்கள் இருக்கலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு பிடித்தவற்றை மற்றவரோட கலந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு சும்மா இந்த பதனங்களை சும்மா இருக்கப்படாமல் பல சுவையான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவாக முழுமையாக அலங்கரித்து அனைத்து வந்த உறவுகள் அத்தனை பேரும் அழகாக அலங்கரித்தீர்கள். சும்மா இருக்கவில்லை, வந்து சிந்தித்து அதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி தேட வேண்டியதை தேடி கொண்டு வந்திருந்தீர்கள். அதிலும் அந்த முருகக்கல் என்று நான் தந்துவிட்டு பிந்தி யோசனை, இது இந்தியாவிலே பழக்கம் இல்லையோ இந்த சொல் என்று தெரியல, சில சொற்கள் பேச்சு வழக்கிலே மறைந்து விட்டது அந்த சொற்கள், ஆனால் அது மறையவில்லை என்பதை நிரூபித்து நாகப்பன் அவர்கள் வந்து அதை எடுத்துக் கொடுத்தது அற்புதமாக இருந்தது. அதுபோல மற்ற சொற்களையும் மற்ற உறவுகள் தந்தீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இதேபோன்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது வானிலையில் அதை சும்மா விடாமல் எங்கள் தமிழுக்கு எங்கள் தமிழை நாங்கள் ஒரு அளவு மீட்டு பார்ப்பதற்கு வழி கிடைக்கின்றது என்று இந்த வேலையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த வேலையில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த வேலை போல் இனிவரும் வேலையும் ஒரு நல்ல வேலையாக, சுவையான வேலையாக, ஒரு பொருத்தமான வேலையாக, நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். வரும் பண்டிகைகள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த பயம் பீதி எல்லாம் சென்று துணிவும் நம்பிக்கையும் வைத்து வாழ வேண்டும். அந்த வல்லமையை நோயில்லாத வாழ்வோடு குறைவற்ற செல்வமாக தர வேண்டும். இல்லாமல் இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் விடை கொடுத்து நானும் உங்களிடமிருந்து விடைபெற்று காக்களை நிறைவேற்றி செல்கின்றேன். இன்றைய கடம்ப நிகழ்வு இந்த வேளையில் அன்பு செல்வம் சேது மாதவன் வந்து இணைந்தது, மழலையாக வந்து எங்களோட இணைந்தவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த நினைவாக இந்த பாடலை தந்து காற்றலை நிறைவு பெறுகின்றது. எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
9: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பி விட வேண்டும்.
9: நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

அருமையான பாடல். இன்று கதம்பதன் நிகழ்ச்சியில் தேடல் நிகழ்ச்சி. தேடல் எப்படி என்றால், முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு ஒரு பதில் சொல்லிருங்க. காய்த்த பின்பு பூப்பது எது? காய்த்த பின்பு பூப்பது எது? பழுத்த பின்பு காய்ப்பது எது? இந்த ரெண்டுக்கு நீங்க பதில் சொல்லணும். காய்த்த பின்பு பூப்பது எது? பழுத்த பின்பு காய்ப்பது எது? இதுக்கு பதில் கண்டுபிடிச்சா ஓடிவாங்க.

இந்த பாட்டு போட்டா கணப்புள்ளிகள் கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க. அதான் போட்டு பார்த்தேன்னு பாக்கலாம். சரி, எங்கே காய்த்த பின்பு பூப்பது எது, தழுத்த பின்பு காயாவது எது?

0: யாரும் கண்டுபிடிக்கல, சரியா இருக்கும் யோசிங்க, அது யோசிச்சா அவங்களுக்கு அது தெரிய வரும். அது தெரிஞ்ச ஒன்று தான், எங்கே பார்க்கலாம். அடுத்த வடலூர் ஆனந்தன் வருகிறார், அவரை இணைச்சு கொள்ளலாம். வணக்கம் வடலூர் ஆனந்தன். வணக்கம். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் நான் பேசுறது
1: வணக்கமா? வணக்கம்.
0: என்ன உண்மையிலேயே ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்தோன்னு டீச்சருக்கு பயந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு அன்பும் மரியாதையும் தான். ஆனந்த நலமா இருக்கிறீங்களா? ஆனந்த
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நலமா இருக்கமா?
0: நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது உங்களுக்கு தெரியுதா?
1: ஆமாமா, அது இப்ப காய்த்து பின் பழுப்பது வந்து இரும்புமா?
0: இல்ல, நான் கேட்டது காய்த்த பின்பு பூப்பது என்ன?
1: இது வந்து பழுத்த
0: பின்
1: முந்திரியா இருக்கும், முந்திரியா இருக்கும் நினைக்கிறேன். முந்திரி
0: தானுங்க. பழுத்த பின் காய்ப்பதா?
1: ஆமா ஆமா, முந்திரி அந்த பின் தானே அந்த காய் வரும், அதனால சொன்னேன். அதுவும்
0: தெரியுதுங்களா?
1: ரெண்டு பேத்தப்பா
0: முந்திரி, முந்திரி முந்திரிய நீங்க அந்த பழத்துக்கு கீழே வர்ற இதை
1: சொல்றீங்களா?
0: கொஞ்சம் பாருங்களா, குரு பாஸ்கர் வர கொஞ்சம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க குரு பாஸ்கர், எப்படி இருக்கிறீங்க குரு பாஸ்கர்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க
2: நல்லா இருக்கு.

0: என்ன இது சோகமா சொல்ற மாதிரி கிடக்குது? நீங்க வீட்டுக்கு போறீங்களா எங்க போறீங்க? வேலைக்கு போறீங்களா? அதான்
1: கேட்டேன்.
0: புது ஊருக்கு போறீங்களா? எல்லாம் சக்சஸ் ஆகும். எங்க போறீங்கன்னு என்ன எங்க சரி எங்க பயணம் போற ஊர சொல்லுங்கப்பா கேக்கணுமா? அப்படியா? ஒரு பேக் வச்சிருப்பார். நான் அவரை நான் சரியா சொல்றேன், ஒரு பேக் ஒன்னு வச்சிருப்பாரு பாத்தீங்களா. அவரு சிம்பிளா தான் போவார். ஒரு பேக்
2: கோச்சி டெக்கி போக சமாதானம்.
0: வீட்டுல கோவிச்சா சொல்லுங்க, நாங்க சமாதானப்படுத்துறேன். அது எங்களால முடியும். குரு பாஸ்கர் என்ன உண்மையா? என்னையா
1: போச்சிட்டு போன காலம்
0: அதெல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் எப்படி என்ன அந்த இல்ல முறுக்கு மீசையும் நடக்காத முடியும். என்ன மிடுக்கு நடையும் மிடுக்கு நடையும் சூடான ரத்தம் இருக்கேன் அந்த கோவிச்சு கொண்டு போவீங்க. இப்ப வந்து சொல்லுங்கம்மா. சரி மூன்று அடி அடிச்சுட்டு விடு, நான் இதுக்குள்ள இருக்க
1: எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா.
0: அது சரி, அது சரி சரி. எங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் குரு பாஸ்கர். காய்த்த பின்பு பூப்பது எது, பழுத்த பின்பு காய்ப்பது எது என்று கேட்டிருந்தேன்.
1: சொல்லுங்க. சரியான
0: விடை சொன்னது கேட்டதா உங்களுக்கு ஆனந்த?
2: சொல்ல சொல்லுங்க.
0: எனக்கு எது யானை கத்தனமாய் கேட்டது. நெல்லிக்காய் பழுக்குமா?
1: பழுத்த மாதிரி தான் இருக்கும், ஆனா காய்தான்
0: பழுக்க சொல்றோம் இல்ல நாங்க. அது இல்ல பழுத்த மாதிரி இருக்கு. நெல்லிக்கனி என்று சொல்லுவோம். சரி இப்ப என்ன எப்படி காய்க்கும் அது? சரி பழம் மாதிரி இருக்கும் நெல்லி பழம். பழம் நெல்லி எப்படி காயாகும் அது? ஒரு பாஸ்கீங்க நான் அழ போறேன் நீங்க. சரி சரி இப்ப நாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு சொல்லலாம். ஒன்று ஒன்று தான் நீங்க சொல்லணும். சரியா? ஒன்று ஒன்று தான் சொல்லணும். சரியா? ஒன்று சொல்றேன். பொங்குவது எது? இந்த பொங்குறது எல்லாம் நீங்க ஒன்று ஒன்று சொல்லலாம். பொங்குறது எது?

0: உங்கும் ஆனந்தன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும்
1: அடைஞ்சுக்கிறேன்.
0: எங்க ராஜேந்திரன், வணக்கம். வாங்க ராஜேந்திரன்.
2: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க ராஜேந்திரன்? நீங்க
2: நலமாக இருக்கிறமா?
0: நல்ல பிள்ளைகள், சரியான டைமுக்கு கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறீங்க. நலமா நல்லா
2: இருக்கணும்.
0: எனக்கு என்ன என்ன பிடிக்கும் உங்களை எல்லாரையும், சரியா
2: சொல்லுங்க.
0: கிளாஸ் ரூமுக்கு வரைக்கும் நல்ல நீட்டா வரீங்க, நல்ல நிறைய தலையில எண்ணெய் வச்சு வாரி இழுத்து மழவி இழுத்து நல்ல திருநூறுமோ குறி அப்படியே பட்ட இழுத்து பொட்டு வச்சு வரிஞ்சி கட்டின ஷோர்ட்ஸ், அதாவது அதை எப்படி சொல்றது, வேட்டி கட்டுறது. சின்ன பையங்க வேட்டி கட்டுவாங்களா இல்லையா?
2: இல்ல இப்பதான் வந்துருச்சு. இல்லமா
0: சின்ன சின்ன வேட்டி. அப்ப நீங்க வேட்டி தான் கட்ட போல? சரி சரி, நான் கேட்ட கேள்வி கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
2: காய் வந்து பரங்கிக்காய்.
0: இல்ல தவறு. சரி, இப்ப அடுத்த ஒரு ஒன்று மட்டும் தான் சொல்லணும், டக்கு டக்கு பல சொல்லக்கூடாது. பொங்கு அது ஒன்று சொல்லுங்க. பொங்குறது ஆனந்தன், பொங்கல் பொங்குறது என்று ஒரு ஆள் சொல்லி இருக்கிற, பால் பொங்குறது என்று சொல்லி இருக்கிற, நீங்க என்ன சொல்லப்படுங்க?
2: பொங்கல் வந்து
0: பொங்கும் பொங்கும் ஒன்று சொல்லுங்க. பொங்கும்
2: அது சக்கரை பொங்கல்.
0: இல்ல இல்ல அது பொங்கல் சொல்லியாச்சு. பொங்கல் பொங்கும், பால் பொங்கும், வேற என்ன பொங்கும்?
2: சரிங்களா
0: சொல்லுங்க.
2: வேற என்ன என்ன பொங்கல்? அரிசி ஒலையில போட்டாலே பொங்கிருமா?
0: அரிசி பொங்கும், அதான் பொங்கல் பொங்கும் சொல்லிட்டமே. அரிசிய போட்டு உல பொங்கும், உல பொங்கும் சொல்ல போறீங்களா? உல ஏதோ ஒன்று ஒரு சொல்லி ஒரு புள்ளி எடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, பாவம்
2: மாத்திரம்.
0: உலை பொங்கும். சரி, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நன்றி நன்றி. ரேவதி அம்மா, வாங்க ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்கிற கிளாஸ் ரூமுக்கு. வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க இப்ப இணைஞ்சீங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது மாமா வந்திருக்கிறார். வணக்கம் மாமா, உங்களுக்கும் வணக்கம். எங்கே எல்லாரும் ஓடி வாங்க பாக்கலாம். எங்க ரேவதி அம்மா நீங்களும் ஓடி வாங்க. எங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி, ஒன்றுக்கு பதில் வந்து விட்டது. அதாவது தேங்காய் காயா இருந்து திருவினால் பூவாகும், அது அதைத்தான் நான் சரியா சொல்லிட்டார். அவர் ராஜேந்திரன் கட்டிக்காரன். தேங்காய் அது காயாகி நீங்க துருவி விட்டால் வெள்ள பூவாகும், பூவா வந்துடும். அதைத்தான் இந்த காயாக இருப்பது பூவாகிற மாறது. இப்ப பழமாக இருக்கிறது காயாக மாறுவது எது என்றதை கேட்டிருக்கிறேன். சரி, பொங்கும் ஒன்று ஒரு ஒரு சொல்லு வந்து நீங்க சொல்லிட்டு போகணும். எது பொங்கும்? பால் பொங்கும், பொங்கல் பொங்கும், உலை பொங்கும். அவர் சொல்லி இருக்கிறார் உலை. வேற வந்து சொல்லுங்க பாக்கலாம்.

0: வணக்கம் ரேவதி அம்மா.
1: அம்மா
2: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: அம்மா எப்படி
2: வணக்கம். மீரம்மா
0: வணக்கம்.
2: நல்லா இருக்க மீரம்மா?
0: நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்க குட்டி பையலுங்க? குட்டி பையன்
2: அதோ அவரு, அவரோட வேலையா அவன் பாக்குறான்.
0: சரி ரேவதி அம்மா, நான் கேட்ட கேள்வி கேட்டீங்களா நீங்க?
2: நான் கேட்டிருந்தேன், நடுவுல கொஞ்சம் பீ போயிட்டேன். அதாவது இது சொன்னீங்க, காய் வந்து
0: பூ பழம்.
2: நீங்க இப்ப தேங்காய் சொல்லிட்டீங்க,
0: தேங்காய் காயா?
2: வேற ஒண்ணு இருக்கா? வேற ஒண்ணு இருக்கா?
0: பழமா இருந்து காய்ப்பது எது?
2: பழமா இருந்து காய்ப்பது இதுவா? எலுமிச்சம் பழமா?
0: கெட்டிக்காரி அம்மா, எலுமிச்சம் பழம் ஊறுகாயா வந்துடும் இல்ல? பேந்து அம்மா, அம்மாக்கு ஒரு
2: ஊறுகாய்.
0: சரி அம்மா,
2: ஒண்ணு சொன்ன

0: உண்டு. பொங்கு பொங்கு பொங்குறத நான் சொல்ல சொன்னேன். ஒருத்தர் சொல்லியிருந்தார் பால் பொங்கும், பொங்கல் பொங்கும், உலை பொங்கும். நீங்க ஒன்று சொல்லுங்க. ஒன்று
1: உலை பொங்கும், கடல் கடல்
0: கடல் பொங்கும். எந்த அம்மா கெட்டிக்காரி, கடல் பொங்கும். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்கே ஞானசேரம் அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம் சகோதரி. இரவு இரவு நள்ளிரவு வணக்கம்.
0: ஆஹா, இன்றைக்குதான் அண்ணாட குரல் இந்த காதுக்குள்ள ஒலிக்குது. நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க நலமா இருக்கீங்களா? வேலையில் இருக்கிறீங்க?
2: சிறிது ஓய்வு கிடைத்தது. ஒரு இரண்டு நிமிடம் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன்.
0: சரி அண்ணா, சரி நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கிறது. எங்க தேடுதல்ல நீங்க நீங்க சொல்லுங்க அண்ணா. பொங்குற ஒரு விடயத்தை சொல்லுங்க. பொங்குறது கடல் பொங்கும் அம்மா சொல்லிட்டா, பால் பொங்கும், பொங்கல் பொங்கும், உலை பொங்கும், வேற ஒன்று சொல்லுங்க.
2: எரிமலை பொங்கும்,
0: எரிமலை பொங்கும். நன்றி.
2: பழமாகி ஊறுகாய்,
0: ஊறுகாய் அதை சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க, நான் ஓடி வந்திருக்கேன். சாப்பாடுல வண்டி கட்டி கொடுத்து கொடுத்து வாய் பண்ணி ஊறுகாய். ரெண்டும் ரெண்டும் தெரிஞ்சிருக்கு, தேங்காயும் தெரிஞ்சிருக்கு, ஊறுகாயும் தெரிஞ்சிருக்கு இல்லையா?
2: சரி சகோதரி,
0: நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி சகோதரி, நன்றி நன்றி.
0: எங்க அடுத்த பொங்கும் பொங்கும் சிலவற்றை நீங்க வந்து சொல்லணும். ஒன்றுதான் சொல்லணும். அதாவது ஆனந்தன் பொங்கல் சொன்னார். பொங்கல் ஆனந்தன் வந்து பொங்கல் சொன்னார். பாஸ்கர் வந்து குரு பாஸ்கர் அவர்கள் பால் சொன்னார். ராஜேந்திரன் உலை சொன்னார். ரேவதி அம்மா கடல் சொன்னார். ஞானசேகரம்னா எரிமலை பொங்கும். அது சரி, எரிமலை பொங்கும். வேற என்ன பொங்கும்? எங்க ஓடி வாங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க மாமா?
1: நல்லா இருக்குமா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நல்ல நல்ல சுகமா இருக்கிற மாமா. என்ன சோகமா கலைக்கிற மாதிரி கிடக்கு மாமா? எல்லாரும் இன்றைக்கு சோகமா கலைக்கிற மாதிரி என்ற காதுக்கு கேக்குது. ஏன்
1: காது சரியில்லையா?
0: சரி மாமா, நீங்க சொல்லுங்க. எது பொங்கல்?
1: வைத்தியத்தை பேசுறேன். எல்லாரும் மனுஷன் பொங்கலதான் கஷ்டம்.
0: மனுஷன் எப்படி மாமா பொங்குறவே? மனிதன்
1: மனிதன் பொங்கல கோபத்துல
0: கோபத்தில் பொங்கி எழுவான். அது உண்டு. அது
1: சும்மா போட்டுருக்க. சுண்ணாம்பு பொங்கம்மா.
0: சுண்ணாம்பு பொங்கம் உண்டு.
1: சுண்ணாமா
0: தண்ணீர் ஊத்தினா சுண்ணாம்பு பொங்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஷாவுல் ஹமீத். வாங்க ஷாவுல் வாங்க.
2: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி
2: வச்சேன்.
0: ஒரு லெட்டர் அனுப்பி
2: வச்சேன். கவனிக்கல
0: அதை பத்தி. இதுல அதுக்கு இன்னொன்னு
2: பொங்கும். ஆனா அது வந்து நம்ம யாரையும் பார்க்க முடியாது.
0: இன்னொன்று பொங்கும் பார்க்க முடியாது. அது என்னது?
2: சில சமயங்கள்ல நம்மளுடைய மனது பொங்கி
0: மனம் பொங்கும். மனசு பொங்கும். அது விம்பம் விம்பம் விம்பம் பொங்கும்.
2: உங்களுக்கு
0: பொங்கும் மனசு உடைக்கிறதுக்கு திறந்து பாருங்க. மன்னிச்சு கொள்ளுங்க. அடடா பாருங்க, திறந்து கிழிச்சு பாருங்க. லெட்டர் நீங்க கிழிச்சு பாத்துக்கிறீங்களா? நீங்க
2: இல்ல அப்பெல்லாம் கிழிச்சு தான பாக்குறது.
0: சைட்டால கிழிச்சு எடுப்பாங்க. சரி சரி நல்லது நல்லது ஷாகுல். நன்றி
2: நன்றி நன்றி.
0: எங்கே பொங்கும் சில விடயங்களை வந்து சொல்லுங்க பாக்கலாம். கட்டிக்காரர் வந்தவர்கள் திருப்பி வரலாம். இன்னொரு சொல்லோடு நீங்க வந்து சொன்னா விடுபட்டு இன்னொரு சொல்லோடு நீங்க திரும்ப வந்து சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் விடும். சொல்லுங்க. ஒரு பொங்கல் என்றா ஒரு பொங்கலோடய போயிடாங்க. இப்ப சொல்லி போட்டு விடுபட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் அழைச்சு சொன்னால் இன்னொரு பொங்கலை உங்களுக்கு ஒரு புள்ளி வரும்.

0: பாருங்க, மாமா சுண்ணாம்ப யோசிச்சு கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலேயே அது உண்மையா, சுண்ணாம்புல தண்ணி ஊற்றினால் அப்படியே பொங்கும். அது அது சரியான ஒரு விடைதான். அப்ப அது வந்து ஞாபகமா அதை கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. எங்க பாக்கலாம், வேற பொங்குறதுக்கு ஒன்றும் இல்லையா, யாருமே கண்டுபிடிக்க மாட்டீங்களா வேற பொங்கு பொங்குறது என்ன. நல்ல பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: ரேவதி அம்மா சொல்லுங்க.
1: பொங்கறது பொங்கறது வந்துட்டேன்.
0: என்னோட பொங்கல்
1: சொல்றதுக்கு
0: சொல்லுங்க. எங்க ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன் வணக்கம்
2: வணக்கம்.
0: என்ன பொங்க?
2: பீர் பொங்குமா?
0: பீர் பொங்குமா? வணக்கம் சாந்தியம்மா. சாந்தியம்மா வணக்கம். வணக்கம் சாந்தியம்மா. இந்த ராஜேந்திரனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. என்னைய கிரியளிக்க வச்சுட்டாரோன்ற சொல்லி என்னது பொங்குறது என்னன்னு கேட்டா இப்ப வந்து சொல்றாரு பியர் பொங்குமா பியர்.
3: அப்படி பார்த்தா கூடதான் பொங்கும்.
0: அதான் அது சொல்லியாச்சு, அது உலா பொங்கும் சொல்லியாச்சு.
3: பொங்குமா இது கடல்
0: கடல் பொங்கியாச்சு
3: பொங்கியாச்சு. கண்ணு கூட தான் பொங்கும்.
0: கண்ணு எப்படி பொங்கும்?
3: இந்த பூல வரன்னு சொல்லுவாங்க கண்ணு பொங்கி போச்சு.
0: கண்ணு
3: ஹீட் ஆயி
0: சொல்லுவாங்க. இல்ல சில நேரம் அந்த கண் வருத்தம் வந்தால் பொங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கண் பொங்குற போடலாம். ஆனா அவ பியர் பொங்குறதும் சரிதானே. அப்ப நீங்க அவ கண் பொங்குனா அது உண்மைதானே சாந்தியம்மா? ஓமா பியர் பொங்குறது. அப்ப சோடாவும் பொங்குனா? சோடா அந்த பொங்கலுக்கு நாங்க
3: கெமிக்கல்
0: கெமிக்கல் கொக்கோ கோலா பொங்கும் இல்லையா? நன்றி நன்றி நன்றி. அப்ப இங்க விடுபட்டு கொண்டு ஓடி வாங்கணும். அடுத்த பொங்கல விடுபட்டு அடுத்த சொல்லணும் ஓடி வரலாம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
3: பொங்கும் தமிழோ செய்வாங்களே அப்படின்னு.
0: பொங்கும் கடல் ஓசை. அது தமிழ் ஓசை இல்ல,
3: கடல் ஓசையா? கடல் ஓசை அந்த பாட்டு,
0: அது கடலை தான் குறிக்குது. பொங்கும் கடல் ஓசை. நன்றி அம்மா, பொங்கலோட ஓடி வராங்க பாப்போம். நன்றி நன்றி. வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா மாமா
4: சொல்லு என்ன என்ன கட்டில வடை வடையப்பட்ட என்ன
0: யோசிச்சு வந்துருச்சாரு பாருங்க பியர் பொங்குறத. அப்பா ஆராய்ச்சி கண்டுபிடிங்க இந்த இந்த பொங்கலுக்கு பிறகு உயர்வு கொண்டு வரப்போகுது.

0: இந்த பாட்டை ஒரு கேளுங்க.
1: லுங்கிய ஏத்தி கட்டி நடக்கையில,
0: அது எப்படி? லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கல்லா நடக்கிறதா பாருங்க எப்படி. எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கீங்க நீங்க? அதை ஏத்தி கட்டினா தான் லோக்கலா நடக்கலாம். அதை நீட்டா விட்டுக்கொண்டு நடக்க முடியாது. லுங்கிய காலை மூடிக்கணும், கால் தெரியத்தான் லோக்கலா நடக்கலாம். எப்படி இருக்கு பாட்டு, சூப்பர்.

வச்சு கொண்டு பொங்குறத விட்டுட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. இவ்வளவுதானா பொங்கும்? இல்ல, பெரிய நல்ல ஒரு கருங்காலி உருட்டு கட்டையை ஒன்று எடுத்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அப்படி புட்டிச்சு வச்சு ஒரு அடி போட்டா அந்த உருட்டு கட்டையால தேகம் பொங்கும், அந்த இடம் பொங்கும். பொங்குமா பொங்காதா அதை யோசிச்சு பாருங்க.

0: ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன்
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: இப்ப என்ன பொங்க போது பியருக்கு பிறகு சொல்லுங்க.
1: இட்லி மாவுமா.
0: இட்லி பொங்கம் குஷ்பு போல சூப்பர். மாவு மாவு பொங்குறது நன்றி.

0: நேரம் சரியாக 11:06 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:36. வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க வேற என்ன பொங்கிருச்சு?
1: ரசம் குழம்பு.
0: ரசம் பொங்கும், ரசம் பொங்கும், குழம்பு பொங்கும், ரசம் பொங்கும், எல்லாத்தையும் பொங்குறது சொல்ல போறீங்க நீங்க புள்ளி எடுக்கிறதுக்காகவே. சூப்பர். இப்ப நீங்க பொங்குறதுலேருந்து நான் வேற ரவுண்டுக்கு போகலாம். சரி, உங்களுக்கு ஒரு புள்ளிய போடலாம். ரசம் குழம்பு பொங்குறதுக்கு ஒரு புள்ளிய போடலாம். ராஜேந்திர பாவம் ஓடி வந்துருக்கீங்கல்ல. இதெல்லாம் பொங்கும் பாப்போம் எத்தனை தினம் கண்டுபிடி. சரி, வீசுறது ஒன்று சொல்லுங்க. வீசுறது, வீசுவது ஒன்று ஒன்று சொல்லுங்க. வீசுறது,
1: காற்று
0: வீசு. நன்றி நன்றி நன்றி நன்றி. ராஜேந்திரனுக்கு ஒன்று. எங்க காற்று வீசம், காற்று வீசம் எங்கே பார்க்கலாம்? காற்று வீசம் எங்கே?

0: வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம் குரு பாஸ்கர்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, எது வீசும்? வீசுவதில் ஒன்று சொல்லுங்க. வீசும், வீசும். பொங்குறது உங்கதான் சொல்லிருக்கீங்க. சரி, பொங்குறது வேற இருக்கு அவங்கள்ட்ட?
1: சோப்பு நுர பொங்குமா?
0: நுரை பொங்கும். சரி சரி சரி, வீசுறது சொல்லுங்க. வீசுறது, வீசுறது
1: காத்து.
0: காத்து சொல்லிட்ட, காற்று வீசுறது சொல்லி.
1: புயல்,
0: சென்ட்ரல் புயல் ஒன்று சொல்லணும். புயல் வீசம், காற்று புயல் எல்லாம் ஒன்றுதான், பரவாயில்ல. புயல் வீசம். நன்றி நன்றி நன்றி. ஒன்று ஒன்று சொல்லணும். எங்கே வாங்க, யார் வர போறீங்க? எங்க வீசுறதுல வந்து சொல்லுங்க பாக்கலாம். வீசுவது எது அதுங்களை சொல்லுங்க. நிறைய இருக்கு வீசுறது.

வீசுறது வீசுறது ஓடி வாங்க காற்று வீசும் அவர் சொன்னார் புயல் வீசும் என்று சொல்லியிருக்கிற வேற வீசுறது இதுக்கே நிறைய ஓடி வாங்கும் வீசுறது சொல்லுங்க பாப்போம் என்ன என்ன வீசும் என்ன என்ன வீசலாம் என்ன என்ன வீசும் அங்கே

0: வணக்கம் சாந்தி அம்மா.
1: அம்மா
0: சொல்லுங்க, வீசுறது ஒன்று சொல்லுங்க.
1: வலை வீசு,
0: வலை வீசுறது. சரி, நன்றி நன்றி நன்றி. அங்க தொடர நிக்கிறான். நன்றி. வலை வீசுறது, வலை கடல்ல அல்ல ஆற்றில வலை வீசுறது சாந்தியம்மாக்கு உண்டு. எங்கே உண்டு சாந்தியம்மாக்கு வீசுறது உண்டு சொல்லிருக்கிறான். எங்க ஓடி வாங்க. எங்க கடலூர் ஆனந்தன் சொல்லுங்க, என்ன வீசுறது ஆனந்தன்? ஆனந்தன் உங்களுக்கு என்ன இணைப்பு வரையல? ஆனந்தன் எங்க? ஆனந்தன் ஆனந்த இணைப்புக்கு வாங்க. ஆனந்தன் வந்தீங்க, அது சரியா எடுக்கப்பட்ட எல்லாம் ஓடி வழங்க. வணக்கம் பாரூக். பாரூக் வணக்கம். பாரூக் வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம். நலம் நலமறி ஆகும்.
0: கடை கூட்டிச்சிங்கம்மா?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல, உங்களோட புண்ணியத்தில நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்க
2: எடுக்கிறது
0: வீசலாம் ஐயா. எங்க
2: என்னது
0: என்ன? பூலிகட்டை. பூலிகட்டை வீசலாம். அது இதுல வர, அது உள்ளுக்க நடக்கிறது. ஆனா உண்டு வீட்டுல இருக்கிற சமைக்கிற இடத்துல இருந்து வீசுற உண்டு இருக்கு. எங்க சொல்லுங்க. வணக்கம் சாவல். சாவல் வணக்கம். சாவல் இது பாருக்
2: சொல்றேன்.
0: இல்ல இல்ல, ஒரு வணக்கம் சொல்லிட்டு போங்க.
3: வணக்கம் சொல்லுங்க. நல்லா
2: இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும்.
0: அவர் வீசுறது மனைவி. மனைவி சமைக்கும் போது கிச்சன்ல இருக்கிற எல்லாம் தனக்கு கோவம் வந்தா வீசுவாவா? இத எப்படி எடுக்கிறது வீசுறது?
3: அது நானா? அதான் சொல்லுவேன், இந்த வரதராஜர் வந்து சொல்லுவாப்ல இல்ல, வந்து நான் இது போட்டுட்டேன் அது வீசலாம் இது வீசலாம் வீசலாம் அதெல்லாம் சொல்லலாம்.
0: ஆனந்தன் உங்களோட வீட்லயும் வீசுவாங்களா கிச்சன்ல இருந்து?
3: சொன்ன
0: பூரி கட்டை வர மாட்டு, அதான் வீசுவாங்க.
3: பொங்குறதுக்கு வந்து சந்தன சொன்னாரு. என்ன சொன்னாரு
0: அவர்? வந்து சுண்ணாம்பு பொங்கும் சொன்னாரு மாமா.
3: ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அவரு
0: தெரியல ஏனையா, தண்ணி அதுக்குள்ள ஊத்தினா பொங்கும் சுண்ணாம்பு.
3: ஏன்னா அவர் கடையில அது அது பாத்துட்டு பாருல, அதனால
0: சுண்ணாம்பு டப்பாவில தண்ணிய விட்டு விட்டு அத கொஞ்சம் ஈரணிப்பா வச்சுக்கலாமே அது பொங்க. உருட்டுக்கட்டையால வீசுறது அது வேற, இந்த சமையல் அறைக்குள்ள ஒன்று இருக்கு வீசுறதுக்கு, வீசுற பொருள் ஒன்று
2: இருக்கு. வாசம் வாசம்
0: வாசம் வீசம் கட்டிக்கார பாத்தீங்களா? ஆனந்தன் கண்டுபிடிச்சிட்டார். வாசம் வீசம் ரெண்டு புள்ளியெல்லாம் இன்னொன்று இருக்கு ஷாவுல். இது சமையல் கட்டில இருந்து வீசுறது ஒரு பொருள் உண்டு. ஒரு பொருள்
3: உண்டு
0: துர்நாட்டம் வீசம். அது சரி ஷாவுலுக்கு உண்டு. நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: அது மீன் மார்க்கெட் போட்டா மீன் அந்த இது வாசு வீசும். நிறைய வீசுறது இருக்கு.
0: மீன் வாடை வீசும் நாங்க சொல்லுவோம். நீங்க
3: சரி, பூ வாடை வீசும்.
0: பூ பூ நீங்க உண்டோட சரி. நீங்க நன்றி வணக்கம்.
3: சரி ஓகே ஓகே.
0: வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன்
4: வணக்கம்.
0: என்ன வீசம்?
1: வாசனை வீசம். வாசனை வீசம்,
0: வாசனை வீசம், வாசனை எல்லாம் வீசம். அதான் அவர் சொன்னார் பூவாடை வீசம் சொன்னார். பரவாயில்ல, உங்களுக்கு கொண்ட போட்டலாம். நன்றி நன்றி நன்றி. எங்க ஓடி வாங்க. என்ன எல்லாரும் ராஜ்குமார காணியில வீசுறதுக்கெல்லாம் எங்க போயிட்டாரு?

நம்ம வீசுறது நிறைய இருக்கிறது. மக்களே சில விடயங்களை வீசுவார்கள். என்ன என்ன சொல்லலாம் வந்து நீங்க வீசுற இதுகள் இருக்கிறது எங்க, அது வாயில எனக்கு வர பாக்குறது எங்க, ஓடிவாங்க. வீசுறது நிறைய இருக்கிறது. வீசுறது வீசுற பொருள் இந்த சொல்லுல நீங்க எத்தனையோ பொருட்களை இணைக்கலாம். எங்க ஓடிவாங்க வீசுறது எங்கே சாந்தியமாக தெரியணுமே.

0: வெப்பமான நாட்களில் நீங்கள் ஒன்றை வீசுவீங்க, வடிவா யோசிங்க.
1: மூணா ஜாமம் வீணா போகும் முழுதா போதிக்கவா?
0: எல்லாரும் உடனா வந்ததுனால அதை மாந்துட்டீங்க, அந்த வீசுறத.

0: எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒன்றை வீசுவார்கள் படங்கள்ல. எத்தனையே நான் சொல்றேன், நீங்க யாருக்குமே அது விளங்குதில்ல. வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க வீசுறது.
1: என்ன
0: வீசும் முதல் ஒன்று சொல்லுங்க. விசிறு சொல்லியாச்சு, அதை என்ன முதல் சொன்னீங்க? விசிறி விசிறி, அதான் விசிறின்னு சொல்லிட்டேன்னே. அவங்க வேற வேற எம்ஜி ராமச்சந்திரன் படங்கள்ல வீசுவார் என்ன உண்டு?
1: விசில் வீசுவாரா? என்ன எம்ஜி ராமச்சந்திரன்
0: வீசி வீசி தண்டை பிடிப்பார் அந்த
1: வால் வீசியா?
0: வால் வீசுவார் நல்லா. நீங்க விசில் விசில் அப்படியே வீசுறதற்க சொல்லுங்க.
1: கையில வச்சிருந்தா தூக்கி அடிச்சோம்னா விசி வீசி எரியல.
0: நன்றி நன்றி நன்றி. எங்க வணக்கம் ஜெகவர் சாதிகண்ணா அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா.
0: நீங்க என்ன
1: வீசுறது? விசிறி தான்.
0: விசிறி, அது அது சரி. வீசுறது வேற என்னன்னு சொல்லுங்க. நீங்க
1: வீசுறது காற்று.
0: காற்று சொல்லியாச்சு.
1: நறுமணம்.
0: நறுமணம் வீசியாச்சு. அது பூமணம். சரி, எதுக்கு உங்களுக்கு ஒன்று போடலாம். நறுமணம் என்ற சொல்லு அது வர இல்ல. வீசும் வேற சொல்லுங்க பாப்பா. இன்னொரு உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம். என்னண்டு வீசுறது? வாடைக்காட்டு வீசும். அதான சொல்லிட்டாங்க, காட்டு வீசும்ன்றதுக்குள்ள வந்துட்டு, புயல் வீசும் அது வந்துட்டு. அதாவது எல்லாரும் வீட்டுல நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாம் வேலை முடியும் போது ஒன்றை வீசுவீங்க நீங்க.
1: குப்பை குப்பை
0: குப்பை வீசுறது கெட்டிக்கா கெட்டிக்கார. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி
1: நன்றி
0: நன்றி. பாத்தீங்களா, குப்பை வீசாம இருக்கிறீங்க பாருங்க இவ்வளவு நேரம் எல்லாரும்.

0: கேட்டு
1: குப்பை வீசாம இருக்கிறீங்க பாருங்க.
2: Oh, get it, teeny, go, let's try that. Joke it, joke it.

0: அவர் சொல்லுங்க வீசுறதுண்டு. எங்கே
1: அள்ளி அள்ளி வீசுதடி அன்பை மட்டும் இந்த நிலா
0: நிலா கெட்டிக்காரன் நிலா வீசும் தன் ஒளியை வீசும் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கொஞ்சம் யார சொல்லி கொடுத்துட்டாங்க போனேன் யார சொல்லி தந்தாங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வீசுறது

0: சரி, இப்ப வீசுறது எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது, கொண்டு வாரீங்க இல்ல, கணக்கு இருக்கு, வீசுறது நிறைய இருக்குது. நீங்க என்ன யோசிச்சு கொண்டு போனா, அரசியல்வாதிகள் மேடையில இருந்து வீசுவாங்க, உண்டு, அதை நீங்க சொல்ல இல்ல. மற்றது உண்மையிலேயே வாழ்றதுக்கு தேவையான ஒரு விடயத்தை நிறைய இருந்தால் அள்ளி வீசுவோம், அது என்னன்னு நீங்க சொல்ல இல்ல, உண்டு. மற்றது இப்ப எனக்கும் ஷாவுலுக்கும் சண்டை வந்தா நான் கோபத்துல ஒரு இடத்துல நின்றா அதுல என்ன எந்த ஒரு ஒரு என்ன ஒரு பொருள் அதை அள்ளி வீசுவேன், அதை என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கெட்டி கரங்க மாமா வர கண்டுபிடிச்சிட்டாரு. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
1: வணக்கம்மா. சாம்பிராணி வாசம் வீசும்மா.
0: சாம்பிராணி
1: சோப்பு வாசம் வீசும்.
0: மாமா கொண்டு சரி மாமா நான் ஒன்று சொல்றேன், கண்டுபிடிங்க பாப்போம். சாவுலுக்கும் எனக்கும் சண்டை வந்தா, அதாவது ஒரு ஒரு வெளியிடத்துல, வீட்டுக்குள்ள இல்ல, வெளியிடத்துக்குல எனக்கும் சாவுலுக்கும் சரியான சண்டை வந்தா நான் ஒன்றை எடுத்து சாவுலுக்கும் வீசுவேன், அது என்ன? அது என்ன? அத கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க கட்டிக்கா. வெளியிடத்துல, அதாவது வீட்டுக்குள்ள இல்லையா, வெளி ஒரு ஒரு
1: அங்க என்ன கிடக்குதோ அதுதான் வீசணும். இப்போ மாதிரி சொல்லுவேன் தாக்கா, உங்க இடத்துல பனி கட்டி தான் நிறைய கிடக்கு.
0: இங்க இல்ல மாமா, இப்ப இப்ப இல்ல. சரி, நீங்க இந்தியால சொல்லுங்களேன். இந்தியால
1: இந்தியா தான் டக்குன்னு வீசுறதா கல்லுதான்.
0: இத வீசிட்டு தப்பி ஓடிடுவாங்க மாமா. இத வீசுனா அங்க அடிக்க மாறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்க. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம் சொல்லுங்க. ராஜேந்திரன்
2: வணக்கம்.
0: உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்
3: இல்ல, அதான் அரசியல்வாதி வந்து மேடையில பேசிட்டு இருக்கும் போது கீழே நின்றுட்டு இருப்போம், சில பேர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, செருப்பு எடுத்து வீசுறாங்க.
0: சரி, அதுவும் ஒரு வீசுதான். ஐயா அரசியல்வாதி எங்களுக்கு பேசுறது வர போறாங்க. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, இந்தியாவில் இங்க என்ன மாமா சொல்றாரு, பனி எடுத்து வீசுறாண்டு, பனிக்கல்லு இல்ல, அங்க இந்தியாவில சண்டை வந்துருச்சு, சரியா, வெளியிடத்துல வீட்டுக்குள்ள இல்ல, சண்டை வந்தா நான் ஒன்றை எடுத்து வீசுவேன், அதுக்கு பிறகு உங்களால ஒன்னும் செய்யல, அது திண்டாடுவீங்க, அது என்னது?
3: அதே அவருக்கு அவரு அவரு அந்த அந்த இதுல கழிச்சிட்டு போயிட்டு அங்க எடுத்து வீசிடுவாரு.
0: என்னத்த என்னத்த
3: உங்களை தூக்கி வீசிடுவாரு?
0: என்ன தூக்கி வீசுறது?
3: வீசிடுவாரு
0: கடல்ல வீசுறது இல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஒரு இதை எடுத்து வீசுவேன், வீசினா அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது.
3: சாமரமா? சாமரமா?
0: சாமரம் சாமரம் வீசுறது உங்களுக்கு கொண்டு போடுறேன்னா சாவுளுக்கு சாமரம் வீசலாம். அரசனுக்கு
2: மண்ணை வீசுறது
0: அந்த சொல்லிபட இருப்பாங்க, மண்ணை
3: அது மண்ணி வீசுறது, மண்ணி தூத்துறது,
0: அது வீசலாம் வீசலாம் வீசலாம், அதுக்கு பிறகு சாவுலுங்க என்னது வீசுறது கண்ணுக்குள்ள மண்ணி வீசுறது. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க இப்படி எல்லாம் நினைப்பு இருக்குது பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஷாவளுக்கு நன்றி. எங்க சாந்தி அம்மா ஓடிவாங்க, ஓடி ஓடி வந்தீங்க, ஓடியாங்க ஓடியாங்க, என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க? ஜெவ சாந்திக்கு அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்.
1: என்னம்மா வணக்கம், என்னம்மா ஷாவளுக்கு சண்டை வர போகுது? அப்படி சண்டை வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கையில கிடைச்சது மண்ணு தான் வீசி,
0: மண்ணு மண்ணு அது
1: சொல்லிட்டா அதையே தவிர்க்க, நீங்க தப்பிச்சு போனாக்கா மேலாப்படி வலி வீசிங்க.
0: பயத்துல அங்கால பேச்சு வரையல, பேச்சு வரையல, ஆஹா பாருங்க பாருங்க போயிட்டார்.
1: மன்னிச்சு
0: பாத்தீங்களா, அது உண்மைதான். நல்லதண்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் குருபாஸ்கர், வணக்கம் குருபாஸ்கர், வணக்கம் ஐயா குருபாஸ்கர்,
2: வணக்கம் மீராமா,
0: வணக்கம் சாந்தியம்மா.
2: என்ன மீராமா, வீசும் வீசும் கேட்டுட்டு இருந்தீங்களே,
0: சொல்லுங்க உங்களோட வீசும் எல்லாத்தையும்.
2: கண்ணுல மொழப்படி கூட வீசலாம்,
0: அது சொல்லிட்டாங்க. கண்ணுல வீசியாச்சு, வேற என்ன வீச போறீங்க சாந்தியம்மா? ஒரு புள்ளி போடுறேன்னா ஒரு வீசும் சொல்லுங்க. என்ன ரெண்டு ரெண்டு புள்ளி ஒண்ணுக்கிறீங்க சாந்தியம்மா, நீங்க என்ன?
2: மனம் வீசும், மனம் வீசும் சொல்லிட்டாங்களா?
0: மனம் வீசும் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க மனம் வீசும். வேற வீசும் வீசும்
2: கை வீசம்மா,
0: கை வீசுறது கட்டிக்காரி, கை வீசுறது கட்டிக்காரி, உண்மையா கட்டிக்காரி. அதான் யோசிச்சுதான், யாரு இது கை வீசம்மா, கை வீசு கடைக்கு போகலாம், கடைக்கு முடகாப்படியும் மண்ணும் போடுறது மட்டும் வீசுறது சொல்றாங்களே, இந்த கை வீசு. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடடா.

0: வணக்கம் ஷியாமலாமா.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலாமா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: அரசியல் வழியில வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க.
0: என்ன வாக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் உங்களுக்கு? உண்மை அதுவும் எனக்கு ஞாபகத்துல இருந்தது. நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நீங்க அரசியல் இருக்கிறீங்களாங்க? இருக்கிறீங்களா?
1: ஓட்டு போட நீங்க தயாரா நினைக்கலாம்.
0: உண்மை நான் தயாரா இருந்தாலும் நில்லுங்க. அந்த அள்ளி வீசுறத பாப்போம் இருக்கா. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டு போறாங்க, அரசியல் இடையில பேசுங்க சிறப்பான
1: வீசுவாங்க.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. முன்னு உணஞ்சு கொள்ளுங்க. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் என்ன வீச போறீங்க? என்ன வீச
1: வீசுவது?
0: அடி வீசுறதா? வீசி அடிக்கிறது அத சொல்றீங்களா? வீசி அடிடா, வீசி அடியடா, அடிக்கடா, வீசி அடியடான்னு சொல்றது. இதெல்லாம் இதெல்லாம் நான் இந்த இதுல போட வேண்டி இருக்குது. இது என்ன சேர்ந்து தெரியல, அதை ஒன்ற போட்டுடலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று வீசுவது, அதை கண்டுபிடிங்க பாக்கலாம். சரி, அடுத்து சொல்லு, அடுத்து என்ன ஒன்றுக்கு போகலாம். இப்ப பொங்குறது வீசுவது சொல்லிவிட்டோம், வீசுறது பொங்குறது எடுத்து வந்துட்டோம். இப்ப வந்து முட்டுவது என்ன? என்ன முட்டும்? முட்டுறது தெரியும் தானே? முட்டுறது தெரியும் தானே உங்களுக்கு? எங்க பாப்போம் முட்டுறது என்னன்னு பாப்போம். இந்த சொல்லுக்கு நீங்க என்ன தேலாம் சொல்ல போறீங்கன்னு பாப்போம். முட்டுவது என்ன? வணக்கம் வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா, நான் வீசி கொண்டிருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் வீசிட்டே இருக்கேன் மேடம், காத்து வீசிட்டு இருக்கிறேன்.
0: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க, ஒப்பத்துக்கு வீசுறீங்க. நீங்க என்ன ஒரு வீசு வீசு சொல்லி சொல்லுங்க. ஒரு வீசுறது
2: அதாவது என்னன்னா, அதாவது காதல் கிட்ட காதலன் அள்ளி வீசுறது பொய்களா? நீ அழகா இருக்கிற
0: காதல் வார்த்தைகளை அள்ளி வீசுறீங்க பாருங்க.
2: அள்ளி வீசு
0: அவன் அவனுக்கு அவன் தடவல. அவன் அவனுக்கு அவன் தகவல பாருங்க, வீசுறாரு அடையப்பா. காதல் காதல் வார்த்தைகளை அள்ளி வீசுறது.
2: காதல் வார்த்தைகளை அள்ளி வீசுறது.
0: இன்னொன்று வீசுவாங்க காதல்ல, முதல்ல வீசுறது அதுதான். என்ன?
2: பார்வை.
0: பார்வையால வீசுறது, கண் பார்வையால. இப்ப எல்லாரும் அவையவையிலே திரும்பி திரும்பி பார்க்க போறோம். நன்றி நன்றி நல்லது, நன்றி நன்றி கண்ணன். சரி, இன்னொன்று இதுக்கு சொல்லிட்டு போங்க, முட்டுறது ஒன்று சொல்லிட்டு போங்க. ஒன்றுதான் சொல்லணும், முட்டுறது.
2: முட்டது மாடுதான்.
0: மாடு, அது உங்களுக்கு தெரிஞ்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க டக்குன்னு சொன்னாருங்க மாடு. சரி பாக்கலாம், முட்டுறது சொல்லுங்க பாக்கலாம். கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். ராஜேந்திரன் முட்டுறது ஒன்று சொல்லுங்க. முட்டுறது
1: முட்டுறது சண்டை வந்தா முட்டுறதுமா ஆடு மாடு முட்டுமா?
0: அது சொல்லிட்டார், மாடு முட்டுறது. அதுக்காண்டி நீ ஆடு முட்டுறது மாடு முட்டுறது
1: ரெண்டு
0: ஒன்றுதான்.
1: மாடு முட்டு அடுத்து வந்து முட்டுறது வந்து சண்டை வந்தா முட்டு.
0: எனக்கு ஏதோ மனைவி முட்டுறது. கோபம் வந்த முட்டுறது ஓடி வாங்க. யாரு கட்டிக்காரன்னு பாப்பா? முட்டுற முட்டுற விஷயங்களை சொல்லுங்க பாப்பா. எது எது முட்டும் எங்க பாப்பா? நிறைய இருக்கிறதே, அங்க ஓடி வாங்க பாப்பா. முட்டுறது எது? முட்டுவது எது?

0: ஆறு முகந்தா கைய
1: முட்டுறது கேட்டா யாருமே வராம விட்டுட்டீங்க. முட்டுறது மாடு முட்டும், வேற என்ன என்னெல்லாம் முட்டும், என்ன எல்லாம் முட்டுனா எத்தனை உயிரே போகும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல முட்டுறது என்ன, வேற என்ன முட்டும், முட்டுறது சொல்லுங்க பாக்கலாம். முட்டுறது ஒரு முட்டுறதுல உங்களுக்கு எதுவுமே புலப்படை இல்லையா? எங்க பாப்போம் இவர் அதிகமா முட்டி இருக்கிறார். வாங்க கண்ணன் வாங்க, முட்டுறது ஒன்று சொல்லுங்க.
2: முட்டுங்க
1: போறீங்க அது முட்டும் இல்ல.
2: வண்டி கார் முட்டும், ஆக்சிடென்ட் ஆகுறது கார் முட்டும்,
1: வண்டி முட்டும், வண்டி முட்டும்,
2: தெரியாது மேடம்.
1: பள்ளிக்கூடத்திலே
2: படுத்து தூங்கிட்டாரு, அங்கிருந்து போக மாட்டேங்குது. அவர் அவரு அங்கேயே இருக்கிறார், குடியிருக்கிறார் அங்கேயே. இப்ப
1: இல்ல இரவு பகலா, இரவு பகலா பார்த்தாலும் ஸ்கூல்ல ஏதாவது பிளாக் போர்டுல எழுதி கொண்டுதான்
2: இருக்கிறாரு. அவர் உள்ளுக்குள்ளே இருக்க.
1: நீங்க பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா ஆனந்தன்? நீங்க நீங்க இந்த கேள்வி கேட்கல. அவர் சொல்றாரு காதலையும் காதலையும் நடந்து போயிக்கல, முட்டி முட்டி போறதா. இது சாவலுக்கு தான் தெரியும். இது இது
2: சாவல்
3: அப்போ வந்து பேசும்போது காது குடுத்துக்கிட்டாலும் முட்டிக்கிறாங்களா? என்ன சொல்றீங்க, ரகசியமா பேசுறீங்க.
1: இல்ல என்னத்துக்கு முட்டுறாங்க? அதான் நடந்து செல்லும் போது முட்டுறாங்களா? இது தேவையாது. இருக்கும் போது இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி வந்து முட்டலாம். இது நடக்கும் போது முட்டி அவனது ஒரு முட்டி விழுகிறதுக்கா? இது இது சாப்பிட்டு தான் கேக்குறேன். நீங்களும் நானும் சின்ன பிள்ளை வடலாம்.

0: பந்தல் இருக்கீங்களா, காய்கறி பந்தலுக்கு முட்டு கொடுப்பாங்க,
1: அது முட்டு அது முட்டு
0: முட்டு
1: அது முட்டு குடுக்கறது முட்டுறேல
0: முட்டு
1: இது முட்டுறது முட்டி முட்டி முட்டி முட்டிட்டு
0: தண்டை சண்டை கோழி வந்து வந்து முட்டிக்கொள்ளலாம், அதுவும் சொல்லலாம்
1: முட்டி கொள்ளலாம். சரி, அது
0: சண்டை கோழி
1: ஆனந்தன் முதலாவதா இருக்கு. என்ன ஆனந்தன் மூன்று புள்ளி தான் எடுத்திருக்கீங்க, இவ்வளவு சொல்லி என்ன நடந்தது?
2: ஒரு பாட்டு இருக்குது முட்டத பத்தி, முட்டு முட்டுனும் முட்டனும் முட்டனும்
1: மொத்து மொத்து
2: கொட்டணும்
1: மொத்து மொத்த ஐயா என்னையா நீங்க
2: அப்பாவா இருந்தா சொல்லி ஏமாத்தி இருக்கலாம், உங்க ஏமாத்த முடியாது,
1: அப்பாவே ஏமாத்த முடியாது. நன்றி நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு
2: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி எங்க நன்றி நன்றி.
3: காத்தாடி போல ஏண்டி

0: சரி, எங்கே நீங்க நிறைய சாப்பிட்டா உண்டு முட்டும், எங்க பாக்கலாம். அதாவது ஊருக்குள்ள தண்ணி வண்டி வந்தா சில இதுகள் முட்டும், அதெல்லாம் சொல்லித்தர வேண்டி இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்ல வேணும். என்ன மற்றது, உங்களுக்கு கோபம் வந்தா அதையும் சொல்லுவார்கள் இல்ல, முட்டி கொண்டு வருதுன்னு சொல்லுவார்கள். அதை நீங்க சொல்லல. இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டுல ஒன்றை கண்டுபிடிங்க பாப்போம். எங்க தண்ணி லொறை உங்களோட ஊருக்குள்ள வந்தா சில இதுகள் முட்டும். பட் இன்னொன்று சொன்னேன், நிறைய நீங்க சாப்பிட்டீங்கன்னா முட்டும். அது என்ன முட்டும்? எங்க ராஜேந்திரன் கண்டுட்டு ஓடி வர்றாரு போல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு தண்ணிலாரே அங்க வருது போல இருக்கு. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்
1: பிள்ளையார் கோயில். வணக்கம். பிள்ளையார் கோயில் நெத்தி நெத்தி தலையை முட்டிக்கிறதுமா?
0: முட்டி முட்டி கும்பிடுறதா? அது குட்டி கும்பிடுறது. ஐயா ஐயா ஐயா, அது குட்டி கும்பிடுற பிள்ளையாருக்கு. நீங்க என்ன, நீங்க சோப்பு தரணம் போட்டு குட்டி கும்பிடுவது பிள்ளையாருக்கு? எந்த கோயில்ல நீங்க போய் முட்டி முட்டி கும்பிட்டீங்க? எனக்கு நான் அங்க வந்தா நீங்க எனக்கு செய்து காட்டணும்னு சொல்லிட்டேன். சரியா, உண்மையா சொல்லிட்டேன். வணக்கம் சாந்தியம்மா, சொல்லுங்க. சாந்தியம்மா சொல்லுங்க. சாந்தியம்மா,
2: தண்ணி தண்ணி வண்டி வந்தா,
0: தண்ணி வண்டி வந்தா வந்தா என்ன முட்டும்?
3: முட்டிக்கும்
0: சாந்திக்கு தான் சொல்லணும். அவன் தண்ணி வண்டி என்று சொன்ன வந்தா, ஆனா சொல்லல.
2: குடம் குடம் சொன்ன,
0: குடம் குடம் முட்டும்.
3: பாதி கூட அவங்க
0: சின்ன பிள்ளையா அது இவர் சொல்லிட்டார். சின்ன பிள்ளைக்கு முட்டு முட்டு முட்டு முட்டு முட்டுறது
3: என்ன முட்டி,
0: அது முட்டியாச்சு. இனி முட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல உங்களுக்கு. வீசுற வீசுற ஒன்று சொல்லுங்க கண்ணன். வீசுறது என்ன முட்டும்? என்ன முட்டும்?
2: மேகம் வானத்தை முட்டும்பாங்களே,
0: அப்படி யாராவது சொல்லி இருக்காங்களா? மேகம்
3: முட்டுமா?
0: அங்க யார் சொன்னது?
3: இல்லையா, சாந்தியம்மா தான் சொல்லிருக்காங்க.
2: கவிதையில வரும் பாருங்க, ஏதாவது
0: எங்க ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். முட்டுற மாதிரி
3: சொல்லுங்க. கவிதை வானத்தை மேகம்
0: சொன்னா உங்களுக்கு நான் ரெண்டு மணி போடுறேன். ஒரு கவிதை முட்டுற மாதிரி
3: கவிதை நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: வானத்தை மேகம் முட்டும், வாசலில் கோழி முட்டும், என் இதயத்தை
0: வாங்கி வந்த மாதிரி சொல்லுங்க. வாசலில் கோழி முட்டும்.
3: ஆமா மேடம், காலையில் எழுந்து பாருங்க, கோழி ரெண்டு முட்டிக்கும்.
0: என்ன முட்டும்? வாசல்ல கோழி ரெண்டு முட்டும். எங்கேயா முட்டுது?
3: நாய்க்குட்டிய முட்டி விளையாடும், கோழிக்குட்டி விளையாடும், யானை குட்டிகள் முட்டி விளையாடும். அதே மாதிரி என் இதயத்தை முட்டிய நாய் நீ
0: அப்படின்னு சாந்தியம்மா எழும்பி வந்தா கோழி ரெண்டு முட்டுதான் இவர் வாசல்ல.
4: ஹலோ,
2: வானம் முட்டும் வரை, வானம் முட்டும் வரை கேள்விப்பட்டிருக்கேன். வானம் முட்டும் வரை
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
4: நான் கொஞ்ச நேரம் கேக்கல, இது சொல்லிட்டாங்களே எனக்கு தெரியாது.
0: சரியா,
4: பின்னாடி முட்டிடுச்சு முட்டிடுச்சு.
3: முட்டுச்சா முட்டுச்சா, இந்த முட்டுல முட்டல முட்டிடுச்சு
4: முட்டிடுச்சு.
0: ஐயா உண்மையில எனக்கு கண்ணெல்லாம் இருட்டி என்னையா. மாமா வணங்க. மாமா ஒரு முட்டோட வரார் போங்க. மாமா வணங்க, மாமா வணங்க, மாமா வணங்க, மாமாவை நான் ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவர் அழைச்சு கொண்டிருக்கிறார். மாமா வணங்க. சாவுல தான்
5: முட்டை டெய்லி முட்டுமா
3: கண்ணனுக்கு காதல் அவருக்கு கவிதை நாங்க முட்டை எங்களுக்கு முட்டை மேல அவங்க தொழில் அவங்க கவலை இருக்குல்ல
0: இன்னொன்று நீங்க எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சோகம் வந்தால் உண்டு முட்டும், அது என்னன்னு சொல்லுங்க.
5: அது கோபம், கோபம் வந்தா ஆத்திர முட்டும்.
0: கண்ணீர், கண்ணீர் சாந்தியம்மாக்குத்தான் கண்ணீர்,
5: கண்ணீர் முட்டும்.
4: ஆத்திர முட்டிட்டு வருது
3: அப்படின்னா இன்னொன்னு முட்டும் அவசரத்துக்கு வந்து
0: நன்றி. நன்றி எல்லாருக்கும் எங்க ராஜேந்திரன் நீங்க சொல்லுங்க, ஒரு கடைசியா ஒரு முட்டும் சொல்லுங்க. எங்க ராஜேந்திரன் கடைசியா ஒரு முட்டும் சொல்லுங்க ஐயா. நீங்க முட்டிக்காய் ஐயா,
1: முட்டிக்கால் என்னமா முட்டிக்கால் போடுறது?
0: முட்டிக்கால் போடுறேன்ல, அது எடுக்க முடியாது, முட்டுறது. நீங்க டச் பண்ணி வரணும், முட்டிட்டு முட்டுறது. இது முட்டுக்கால் போடுறது, அது வேற. முட்டுக்கால் ஐயோ, கண்ணீர் முட்டும்.
1: ஆமாமா முட்டும்.
0: வேற
1: தண்ணீர் முட்டுமா? இந்த ஆழ்துளை கிணறு இருந்தா தண்ணீர் முட்டும்.
0: முட்டும், முட்டும். அந்த முட்டும் வந்துருது. நல்லது ராஜேந்திரன், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இன்றைய தினம் எத்தனை பேருண்டா இல்லாம 12 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு இது தேடல் நிகழ்ச்சி, தேடல் நிகழ்ச்சி. இதில் 12 பேர் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க தேடல், சரியா? அதுல வந்து நான் ஒரு பாடல், எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை எடுத்து வந்து அதை இப்பவே எண்ணலாம் என்றாலும்

0: இடுப்பில் மாற்றிக்கிட்டு.
1: சாந்தி அம்மாவுக்கு ஒரு புள்ளி நான் கொடுக்கலாம். என்னென்றால், மேகம் வானத்தை முட்டாது, வானம் மேகத்தை முட்டாது, ஆனா மேகத்தோடு மேகம் முட்டும். அதனால உங்களுக்கு நான் தராத, அது உங்களுக்கு அது மனசுல இருந்திருக்கு, வழிவர மறத்துருச்சு. மேகத்தோடு மேகம் முட்டும் உண்மையிலேயே. அது முட்டினா தானே சத்தங்களே வருகிறது இல்லையா? அது கட்டிக்காரி நீங்க.

எனக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்து வந்து உங்களுக்கு எண்ணிக்கை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். நேரம் சரியா 11:56. அடுத்த நிகழ்ச்சி எங்களுடைய ஜெகவத் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி.

அருமையான பாடல். இன்றைய தினம் உமையிலேயே இணைந்து கொண்டவர்கள் சரியாக 12 பேர். அந்த 12 பேரில் ஆனந்தன் 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், குரு பாஸ்கர் 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், எங்களுடைய ராஜேந்திரன் 11 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், ரேவதி அம்மா 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், ஞானசேகரம் அண்ணா 1 புள்ளி எடுத்திருக்கிறார், சந்திரராஜ் மாமா 4 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், ஷவுல் ஹமீத் 8 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், சாந்தி அம்மா 6 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், எங்களுடைய ஃபாரூக் அவர்தான் எல்லாரும் விட கூட எடுத்திருக்கிறார், ஒரு முட்டை எடுத்திருக்கிறார் ஃபாரூக். சரியா? அடுத்தது ஜெகவர் சாதிக்கண்ணா 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், ஷாம்லாமா 1 புள்ளிகளை எடுத்திருக்கிறார், கண்ணன் 6 புள்ளி, கடத்த நேரத்தில் வந்து சும்மா அது இது எல்லாம் கடகடன்னு சொல்லி 6 புள்ளியை எடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் பாராட்டுகள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. நல்லம் எல்லோரும் தேடல் நிகழ்ச்சி இனி எப்பொழுதும் புதன்கிழமையில வரும், அதனால நீங்க அதுல பங்கெடுத்துக் கொள்ளலாம், அதுல பல விடயங்களை நாங்கள் எடுத்து வரலாம். இன்றைய தினம் ஜெகபர் சாதி கண்ணா உடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக அனு சாத்தப்பன் அம்மாவின் என் விருப்ப நிகழ்ச்சி காட்டிலைக்கு வரும். மீண்டும் வேறு நிகழ்ச்சிகளும் அம்மா தர இருக்கிறார், அதனால அவருடைய என் விருப்பம் நிகழ்ச்சி அது புதிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி காட்டிலைக்கு வரும், அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்ப என் விருப்பமாக இன்னும் ஒரு பாடலை எடுத்து வந்து ஜெகபர் சாதி கண்ணா உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். என் அன்பு உறவுகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட இணைந்து சிறப்பித்த என் அன்புகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் மீரா. என் விருப்ப இந்த பாடலோடு விடைபெறுகிறேன். இந்த பாடலை தொடர்ந்து ஜெகபர் சாதி கண்ணாட நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து அனு சாத்தப்பன் அம்மாவுடைய என் விருப்ப நிகழ்ச்சி அதை காட்டிலைக்கு வரும், அதை தொடர்ந்து நேர் விருப்பம், நீங்கள் புலனத்தில் எழுதி கேட்ட பாடல்கள் நேர் விருப்பம் காட்டிலைக்கு வரும், அதை தொடர்ந்து கதம்பம், நேற்றைய தினம் எடுத்து வந்த கதம்ப நிகழ்ச்சி இந்த நேரத்தில் எடுத்து வந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு, தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: பெண்கள் காட்டு பெண்.
1: இன்னும் ஒரு விடயம், நாளைய தினம் காலையில் மணிக்கணும், இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு நேர்விருப்ப நிகழ்ச்சி இருக்கிறது. இன்று இல்லையன்று நாளைக்கு இல்லையன்னு நினைச்சிடாங்க, இன்றைய தினம் இருக்கு 8 மணிக்கு, அதை மறக்காமல் எல்லோரும். இன்னொரு விடயம், நாளைய இன்றைய தினம் 8 மணிக்கு, நான் எனக்கு எல்லாம் குழம்பி போச்சு, 8 மணிக்கு அப்பாவுடைய நேர் விருப்பம் நேரடி நிகழ்ச்சி காட்டலைக்கு வரும், எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வரையில்லை, அதாவது நேற்று வரவில்லை என்றுட்டு இன்றைய தினம் வராதென்று நினைக்க வேண்டாம். சரியா, 8 மணிக்கு அது ஆரம்பமாகும். உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது மீரா. நன்றி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது சிரி சிரி மொன்றியல் தமிழ் வானொலியின் சிரி சிரி நிகழ்ச்சியில். இன்று வைகை புயல் வடிவேல் அவர்களின் 8வது பாகம் நகைச்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம்.
2: மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்கிறேன்.
3: அத்தே, கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே.
4: மாமா, அத்தே, மாமா.
2: என்ன மாமா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு மாமா ஓமான்.
5: ஏ மாப்ள, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம், பக்திமா நல்லவர், என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த இன்னைக்கு கண் தலங்க வச்சுட்டீங்களே.
6: அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ, புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே.
2: நீ சும்மாரமா, இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு ஒண்ணு தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிருப்பான்.
3: நாலு மிதி எதுக்கு, அவர் ஒரு மிதி மிச்சா பத்தாது.
2: நீ சும்மாரு, கதவை சாத்து. ஆமா, பையனுக்கு போன் பண்ணி
7: பாருங்க. நீ நாலு பேர், நான் ஒத்த ஆளு, நல்லவன் பேர் இருக்கு, நாள் ஆகும், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. ஏதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது,
2: எங்கிட்டயே கேக்குறியா? சீட்டு கட்டு,
7: பிளாஸ்டிக் கட்டு மாமா, கிளியாம விளாடலாம்.
2: மாப்பிள,
7: கொஞ்சம் இருக்கு. அத்த, இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை
2: கிடையாது. மாப்பிள,
7: என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா, இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா.
2: ஓ, அது சரி.
7: அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்து இருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தாத்தான் என் தங்கச்சி இல்லம்மா, நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலப்பா, உனக்காக சுவீட் வேண்டும் இருக்கம்மா. இத புடிமா, இத புடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா, என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா. மாமா, இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு.
2: இப்ப கேக்குறேன், என்ன நடந்தது?
7: ஒரு லுச்சா பய, ஒரு பொறுக்கி பய.
2: நீங்க
7: இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்ப்பத்தின் கொடுத்து பல்லுபடாம குடிங்க. நானும் பல்லுபடாம அண்ணாக்க ஊத்திட்டேன். மாமா, ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பையன் படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா.
8: அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல்.
7: அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ண.
2: எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி நீங்க கைய ஆட்டும் போது கை தெரியாத தரமா அவன் மேல பட்டுடுச்சு.
7: கரெக்ட் மாமா,
2: அவ்வளவுதானே?
7: இதான் நடந்து,
2: இதுக்கு தானே கோச்சிட்டு வந்து தேவை.
7: கேளுங்க, அவள
2: எங்க அவ.
7: என்னம்மா
2: அது, மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய என்ன அப்பா லோப்பா.
9: தங்கமான மாப்பிள்ளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க.
10: இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
9: பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தானே மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன்,
2: அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயேதான் கிடைக்கிறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு.
4: ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? மாமா, அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு
2: சொல்லுங்களேன்.
4: அக்காட்டியா?
2: உன் பொண்டாட்டி கேளுங்க.
4: உன் பொண்டாட்டியா? மாலா குட்டி.
10: அத்தான்.
4: அத்தானா?
10: வீட்டுக்கு போல வாங்கத்தான்.
4: மாமா
2: போக போக.
4: மாலா,
10: இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும்.
4: சரி மாலா.
11: எம்மா மர்மவள, கொஞ்சம் இப்படி வாய. என்னத்த
10: உட்கார்?
11: என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்ப பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய, என்ன மந்திரம் போட்ட?
10: அதுவா ட்ரீட்மெண்ட்?
11: அதான், என்ன ட்ரீட்மெண்ட்? கொஞ்சம் சொல்றேன்.
10: நான் மாட்டேன்,
12: எனக்கு வெக்கமா இருக்கு.
11: ஆடா என்னது போ, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா?
7: மாலா மாலா நானு.
11: சரி வாங்க.
7: எனக்கு
11: தெரியாது.
7: நீ இப்ப எங்க போன சொல்லு, நான் இறக்கிட்டு போறேன்.
11: சிச்ச, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா.
7: சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா.
11: முடியாது.
7: இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தா ஏத்திட்டு போக மாட்டியா?
11: சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம் நினைக்கிறேன். நான்
7: என்ன பண்ணுவேன்? பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலை எல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வழியில ராஜபுரம் பாரு. மூஞ்சி
11: டிரைவர், வண்டி எடுப்பா.
7: எப்படா இங்க வந்து? நீ
11: அப்பே வந்துட்டேன்.
7: கொஞ்ச நேரம் பெட்ரோல செக் பண்ணிட்டு வந்து.
11: ஏய் இங்க வா. அந்த எட்டேபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிரியா?
7: சொல்ல முடியாது.
11: இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான்.
13: ஐயா தர்மராசா, பசிக்குது ஐயா.
11: அடடா, ராஜா கிட்ட கேட்டி ஐயா, என்னால எதுவும் குடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இத வச்சுக்க.
13: ஐயா சட்டையில என்னமோ இருக்குங்க.
11: அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா, போய
13: மகராசரா இருக்கியா.
11: ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு.
7: சங்கல போலாமடா.
11: அப்படியே நேரா போய் லெப்ட் கட் பண்ணிக்க.
14: அம்மா என்ன
11: கால்ட்டு சிக்னல் போடுறான்.
7: சட்டையா?
11: ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம்
7: பண்ணிட்டா? வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா அவ்வளவு எடுத்து பிச்சைக்காரன் கொடுத்து பேசுறியா? பேச இந்த வாட்டி
11: என் சகலைய என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா? நீ
7: ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க.
15: இவங்க தானா அது?
11: சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சாரு. நீங்க மப்பில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு?
7: போலீஸ்காரங்களுக்கு புறையும் டீயும் கொடுக்கறவன்.
11: படி இழக்கிற சாமியா?
7: எங்களை கொண்டு அவங்க தான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? அடிச்சு கொதறிடுவேன். போறவெல்லாம் மாவாடிட்டு போறாரு. டேய் உட்காருங்க, உட்காரு.
11: இங்க வா.
7: அவங்க அடிச்சது பத்தாதா? நீ வேற என்ன அடிக்கிற?
11: பின்ன என்னடா, செவனேனு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன், என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனை எல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்கறியடா? அதான் அடிச்ச.
16: நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க
11: வந்திருக்கேன்.
17: டிவில சித்தி பாக்கணும்.
11: நீ உள்ள வா, உனக்கு நான் மிட்நைட் மசாலாவே காட்டுறேன். அறிவு கிட்ட விட, உனக்கு விஷயமே புரியலையே. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்கார வந்து ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும். என்ன இது, ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாடை அடிக்குதே உங்க வீட்டுல. உங்க அப்ப சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே, இதுல இருந்து ஆண்டி அந்த நாத்தம் வருது. அதான பாத்தேன், இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். கைய வச்சாலே கால்ரா வந்துரும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது?
7: வெளியா
11: துண்ட போட்டு வைக்கிறதுக்கு? பிளடி இடியட்.
7: பஸ்ஸோ ட்ரெயினோ துண்டு போட்டோ போட்டதான் இடம் பிடிச்சது பிடிச்சதுதான். அந்த கட்டில எங்களுக்கு தான் சொந்தம், வாடி போலாம்.
12: நீ கட்டில பாத்திருப்பியாடா, தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த புறப்படா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா, சந்திர கட்டிலேயே பிறந்தவன்டா, அதுலயே வளர்ந்தவன் அது எனக்கு தான்.
7: அப்படின்னா வரும்போது சந்திர கட்டிலோட வர முடியாதடா, வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ண?
12: நான் வரும்போது வெறுங்கைய தான்டா வந்தேன், ஆனா வந்த இடத்துல ஒரு சந்திர கட்டை செலக்ட் பண்ணும்ல.
7: அப்புறம் ஏன் முண்டாடி மட்டும் வெறகு கட்டியா? அவனு சந்திர கட்டை தான்டா.
2: முதலே சொல்லக்கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும் அவ்வளவுதானே, இதை எங்கிட்ட சொல்லுங்க. சின்ன விஷயம், நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலே படுத்துங்க, நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே முடிஞ்சது.
7: நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்ப என்ன நாலு பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல?
14: அம்மா நீலா, நீயும் ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்ட கட்டில போய் படு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம்.
17: ஏய் என் தங்கம், தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா?

0: சொத்த திங்காத, பழைய சொத்த திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்ட இது?
1: கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன்.
0: உரட்டே பாரு, அது என்ன?
1: ஏங்க காலிங் பெல் சத்தம் கேக்குது, யாருன்னு போய் பாருங்க.
0: உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் தெரியுமா? பேசாம வா.
2: நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா?
1: எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும்.
2: I'll try my level best. அது கூட முடியாது போல இருக்கேடா. என்ன மச்சா இது, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லங்க. மிட் நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பாத்து ஏற்பாடு பண்ணி.
0: யார் அது? என்ன மச்சான், உங்களுக்கு நேர காலமே தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னம் தெரிச்சு அப்படி இப்படி இருக்கு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பாத்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சி இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான் போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு.
3: ஏப்பா மாதவ, அவ வந்துட்டான் தெரிஞ்ச உடனே பின்னாலேயே பஸ் பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது.
2: யாராவது மணிமாறன் ஸ்பீக்கிங்.
0: கக்குசுக்குள்ள உட்காந்து என்ன போன் பண்றவன், வெளியே வரா.
2: நீயாமேன் ஹலோ ஹலோன்னு கதவு தட்டினேன்.
0: எதுக்கு தட்டுவாங்க? டிஃபன் சாப்பிட்ற தட்டுவாங்க.
2: நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்?
0: டேய் வார்த்தை அளந்து பேசு, நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், எனக்கு தான் முதல் மரியாதை.
2: ஆடா பாவி, இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை.
0: டேய் இப்ப நீ வெளியே வரலன்னா வீடு நாரி போம்டா.
2: வேணாம்டா வேணாம், இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது, அத மாசுபடுத்திடாதா. இதோ வர்றேன்.
0: டேய் வாடா.

0: என்ன சின்ன பள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி பயலை. ஒரு கவர்மெண்ட் சர்வன் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு, அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அறிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர், இவங்க டார்ச்சர் பத்தாவது ஓன் டார்ச்சர் வேற ஏயா போட்டு உயிரை
1: வாங்குறேன். டார்ச்சர் பண்ணலயா, இந்த வண்டி தாயா தான் டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தலையா,
0: ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தலை இறங்கு, எல்லாம் இறங்கு போ. எப்ப ஆனந்த் சாரிப்பா இறங்கலாம் போ, இறங்கு வேம தள்ளு போ, தள்ளு வாங்கி போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது. அடிச்சுக்கலாம
1: ஏறிங்க
0: சரிப்பட்டு
1: வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா சரியா வரும்.
0: எனக்கு
2: இடம் போறதுக்கு
0: இடம் போறதுக்கா
1: நாகராஜ் உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிறாரு, வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டது கோபமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு முட்டை வாங்கி தரேன்.
0: என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்.
1: வாடா ராஜா, அப்பா சொன்ன வந்துரு.
0: என்ன அப்ப ஜென்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க, கொன்னுடு ஏறா.
2: இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன
0: கிட்ட போய் நம்மள போட்டு வர்றாரு? ஒருவேளை அடையாளம் பாத்துருக்குமோ? ஐயோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க,
2: நாங்க ஏற மாட்டோம்.
0: மாட்டீங்களா?
1: அது திடீர்னு கிளம்பிச்சுனா
0: கிளம்புமா?
1: எடுத்துட்டாரு.
0: என்னையா
1: கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், மூணாம் நாள் பால் ஊத்தணும், ஏழாம் நாள் பயிர வைக்கணும், பதினாறாம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போகணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான்.
0: சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது?
1: போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கியா?
0: உப்ப தொட்டிலே சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா.
1: அது நான் என்ன பண்றது?
0: உன்னை கையெடுத்து கூப்பிடல, தயவு பண்ணி கொண்டு போனா. என் சம்பள காசு கூட ஒரு 500 இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம்.
1: சரி சரி, குடு. இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு வாழ, அடுத்த வண்டிக்கு போலாம்.
3: கொடுக்க வேண்டிட்டானே, எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது?